0: எனக்கு நின் கழல் காட்டி மீட்டவும் நீ வல்லை, நீ வல்லையே, வல்லையே என்பதற்கு ஏகாரம் தேற்றம், நீ நிச்சயமாக வல்லை, உனக்கு முடியும். வல்லவன் என்ற அந்த சொல் படத்தில் இருக்கின்றது. வல்லவன் அவன் வல்லவன், அதை முன்னிலைப்படுத்தும் போது நீ வல்லை, உன்னால் முடியும், நீ வல்லை. வல்லை என்பது முன்னிலை சொல், முன்னிலை விளைமுற்று. அவன் வல்லவன் அவள் வல்லவன் என்பது படர்க்கை விளைமுற்று. யான் வல்லேன் என்பது தன்மை விளைமுற்று. வல்லேன் என்பதற்கு வல்லவன் என்பது பொருளாக இருந்தால் அது வல்லேன் என்பதற்கு முடியவில்லை என்பது பொருளாகும். அப்ப இங்கு வந்து வல்லை என்பதற்கு உன்னால் முடியும் என்பதுதான் பொருள். நீ வல்லை. வல்லையே எனக்கு இன்னம், எனக்கு இன்னமும் இப்பொழுதும் நின் கழல் காட்டி, உன்னுடைய கழலை பண்டு காட்டியதற்கு போல இப்பொழுதும் காட்டி, முன்பு காட்டியதைப் போலவே இப்பொழுதும் காட்டி, நீளவும் காட்டி. மீட்கவும், மீள என்றால் இன்னொரு முறையும் அர்த்தம், மீட்டல் என்றால் மீதித்தலும். மீட்கவும் வல்லை என்றால் என்னை உயிர்க்கவில்லை. முன்பு நின் திருக்கழலினை காட்டினாய், அதனை கொண்டு நான் உயிர்ந்தேன் அல்லேன். அது என்னுடைய தகுதியின்மை காரணமாக அது கண்டதோடு நின்று விட்டது. கண்ட சுவை ஆறுந்து பிறகு அதனை இழந்து விட்டேன். இப்பொழுது நீ என்ன கேரண்டியா பண்ணணும், எப்படி பண்ணணும்னா, காட்டுவதோடு இல்லாமல் மீட்கவும் நீ செய்ய வேண்டும். அதாவது என்னை வந்து நீ எவ்வாறு அந்த திருவடியினை மீண்டும் காட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த கண்ட காட்சியினால் இழக்காத வண்ணம், கண்டலால் அருளவில்லை, கலந்தபின் பிரிவதில்லை, கலந்தபின் பிரிவதில்லை என்ற நிலை எனக்கு வர வேண்டும். ஆகவே காட்டி மீட்கவும் நீ வல்லை. முன்பு நீ காட்ட வல்லவனாய் இருந்து காட்டினாய், ஆனால் மீள்வதற்கான தகுதி இடத்தில் இல்லாது நான் அதை இழந்தேன். இப்பொழுது இவ்வாறு இவன் இழக்கக்கூடியவன் என்பதை அறிந்து நான் என்னுடைய தகுதியின் மீனால் அதை இழக்காத வண்ணம், நீ உன்னுடைய பெரும் கருணையாகின்ற தகுதி ஒன்றையே கொண்டு எனக்கு மீண்டும் ஒருவரை பண்டு காட்டுவதை போல் காட்டி எவ்வாறு காட்ட வேண்டும் என்று சொன்னால், மீளும் அளவிற்கு காட்ட வேண்டும். மீட்கவும் என்னை, உயிர்க்கவும் நீ காட்ட வேண்டும். வல்லையே எனக்கு இன்னும் காட்டி மீட்க வேண்டும். வான நாடரும் அரியோநாத நீ, மறையில் ஈரும் முன் தொடருநாத நீ, ஏனை நாடரும் தெரியோநாத நீ, ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நானினை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, நைய வைய கண்டு உடைய இச்சையே. வான நாடரும் அறியோனாத நீ, மறையில் ஈரும் முன் தொடரொனாத நீ, ஏனை நாடரும் தெரியோனாத நீ என்று மூன்று முறை நீ நீ நீ என்று சொல்கின்றார். அது பெருமான் யாவருக்கும் அறிய உண்ணாதவன் என்று அவருடைய அருமையை குறிப்பதற்காக அந்த பெருமானை நீ நீ என்று மும்முறை விளிக்கின்றார். இப்படிப்பட்ட நீ வானநாடாலும் அறியப்படாதவன், மறையின் ஈறு என்று சொல்லப்படுகின்ற அந்த வேதத்தின் முடிவாகின்ற வேதாந்தம், அதனாலும் தொடரப்படாதவன். ஒரு பொருள் எங்கு முடிந்து போகின்றதோ அதன் எல்லை கொழுந்து, அதுதான் எட்டன் பண்ணது பெருமானை அடைவதற்கு. அது அடைய முடியாமல் நின்று விட்டது, அதான் மறையின் ஈராகிவிட்டது. மறை வளர்ந்தால்தான் அந்த ஈறு நீளும். மறை என்ன பண்றது, இறைவனை தொடுவதற்காக வளர்ந்து கொண்டிருந்தாலும் பெருமானை தொட முடியாது, அது பின்தங்கியே இருக்கின்றது. மறையின் ஈறு கொழுந்து போல அதனுடைய எல்லை பாகம், வளர்ச்சியினுடைய எல்லை, அது வளர்கின்ற எல்லையினால் தொட முடியவில்லை. ஒரு மனிதன் கையால் தொட முடியாததை வந்து முகத்தால் தொட முடியுமோ? நீளும். அதுபோல மறையின் ஈரானது மறையினுடைய எல்லை, அந்த எல்லையினாலும் தொடப்படாதவன் என்பதனால மறையின் வேறு பகுதிகளினால் நிச்சயமாக தொடப்படாதவன். மறையின் ஈருபுரணாகிறது. ஏனை நாடரும், ஏனைய தேசத்தில் இருக்கின்ற, அதாவது விண்ணுலகம் தவிர மண்ணுலகம், நரக உலகம் போன்ற ஏனைய உலகங்கள், விண்ணுலகத்திலேயே விண்ணுலகம் என்று சொல்லப்படுகின்ற வானூர் உலகத்துக்கு வேறு இருக்கின்ற விண்ணுலகங்கள், பிரம்மன் இருக்கின்ற உலகம், திருமால் இருக்கின்ற உலகம் போன்ற உலகங்கள், அந்த உலகத்தில் இருக்கின்ற அவர்களாலும் ஏனைய நாடரும் அறிவுனாகிறது என்று நீ நீ என்று சொல்வதனால இறைவனுடைய அருமையை சொன்னார். வான நாடர், வானம் என்பது மேலான உம்பர், மேலான இடம், புண்ணியத்தின் பயனை மட்டுமே தீர்க்கின்ற இடம் வானம். பாவத்தின் பயன் அங்கு தீர்க்கப்படாது. பாவத்தின் பயனை தீர்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? மீண்டும் மண்ணுலகிற்கே வருவார். அப்ப புண்ணியத்தின் பயனை மட்டுமே தீர்ப்பதற்காக செல்கின்ற உலகம் என்று சொன்னால், அங்கு இருப்பவர்களா புண்ணியவான்கள். அந்த புண்ணியவான்களாலும் அறியப்படாதவன் நீ, வானநாடரும் அறியோனாதன். மறையில் ஈரும் வேதத்தினுடைய முடிவும் முன் தொடரநாதனி, அது முயற்சி செய்தும் அதன் முன்பாக உன்னை கண்டும் தொடர முடியவில்லை. முன்னியும் முன்னி தொடர்தல் முடியாது நீ என்று ஒரு பொருள். இரண்டாவது பொருள், மறையில் ஈறு முன், அது என்பது ஒரு உண்மை தொகையாக கொள்ளுங்க. ஈறு பிளஸ் முன், அது ஈறு முன் என்றார். மறையில் ஈறு முன் அப்படின்னு இருக்கு. ஈறு என்பது எல்லை, முன் என்பது ஆரம்பம். வேதத்தின் ஆரம்பமும் வேதத்தின் முடிவும் என்ன ஓங்காரம். வேதம் ஓம் என்று ஆரம்பிக்கின்றது, ஓம் என்று முடிகின்றது. எப்படி திருமுறைகள்லாம் திருச்சித்தமிழ் என்று ஆரம்பித்து திருச்சித்தமிழ் வந்து முடிகின்றனவோ, அதுபோல வேதங்கள் ஓம் என்று ஆரம்பித்து ஓம் என்று முடிகின்றன. அப்ப அந்த ஓங்காரத்திற்குள்ளே அனைத்து வேதங்களும் அடங்கிவிட்டன. ஓங்காரத்தை கொண்டுதான் உலகங்கள் படைக்கப்படுகின்றன. அதனுடைய அகர உகர மகரங்களை கொண்டு மூவகை உலகங்களும் படைக்கப்படுகின்றன, மூவகை வேதங்களும் விரிக்கப்படுகின்றன, மூவகை தெய்வங்களும் தங்கள் பணியை செய்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் ஓங்காரமே அடிப்படை காரணமாகின்றது. அந்த அது சுத்த மாயை என்று சொல்லப்படுகின்ற ஓங்காரம். அதனாலும் அதனாலும் உன்னை தொடர முடியாது. அது இப்ப சுத்த மாயை என்பதுதான் இறைவனுக்கு அருகிலே சொல்லக்கூடியது. அதுவும் இறைவனை தொடாது நின்றுவிடும். இறைவன் அருகிலே சென்றாலும் அதனால இறைவனை தொட முடியாது, தீண்ட முடியாது என்று பார்க்கின்றோம். மறையில் ஈறு முன் என்று சொன்னால் ஈராகவும் முன்னாகவும் இருக்கின்ற ஓங்காரம், அதுவும் இறைவனை தொடர முடியாது. மறையில் ஈறு முன் தொடரனாகும். ஏனை நாடனும் தெரியோனாத நீ விண்ணிற்கு மேலிருக்கின்ற உலகங்கள், புவர்லோகம், சுவர்லோகம், சத்தியலோகம், வைகுண்டம் போன்ற உலகங்கள், புண்ணிய புண்ணியங்கள் அதிகத்தினாலே அடையப்படுகின்ற உலகங்கள், ஏனை நாடனும் ஊனை நாடகம் ஆடுவித்தவா, உருகி நாளினை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, இந்த நாலு வா இருக்கு. அந்த நாலு வாவும் கடைக்குறை என்று சொல்லப்படுகின்ற சொற்கள். என்னை இன்னிதாய் அண்டு கொண்டவாறு, ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு, உருகினானினை பருக வைத்தவாறு, ஞான நாடகம் ஆடுவித்தவாறு என்று அதற்கு பொருள். அந்த செய்யுள் நோக்கி செய்யுள்ள ஒரு எழுத்து கூட வரக்கூடாது என்பதற்காக கடைசி எழுத்தை டிராப் பண்ணிடுறாங்க. அதான் கடைக்குறை என்று சொல்லப்படுவது. செய்யுள் நோக்கி வருகின்ற செய்யுள் விகாரம் கடைக்குறை. அப்ப குருவித்தவா அப்படின்னு அப்புறம் பாடுவார், குருவித்தவாறு, பணிவித்தவா, பணிவித்தவாறு என்று. அப்ப அந்த ஆறு என்பது வியப்பில சொல்வது. பெருமான் என்னை ஆட்கொண்டவாறு வியப்பை தருகின்றது, பெருமான் ஊனை நாடகம் அடுவித்தவாறு வியப்பை தருகின்ற ஒரு புகழ், ஞான நாடகம் அடுவித்தவாறு வியப்புகின்ற ஒரு புகழ். அந்த வண்ணம் மாறு என்றால் வண்ணம், முறைமை, வகை, பெருமானின் ஆட்கொண்டது இயல்பு, அது எனக்கு வியப்பை தருகின்றது என்று வியக்கின்ற ஒரு பொருள். அப்ப அங்க ஒரு உண்மை கொண்டும் பொருள் சொல்லலாம், உண்மை இல்லாமல் பொருள் சொல்லலாம். எப்படின்னா என்னை ஆட்கொண்டவாறும் ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் இந்த ஏற்கனவே ஒரு உருவம் அங்கு கடைக்குறை இருக்கின்றது. அதோடு கூட உண்மை குறையும் அங்கு கொண்டு நாம என்னை ஆட்கொண்டவாறும் ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் உருகினானனை பருக வைத்தவாறும் ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அந்த உண்மை இல்லாமல் நேரடியாக பொருள் கொள்ளலாம். இரண்டையும் சொல்றேன். பெருமானே என்னை நீ ஆட்கொண்டவாறு வியப்பை தருகின்ற ஒரு செயல் என்ன? கடையிலும் கடையவன் தான் நான் தட்ட கீழ்மை இது. மூர்த்தனாகி கழிகின்றதனுடைய காலம் என்ன? முக்தி நெறியாக முற்படும் முயல்கின்றவன் நான். அப்படிப்பட்ட என்னை கல்போன்ற என் மனதை கரியாக நீ வந்து பிரிந்து ஆட்கொண்டாய் என்று அதனை வியக்கின்றார். என்னை நாடலும் அறியோனாது என்னை இன்னிதா, இன்னிதா என்பது இனிதாய், இனிதாய் என்பது விரித்தல் விகார் செய்யுள் விரிகின்றது. என்னை இனிதாய் ஆட்கொண்டதா, என்னை இன்னிதா, இன்னிதா இவ்வண்ணம் என்றும் அதுக்கு பொருள் உண்டு. பெருமானே என்னை இவ்வண்ணமே ஆட்கொண்டதா, பெருமானே போன்ற இருந்த என் மனதை கரைவோத ஆக்கி என்னை இவ்வண்ணமே ஆட்கொண்டவாறு என்று சொல்லலாம். என்னை இனிதாய் ஆட்கொண்டவாறு அது வியப்பை தருகின்ற ஒன்று. ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு அதுவும் வியப்பை தருகின்ற ஒன்று. ஊன் என்பது இந்த உடம்பு. இந்த உடம்பினை நாடகம் ஆடுவித்தவாறு வினைப்பினை உண்ணும் வண்ணம் நீயே இயக்கினாய். எல்லாரையும் தான் இறைவன் இயக்குகின்றான். இப்ப தன்னை இயக்கியதை மட்டும் வியப்பை தருகின்ற செயல்நிலையை சொல்றாருன்னா எல்லோரும் இறைவனை இறைவனால் இயக்கப்படுகின்றனர். இருந்தாலும் இறைவனே இயக்கின்றான் என்பதை அவர்கள் அறிகின்றால் இல்லை, அவர்கள் அறிவதில்லை. வினைப்பினை இறைவனே ஊட்டுகின்றான் எல்லா உயிர்களுக்கும். அவ்வாறு ஊட்டினாலும் இப்ப வந்து ஒரு தம்ளர் ஆர்லிக்ஸ் இருந்ததுன்னா இறைவன் தான் தருகின்றார் என்று அறிய வேண்டும். நீங்க தள்ளதான் இன்னொருத்தர் தருவாங்க, அப்படி சொன்னா உங்களுக்கு போகும். ஆனா உண்மை அதுதான். என்ன அப்படி இறைவனே அனைத்தையும் செய்கின்றான் என்று அறிகின்ற நிலையை உண்டாக்கி இறைவன் வினைப்பினை ஊட்டுவதே தன்னுடைய பக்குவியான ஆன்மாக்களுக்கு அவர் செய்கின்றான். அப்போது அவர்கள் அதை இயக்கின்றார்கள். உனை நாடகம் ஆடுவித்தவாறு என்றால் என்னுடைய வினைப்பினை உண்பதற்கென்றே இந்த உடலோடு நான் பிறந்திருக்கின்றேன். ஊன் உடம்பிலே வாழ்கின்ற வாழ்க்கை என்பது வினைப்பினை உண்பதற்காக வருகின்ற வாழ்க்கை. அப்ப அவர் பெருமான் இங்கு வந்து செய்தது நம்முடைய குருநாதர் பாண்டியன் மன்னிப்பு கேட்ட பொழுது எல்லாம் இறைவன் செயல், உன்னிடத்திலே வேலைக்கு வந்ததுனால்தான் எனக்கு இறைவன் பொருள் கிட்டியது என்று அது உபதாரமாக சொல்லவில்லை என்று அவனுக்கு வந்து அவனுடைய மனத்தை கழித்து செய்தார். என்ன காரணம்னா அவர் அறிந்து வைத்திருக்கிறார், இறைவனே அனைத்தையும் செய்கின்றான் என்பதை அறிந்து வைத்திருப்பதனால பாண்டியனிடத்தில் அவருக்கு எந்த விதமான மனக்குறையும் இல்லை என்று பார்க்கின்றார். ஊனை நாடகம் ஆடுவித்தவாறு அவ்வாறு ஊரை நாகம் ஆடுவித்த அந்த நிலையிலே பெருமானே இயக்குகின்றான் என்பதை அறிந்து உள்ளமானது உருகுகின்றது. உள்ள உருகும்போது பெருமான் நமக்கு துணையாக இருக்கின்றான், தனித்துணை அவன் இருக்கின்றான், தனித்துணை நீ நிற்க என்று சொல்வார். பெருமான் நமக்கு ஒரு ஒப்பற்ற துணையாக அருகிலேயே இருக்கின்றான், ஒன்றா துணையாக இருந்தன தன் அடியோங்களுக்கே என்று அதனை உணரும் பொழுது அவருடைய பெருங்கருணையை நினைத்து உள்ளமானது உருகின்றது. அவ்வாறு உள்ளம் உருக உருகத்தான் பெருமானுடைய திருவடி இன்ப துவைக்க முடியும். இப்ப ஒரு சுவையான அமுதம், அந்த அமுதத்தை ஒரு சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாக்கு தடித்திருக்க கூடாது. காமாலை போன்ற நோயினால நாக்கு தடித்திருந்ததுன்னு வச்சுங்க, சுவையான ஒரு பொருளை நாக்குல வச்சாலும் சுவை தெரியாது. ஆனா நாக்கு மென்மைத்தன்மை அடைந்திருந்ததுன்னு சொன்னா சுவையான ஒரு பொருளை சுவையினே அது அறியும். இந்த டேஸ்ட் பட்டு நாக்குல இருக்கு, அவை வந்து அந்த நாக்கில அழுத்து இல்லாமல், அதுல தடிப்பு இல்லாமல், நோய் இல்லாமல் நார்மலா ஒரு நாக்கு இருந்ததுன்னா அது இனிப்பு முதலிய ஆறு சுவைகளையும் இனிப்பில அறிகின்ற டேஸ்ட் பட்ஸ் வேற, கசத்தில் அறிகின்ற டேஸ்ட் பட்ஸ் வேற. அப்ப எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் நாக்கு என்ன பண்ணும், சுவைத்து அறியும் என்று பார்க்கின்றோம். அதே போல உள்ளமானது உருகின்ற நிலையில தான் இறைவனுடைய இறைவனாகின்ற அமுதத்தை பருகுவதற்கு ஏற்றது. உள்ளம் நம் போல உலக உலகிலே ஈடுபட்டு தடிப்பிடிக்கின்ற நிலைமையில இறைவன் திருவிழி இன்பத்திலே அது பருகாது. உருகி நான் உன்னை பருக வைத்ததா, உள்ளம் உருக உருகத்தான் இறைவனை பருக முடியும். உள்ளம் உருகாதவர்களால இறை இன்பத்தை பருகுதல் என்பது இயலாது. இப்ப ஊனை நாடகம் ஆடுவித்த வாசினை அறிகின்ற உயிரானது இறைவன் செய்கின்ற பெருந்திறனை அவன் தோன்றா துணையாக இருந்து அருகிலேயே இருந்து அந்த இறைப்பினை ஊற்றுவதை அறிகின்ற காலத்திலே உள்ளம் உருகுகின்றது. நமக்கு இவ்வாறு ஓர் தோழன் உளன் என்று சொல்லி உருகின்றது. அவ்வாறு உருகின்ற அளவிலே அது இறைவனை அறிகின்றது, அது இறைவனை பருகுகின்றது. உருகின்றதற்கு ஏற்ப அந்த டிகிரி படி எவ்வளவு உருகின்றதோ அவ்வளவு அது பருகுகின்றது. அப்ப முற்றும் உருகுபவர்கள் முற்றும் பருகுவார்கள், ஓரளவு உருகுபவர்கள் ஓரளவு பருகுவார்கள். உருகின்ற அளவிற்கு தான் அவனை பருக முடியும். இப்ப உருகி இல்லாது போய்விட்டால் முழுவதும் பருக முடியாது. பருகியின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள் என்றால் உருகின்ற நிலையிலே நாம் வேறு இறைவன் வேறு என்ற எண்ணம் இருக்கின்றது. முழுவதும் உருகி நீராளமாகி விட்டால் நாம் இல்லாது போய்விடுவோம், அப்பொழுதுதான் அவனை முழுவதுமாக பருகுதலாக ஆகும். அப்போது அவனை முழுவதும் பருக வேண்டும் என்று சொன்னால் ஜீவபோதம் சிறிதும் இருக்கக்கூடாது, நான் என்ற எண்ணமே இருக்கக்கூடாது, அப்பொழுதுதான் முழுவதும் பருக முடியும். அப்படி பருகுவதற்கு உள்ளத்தை இடையறாது உருகின்ற ஒரு பொருளாக இறைவன் மாற்றுகின்றான். உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்து அந்த நிலையில தான், அந்த நிலையை தான் தீட்சையினால உண்டாக்கினார். ஆனால் அந்த நிலையில் இருந்து அந்த மலவாதனினாலே உருகிய உள்ள மீண்டும் கடினப்பட்டு போய்விட்டது என்று நம்முடைய குருநாதர் சொல்றார். உருகின உள்ள என்னாச்சு, உறைந்து விட்டது. உருகுதல் வந்து தொடர்ந்து உருகாது என்ன பண்ணிட்டு பாதையிலேயே பாதைகிறது தண்டியது போல உறைந்து போய்விட்டது. அப்போது கண்டு இறைவன் செய்த பெருமொழியை இப்போது வியந்து பார்க்கின்றார். உருகி நானுனை பருக வைத்தவாறு இயற்கை தெரிகின்றது. ஞான நாடகம் ஆடுவித்தவாறு நீ வந்து என் அருகிலே புகுந்து நாடகம் ஆடுகின்றாய். பெருமான் உடலிலே புகுந்து நாடகம் ஆடுகிறான், அதாவது ஊனை நாடகம் ஆடுவித்தல். உடம்பிலே இருந்து ஆடுகின்ற நாடகம் ஊனை நாடகம் ஆடுவித்தல். ஊன் என்பது இங்கு வந்து உடம்பு. அந்த ஊனை நாடகம் ஆடுவித்தல் தான் ஊன நாடகம் என்று சொல்லப்படும். ஊனம் என்றால் கீழான, மேலான நாடகம் ஞான நாடகம், அதை விட கீழான நாடகம் ஊன நாடகம். ஊனம் என்பது குறை, நம்முடைய குறையை போக்குவதற்காக செய்கின்ற நாடகம். அந்த ஊந்திய திருவடியினாலே இயற்றுகின்ற நாடகம், நம்முடைய குறையை போக்குவதற்காக இறைவன் செய்கின்ற நாடகம் ஊன நாடகம். அந்த நாடகத்திலே ஊனம் இல்லை, நாடகத்திலே ஊனம் இல்லை. நாடகத்திலே ஊனம் இருந்தால் நடிப்பவனிடத்திலே குற்றந்தனதாகிடும். நாடகத்திலே சிறிதும் ஊனம் இல்லை, ஆனால் நம்முடைய ஊனத்தை போக்கும் அளவிலே ஆடுகின்ற நாடகம். பிறகு நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஞான நாடகம். நம்முடைய குற்றங்குறைகளை போக்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஊன நாடகம். நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஞான நாடகம். அந்த குற்றங்குறைகளை போக்குகின்ற அளவிலே ஆடுகின்ற நாடகம் ஊன இடமாக கொண்டு ஆடப்படும். ஞானத்தை வழங்குகின்ற நாடகம் அறிவினை, உயிரினுடைய அறிவினையே இடமாக கொண்டு ஆடப்படும். உயிருக்கென்று ஒரு அறிவு உண்டு, அந்த உயிர் அறிவினை இடமாக கொண்டு அதுதான் அம்பலம். உண்டு உயிரின் அறிவே அங்கு அம்பலம். ஞான நாடகம் ஆடுவித்தவாறு வியப்பை தருகின்றது. பெருமானே என் அருகிலே புகுந்து நீ என்னை ஆட்டி படைத்தாய், நீ ஆடினாய். அருகிலே புகுந்து ஆடாத என்ன ஆயிற்று சொன்னால், இந்த உலகத்தினை பற்றி நான் அறிந்த அறிவானது என்னை விட்டு நீங்கியது. நைய வையகத்து உடைய விச்சையே, வையகத்துடைய விச்சை நையவே ஞான நாடகம் ஆடுவித்தவாறு என்று அப்படி கொள்ளும். வையகத்து உடைய விச்சை நையவே, வையகத்து உடைய விச்சை என்பது வையகம் என்றால் உலகம், எல்லா உலகங்களும் பாசம். வையகத்தின் கண் நான் கொண்டிருந்த விச்சை என்பது ஞானம் அறிவு, அதான் பாசஞானம் சுத்தறிவு. இந்த உலகத்தினை இது என்று அறிந்து இது எனக்கு வேண்டும் இது எனக்கு விரும்பப்படுவது, இது என்னால் பிரிக்கத்தக்கது, இதனை நான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் எண்ணங்களை உண்டாக்கி நம்மை இடையறாது தொடர்பு கொள்ளும்படியாக செய்கின்றது உலகம். வினைப்பயன் வற்றும் வரையிலும் உலகம் ஒரு தூண்டில், அந்த தூண்டில போய் இந்த மீன் விழுந்துட்டே இருக்கும். நம்முடைய வினைப்பயன் முழுவதும் வற்ற செய்யற வரையில இறைவன் என்ன பண்ணுவாரு, உலகை உலகில ஈடுபட்டு கொண்டே இருப்பார். மீன் பிடிக்க என்ன பண்ணுவான், ஒரு புழுவை தூண்டில வச்சு போடுவான், அந்த புழுதான் தனக்கு உணவு நினைச்சு மீன் என்ன பண்ணும், அதை கடிக்கும். கடிச்சோம்னா முள்ளு என்ன பண்ண கொண்டையில குத்தி அந்த தூண்டில இழுக்கும் பொழுது மீன் வெளில வந்துடும், மீன் போய் மாட்டிக்கொள்ளும். அதே போல பாசம் என்பது ஒரு தூண்டில், அதில் நாம் சென்று மாட்டிக்கொள்வோம் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த மாட்டிக்கொள்வதற்கு அடிப்படை என்னன்னு சொன்னா, இந்த இது ஒரு புழு என்று முதல்ல அறிகின்ற அறிவு, அது பிளைனான ஒரு அறிவு. பிறகு இது நமக்கு உணவாகும், இது நம்மால் விரும்பத்தக்கது, இது இப்போது எனக்கு வேண்டும் என்ற ஒரு முடிவு, இப்போது நான் இதை உண்பேன் என்று அதை கடித்தல், இதை இந்த செயல்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாசம். இந்த பாசஞானம் நையும் வண்ணம் ஞான நடனம் ஆடுகின்றார் இறைவன். ஞான நாடகம் ஆடும்பொழுது இறைவன் அருகிலே இருந்தா நடனம் ஆடும் பொழுது போதும் இந்த உலக உலகோடு தொடர்பு, அறுவருக்கும் உலக வாழ்வு அடங்க நிற்போம், அறுவருக்கும் இந்த உலக வாழ்வு நமக்கு வேண்டாம் என்று துறவு மனப்பான்மை பெருமான் நம்முடைய அறிவினையே இடமாக கொண்டு ஒரு ஞான நாடகத்தை ஆட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு உலகத்தின் மீது இருக்கின்ற பற்று குறையும். அதான் சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதி என்று சொல்லப்படுகின்றது. உலகில் அறிவினை இழந்து அறியப்பட்ட உலகத்திலேயே அறியாததைப் போல அறிகின்ற அந்த நிலை கதி. பார்க்கின்ற கண்ணு உலகத்தை பார்க்காமலேயே இருக்கும், கேட்கின்ற காது உலகத்தினை கேளாமலேயே இருக்கும். முன்பு பார்க்கப்பட்டதை போல அது நினைவுக்கு கொண்டு வராது. முன்பு நாம் விரும்பி பார்த்த ஒரு குரலை பார்க்கும் பொழுது அல்லது விருப்பம் ஏற்பட வேண்டும், ஆனால் இறைவனுடைய நாடம் ஞான நாடகத்தை இறைவன் ஆட ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் நம்மை அவன் ஆட்கொள்கின்றான், அறிவினை இடமாக கொண்டு ஆட்கொள்கின்றான். அப்பொழுது நம்மால் முன்பு பார்க்கப்பட்டும் விரும்பப்பட்டமான உலகம் மீண்டும் காட்சிக்கு வந்தும் இது வேண்டாம் நமக்கு இருக்க சம்பந்தம் இல்லை என்று அதனை வெறுப்போடு பார்க்கின்ற நிலை ஏற்படும். போதும் போதும் இந்த பொல்லாப்பு என்று அதனை வெறுக்கின்ற ஒரு நிலையானது ஏற்படும். வையகத்து உடைய விச்சை என்று சொன்னால் வையகத்தின் நான் வைத்திருக்கின்ற ஞானம் பாச ஞானம் நைய அது குறையும் வண்ணம். அப்பொழுது இறைவன் எந்த அளவிற்கு அந்த குத்தினை ஏற்றுகின்றானோ அந்த அளவிற்கு இந்த பாச ஞானத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அது ஒரே நாளில் கிடைச்சிடாது, அதுவும் வந்து என்ன பெருமான் அந்த ஆட்டத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஆடுகின்றான். ஆகவே நம்முடைய பாச ஞானமானது குறைய குறைய அந்த ஞான நடகத்தை நாம் நன்றாக சூழ்ச்ச முடியும் என்று சொன்னேன். வையகத்து உடைய இச்சை, அது இச்சை என்று கொள்ளலாம், வையகத்திலே நான் வைத்திருக்கின்ற பற்று என்று கொள்ளலாம். உடைய இச்சை என்பதும் உடம்புடமையினால் உடைய இச்சை என்றாகும். கையத்தில் அறிவித்திருக்கின்ற ஞானம் என்று கொள்ளலாம், சதுர் என்பது ஞானம், சதுர் இழந்து அறிமால் கொண்டு சாரும் கதி. அப்போது காண்கின்ற உலகத்திலேயே காணாத உலகத்தைப் போல காண்பது, முன்பின் அறியாத உலகத்தை பார்ப்பதைப் போல பற்றலாமல் பார்ப்பது, முன்பின் கேட்காத உலகத்தை கேட்பதைப் போல பற்றில்லாமல் கேட்பது, முன்பின் சிதைக்காத உலகத்தை சிதைப்பது போல பற்றில்லாமல் சிதைப்பது, இவ்வாறு அதனோடு நமக்கு தொடர்பு இல்லை என்று தொடர்பினை நீத்தல். சித்திரையினாலே சிறைப்படும் உயிரையெல்லாம் பார்த்தனர் உலக வாழ்வில், உலக வாழ்வில் பயனில்லை என்று தெரிந்து கூப்பினர் செய்ய வேறு கோலம் வேறாக போல் ஈர்த்தனர் மனத்தின் என்று நம்முடைய குருநாதரை பற்றி திருவாரூரில் புராணம், அவர் இளமையிலேயே இவ்வாறு இருந்தார், எப்படி நைய வையகத்துடைய விச்சை நைய இருந்தார் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அவர் ஒரு நாடகத்திலே ஆடுகின்றவன் அந்த வேடம் வேறு தான் வேறு என்று அறிந்தே ஆடு, அந்த வேடமும் தானும் ஒரு என்று அறிவதில்லை, ஆனால் உலகத்தில் ஆடுபவர்களும் அவர் அறிவதில்லை. தான் பெற்ற பிள்ளையை தன் பிள்ளை என்றும் தானதற்கு தாய் என்றுதான் அவள் அறிகின்றாள், அது தனக்கு பிள்ளையிலே இருந்து இந்த தாய் நினைப்பதில்லை. ஆனால் ஒரு நாடகத்துல ஒரு பிள்ளை எடுத்து ஒரு தாய் வேடம் போட்டு ஒரு பிள்ளையை எடுத்துக் கொள்பவள் அவர் என்ன பண்றா, இந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளை இல்ல கணத்துக்காக தான் நடிக்கிறோம் அவளுக்கு தெரியுது. ஒரு நாடகத்திலே தாய் வேடம் போடுபவளுக்கு அங்க பிள்ளையாறு வருகின்றவர்கள் நம்ம பிள்ளை இல்லை என்று தெரியுது. அதை போலவே உண்மை வாழ்வில் இருந்து கொள்ள வேண்டும், அதே போலவே உண்மை வாழ்விலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல, தாயார் தாரமார் தந்தையார் தாம் தாம் ஆறு என்று அறிய வேண்டும். அவ்வாறு அறியும் பொழுதுதான் வையகத்துடைய விச்சை நையும், அவ்வாறு நைவதற்காக இறைவன் ஆடுகின்றான், உயிரினை இடமாக கொண்டு ஞான நாடகம் ஆடுகின்றான். இவ்வாறு நீ ஆடு ஞான நாடகம் ஆடுவித்தவாறு வியப்பை தருகின்றது. ஆகிய பெருமானை இதெல்லாம் கண்டு நிகழ்ந்தன மீண்டும் நிகழ வேண்டும் என்று கேட்பது அங்கு குறிப்பிட்டோம். இந்த வியப்பை தருகின்ற செயல்களை தான் நிகழ்த்தினாய், நீ மீண்டும் இதனை நிகழ்த்த வல்லை என்று முதல் பாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும். நான் பதிகாரத்தினால முன்பின்னாக பொருள் சொல்ல வேண்டும், இந்த பாட்டுடைய பொருள் இதோட முன்னாடி சொல்லப்படுற பாட்டிலையும் சேர்த்து. ஆகவே பெருமானை நீ இணை காட்டி வைக்கும் நீ வல்லை, நீ முன்பு என்னை ஆட்கொண்டவாறும் பூனை நாடகம் ஆடுவித்தவாறும் உருகினால் என்னை பருகவித்தவாறும் வையகத்துடைய விச்சை என்பால் நைய என் அறிவின் ஞான நாடகம் ஆடுவித்த வாரம் வேப்பை தருகின்ற அந்த நினைவுகளை இப்போது நான் கொள்கின்றேன். மீண்டும் எனக்கு நீ திருவடிகளை காத்து நீக்கவும் இல்லை என்று விண்ணப்பித்ததாக கொள்ளை வாரும் அப்படின்னு ஒரு உண்மை சொன்ன அப்படின்னு என்ன பொருள்? ஏழை நாடரும் அரியோனாதினி என்னை இனிதாய் அண்டு கொண்டவாரும். பெருமானே, என்னை இனியவனாக நீ வந்து ஆட்கொண்டவாரும் அந்த தன்மையையும் நான் கருதுகின்றேன். இதை இனிதாக இத்தன்மையனாக ஆகும் வண்ணம் நீ ஆட்கொண்டவாரும். அவ்வாறு ஆட்கொண்டதினாலே ஊனை நாடகம் ஆடுவித்தவாறும் என்றோடு வந்து தொடர்பு லிங்க் வந்துடும். பெருமானே, நீ இத்தன்மையனாக என்னை ஆட்கொண்டவாறும், அதன் காரணமாக என் ஊனை நீ நாடகம் ஆடுவித்தவாறும், அதன் காரணமாக என் உள்ளம் உருக நான் உன்னை பருக வைத்தவாறும். ஊனிலே இறைவன் நாடகம் ஆடுக ஆட அதை உணர உணர ஊனானது உருகா உயிரானது உருக ஆரம்பித்தது, உள்ள உருக ஆரம்பித்தது. அந்த உள்ள உருக நான் உன்னை பருக வைத்தவாறும், அந்த வண்ணமே ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் பெருமானை தொடர்ந்து ஆட வேண்டும் என்பது பொருள். அந்த உண்மை சேர்ப்பதனால அந்த பொருள் வரும். ஞான நாடகம் ஆடுவித்தவாறும் நைய வையகத்துடைய விச்சை நைய நையட்டும். இந்த காரணங்களினாலே எனக்கு உலகத்திலே இருக்கின்ற இச்சையானது நையத்தம் நைய என்பது அகரையிற்று இயங்கோல் நினைவுற்று சொல்வார்கள். வாழ்க நைய, இது நையட்டம். பெருமானே, நீ என்னை முன்பு ஆட்கொண்டவாறும், அதைத் தொடர்ந்து நான் உன்னை நினைத்து உருகியவாறும், நீ என் அறிவிலே புகுந்து ஆட ஆரம்பித்தவாறும், அதை தொடர்ந்து ஆடுவதனாலே எனக்கு உலகத்திலே இருக்கின்ற இச்சையானது நைய நெய்வதாகுக என்று பெருமாளிடத்திலே விண்ணப்பதாகவும் விண்ணப்பதாக இன்னொரு பொருள் சொல்லலாம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவலூராளியார் திருக்கூடலையாற்றூருக்கு சமீபத்தில் சென்றதும் இறைவர் செந்தன்மை பூண்ட அஞ்சான செல்வராய் தோன்றினார். சுவாமிகள் அவரிடம் திருமுதுகுன்றத்துக்கு செல்லும் வழி யாது என்று கேட்க, அந்தணர் பெருமான் இது கூடலையாற்றூருக்கு போம் வழி என்று சொல்லி முன்னே சற்று அழைத்துச் சென்று வழிகாட்டி மறைந்தனர். அடிகள் அவ்வழிப்போந்த அதிசயத்தை வியந்து வடிவுடை மழுவேந்தி என்ற திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் புறநீர்மை ராகம் பூபாலம்.

திருகோணமலை. ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழ திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை என போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருப்புகழூர் உயிர்கள் இறைவன் திருவடியை புகழாக அடைந்த ஊர், எனவே திருப்புகழூர் ஆயிற்று என்பது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்பன வேறு பெயர்கள். அக்னி, பாரத்வாஜர் முதலியோர் பூஜித்த பதி. பாணாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. இத்திருத்தலத்திருந்த முருகநாயனார் திருமடத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் கூடியிருந்த செய்தி சேக்கிழார் திருவாக்கால் அறியலாம். மேலும் இவர்களுடன் சிறுத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றோரும் இருந்து உடன் உறைவில் பயன் துய்த்த பாங்கு நலம் எண்ணி எண்ணி பார்த்து இன்புறத்தக்க நிகழ்வு அல்லவா? அப்பர் பெருமான் சித்திரை சதயமாம் திருநாளில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் எனப் புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவுற்ற வைபவம் கண்டு தரிசிக்க வேண்டிய கவினார் காட்சியாகும். திருப்புகழூர் பெருமான் கருவறையெடுத்து இடப்பாகத்தில் திருப்புகழூர் வர்தமானீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். எதிரில் முருகநாயனார் திருமேனி உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கு இங்கு சனியின் அனுகிரகம் கிடைத்து திருநள்ளாரில் விடுதலையாயிற்று என்பது புராணம். இறைவர் கோணப்பிரான் வானாசுரன் பெயத்தெடுக்க ஒண்ணாது போகவே சுவாமி பெயருக்கு ஏற்ப சற்று வடக்கு நோக்கி சாய்ந்து உள்ளார். இத்திருத்தலத்து அம்பிகையை கருந்தார் குழலி சூளிகாம்பாள் என்று அழைப்பர். வர்தமானேஸ்வரர் ஆலய அம்பிகை மனோன்மணி ஆவாள். திருத்தல மரம் புன்னை தனி மேடையில் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம். மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். சந்திரசேகரமூர்த்தி இத்திருத்தல விசேடமூர்த்தியாக போற்றப் பெறுகிறார். அக்னிமூர்த்திக்கு 2 முகங்கள், 7 கரங்கள், 3 திருவடிகள், 4 கொம்புகள், 7 ஜுவாலைகள் உள்ளன. மூகாசுர சம்ஹாரமூர்த்தி சிறப்பான மூர்த்தமாகும். திருநாவுக்கரசரை குளிச்செழுந்த நாயனார் என்றும், முருகநாயனார் மடத்தை நம்பிநாயனார் திருமடம் என்றும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை யாழ்மூரி நாயனார், தருமபுரத்து நாயனார் என்றும் கல்வெட்டு வாசகங்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளமை அறிய வேண்டிய ஒன்று. பங்குனி உத்திர பயன்தரு விழாவிற்கு பறவை கொடைக்கு பொன் வேண்டுமே என்று நினைத்த சிந்தையராய் செங்கற்கள் சிலவற்றை தமது தலைக்கு அணையாக கோலி புகழூர் திருமதிர்புரத்தை சார்ந்து சற்றே கண்ணயர்வார் ஆயினர். சுந்தரர் பெருமான் விழித்தெழுந்து கண்ணுற்ற பொழுதில் செங்கற்கள் யாவும் பொற்கட்டிகளாய் இருந்தன. இறைவர் திரம்பியந்து கோயிலுட்புகுந்து கரமலர்களை உச்சிமேற்குவித்து குறிப்பில் அடங்கா பேருணர்வு மண்டு காதலுற பேரன்பு வாய்க்கப் பெற்றவராக விளங்கிய நம்பிகள் பண்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று பாடித் துதித்தனர். மதுரமொழி மாலை என்று சிறப்பிக்கப் பெறும் இத்திருப்பதிகத்தில் பொய்மையாளரை பாடாது புகழூர் பெருமானை பாடுங்கள் என்று புலவோர்க்கு அறிவுறுத்துதல் காணலாம். உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் செல்வங்கள் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம். தம்மையே புகழ்ந்து எனத் தொடங்கும் பாடல் பன் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திரு ஆமாத்தூர். பண் சீகாமரம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சோற்றுத்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு ஆமாத்தூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருத்தோணிபுரம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில், திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை, திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சப்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
2: அச்சப்பத்து.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் மன்னக தில்லை. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திருக்கோயில் குற்றம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 2 தந்திரம் திருக்கோயில் குற்றம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளிச் செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

பெருமாக்கு சிவனே அளித்த வீர கடகரி முன்புதல் பந்தி இவழி வைத்த வீரர்க்கு வெந்தி கருப்புவில் வீரனே வெற்றி கொண்ட சோரக்கு எனது உள்ள நல்ல

ஆயும் இடு தரும கோற்று ஒத்து கோணல் கோல் போய் குருடல் கள் பெற்றவை சாத்தி திரியுள் பழமொழியாவிர்.

அரல் சேவடிக்கே பொருள் அமைத்து இல்ப கவி பல பாடும் புலவர்களே புலமல்லியம் மல்லை சிங்கள

முடி நரசிங்க முனையரசல் நரசிங்க முனை அரசல் திறமே திறல் அமர் மேல் படுக்குள்

புகழ் கடற்சிங்கள் கடற்சிங்கள் கல் தேவி முன் ஒத்தலுமே எழில் ஏன் குமிழ் மலர் மூக்கரில் தான் எழுதி எம்புவரால்

கொண்ட தொகையில் உள்ள தொகையடியார்கள் தனியடியார்கள், தொகையடியார்கள் தனியடியார்கள், கூட்டம் உள்வார்.

தொகை வணிக கவிகளில் முதற் குறிப்பு படித்த நல தொண்டத்தொகை முதல் தில்லை இலைமலில் அணித்துகள் உம்மை திருநீண்ட வம்பராவார் கொண்ட சீர் இணைத்த நற்பொய்யடிமை கரை கண்டன கடல் சூழ்ந்தபில் மணி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்தனர்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் தக்கராகம் முதல் கட்டளை மடையில் வாழ என்ற திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்க் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 11. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: மறைச்சாட்டி சந்தித்து வணங்குகிறார்கள். நாவுக்கரசல் பாட்டு ஒன்று நான் நினைவூட்ட கடமை.

வேற்றுமையும் இல்லாமல் இவர்களையும் அவர்களையும் ஒன்னா சேர்த்தே சொல்லிவிட்டது. ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய். நம்ம அதை பத்தி நாம ஒண்ணு சொல்லுவதற்கு இல்லை, விட்டுறேன். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய், ஆரி மதங்கள்

என்று பாடி அதுல அற்புதமான கருத்துக்களை அந்த பாடல்கள்ல சொல்லி இரண்டு பெருமக்களும் இரண்டு ஆச்சாரியர்களும் வழிபட்டு வெளியே வருகிறார்கள். இதுல ஒரு நயம் சொல்லுவார்கள், ஏன் உடனே கதவு திறக்கல அப்படின்னு அப்பர் பெருமானும் வருத்தப்பட்டார். ஐயா உடனே கதவு திறக்கலாம், இரக்கம் ஒன்றிலேன்னு சொல்லிவிட்டார். இப்ப நெடுநாள் ஒரு பூட்டு நாம திறக்காம இருந்தோம்னா உடனே திறக்க முடியாது. சாவியை போட்டு திருப்பி திருப்பி திருப்பி கொஞ்சம் எண்ணெயை விட்டு திருப்பி திருப்பி தான் அப்புறம் தான் திறக்க முடியும். அதனாலதான் அந்த கதவு கொஞ்சம் திறக்க முடியாம இருந்தது என்பது ஒண்ணு. அதனால அவர் சாமி வருத்தப்பட்டார், இரக்கம் ஒன்றிலே சொல்லிவிட்டார். ஐயா ஆமா, இன்னொரு கருத்து உண்டு, நான் அப்புறமா சொல்றேன். அத ரெடிநாள் பூட்டிருந்தது ஆனதுனாலே துறப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டது என்பது ஒன்று. இன்னொன்னு இருக்கு, அதை நான் பின்னால சொல்றேன். ரெண்டு பெருமக்களும் வெளியே வந்தார்கள். அப்பர் பெருமான் என்ன பண்ணினார், சம்பந்த பெருமானே இந்த கதவையை அடைக்கப்பாடும் சொல்லிட்டார். கைலாதான் தையில் இருக்கலாம்ல, கைனாலேயே இவர் கள்ளி தள்ளி அந்த கதவை திறந்திருக்கலாம்ல, கைனாலேயே இவர் அந்த கதவை சாத்தி இருக்கலாம் அல்லவா. அப்படி செய்ய விரும்பல, வேதங்கள் அப்படி பூட்டி விட்டு போயிடுத்து. அதே மாதிரி நாமளும் தமிழ் வேதம் திறந்து விடுவோம் அப்படின்னு செய்திருக்கிறார்கள். அது அவர்களால முடியும், என்னால முடியுமா இல்ல யாரால முடியும், முடியாது. சம்பந்தருக்குத்தான் முடியும், அப்பருக்குத்தான் முடியும். அப்படியெல்லாம் திறமை வாய்ந்தவர்கள், சிவனருள் பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் பாடி வைத்த தேவாரம் தான் இது இல்லவா, கிடத்தற்கரிய சொத்தல்லவா இது. ஆம் என்று சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிட்டார், சரி அப்படின்னு சொல்லிட்டு

என்று சொன்னவனே படார் முடிவு. எனக்கு நீ அருள் செய்யணும், கதவன் திருக்காப்பு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே கதவு முடியுது. கதவு மூடிவிட்டவுடனே அப்பர் சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் திடுக்கிட்டு போச்சு. ஆக நமக்கு ஆண்டவனுடைய அருள் கொஞ்சம் தாழ்த்திருக்கிறதோ என்று எண்ணிவிட்டார். இப்ப நாம கூட அப்படித்தான் நினைப்போம். அவர் 10 பாட்டு பாடிக்காதது திறந்தது, ஒரு பாட்டு பாடினோட முடியுது. ஐயா திறக்கிறது திறந்துடலாம், அப்புறம் மூடுறது ஈஸியா தானே முடி பண்ணும். அது முடியலாம் இல்லையா, கூட்ட திறந்துட்டோம்னா அவர் போட்டிவிடும் இயற்கையில. அது ஒண்ணு. இன்னொருத்தர் நல்ல ஆராய்ச்சிக்காரர் ஒருத்தர் சொன்னார், என்ன தெரியுமா, கதவு மூடி இருக்கிறது, 10 பாட்டு பாடிவிட்டார் அப்பர் பெருமான், அப்ப கதவு பூட்டி இருக்கும் போதுதான் 10 பாட்டையும் ஆண்டவன் கேட்டான். இப்போ கதவு ஒரு பாட்டையும் கதவு மூடி கொண்டு விட்டது, 10 பாட்டு பாடி முடிச்சார் திருஞான சம்பந்தர். ஆக கதவை மூடிக்கொண்டு இவர் பாட்டையும் கேட்டான், அவர் பாட்டையும் கேட்டான். இந்த ஒரு தடவை சொல்லட்டுமா, கதவு பூட்டி இருக்கும் போது 10 பாட்டு பாடினார் அப்பர், உள்ள இருந்து கேட்டான் ஆண்டவன். இப்ப இவர் பாட்டை கேட்கறதுக்கு கதவை மூடிக்கிட்டு கேட்டான் என்று ஒருத்தர் சொன்னார். ஆனா இது பெரிய புராணத்துல இல்லை. ஆக இரண்டு பெருமக்களையும் ஆண்டவன் ஒரு சேர எண்ணி இருக்கிறான் என்று ஒருத்தர் அவருக்கு சொன்னார். ஓரளவுக்கு சரி என்று ஒத்துக்கொள்ளலாம். ஒண்ணு, இன்னொன்னு, இதுல இசை நுணுக்கம் என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டா, எந்த ராகம் சிறந்ததோ அதே ராகத்துலதான் பூட்டி இருக்கார் திருஞான சம்பந்தர் அல்லவா. எந்த சாவி சிறந்ததோ அந்த சாவி தான் பூட்டணும். வேறு ஒருத்தன் சாவி, அடுத்த வீட்டுக்காரன் சாவி நம்ம வீட்டு பூட்டுக்கு சரியா இருக்குமே, ஆனால் அதை நான் பூட்டிட்டு வர்றதுனால என்ன பிரயோஜனம் அல்லவா, அவன் திறந்து போடுறான் அல்லவா. ஆக எந்த சாவியை போட்டு திறந்தாரோ அந்த சாவி தான் பூட்டி இருக்கிறது. எந்த ராகம் திறந்ததோ அதே ராகம் தான் இங்க பூட்டி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, எந்த தாளம் போட்டு அவர் பாடினாரோ அதே தாளத்தை போட்டு தான் இவரும் பாடியிருக்க. இதுதான் இதுல வருகிற இசை நுணுக்கம் அல்லவா. ஆமா, நமது பெருமக்கள் எல்ல மாத்திரம் இல்ல, அருளிலும் பெரியவர்கள், எல்லையும் பெரியவர்கள், இசையிலையும் பெரியவர்கள். இவர்கள் காலத்திலேயே தமிழர்கள் இசையை கேட்க மாட்டார்கள், தமிழில் வல்லவர்கள். இசையில நாங்களும் வல்லவர்கள், நாங்கள் வல்லவர்கள். இசை வந்து இறைவனோடு இயக்க செய்வது என்பதுதான் 7வது நூற்றாண்டில் இசையாக பாடி வைத்தார்கள். இதற்கு பின்னால்தான் பாக்கியெல்லாம் வந்தது. இன்னைக்கு அதெல்லாம் உயரப்படுத்தி இது கீழவே நின்றுடுது, அஸ்திவாரம் மாதிரி. இல்ல ஒருவேளை அஸ்திவாரம் மாதிரி இருக்கட்டும்னு விட்டாங்களோ என்னமோ. 7வது நூற்றாண்டிலே தான் இவர்கள் இசையை காப்பாற்றி விட்டார்கள் என்பது நமது நெஞ்சை விட்டு அகலவே கூடாது. ஆமா, இப்படி இசையோடு அவர்கள் பாடிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கப்புறம்தான் திருமறை காட்டில் அந்த கதவு திறக்கவும் பூட்டும்.

கூனன். இப்ப கூனனுக்கு பேர் இருக்கும் அல்லவா? இப்ப நம்ம நாட்டுல கூனனுக்கு பேர் இருக்கு, குருடனுக்கு பேர் இருக்கு, நொண்டிக்கு பேர் இருக்கு, முடவனுக்கு பேர் இருக்கு அல்லவா? நொண்டி என்பவன் கால் இல்லாதவன், முடவன் என்பது கை இல்லாதவன், குருடன் என்பவன் கண் இல்லாதவன். பேர் இருக்கு இல்லையா அவனுக்கு? ஆனா அந்த கூன்பாண்டியனுக்கு பேர் இல்லை, எந்த நூலிலும் இல்லை. அவனுக்கு கூன்பாண்டி என்ன பேர்? அவனுடைய அரசியார் பேர் தான் மானினேர் விழியாடி. ஆமா, மங்கையர்க்கரசிங்கிற பெயரை திருஞான சம்பந்தர் தான் கொடுக்கிறார். ஆமா, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை அப்படின்னு சொன்னார். சோழனுடைய பெண் இந்த இரண்டு பேரும் தான் மதுரையில தினந்தோறும் கோயிலுக்கு சென்றார்கள். பாண்டியன் சமண சமயத்தில் சார்ந்து விட்டான். இவங்க இரண்டு பேரும் போனதுனால்தான் கோயில் இருந்தது. ஆனா இரண்டு பேரும் வேதனைப்பட்டார்கள். இந்த சமுதாயம் இப்படி போய்விட்டது, அரசன் இப்படி மாறிவிட்டானே, இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று வேதனைப்பட்ட கடவுள் தரிசனம் மாத்திரம் இல்லாம தன்னுடைய மதத்துக்கும் அவர்கள் வருத்தப்பட்டார். இப்ப நாம வருத்தப்படுறோமா என்ன? நம்ம குடும்பம் உண்டு, நாம உண்டு, அத்தோட போயிடுறோம் இல்லையா? மதத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை. வேற்று மதத்தவர்கள் தான் தன்னுடைய மதத்துக்கு வருத்தப்படுறான், அவன் மதத்துக்காக வாழ்கிறான், நாம மதமே இல்லாம வாழ்கிறோம். அதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய விசேஷம். ஆமா, நான் சாதாரணமா பாக்குறேன், ஒரு சின்ன கோயில் கட்டுறான், ஒரு வேற்று மதத்தவன், இன்னைக்கு பார்த்தா துக்குணம்ன்றது, நாளைக்கு பார்த்தா பெருசா போயிடும். நம்ம மதத்து கோயில் எல்லாம் பெருசா கட்டிருக்கிறதா இடிஞ்சு கூட போய் விழுந்துகிட்டே இருக்கு. இதை யாரும் கேட்பதற்கு கூட வழி இல்லை. ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், உன்னையும் பார்த்துக்கொள், உன்னுடைய மதத்தையும் பார்த்து என்று சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். தவறு இருந்தால் விட்டுவிடுங்கள், என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆக இரண்டு பேரும் என்ன செய்தார்கள்? ஆண்டவனிட்ட விண்ணப்பம் செய்தார்கள். சுக்கநாத சுவாமியே, மீனாட்சியே, இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு வழி இல்லையா என்று எண்ணி வந்தார்கள். சம்பந்தருடைய பாட்டுல ஒரு பாட்டுல வருகிறது, மங்கையர்க்கரசியார் தெய்வ நெறியில் நிற்பவர், கூன்பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்து விட்டான், விபூதி அணிய மாட்டான், இந்த அம்மா விபூதி அணியணும், தன்னுடைய கணவனுக்கு எதுக்க நெத்தி நிறைய விபூதி அணிந்து கொண்டு போனால் அவன் வருத்தப்படுவான், நான் விபூதி பூசாத கட்சி, அவ விபூதி பூசுகிறாள் அப்படின்னு வருத்தப்படுவான் இல்லையா? இந்த வருத்தம் கூட அவனுக்கு வரக்கூடாது என்று சொல்லி மார்பிலே திருநீர் அணிந்து கொண்டு சென்றாளாம் அந்த அம்மா. இந்த திருஞான சம்பந்தத்தனுடைய பேர் அருளினாலே பார்த்து சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பினில் முயங்க என்று சொல்லுகிறார் மங்கையர்க்கரசியாரை சொல்லும் போது. ஆமா, தேவாரத்தில் அப்படித்தான் வருகிறது. ஆக தன்னுடைய கணவனுடைய எண்ணம் கொஞ்சம் கூட வேறுபடக்கூடாது என்று எண்ணித்தான் மார்பிலே அணிந்துகிட்டாலும் அதிலையும் சந்தனத்தோட போட்டு அணிந்து கொண்டாலும் என்று வருகிறது. என்ன நினைத்தார்கள்? இந்த கதை அவர்களுக்கு கேள்விப்பட்டார்கள். திருஞான சம்பந்தர் என்று ஒரு குழந்தை ஆண்டவன் கொடுத்த திருப்பாரியே உண்டது என்று சொன்ன உடனே அந்த மங்கையர்க்கரசியாருடைய மார்பில் பால் சுரந்ததான். தன்னுடைய குழந்தையை நினைத்தால் எப்படி பெண்களுக்கு பால் சுரக்குமோ அதுபோல அந்த அம்மாளுக்கு மார்பில் பால் சுரந்தது என்று சொல்லுகிறார்கள். அது வேறு ஒரு நூலில் பெரிய புராணத்தில் இல்லை. ஆக இது கேள்விப்பட்டார் திருஞான சம்பந்தராலத்தான் இந்த தீர்வு நமக்கு கிடைக்கும், இந்த சமணர்கள் எல்லாம் இதை அப்புறப்படுத்திவிட்டு இந்த சமுதாயம் இந்த சைவ மதம் ஓங்குவதற்கு திருஞான சம்பந்தராலத்தான் முடியும் என்று நினைத்தார்கள் மங்கையர்க்கரசியாரும் வச்சிரையாரும். சில தகுந்த மனிதர்களை, சிவனடியார்களை, வேதாரண்யத்தில் இருக்கிறார் திருஞான சம்பந்தர், அவரிடம் போய் எங்களுடைய நிலைமையை சொல்லி இங்கே பாண்டி நாட்டுக்கு அவர்கள் எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் திருவுள்ளம் பற்றி வருவார் என்று சொல்லி அனுப்பினார்கள். இவர்கள் போய் திருஞான சம்பந்தரிடம் இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்கள் வந்து வணங்கின போதே என்ன கேட்டாராம் திருஞான சம்பந்தர், மங்கையர்க்கரசியாரும் குலச்சிதையாரும் நலந்தானே, எப்படி தெரியுது பாருங்க, என்ன வயசு? திருஞான சம்பந்தர் அருள் பெற்றது 3வது வயசு, சித்தி அடைந்தது 16வது வயசு.

கேட்கிறார், தீங்குளவோ ஏதாவது தீங்கா அப்படின்னு கேட்கிறார். பெரிய புராணத்தை இப்படி சொற்களே வருகிறது, இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா சரி, நான் அவன் பாண்டி நாட்டுக்கு புறப்பட்டேன், மதுரைக்கு புறப்பட்டேன்னு புறப்படுறார். அப்ப திருநாவுக்கரசர் சொல்றாரு, சுவாமி சமணர்கள் மிக பொல்லாதவர்கள், என்னையே கல்லுல கட்டி போட்டான், விஷத்தை கொடுத்தான், யானையை விட்டு எழறினான், சுண்ணாம்பு காலையை போட்டான். சாமி நீங்கள் இன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நாள்கள் சரியா இல்ல, கோள்கள் சரியா இல்ல, நீங்க புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் சுவாமி. யாரு? திருநாவுக்கரசர். முச்சரி உடையவர், பேரறிவு உடையவர், ஆண்டவனுடைய அருளை பெற்றவர் நினைக்கிறார். அப்பருக்கு பதில் சொல்றார், இவருடைய இந்த நாளும் கோளும் ஒன்றும் செய்யாதே.

திங்களை சந்திரனை தன்னுடைய தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டு அவனையும் காப்பாற்றியவனாச்சே. அவன் நம்மளை காப்பாற்றுவது சிரமமா? அவன் காப்பாற்றுகிறான். வேயூர்

என் சிந்தையில் அவன் குடிகொண்டிருக்கிறான். நாம சொல்ல முடியுமா, என் சிந்தையில சிவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நம்ம நெஞ்சுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ பாசங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எண்ணாத எண்ணம் எல்லாம் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி சொன்னாராம் ஒரு தடவை, உன்னுடைய நினைக்கிறதெல்லாம் வெளியே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையா? முத்து பொல்லாதவர் நான் நினைப்பேன், ஏ பொல்லாதவன் சொன்னா விடுவார் அவரு செட்டியார், சொல்லச்சு விடுவார் இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? முடியாது. நாம நினைக்கிறதெல்லாம் நீ வெளியே சொன்னா தொலைஞ்சோம் நாம இல்லையா? அவர் உள்ளத்தை சிவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்லுகிறார். மாதரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்ததனால், அதன் அவன் வந்து குடிகொண்டிருக்கிறதுனால, இந்த உடம்பை ஆலயத்துல குடிகொண்டிருக்கிறதுனால, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டும் உடனே இந்த நாட்கள் எனக்கு ஒண்ணும் செய்யாது, இந்த நாட்களுக்குள்ளிய கோள்கள் எல்லாம் என்ன ஒண்ணும் செய்யாது. யாருக்கு தெரியுமா?

0: ஏழையுடனே எலும்பை அணிந்து கொண்டிருக்கிறார். திருமாலுடைய எலும்பை மேலே அணிந்து கொண்டிருக்கிறார். பிரம்மனுடைய கபாலத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? எத்தனையோ 100 கோடி பிரமர்கள் நொந்தினார். 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னவர்தான் அப்பர் பெருமான். அவர்களுடைய ஓட்டையெல்லாம் இவர் வைத்துக் கொண்டிருக்காரு. என்ன அர்த்தம்? அவெல்லாம் போனா நான் இருக்கேன் பாத்தியா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? என்போடு கொம்போடாமை இவை மார் விலங்க எருதேறி ஏழை உடனே 9 மத்த மாலை புனல் கூடி வந்து என் உலமே புகுந்ததனால் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த கங்காதேவி தன்னுடைய சடையை எடுத்து 1 சடை இப்படி ஆடாமலே காப்பாற்றினாரா இந்த உலகத்தை என்று தேவாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. ஆமா, பிரியான சம்பந்தர் தேவாரத்தில் ஒன்று வருகிறது, தடுத்து வரும் கங்கை தன்னை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர். ஆமா, 1 சடை இப்படி அந்த வேகம் கூட இவரை தாக்கல என்று சொல்லுகிறார். அப்படி உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த அந்த கங்காதேவியை கூட அவன் தன்னுடைய சடையில வைத்து இந்த உலகத்தை காப்பாற்றினான் அல்லவா என்று நினைவூட்டுகிறார் சுவாமி. என் முடுக்கும் பொடாமை வெய்மார் விளங்க எரிதேறி ஏழையுடனே 9 மத்த மாலை ஊமத்தம்பூவை அவன் தூடிக்கொண்டிருக்கிறான். பழைய படத்துல சிவனுடைய படத்துல பாத்தீங்கன்னா இந்த காதுல ஊமத்தம்பூ வைத்திருப்பார்கள். அவன் விரும்புற மலரை எல்லாம் நாம இப்ப சூடுவதில்லை, எருக்கு சூடுவதில்லை, கொன்றை சூடுவதில்லை அல்லவா? யாருக்கு என்ன வேணுமோ அதை வேண்டாததெல்லாம் நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொன்றை பூவை கோயில்ல சாத்துறாங்களா? கிடையாது. கொன்றை பூவினால பூசை பண்ணவரை ஒருத்தரைத்தான் நான் பார்த்தேன், அது அருணந்தி சம்பிரான். அவர் ஒருத்தர் தான் அந்த பூசையை செய்ததை நான் பார்த்தேன். என்னை இதுக்கு ஈடுபடுத்தியவர் அவர்தான். என்னை இந்த வழியில் எங்கள் திருத்தியவனை தேவாரம் பாடு என்று சொன்னவர் அவர்தான் அருணந்தி சம்பிரான். அவர் ஒருத்தர் தான் இந்த கொன்றையினால பூசை செய்ததை நான் பார்த்தேன். வேற எங்கேயும் யாரும் நான் செய்ததை நான் பார்க்கவில்லை. ஆமா, மத்த மாலை புனல் சூழி வந்து என்னுடனே புகுந்ததனால் உனக்கு வராது, திதியினால வருகிற தீமை உனக்கு வராது என்று சொல்லுகிறார் சாமி. 9 கூட்டினால் 27 பத்து 37 37 நாளும் 43 வரும். 1 நாள் அது பரிபூர்ணமான நாள் எது? அமாவாசையும் பௌர்ணமி. அதை விட்டு விட்டு சாமி இதை கூட்டி இருக்கிறார். 9 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே குருவளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடமேல் முருகலர் கொண்டே திங்கள் முடிமேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூதி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வேறு தொழில்முறை இன்னும் ஒரு தடவை நான் இங்கே பாடி காட்டியிருக்கிறேன். இது இரண்டாவதாக நான் பாடி காட்டினேன் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இந்த சரித்திரத்தை சொல்லும் போது சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல, இந்த பதிகத்தை இன்றைக்கு ஒரு தடவை நீங்க கேளுங்களேன் இல்லையா? தினந்தோறும் கேட்க வேண்டியதுதானே. சில பேர் நினைக்கிறாங்க பாடின தேவாரத்தையே தானே பாடுகிறார்கள் அப்படின்னு. பாடின இட்லி தினம் தின்ன இட்லி தானே திங்கிறோம், தின்ன தினம் தின்ற உப்மாவை தானே தின்றோம், தினம் நீர பூரியத்தானே தினம் தின்றோம், இன்னைக்கு வேற ஒன்னு சாப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோமா? இல்லை, அது போலத்தான் தினந்தோறும் தேவாரத்தை கேட்டதும் எழுந்தவுடனே மண்ணின் நல்லவண்ணம் தேவாரம் சொல்ல வேண்டும் என்பது சைவ நியதி. தினந்தோறும் அதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். வேண்டாம், இன்னைக்கு வேற ஒண்ணு சொல்லலாம், வாழ்வாவது மாயம் என்று சொல்லலாம் என்று நாம எண்ணுகிறோமா? இல்லையே, எண்ணுகிறதும் தவறு என்று தானே சொல்லுகிறார்கள். திருமகள் கலையதூர்த்தி செல்வம் கூட, செல்வம் கூட நமக்கு தீமை விளைக்கிறது என்றுதான் சாமி கருதி இருக்கிறார். உண்மையாகுதான். மேல்நாட்டறிஞன் ஒருத்தன் சொன்னானா, கொஞ்சம் செல்வம் இருந்தால் அது உன்னை காப்பாற்றும், நிறைய செல்வம் இருந்தால் நீ அவனை காப்பாற்றணும்னு. எப்படி வெயிட் பண்றதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? ஆமா, திருமகள் கலையதூர்த்தி நிறைய படிச்சு விட்டாலும் தும்பம், படிக்காட்டி போனாலும் தும்பங்கிறது ஒரு பக்கம், படி நிறைய படிச்சாலும் வம்பு. சில பேர் நிறைய படிச்சுட்டு மேடையில மேடையில சொல்லவே முடியாது, எதை சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது, கடந்து சில்லாடி போயிடுவான். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தேவாரம் தெரியும், கொஞ்சம் சங்கீதம் தெரியும், அதனாலதான் நான் மேடைக்கு வந்துட்டேன். நிறைய தெரிஞ்ச ரொம்ப தும்பம். ஆமா, திருமகள் கலையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல நல்ல நல்ல அடியார் அவருக்கு வேணும். மதனுதன் மங்கையோடு படாலிருந்து மறைஞ்சோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமே நடிந்து என்னுடனே புகுந்தானால் கொதியூறு காலம். காலம் தும்பம் படுத்துவான்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் காலன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வருவான்ங்கிற எண்ணம் மாத்திரம் நம்மளை விட்டு போயிடுச்சு.
1: அது 60 வயசுக்கு மேலதான். ஐயோ நாம முடிஞ்சு போடுவோமோ நினைக்கும் போதுதான் திருக்கடை இருக்க போதும்னு நினைக்கிறான் இல்லையா. திறந்தவரும் அந்த எண்ணம் இருந்திருக்கும். ஏன்னா அன்னைக்கு அவனை நாம வணங்கி இருக்கலாம். கொதியூர் காலம் அங்கி நம்மளோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்கள் நோயின்னு ஒண்ணு. ஒரு பெரியவர் சொன்னார், ஐயோ நான் நோயில கிடக்க கூடாது, நொந்து மனம் வாடக்கூடாது, நான் பாயில கிடக்க கூடாது, ஒரு நிமிஷத்துல என் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடு சாமி அப்படின்னு கேட்டார் சிதம்பர சுவாமிகள். நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற்கிடவாமல், பாயில படுத்தா படு கட்டின மனைவி கூட சரிச்சு போடுவார் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. ஆமா, பாயிற்கிடவாமல் பாதியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் உன் போரூர் ஐயா என்னை என் சீரடிக்கு வைப்பார்கள். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, உன்னுடைய 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உன்னை உணரமாட்டேன் புண்ணியா, உன் அடிக்கே போதுகின்றார் சுவாமி. கொதியூரு காரன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்லவர்களே நஞ்சனி கண்டன் எந்தே மடவாசனோடும் விடையேறும் நங்கள் பரமன் சுஞ்சிருள் வன்னி கொன்றே முடிமேல் அணிந்து என் உளமே பூந்ததனால் செஞ்சின அவனரோடும் உருமிடியும் மிகையான பூதம் அவை இடி விழுந்ததுன்னு சொன்னா பக்கத்துல 10 அடி 15 அடிக்கு ஏற்றாண்டு இருக்கணும்னா கருகி செத்து போடுவான். இடிய கேட்டு கூட சில பேர் இறந்து விடுவான். அதனால எனக்கு எந்த விதமான துன்பமும் வராதுன்னு சொல்ற சாமி. அஞ்சலி கண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேறு நங்கள் பெறமும் சுஞ்சிருள்வன் நீ கொன்றை முடிமேறிந்து என் உளமே பூந்ததனால் வெஞ்சின அவனரோடும் ஒரு முடியும் மிகையான பூதம் அவை அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் குமியவே. இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறது எனக்கு அவகாசம் கிடையாது. இந்த வேர்தோழி பங்கன் பதிகத்துல 2 அடி சிவபரத்துவம் சொல்லும், அவனுடைய அடையாளத்தை சொல்லும். பின் 2 அடியில எந்த வகையில எல்லாம் உனக்கு துன்பம் வரும், அவனை நீ வணங்கிவிடு, சிவனடியார்களாக இருந்து விடு என்று சொல்லும் இந்த பதிகம். இந்த அற்புதமான பதிகத்தை திருஞான சம்பந்தர் ஓதிவிட்டு சொல்லுகிறார் திருநாவுக்கரசரை, எனக்கு எந்த விதமான இடர்பாடும் வராது, நான் போய் வர எனக்கு உத்தாரம் கொடுங்கள்னு அவற்றை அன்பு அவர் போயிட்டு வான்னு சொல்றதே அவர் புறப்பட்டார் மதுரைக்கு. இன்னும் பாக்கி 1 பாட்டு இருக்கு, அதை உங்களுக்காக இந்த பதிகம் பூரா சொல்லிவிடுவேன். வீட்டை விட்டு வெளிப்படும் போது இந்த பதிகத்தை சொல்லிக் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அவன் ராங்கல் வரியில வர்றான்னு நீங்க கேஸ் போட்டு திரும்பி உயிரை மீள முடியாத, உயிர் போயிட்டு அதை மீட்ட முடியாத, அட 10 லட்சம் பணம் கொடுக்கட்டும், 5 லட்சம் பணம் கொடுக்கட்டும் சொன்னா ஆடை அடிச்சு 5 ரூபா தான் பணம் கொடுப்பேன். ஒரு லாரிக்காரன் ஆட்டை அடிச்சா இதுக்கு சண்டை போட வர்றியடான்னு, ஆளை அடிச்சாலும் நான் 5 ரூபா தான் கொடுப்பேன் அந்த லாரிக்காரன். இன்னைக்கு எப்படி எப்படியோ வர்றான், நாம தப்பிச்சு வீட்டுக்கு நம்ம பிள்ளைக்கு தகப்பனா வீட்டுக்கு போய் சேரணும் இல்லவா. இந்த திருப்பதிகத்தை சொல்லிக் கொள்வது நலம். நான் வெளியில கீழே இறங்கினேன்னா அந்த பதிகத்தை சொல்லிக்கிட்டு தான் வருவேன். அப்படி சொல்லாத நாளே கிடையாது. உங்களுக்காக நான் பதியும் போற சொல்லிடுவேன். நஞ்சலி கண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேறு நங்கள் பரமன் குஞ்சுள் வன்னி கொன்றை முடிமே அணிந்து என் உளமே புகுந்ததனால் உணர்வோடும் முறுமிடி முன் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல வாழ்வரியதாடை வரிகோவணத்திர மடவாசனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் கோளறி உழுமையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் மிகவே

0: அலைகடல் மேறு நல்ல அவை நல்லாங்கடியாரவர்களே கொத்தலர் குடலியோடு விசேர்த்து நல்கு குணமாய வேடவீதன் மத்தமும் மதியம் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே பூண்டவனார் புத்தருடமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைதலமே சாமி திருமறை காட்ட இருக்கும் போதே சொல்லிவிட்டார் புத்தரோடு அமணர் வாதலை அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைதலமே. அவர்கள்லாம் சிவன் அருள் பெற்றவர். பின்னாடி நடக்க போது முன்னாடியே செல்வம். இப்ப சமீபத்துல குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தார். அடிக்கடி மேடையில வாரியார் சாமி சொன்னதுதான் இது. இப்படி இடையாளர்னு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாராம் திருவண்ணாமலையில. பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு தன்னோட துணி எடுத்து இப்படி இப்படி கசக்கினாராம். பக்கத்துல என்ன சாமி என்ன சாமின்னு கேட்டாங்களாம். சிதம்பரத்துல அந்த திரை சாமிக்கு முன்ன இருக்கிற திரை தீ பிடிச்சு போச்சு அணைச்சேன்னு சொன்னாராம். குகை நமச்சிவாயர் வாரியார் சொல்லி உங்களுக்கு காதல் நிறைய கேட்டிருப்பீங்களே இல்லையா. மறுநாள் போய் பார்த்தா அந்த திரை பாதி எரிஞ்சு பாதி நின்று யாரோ அணைச்சு விட்டாருன்னு சொல்லி. யாரு அணைச்சது? குகை நமச்சிவாயர் அணைச்சார் என்று சொல்வார் அவர். ஆக இந்த பெரியவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு பின்னால நடக்கிறது முன்னாடியே தெரியும். நமக்கே தெரியுமே, டே நீ இப்படி நடந்தீன்னா உன்னுடைய குடும்பம் எப்படி ஆகும்னு நாம சொல்லிவிடுறோமே, நாமே சொல்றோமே, பின்னால் அவன் குடிச்சு வேணா கெட்டு போவான்னு. அதே போலத்தான் அதை சொல்ற திருநூறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு தேனவர் தேனவர் பொழில் குழாலை விளை தன்ன துண்ணிவன செம்பொனங்கும் நான் முக அதிகாய திறமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானூறு கோடும் நாளும் அடியாரை வந்து நலியாதவண்ணும் உரை செய் ஆனத்துன் மாலையோரும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானை நமதே கோளறு திருப்பதிகள் அப்படின்னு தளத்துல எழுதியிருக்கும். நீங்க பார்க்கலாம். கோள் குற்றம் அறு அறுக்கின்ற திருப்பதி. எந்த குற்றத்தையும் அறுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு என்ற அர்த்தம். திருநீர் பூசிக்கொண்டு இந்த திருப்பதிகத்தை எத்தனை தடவை நீங்க சொல்றீங்களோ அத்தனை தடவைக்கு உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நிச்சயமாக நிச்சயமாக நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது இதை சொல்லிட்டு போறது மிகவும் நல்லது. ஆமா என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட எனக்கு கடமை. இந்த வேர் தோழிமகன் பாடிவிட்டு அப்பருடைய விடைக்கு கூட இவர் காத்தில்ல. சின்ன பிள்ளை இல்லையா, அதற்காகத்தானே தோன்றினார். இந்த புறப்பட்ட முறை மாதிரி அப்படி பல கேத்திரங்களையும் வரியில தரிசனம் பண்ணிட்டு போறாரு. பிரான்மலை என்று ஒரு கேத்திரத்தை போய் தங்கிவிட்டு மதுரைக்கு அருகாமையில் செல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஒரே ஒரு உடைந்தது கூதல் உடைந்த நம்ம புறம் சிந்திக்கிற ஈரம்பு கங்கிரம் ஏம்ப தங்கையை ஓரம்பே புறம் சிந்திக்கிற ஒன்று பெருமையும் ஒரே ஒரு அமைப்பு உற்பத்தி அவன் இருக்கிற கருத்து. அடுத்தது ஆணுக்குடை தாழும் தானவன் இருப்பது கருப்பரிய உரை. நான் முதல்ல பார்த்தேன் அப்பா அவங்க என்ன சொன்னால் யாராவது பால் கொடுத்தது தோன்றையும் தெரியும். அது மாதிரி நான் அந்த தோல் போட்டு அந்த அறிப்பும் அதுவும் தெரியக்கூடிய காதலி உடையவன் என்னுடைய கருப்பரிய பெருமா என்று அந்த மனைவி சொன்னார். அடுத்த அடுத்தது அதே போல விட நிறைவாக நலந்தது உணர்புகளில் ஞான சம்பந்தம் கலந்தவர் கருப்பரிய வேய கடவுளை பலந்தது தமிழ்கறி பத்துமணி கற்று பலந்தரும் அவருக்கு இனி வாழலாம். ரொம்ப அருமையா இந்த பதியத்தை பாடி பலப்படுகின்றவர்களுக்கு வினையானது நீங்கள் ரொம்ப மிக லேசா பொருள்தான் வினையானது நீங்கள் அறிவிப்பார். இனி திரு தோழிபுரத்துல துஞ்சலும் துஞ்சலில்லாத பகுதி அருமையான பதியத்தை பார்க்கலாம். இப்ப இந்த தலையாத்திரை முடிந்து எத்தனாவது தலையாத்திரை நான்காவது தலையாத்திரை முடிந்தது முடிந்து மேலே இங்க போன சீர்காழி போகிறார். சீர்காழி போன அந்த தங்கர் இந்த தடவை தங்கும் போது நிறைய பாடுபாடு நான் வந்து கேட்டா நாளைக்கு முப்பது வரைக்குமே இந்த அடுத்த மாதம் வரைக்கும் எங்க இருக்கும் கேட்டா சீர்காழியில தலையாத்திரை நான்கு முடிஞ்சு போனவர் கொஞ்ச நாள் தங்கர் அப்படி தங்குகின்ற பொழுது பாடிய பணியங்கள் பல அதான் இன்னைக்கு மாலையும் சீர்காழி தான் நாளைக்கு காலையும் சீர்காழி தான் அடுத்த மாதம் வர வரைக்கும் சீர்காழி சீர்காழியிலேயே நான் இருப்பாங்க. இப்பொழுது நான்காம் தலையாத்திரை முடிந்த உடனே சென்று பாடுகிற பாட
3: அஞ்சு விழுத்துமே வட்டமே வட்டத்தை
2: நாங்கள் சொல்ற வாய்ப்புடைய மந்திரம் சொல்லிய பாட்டின் சொல்லுங்கன்னு உலகத்தில் இருக்கிற எங்கெங்கு என்னென்ன இடமாக அந்த இருள் இருக்கிறதோ அந்த இருளை முழுமையாக நீக்குகின்ற மொழி இருமோ அந்த மொழியை இடையராது நான் தியானிக்கிறேன். அதாவதுடைய இந்த வயது வந்தவுடனே இந்த மாதிரி இந்த தம்பிக்கு ஏழு வயது அந்த காயத்தை சொல்லணும்னு சொன்னாங்க. யாரும் பெனபாயிரம் அப்பாவும் பார்த்து எல்லா பிள்ளையும்
3: பெயரைப்பதற்கு ஏற்ப அந்த பயிர்களால் பிறகு அதை சேர்ந்து இந்த உதயம் பண்ணாங்க.

அவர் கொடுத்து ஆனா இன்னொன்று அவர் கொடுத்து

0: சிவாய் சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்கீழ்வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

நம பார்வதிபதயே அரத மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு ஒற்றுமன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, சைவ உலகம் பயன்படும்படியாக நமக்கெல்லாம் பேருதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டு கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் செயல்படுவதற்கு பின்னே ஒரு காரணி என்று ஒருவர் இருப்பார். திருநாவுக்கரசி சுவாமிகள் சைவத்திலே அங்கே திளைத்து நம்மையெல்லாம் கடைதேற்றுவதற்கு ஞான பணுவல் தந்ததற்கு காரணியாக இருந்தது திலகவதி அம்மையார். இதே போன்று கண்ணப்ப தேவ நாயனார் பெருமானிடத்தை அன்பு கொண்டு ஆறே நாளிலே அப்பெருமானுடைய திருவருளுக்கு பூரண பாத்திரமானதற்கு காரணம் நானும் அவன்தான் தூண்டுகோராக அமைகிறான். ஒவ்வொருவருடைய மேல்நிலைக்கும் பின்னே ஒருவர் காரணியாக இருப்பதைப் போல சைவர்களாகிய நமக்கு நம்மை மேல்நிலைக்கு செலுத்துவதற்கு காரணியாக சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இருக்கிறது. அதிலே நாம் இணைந்ததோடு மட்டுமல்லாது மற்றவர்களை இணைத்தல் நம்முடைய ஒரு கடமை. பெரியவர்களே, நம்முடைய சைவத்தின் கண்ணே நாம் போற்ற வேண்டிய நூல்கள் எவை என்பதை கொற்றமன்குடி உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார். ஆறு நூல் படிக்க வேண்டும் என்று: வள்ளுவன் நூல் அன்பர் திருவாசகம் தொல்காப்பியமே, தெழு பரிமேலகன் செய்த உரை, ஒள்ளேசி தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலான் தரம். எனவே திருக்குறளையும் படிக்கணும். திருக்குறளை படிக்கின்ற பொழுது பரிமேலகர் உரையை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். சித்த செய் நம்முடைய சித்தாந்த செய்வராக இருக்கிற திருவள்ளுவர் தேவ நாயனாருக்கு சிவாலயங்களிலே மாசி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே குரு பூஜை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருக்குறளுக்கு அந்த நூலுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. திருக்குறள், முப்பார் நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, பொது மறை. திருக்குறளிலே அந்த நூல் பெயரை சொல்லுகின்ற பொழுது நூலுக்கு உத்தரவேதம் என்று ஒன்று இருக்கிறது. உத்தரவேதம் என்றால் பின்னே எழுந்த வேதம். இந்த வேதம் என்பது சேக்கரா பெருமான் சொல்லி காட்டுகிறார், உலகியல் வேதநூல் ஒழுக்கம் நிலவு மெய்நெறி சிவநெறி அரும்பார். உலகிலே இருக்கின்ற அனைவருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது வேதம். ஆகம் சத்திரிவாதம் அடைந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே வேதம் என்பது உலகியல் அந்த ஒழுக்கத்தை பொதுவாக எல்லோருக்கும் உணர்த்துவது. இதே போல திருக்குறள் என சொல்லக்கூடியது எல்லோராலும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கத்தை போதிக்கின்ற காரணத்தினாலே அதற்கு உத்தரவேதம் என்று வருகிறது. திருவள்ளுவர் தேவ நாயனார் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பகுதியிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். கோழில் பொறியில் குணமிலவே என்புலத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறார். இறைவனை வான்புகள் வள்ளுவன் சுட்டுகின்ற சொல் எண்குணத்தான். இதற்கு உரை எழுதுகின்ற பொழுது பரிமேலகர், என்வகைப்பட்ட குணங்களை உடையான். இதிலே ஒரு தெளிவு, எண்குணம் என சொல்லக்கூடிய ஒன்று சிவபெருமான் ஒருவனையே குறிக்கும். எந்த குணம் என சொன்னால், இது ஞான குணம், உயிர்களிடம் இருக்கிறது மாயா குணம், ராட்சசம் தாமசம் சத்துவம். இந்த குணங்கள் அவனிடம் இல்லாத காரணத்தினாலே அவன் நிர்குணன் அல்லது குணாதீதன் என்று சொல்லப்படுகிறான். ஆனால் நம்முடைய பரம்பொருளுக்கு அங்கே சொல்லப்படுவது ஞான குணம் எட்டு. அந்த எட்டு குணங்கள் எது என்று சொன்னால், தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவியில் ஆற்றல் உடைமை, வரம்பியில் இன்பம் உடைமை. இந்த எட்டு குணங்களும் சொல்லப்படுகிறது. இந்த எட்டு குணங்களை நம்முடைய பெருமானவர் அடியார்களுக்கு பக்குவப்பட்ட இடத்திலே பதிய வைக்கிறார். இதை நம்ம 42வது பதியம் வருகின்ற பொழுது இந்த செய்தியை நாம் பார்த்தோம்.
அந்த 42வது பரிகத்திலே வருகின்ற பொழுது இந்த செய்தியானது எப்படி சொல்லப்பட்டது என சொன்னால், குறியில் அறுகுணத்து ஆழ்ந்து கொண்டார் போதும் அப்படின்னார். எட்டு குணம் உடையவன் இங்கு குறியில் அறுகுணத்து ஆண்டு கொண்டார் போதுங்கிறார். அப்ப எட்டு குணம் என்பது என்ன, ஆறு குணம் என்பது என்ன என்றால், எப்படி ஐந்தொழிலே முத்தொழிலே அடக்குகின்றோமோ அதே போல பஞ்சமல கொத்தினை மும்மரத்திலே அடக்குகின்றோமோ அதே போல இந்த எட்டு குணங்களை ஆறில் அடக்குவர். எப்படி என சொன்னால், இயற்கை உணர்வினன் ஆதலை இயல்பாகவே பாஷங்களில் நீங்குதலில் இணைத்து விடுவார்கள். தூய உடம்பினன் ஆதலை பேரருள் உடமையிலே அடக்கி விடுவார்கள். இது நம்ம இந்த 42வது பாடலிலே அந்த செய்தியாக வந்தது. இந்த ஆறு குணமுடைய காரணத்தினாலே சிவனை ஷாட்குண்யன் என்று வடமொழியிலே அது குறிப்பிடப்படுகிறது. இந்த எண்குணம் தனக்கு பதிவல் வேண்டும் என்பதை சுந்தரர் தேவாரத்திலே நமக்கு அவர் உணர்த்துகிறார். அவன் எண்குணம் உடையவன் என்பதை சுந்தரர் தேவாரம், இரும்பு என்ற மூவரை சூலத்தினானே இறையவனை மறையவனை எண்குணத்தினானே, அவனை எண்குணம் உடையவன் என்று சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பிறந்தது திருப்படை ஆட்சியிலே எல்லையிலாதன எண்குணமானவை எய்திடுமாகாதே, அந்த எட்டு குணங்களும் எனக்கு எய்துவராகாதே. திருப்பதி ஆட்சியிலே வரக்கூடிய ஆகாதே ஆகாதே என்பது எனக்கு அது ஆக வேண்டும் என்று பொருள் எடுக்கணும். உன்னிடம் இருக்கின்ற எண்குணம் எனக்கு பதியாதா என்று கேட்கிறார். ஆகையினாலே எல்லை இல்லாத எண்குணமானது எய்திடும் ஆகாதே. இந்த உயிர்களிடத்தே அந்த எண்குணத்தை பதி வைப்பான் என்பதை திருக்கழுக்குன்ற பதிகத்திலே மணிவாசகர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனே, இதே போன்ற அப்பர் பெருமானம் நாமத்தும் குடியறோம் நமனெஞ்சோம் என்கின்ற அந்த திருப்பாடலிலே எண்குணத்து உடவோமோ என சொல்லி காட்டுகிறார். இந்த எண்குணம் என்பது என்ன என்பதை சைவர்கள் தெரிந்து கொள்ளணும். அது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அமைப்பிலே நாம் சேர்ந்து உற்று கவனிக்க வேண்டும் என்பது அடியனது நோக்கம். இந்த எண்குணம் என்பது என்ன என்றால், முதலிலே தன்வயத்தனாதல், உயிர்க்கு வினையின் பயனாகிய இன்ப துன்பங்களை ஊற்றுவதற்கு இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்களுக்கு முத்தி கொடுத்தற்கு எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மை தன்னிடத்தில் இருத்தல் வேண்டும். வியாண்டுமை பவர் இருக்கக்கூடாது. தன்னுடைய அளவிலே எதையும் செய்யக்கூடிய எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மை இருக்கணும். அதுதான் ஈசன் என்று சொல்வதற்கு ஒரு இலக்கணம். இப்படி எண்ணியதை செய்ய முடிக்கின்ற நினைக்கின்ற அந்த பெருமானுக்கு வடிவம் உருவம் இருக்குமாயின், ஒருவருக்கு வடிவம் என்று இருந்தால் அவன் அந்த இடத்தில் உள்ளதை மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் இறைவன் ஒரு வடிவத்தை எடுத்தாலும் எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருத்தல் வேண்டும். அப்ப நம்ம உடம்பு போல் இல்லாது அவனுக்கு ஒரு சிறப்பான மேனி தூய உடம்பு. அதனால தூய உடம்பினன் ஆதல் சித்திருவாகிய ஆன்மாவாகிய நாம் அறிவிக்க அறியும் தன்மை. ஆனால் இந்த தன்மை இறைவனுக்கு இருந்தால் அது இழுக்கு, உயிரும் சிவமும் சமம் என்று ஆயிடும். எனவே அந்த பரம்பொருள் தூய உடம்பை கொண்டிருந்தது தானே அறியக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அது இயற்கை உணர்வினன் ஆதல். அப்படி இயற்கை உணர்வினன் ஆதலாக இருக்கின்ற அவன் மனம் நீங்கிய முத்தான்மாக்களைப் போல ஏகதேச அறிவுடையதனாய் இருந்துவிட்டால் அவனுடைய முதன்மை தன்மைக்கு இழுக்கு. அது பஞ்சகிருத்தியத்திற்கும் இயலாது. ஆகையினாலே பஞ்சகிருத்தியம் செய்வதற்கு முற்றுணர்தல் வேண்டும். நம்முடைய ஆன்மாக்கள் மனநீக்கம் பெற்றால் அறிவு கிடைக்கும். ஆனால் சிவனது அறிவினை ஒப்பிடுகின்ற பொழுது நாம் எல்லாம் சிற்றறிவு உடையவர்கள். கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுது சித்த நிலைக்கு வந்தால் நமக்கு பேரறிவு தான். ஆனா சிவத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் சித்தறிவாயிருக்கோம். ஆகையினாலே முற்றறிவு உடையது சிவம் ஒன்றே. அடுத்து நம்முடைய சைவத்திலே எண்ணுடைந்திருக்கின்ற பெருமான் முத்தான்மாக்கள் இடத்திலும் காணப்படுகின்றான். அந்த இயற்கை உணர்வினன் என்ற பொருந்தாது. ஆகையினாலே இயல்பாகவே பாஷங்கள் நீங்குதல், இயல்பாகவே பாஷங்கள் என்றால் ஆன்மாக்களிடம் ஏற்கனவே பந்தம் இருந்தது நீக்கப்பட்டது. அதனால நாம வந்து சுத்த நிலைக்கு போயிடும்.
ஆனால் இறைவன் அவனை நீக்குவதற்கு உள்ள மலமும் இயல்பாகவும் இல்லை, நீக்குவதற்குரிய சாதனமும் கிடையாது அவன்கள். எனவே இயல்பாகவே அவன் பாஷங்களில் இருந்து நீங்கி இருக்கின்றான். அப்படி இயல்பாக பாஷங்களில் இருந்து நீங்கிய அவன் எல்லா உயிரிடத்தும் மகவென பல்லுயிரையும் ஒக்க பார்க்கும் அந்த அருளமை இருந்தாலன்றி எல்லா உயிர்களுக்கும் அனுக்கிரகம் செய்யதல் இயலாது. ஆகையினாலே அவனிடத்தே பேரருள் உடைமை இருத்தல் வேண்டும். அப்படி பேரருள் உடைமையாக இருக்கின்ற அவன் எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற பக்குவத்தன்மைகளில் இருக்கிறது அத்தனை உயிர்களையும் அந்த உயிர்களுடைய கண்மத்திற்கு ஏற்ப பல வகைப்பட்ட தொழில் செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினாலே எதையும் செய்யக்கூடிய முடிவு இல் ஆற்றல் அவனிடத்தை இருத்தல் வேண்டும். அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் அவனிடத்தை இருந்தாலும் உயிர்களுக்கு பூரண இன்பம் கொடுக்கக்கூடிய எத்தனை உயிர்கள் வந்து ஏககாலத்தில் வந்து தன்னை இன்பம் துய்த்தாலும் அத்தனை உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுத்து பூர்த்தி செய்கின்ற வல்லமை இருக்கணும். அப்படி நிறைந்த ஒரு இன்பத்தை உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் சிறிதும் குறைவின்றி கொடுக்கின்ற ஆற்றல் வேண்டும். அதனால தான் வரம்பில் இன்பம் உடைமை. எனவே இந்த எண்குணம் உடையது நம்முடைய பரம்பொருளாகிய அந்த எம்பெருமான் ஒருவரே ஆகும். அந்த எண்குணம் உடைய அந்த பெருமானுடைய தன்மையினை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய நூல்களிலே அவனது தன்மையையும் ஆன்மாக்களாகிய நம்முடைய தன்மையையும் நமக்கு எடுத்து கூறி இந்த உயிர்களானது எப்படி பக்குவப்படுகிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. இறைவனானவன் ஸ்வரூப நிலையிலே இருக்கிறான். ஸ்வரூப நிலையிலே ஜோதி வடிவிலே இருக்கின்ற அந்த பெருமானை இந்த உயிர்கள் அறிந்து அடைய இயலாது. ஆகையினாலே தடத்து நிலைக்கு வருகிறான். அப்படி தடத்து நிலைக்கு வருகின்ற பொழுது அவன் எடுக்கின்ற அந்த வடிவம் அருளையே திருமேனியாக எடுக்கிறான். அப்படி அருளையே திருமேனியாக எடுக்கின்ற அவன் தன்னுடைய திருமேனியிலே உச்சியிலிருந்து பாதம் வரை அந்த அங்கம் எந்தெந்த அங்கம் என்னென்ன பொருளை குறிக்கிறது என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கம் இந்த அங்கத்திலே பொருந்தி இருக்கின்ற பொருள்கள் இருக்கிறதே சந்திரன் மான் மூவிலை சூரம் முதலே திருமேனியிலே புலியரர் ஆடை இதையெல்லாம் பெருமானுடைய திருமேனியை பொறுத்திருக்கிறார். இதுக்கு பேர் உபாங்கம்னு வேறு. இந்த உபாங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமியானவர் உதாரணமாக தோளுடைய செவியன் விடை ஏறி ஒத்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசினார். அங்கே திருநீர் பூசுவதனுடைய ஒரு தாற்பயம் என்ன? அவன் ஏன் திருநீர் அணிந்திருக்கின்றான்? சங்கார காரணன் அவனே என்று உலகோருக்கு காட்டுவதற்காக. இந்த உலகத்தை எல்லாம் முடித்த பின்பு எஞ்சி இருக்கின்ற ஒருவன் தான் ஒருவனே என்பதை காட்டுவதற்காக. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபாங்கத்திற்கும் பொருள் இருக்கிறது. இதை குரு உணர்த்த இந்த ஆன்மா அறிந்து வைக்கிறது. இதைத்தான் நம்முடைய அடுத்த திருப்பாட்டிலே இந்த அறிவு நெறி என்பதிலே நாம இன்றைக்கு சிந்திக்கப்படுறோம். இறைவனது திருமேனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு உபாங்கமும் எதை எதை குறிக்கும் என்பதை நம்முடைய 11 திருமுறையிலே பட்டினத்து சுவாமிகள் திரு ஒற்றியூர் ஒருவா ஒருவதிலே கொஞ்சம் சொல்லி காட்டுறார், கொஞ்சம் தொட்டு காட்டுறார். இதே மாதிரி மற்றதை நாம் சிந்தித்துக் கொள்ளணும். அவர் எதையெல்லாம் சொல்றார் பாருங்க. சுவாமியினுடைய திருமேனியில் இருக்கிற உபாங்கங்கள் எதை எதை குறிக்கிறது? தூமதி சடை மிசை சூடுதல் தூணெறியா மதியா என அமைத்த வாரே. அந்த மதி ஏன் சூடியிருக்கிறானா? நல்ல மதியுடையவனா இருந்தால் என்னிடம் அடைவாய். தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்து அழிந்து போக இருந்த நிலையிலே சிவத்தை சென்று சாய்ந்தால் நான் உயிர்ந்து பெருமை கொள்ளலாம் என்று நினைத்த நல்ல மதி இருந்தது. எனவே தான் நல்ல மதி உடையவன் நம்மை அடைவான் என்பதே மதியான் என அமைத்தவாரே. இரண்டாவது அவனும் எல்லா ஞானமும் நிரம்ப பெற்றவன் என்ற பொருளிலும் வரும். ஆகையினாலே தான்

பத்தியும் ஆகமணியம் தட்சிணாமூர்த்தி என சொல்லக்கூடிய முத்து வேள்வியினில் எல்லா பயன்களும் அதன் வழியாக கொடுப்பது யாமே. வேத மான்மதி ஏந்துதல் மற்ற அதன் நாதன் நான் என நவிற்றுமாறே. எல்லா உயிர்களுக்கும் நானே தலைவன், நானே நாதன் என்று அவன் உணர்த்துகிறான். மூவரும் மூவிலை ஒருதான் சூலம் ஏந்துதல் மூன்று இலைகளை உடைய அந்த சூலத்தை ஏந்திருக்கிறார். மூவரும் யான் என முடிந்தவாறே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியவர்களை நானே தோற்றுவித்து நானே அதிர்ஷ்டித்து அவரை இயக்குவது நாமே. மூவர்க்கும் மேலானவன் என்று காட்டுவதற்கு அங்கே அழகாக அங்கே மூவிலை சூழல் தாங்கியிருக்கிறார். என் வகை மூர்த்தி என்பது அட்டமூர்த்தமாக ஏந்திருக்கிறார். இவ்வுலகில் உண்மை யான் என உணர்த்தியவாறே. நிலம் நீர் தீ வழி உயர் வான் என்றும் உலவா கொள்புகள் உடையோ என்றும் பொருளும் நற்பூத படையோ என்றும் தெருளான் என்று உலகில் தெருட்டுமாறே. அப்படியெல்லாம் அவர் உபாகங்கள் கொண்டிருப்பது தன்னை பற்றியும் உயிரினை பற்றியும் உண்மையை தெளிவிக்கும் பொருட்டாக இருக்கின்றார். அவர் இப்படி உபாகங்களை தாங்கி இருக்கின்றார். இவைகளையெல்லாம் அறியாத மாந்தர்களை பட்டினத்தார் சொல்றார் தற்கொலை மாந்தர்னார். அதாவது சாலையை சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வளைவு வருகிறது. அதற்கு ஒரு அடையாளம் வைத்திருக்கிறார்கள் வளைவு என்று. அந்த இடத்திலே ஒரு சிக்னல் என்று சொல்லக்கூடிய அடையாள விளக்கு இருந்து எரிகிறது. அந்த வளைவு என்ற போர்டையும் பார்க்காம அந்த எரிகின்ற விளக்கையும் பார்க்காம சொல்றால் அவனுக்கு என்ன கதி அடையுமோ அதைத்தான் சொல்லி காட்டுறார். இப்படியெல்லாம் நான் உபாகங்கள் தாங்கி நீ அறியவில்லை என சொன்னார் அவர்கள் தற்கொலை மாந்தர் பட்டுதான் சொல்லிக்காட்டேன். இதையெல்லாம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டினார். திருவருள் கூட்டி வைக்க பெருமானது திருமேனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமும் எதை உணர்த்துகிறது என்பதை இன்னொருடன் தனியாகவே சிந்தனை செய்யலாம். இதைத்தான் அடுத்த திருப்பாடலே 54வது திருப்பாடல் அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 113வது பதிகம் பொது உண்மத்த மலர்சூடி என்று வருகிறது. இறைவன் எதையெல்லாம் சூடி இருக்கின்றார், அதனுடைய உண்மை என்ன, அதனை எப்படி கண்டு தெளிவது என்பதையெல்லாம் அழகாக நாம் உணர்தல் வேண்டும். இது உண உயிர் குரு உணர்த்த உயிர்கள் உணர்கிறது என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். உண்மத்த மலர்சூடி உலகம் தொழ சுடலை பணி மத்தகம் கொண்டு பல்கடைதோறும் பலி திரிவான் என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறிவான் தன் மத்தகத்தோர் இளம் பிறை சூடிய சங்கரனே. இறைவன் உபாங்கமாக எதையெல்லாம் அணிந்திருக்கிறார் என்பதை சொல்லிக்காட்டார். உண்மத்த மலர் அணிந்திருக்கிறார். கையிலே பிக்ஷா பாத்திரமாக பிரம்மனுடைய தலைவோடாய் ஏந்தி அவன் கபாலி என்கின்ற பெயரையும் திருநாமத்தையும் பெறுகிறார். இளம் பிறையிலே அவர் சூடி இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கு தோழனாக குபேரன் இருந்தும் அன்னபூரணியாக நம்முடைய தாய் பக்கத்திலே இருந்தும் கூட அவன் பலி எடுத்து பலியிலிருந்து அலைகிறான், பிச்சை எடுத்து அலைகின்றான். அப்ப இதெல்லாம் என்ன பொருள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாம் அவனுடைய உபாங்கங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தே ஆகணும். நிறைய பொருள் இருக்கிறது. இந்த திருப்பாடிலே உண்மத்த மலர் என சொல்லக்கூடியதை ஏன் சுவாமி அணிந்திருக்கின்றார்? ஊமத்த மலர் சுவாமிக்கு பிரியமானது. இந்த ஊமத்த மலர் ஏன் அணிந்திருக்கிறார் என்றால் அந்த ஊமத்தை செடியிலே இருக்கின்ற காய் அதை யார் உண்டார்களோ அவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்ற உண்மை அறிவு கெட்டு அவனுடைய அறிவு கெட்டு அவன் என்ன செய்து விடுவான், புத்தி மாறிவிடும். இதே போல சிவபெருமான் உமத்த மலரை சுற்றி இருக்கிறதனுடைய தாத்பரியம் ஆன்மாக்களுடைய பசு அறிவினை கெடுத்து அங்கே பரிஞானத்தை கொடுப்பார், புத்தியை அங்கே மாற்றுவார், அந்த பசுத்தன்மையை கெடுக்கின்றார், ஆன்ம அறிவை கெடுக்கிறார். இதைத்தான் காட்டுவதற்காக உமத்தத்தை அணிந்திருக்கிறார். சிவபோதம் ஏற்படும்படியாக செய்து சீவபோதத்தை கெடுக்கிறார். உமத்த காயின் ஒண்ணு இருக்கும் கிராமங்கள்ல, அதை கோட்டி காயின் சொல்லுவாங்க. அதாவது அப்பே தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், தன் மாணாக்கருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம், மாணாக்கர்களே நானும் இமைப்பொழுதும் விடாத எம்பெருமானை நான் வணங்குகிறேன், அவன் நூல்களை படிக்கிறேன், உங்களுக்கு கற்பிக்கிறேன், ஆனால் என்னுடைய

0: ஆன்மாரிகளே எந்த அளவிற்கு சிவம் பதிந்திருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆகையினாலே என்னை நான் தற்சோதனை செய்ய போறேன். நான் மனக்கள் கேட்டாங்க என்ன செய்ய போறீங்க சுவாமி, அப்ப சொன்னார் அந்த முனிவர், நான் இப்போ இந்த இருக்கிற இந்த உம்மத்தங்காயை நான் சாப்பிட்டு விடுவேன், என்னுடைய சுய அறிவு கெட்டு விட்டு அந்த உம்மத்தங்காயினுடைய தாக்குதலால் என் மனத்தின் அடித்தளத்திலே இருக்கின்ற வார்த்தைகள் வெளியே வரும், ஆகையினாலே நான் இந்த உம்மத்தங்காயை சாப்பிட்ட பின்பு நான் எதையெல்லாம் பேசுகிறேன், என் மனதிலே எது தங்கி இருந்தது, என் அறிவிலே எது தங்கி இருந்தது என்பது வார்த்தைகள் வெளிவரும், அதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அது வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டு சில நாளிகை கழித்த பின்பு இந்த மாற்று மருந்தை கொடுங்கள், என்னுடைய அந்த உம்மத்தன்மை மாறிவிடும், மாற்று மருந்தை கொடுத்தார். அதன்படி அந்த முனிவரானவர் தான் என்ன செய்தார், அந்த உம்மத்தங்காயை உண்டார். உம்மத்தங்காயை உண்டவுடனே பசு போதல் கெட்டு ஆன்மாரிவு விட்டு அப்படியே அவரது திருவாயில் இருந்து ஸ்லோகங்கள் வெளிப்பட்டது. அது என்ன ஸ்லோகம், அதான் உம்மத்த பஞ்சகம். அந்த உம்மத்த பஞ்சகம் அவரது வாயிலிருந்து வந்தது என்ன அர்த்தம், அவரது தன்னறிவு கெட்டு அங்கு சிவபோதம் மேலிட்டு இந்த ஆன்மறிவிலிருந்து வெளிப்பட்டது. எனவே உம்மத்தம் என சொல்லக்கூடியது ஆன்மபோதத்தை கெடுத்து சிவபோதத்தை தருபவன் யாமே என்று உணர்த்துவது. அடுத்து காபாலி பிரம்மகபாலத்தை ஏன் ஏந்தி இருக்கின்றான், பிரமன் தன்னுடைய ஏவல் வழி தவறாமல் இருந்தான். பிரம்மன் வந்து தன்னுடைய விருப்பத்திற்கு படி எதையும் செய்ய மாட்டார், ஒவ்வொரு படைப்புத் தொழிலையும் செய்கின்ற பொழுது சிவனுக்கு உரிய இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டு சிவன் வழியிலே நின்று அவன் படைத்த தொழிலை செய்தான். தன்னுடைய செயலினை செவ்வையிலேயே செய்து முடித்த காரணத்தினால் அந்த பிரம்மனது தலையைக்கு பெருமை கொடுக்கும் முகமாக அவன் அழிந்த பின்னும் கூட, அவனை நொடித்த பின்பு கூட அவனது கபாலத்தை எடுத்து கையில வைத்திருக்கிறான் என்று திருமந்திரம் சொல்கிறது. இத்திருமந்திரத்தில் வரக்கூடிய செய்தி. எனவே பிரம்மனுக்கு பெருமை செய்தவன். எனவே யாரெல்லாம் தன்னுடைய ஏவல் வழி நிற்கின்றார்களோ, யாரெல்லாம் நான் என்னுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதி வழியில் செல்லுகிறார்களோ, அவர்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன் என்று ஒரு பொருளிலே அமைகிறது. அடுத்து இளம்பிறையை அணிந்திருக்கிறார். இந்த இளம்பிறையை ஏன் அணிந்திருக்கின்றார், சிறுமை படைத்த சந்திரனுக்கு அழிவையும் நீக்கி பெருமையும் சேர்த்தார். எனவே தன்னை அடைந்த உயிர்களுக்கு வருகின்ற இன்னர்கள் சிறுமையையும் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சிறுமையையும் நீக்கி பெருமையாகிய வீட்டு வேறு இன்பத்தை தருகிறார். பலிதேறுகிறானே, பிச்சை எடுக்கிறானே, ஏன் எடுக்கிறான், எந்த புராணத்திலேயாவது எந்த இடத்திலேயாவது அவன் பிச்சை எட்டு உண்டான் வருகிறதா, உண்டதும் இல்லை உண்டது சொல்லி நஞ்சுன்னார். அவன் நஞ்சு உண்டுதான் சாப்பிட்டாங்க இருக்கு, வேற எதை சாப்பிட்டார், அந்த நஞ்சு ஏன் சாப்பிட்டார், வயிற்றுக்குள்ள இறக்கல, தேவர்களுக்கு அச்சத்தை நீக்குவதற்காக கண்டத்திலே தேக்கிக் கொண்டார். அதனாலே அவர் உண்டதே இல்லை. அப்ப ஏன் பலியெடுத்திருக்கிறார், இந்த விசாரணராக ஏன் வருகிறார் என்றார், அவர் நம்மிடம் கேட்பது உன்னிடம் இருக்கின்ற ஆன்ம போதத்தை என்னிடம் பலியிடு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மாக்களாகிய நாம் நம்முடைய ஆன்ம போதத்தை பலியிடுதல் வேண்டும், இதை உணர்த்துகிறார். நம்முடைய ஆன்ம போதத்தை பலியிடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சிவாலயத்துக்குள்ளே நாம் நுழைந்த உடனேயே முதலில் அந்த பலிபீடத்தின் அருகிலோ அல்லது கொடிமரத்தின் அருகிலோ வடக்கு நோக்கி நின்று பஞ்சாங்கட்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம். ஏன், நம்முடைய ஆன்ம போதத்தை அங்கே பலியிடுகிறோம். ஆக இதை இந்த உண்மைகளை எல்லாம் அவன் உபாங்கமாக எதையெல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா அறிகிறது என்பதற்கு இந்த திருப்பாடலிலே அழகாக சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. ரொம்ப அருமையான வாக்கியம். மெய்தரு வேதியனாகி, இதுவும் அந்த குறிப்பு தான். மெய் என்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆச்சாரியனாகும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, வினைய கெடுப்பான். ஆச்சாரியன் வினைய கெடுப்பான், செஞ்சித வினையை கெடுப்பான், ஆகாவிய வினை ஏற விடாம வழிபாட்டை கொடுப்பான். வினை என்பது மூன்று வகையாக இருக்கிறது. முன்ன ஜென்மங்களிலே செய்த வினைகள் மூன்று வகையாக இருக்கிறது. மூன்று வகையிலே மூன்று வகையில முன்ன செய்த வினைகள் பக்குவத்துக்கு வராம மொத்தமா அப்படியே இருக்கிறது. இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பிராரத்தம்னு சொல்றோம். நல்ல சாப்பாடு, நல்ல மனைவி, நல்ல புள்ள, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பணம், நல்ல உடம்பு, இப்படி எல்லாம் இருக்குன்னா நல்வினைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வினனை நல்வினைய அனுபவிச்சுக்கிட்டு. அதுக்கு நேர்மாறா எல்லாம் கெடுதலாக இருந்தால் தீவினையா அனுபவிச்சு அது பக்குவம் ஆயிடுச்சு. இது பிராரத்த வினைன்னு சொல்றது அனுபவிச்சு. அதுபோல் மொத்தமா இன்னும் பக்குவத்துக்கு வராதவனைகள் இருக்கிறது. பக்குவத்துக்கு வராதவனை அதை சஞ்சிதம் சொல்றது கூட்டம். அது வந்து குதிரில இருக்கிற நெல்லு போல, குதிரில இருக்கு. இது அரைச்சு வீட்டுக்கு வந்து அரிசி, இதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு மொத்தமா குதிரில வேற இருக்கு. அது சஞ்சிதம்னு சொல்றது கூட்டமா இருந்தது. சஞ்சிதம்னு வடமொழியில சொல்றது. இந்த அனுபவங்கள பராரத்தவனை அப்ப பராரத்தம் சொல்றாங்கல்ல, அதனாலே வினைகளை கைதரவல்ல கடவுள் அவன்தான் வினைய கெடுத்து அருளை கொடுக்கின்றவனாகினால வல்ல கடவுள். வல்ல வல்ல கடவுள் அப்படின்னா வல்லமையுடைய ஆற்றலுடைய கடவுள். மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி. கடவுள்ங்கிறது சிவனுக்கு தான் போகும். கடந்தும் கலந்தும் இருப்பதனாலே கடவுள். கலந்தும் கடந்தும் இருப்பதனாலே கடவுள். ஆடக மதுரை அரசே போற்றி. ஆடகம் என்பது தங்கம் பவுனுக்கு ஆடகம். செல்வ அதிகம் உள்ளபதியினாலே மதுரை கனக ககும்பதி மதுரை வளம்பதி அருள்னாரு. அரசன் இருந்து பாண்டியன் இருந்தது முத்து விளைகின்றது செல்வம் அதிகம் உள்ளது. இப்பவும் மதுரையில் நிறைய பணக்காரன் ஆடகம் அரசே ஓட்டி. ஆடக மதுரை அரசே ஓட்டி அவ இருக்கிறவரு நல்ல வைரமும் தங்கமும் பூட்டியிருக்கிறார் அந்த அம்மாவும். ஆடக மதுரை அரசே ஓட்டி. ஆடக மதுரையில அரசனாகவும் இருந்தார். சிவபெருமான் அரசனாக இருந்தான். அவள் அரசியாக இருந்தாள். முருகன் அரசாண்டான். சிவனும் அங்க ஆண்டாரு. உமாதேவியும் ஆண்டாள். முருகனும் ஆண்டாள். அரசராக இருந்து ஆண்டார் என்பது வரலாறு. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல்ங்கிறது அதுதான். கூடல்ங்கிறது மதுரை தான். கூடல் மாநகரம். கூடலில் விளங்குகின்ற பிரதனம் போன்ற குருவுக்கு வணக்கம். குருவே போற்றி. போற்றி என்றால் வணக்கம் என்பது. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இப்படி தன்னுடைய ஊராகிய மதுரையை சொல்லி மதுரை தானே அவருடைய ஊரு. தன்னுடைய ஊராகி மதுரையை சொல்லி அதற்கு மேல தில்லைப்பதியை சொல்லுகிறார். தென் தில்லை. தில்லை தென் தில்லை. தென் என்றால் அழகுன்னு அர்த்தம். தெற்கே இருப்பது நூறு குருடு. தென் என்றால் அழகு. இப்ப தென்பரங்குன்றில் பெருமாளின்னு வருது அல்லவா. அதனால தெற்கே ஒரு குன்று பரங்குன்று வடக்க பரங்குன்று அர்த்தம் இல்லை. தென் என்றால் அழகு. அதனால அழகு பொருந்திய தில்லைப்பதியிலே மன்றினுள் ஆடி போற்றி. தில்லையிலே மன்று என்கின்ற சபையிலே ஆடுகின்ற திருவடிக்கு வணக்கம். இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி. இப்பொழுது எனக்கு திவிட்டாத அமுதமாக ஆனாய் வணக்கம். பரமஞானிகளுக்கு கடவுள் அமுதமாக இருக்கிறார். விழுங்கு தீங்கனிய இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினே என்பது திருவசைப்பார். பரமஞானிகளுக்கு அந்த அளவுக்கு அனுபவிக்க தருகிறார். அந்த அளவுக்கு கடவுளை புரியுத என்ன சொல்றது. அந்த அளவுக்கு அவங்க அனுபவிக்க தேனாய் இன்னும் அமுதமாய் தித்தி கிஞ்ச ஊர்வான். அமுதமாக கனியாக தேனாக விளங்குகிறார். அந்த அளவுக்கு அவங்க ஈடுபட்டு அந்த பரமேஸ்வருடைய கருணையை அனுபவிக்கிறார். இந்தனுக்கு ஆறமுது ஆறாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவா நான்மறை நான்கு வேதங்கள். மறை என்பது வேதங்கள். மூவா என்றால் எப்பொழுதும் அது இளமையா வேதங்களுக்கு வயசாகிறது இல்லை. சிவருமானுக்கு வயசாகாதது போல அவர் அருளிச்சித வேதங்களுக்கும் வயசாகிறது இல்லை. அப்படியேதான் மூவா நான்மறை. நான்மறை என்பதுதான் அந்த இருக்கு எஜூர் சாம அதர்வன் என்கின்ற நான்கு வேதங்கள். தமிழ்ல மறைன்னு சொல்றது. வடமொழியில வேதம். வேதங்கிறது வடமொழிச்சு. வேதங்கிறது வடமொழி. ஒரு ஆளு அயால வேதம் வேண்டான்னு சொல்லிவிட்டு தமிழ் வேதம்னு நூலை வெளியிடுறான். அது இப்படி வேதம் வேண்டான்னு சொல்றவன் வேதங்கிற வாக்கியத்தையே எடுக்கப்படாது இல்லை. வடமொழி கூடாது. தமிழ்லயே வந்து கல்யாணம் பண்றது. தமிழ்லயே காது குத்துறது. தமிழ்லயே கரகப்பிரவேசம் பண்றது. தமிழ்லயே கும்பாபிஷேகம் பண்றது. வேதம் வேண்டாம் வடமொழி அப்படின்னு சொல்றவன் வேதம்னு போடலாம தமிழ் வேதம்னு போடவிடாது. வேதங்கிற வாக்கியத்தையே எடுக்கப்படாது. நீ சொல்லுகிற தமிழ்லயும் வேதம் கலந்துருச்சு. அந்த வகையை தெரிந்து கொள்ளும். இப்ப வேதமொழியன்னு ஒரு திருவாதகத்துல சொல்லலாமா வேதங்கள் ஐயான்னு சொல்ல வருது சொல்லலாமா. அப்படி எல்லாம் பண்றான். அதனாலே மூவா நான் முறை முதல்வா போற்றி. சேவார் வெல்குடி சிவனையும் போற்றி. சிவபெருமானுடைய கொடி இருக்கே அந்த கொடி வெற்றியுடைய ரிஷப கொடி. சே என்றால் ரிஷபம். சே என்றால் காளை மாட்டுக்குரிய பெயர். சே என்பது சே என்ன ஒரே எழுத்து. அது வந்து காளை மாட்டுக்குரிய. அதான் சே கிளான்னு அல்லவா. அதனால இந்த ரிஷபக்குடியுடைய காளை மாட்டை தனக்கு உரியதாக வைத்திருக்கின்ற வேளாளர் குடியிலே பிறந்தவர் ஆகையினால சேக்கிழார்னு அது ஒரு பட்டம். சே என்றால் ரிஷபம். வெல்கொடி சிவனையை போற்றி. மின்னார் உருவ விகிருதா போற்றி. மின்னலை போன்ற அழகு பொருந்திய உருவத்தை உடையவன் வேறுபாடுகளை உடையவன். சிவபெருமானுடைய உருவம் எப்படி இருக்கும்னா மின்னலை போன்று இருக்கும். மின்னலை போல மின்னல் எப்படி இருக்கும் கற்பாவா இருக்கும். அப்பா மின்னலை போன்ற தெய்வம். மின்னார் உருவ விகிருதா போற்றி. கல்நார் உரித்த கனியை போற்றி. கல்நார் உரித்த கனியா கனியை போற்றி. சிவருமான கனிங்கிறார் ரைட்டு. அவன் என்ன பண்ணான்னா கல்லுல நார் உரிச்சான். இது உலகத்துல சொல்லுவாங்க. முடியாத காரியத்தை கல்லுல நாரி உரிக்கிறாப்புல இது ஆகிற காரியமா என்று சொல்லுவார்கள். இது மாணிக்க வாசகர் தான் இந்த சொல்ல தைரியமா கையாண்டிருக்கார். கல்லை பிசைந்து கனியாக்கினார் பின்னால் திருவமான. கல்லை பிசைந்து கனியாக்கி அவன் எல்லா வல்லவனாக என்னால செய்தான். கல்லா மனத்து கடைப்பட்ட ராயனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து. இது வந்து செயல்பாட்டுக்கே வராது. இது மாதிரி சொல்லவே முடியாது. பொருத்தமால சொல்லணும். கல் எங்க கனி எங்க. கல்ல பிசைய முடியுமா. ஆனால் அவன் எல்லா வல்லவனாக வந்தானாரா தான் கல்லாமரத்து கடைப்பட்ட ராயரே வல்லாளன் என்ன விரும்புறையா. வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பார் தாய்மானார். வல்லவை வெட்டின வாய்க்க மேட்லையும் பாயும் பள்ளத்திலையும் பாயும் சொல்லுவாங்க இந்தா இல்லையா. அது போல எல்லா வல்லமையும் உடையவனாகையினாலே என் மனமாகிய கல்லை பிசைந்து கனியாகி மனமாகிய கல்லை நெஞ்ச கரகல் நெகிழ்ந்து அதனாலே கல் போன்ற என்னுடைய நெஞ்சிலே அன்பையும் உண்டு. நார் என்றால் அன்பு. இப்ப நார்னு சொல்றமல்லப்பா பூ கட்டுறத நார்னு சொல்றமல்ல நாருங்கிற சொல்லுக்கு அன்புன்னு தான் அர்த்தம். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்து கொடுத்து பெரிய ஒரு அன்பு நாரா அஞ்செழுத்து பூவா அன்பு நாரா அப்படி உள்ள கட்டுறாளாம் சங்கிலி ராசியார். உள்ளே அன்பு நாரா அஞ்செழுத்து பூவா அந்த பூ உள்ளுக்க கட்டிக்கிட்டு வெளியிலையும் பூ கட்டுறாளாம் சேர்க்கல. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்து கொடுத்து என்பது பெரிய புறான். அதனாலே நார் என்றாலும் கல் நார் உரித்த கனியை போற்றினா கல் போன்ற என்னுடைய நெஞ்சிலே அன்பை உண்டு பண்ணிய கனியே வணக்கம் காவாய் கனக குன்றே போற்றி அதையால என்னை காப்பாற்றுவாயாக கனகம் என்கின்ற புன்மலையாக விளங்குவோம். கனகம் என்றால் பொன் குன்று என்றால் மலை. கனக குன்றே காவாய் கனக குன்றே போற்றி ஆவா என்றனுக்கு அருள் ஆய்வு ஆவா என்றனுக்கு அருள் ஆய்வு ஐயோ என்று இறங்கி அருள்வாயா பாவம் என்று இறங்கி அருள் செய்வாயா ஆவா என்றனுக்கு அருளே அருளாய் ஊற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் ஊற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் ஊற்றி துடைத்தல் தான் காலி சொற்காரம். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுவாய்னு அதுல சொல்றாரு சுப்ராணத்துல. இதுல படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் சராசரங்கள் அத்தனையும் என்ன பண்றான்னு தெரியுமா படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான் ஒரே ஆள் தான் செய்யறான். படைப்பாய் காப்பாய் அழிப்பாய் துடைப்பாய் துடைத்தல் என்றால் சங்காரம் பண்றது அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா. ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்த அப்புறம் தொடச்சு போடுறான். அவனுக்கும் வேலை வேணும் இல்லை மறுபடியும் உண்டு பண்றான். என்ன வேலைன்னா அவனுக்கு இதே வேலை உலகத்தை நமக்கு உடம்ப கொடுக்கறது அப்புறம் காப்பாத்துறது குறிப்பிட்ட காலம் அப்புறம் துடைக்கிறது. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் ஊற்று இடரை கடையும் எந்த ஆய் போற்று. பரமேஸ்வரன் வந்து இடர் என்பது வினையினாலே வருவது நாம் செய்த துன்பத்தினாலே இடர் துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை வந்து களையறது நம்மால முடியாது. நம்மால அந்த துன்பத்தை களைய முடியலையே முடியலையே முள்ளையே களைய முடியலையே துன்பத்தை எங்க களைய வினையினாலே வந்து. இப்ப ஏழாம்பாவாதி சரியில்லைன்னு வச்சு ஏழாம்பாவின்னா ஜாதகத்துல ஏழாம்படம்னா ஆணுக்கு மனைவி வீடு பெண்ணுக்கு கணவன் வீடு ஆவாத புருஷனை கட்டிக்கிட்டான்னு வச்சுக்க. ஏழுல சனி இருந்து கேது இருந்து ஏழு பிள்ளைங்க கட்டு போனா ஆவாத புருஷன் வந்துடுறேன் கடைசி வரலயே அவன் அடிக்கிறான்னு என்ன பண்றது கட்டித்தான் ஆகணும் அடி வாங்கித்தான் ஆகணும் வேணை. பிரிஞ்சிட்டாலும் வேதனை அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறான்னா அது ஒரு மாதிரி பிரிஞ்சிட்டாலும் வேதனை அப்படித்தான். அதனாலே அந்த வினையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் இந்த வினைய அவன் நீக்கலாம் அரு சுவாமி அதுக்கு தவம் இருக்கும் அதுக்கு வேற தவம் இருக்கணும். எல்லாத்துக்கும் நிற்கிறானா எல்லாத்துக்கும் நீக்க மாட்டேன் கும்பிட்றவனுக்கே நீக்க மாட்டேங்கிறான் ஜாபம். அது படார்த்தப்படா அனுபவிச்சுக்கணும் நெஞ்ச வேணைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நல்ல சாக்கு கண்டுபிடிச்சிட்டான் அவனுக்கு நல்ல சாக்கு இருக்குதா நீ செஞ்ச வேணப்பா நான் என்னப்பா ஒண்ணு வேலை பேசுதான் நம்ம கிட்ட அது பேசுறது. அதனாலே அவன் மெய்ப்பத்திரளுக்கு வினைய நீக்குகிறான் வினைய நீக்கு. இப்ப சரித்திரங்கள்ல இப்ப திருநாவுக்கரசருக்கு அது வினை வந்துச்சு வினைன்னு சொல்ல முடியாத வினை வந்துச்சுன்னு வச்சுக்க அதை வினையை நீக்கிட்டான் நீக்கிட்டான். அதே போல எத்தனையோ பக்தர்களுக்கு வந்த வினைய நீக்குகிறான்.
3: எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பது ஒரு பொருள். எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவன் என்பது
2: ஐஸ்வர்யம் முழுவதும் ஈஸ்வரன் பெயர் தானே. நம்ம கொஞ்ச காலம் வச்சிருந்துட்டு என்னது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறோம்ல. அவன் அப்புறம் வேற பத்து பார்த்து குத்தகை கொட்டுறேன். வழக்காடு அவனுக்கு ஆறு சிவன் கொஞ்ச காலம் பார்த்துட்டு அது வரல என்னது அவனுக்கு விட்டுட்டு போயிடுறான். அதனால முழுவதும் அவனுடைய எல்லாவுன் உடமையே, எல்லாவுன் அடிமையே, எல்லாவுன் உடமையே, எல்லாவுன் அடிமையே, எல்லாவுடைய செயல். அதனாலே உலகம் அவனுடைய உடைமை, உலகம் அவனுடைய உடைமை, ஆன்மாக்கள் அவனுக்கு அடிமை. இவ்வளவு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சில நன்மைகள் தெரியும். எல்லாம் உலகம் அவனுடைய உடைமை. உடைமைனா சுத்து, உடமைக்காரன் உருவாகல உடைமை. ஆன்மாக்களாய் உயிர்கள் அவனுடைய அடிமை. அவன் தான் இடமான எப்போதும். அதனாலே ஈஸ்வரன் என்பது ஆள்பவன். ஈச போற்றி இறைவ போற்றி. இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்பவன், எல்லாருக்கும் தலைவன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது தரும். இறை என்றால் கடவுள், இறை என்றால் தலைவன், இறை என்றால் எங்கு நிறைந்திருப்போம் என்பது. தேச பளிங்கின் திரளையை போற்றி. பளிங்கி இருக்குதல்வா, பளிங்குகள், பளிங்கினுடைய ஒளி போன்ற திரண்ட ஒளி போன்ற வடிவம் உடைய பளிங்கினுடைய அந்த மதுரை திருப்பதியத்துல சொல்றாரு திருஞான சம்பந்தர், முத்திந்தாள் விடமும் சந்தன குழம்பும் நீருந்தன் மார்பின் முயங்க. முத்திந்தாழ்விடமும் சந்தன குழம்பும் நீருந்தன் மார்பின் முயங்க பத்தியாறு என்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே. அது சுக்கநாத சுவாமி சிவர் மறை சொல்றாரு, சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தானார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது. சுவாமி பளிங்கு மலை போல இருக்கிறாரா, அவன் மரகதம் போல இருக்க ரெண்டு ஒரு பக்கத்துல இருந்தா என்னமா இருக்கும், பளிங்கும் மரகதமும் அப்படி அனுபவிக்கிறாங்க சுவாமி. சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடைய மீனாட்சி மரகதம் போல இருக்கிறாளா சொக்கநாத பளிங்கு மலை. தேசப்பளிங்கின் திரளையை போற்றி, அரசையை போற்றி, அமுதியை போற்றி. மூ உலகத்துக்கும் ஒருவனாக இருந்து ஆட்சி பண்ணுகின்றான். அதனாலே அவன் அரசன். அமுதியை போற்றி இன்பம் தருபவனாக விளங்குகிறான். விரசீர் சரண விருதா போற்றி. கையால் விரை என்றால் வாசனை, வாசனையுடைய மனமுடைய திருவடியை உடையவன். விரசே சரண விகிருதா போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி. வேதி விமலன், வேதி என்பது வேதியன் என்பதனுடைய கடைக்குறை. அதனால வேதி என்பது வேதிப்பவன் என்பது பொருள். வேதிப்பவன், வேதிப்பவன் என்று சொன்னால் ஒன்றை இன்னொன்றாக செய்வான், ஒன்றை இன்னொன்றாக செய்வான். ஒன்றை இன்னொன்றாக செய்வது என்றால் இப்ப நரிய என்ன பண்ண, கூறிய குதிரையாக, குதிரை என்ன பண்ண, நரிய. இப்படி ஒன்றை ஒன்றாக உசந்ததை தாழ்ந்ததா, ஜீவன் தாழ்ந்ததை உசந்ததா. பன்றிக்குட்டியில என்ன பண்ண, மந்திரி ஆக்கின. சீவனை சிவமாக்குவார், அதான் இரும்பை தங்கமாக்குவார், இரும்பை தங்கமாக சீவனை சிவமாக ஆக்குவார், அதான் வேதிப்போம். வேதி வீதியம். விமலா போற்றி, விமலா என்றால் குற்றமில்லாதவன், மலமில்லாத. ஆதி போற்றி, அறிவே போற்றி. ஆதியாக இருக்கிறான், ஆதி என்றால் எல்லாருக்கும் முதலாக இருப்பவன். அறிவே போற்றி, அறிவு பொருளாக இருப்பவன், பேரறிவு பொருளாக இருப்பவன். வணக்கம். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, சிவந்த சடையுடையவன். அந்த சடையிலே நதி, நதி நதினா இது கங்கா நதி சடையில இருக்கு, சடையிலே கங்கா நதி. யாராவது வச்சிருக்க முடியுமா சடையில கங்கா நதியே? அவன் தான் வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கான் தெரியுமா, அருகம்புல்லு நுனியிலே பனித்துளி தங்குனா எப்படி இருக்குமோ அப்படி வச்சிருக்கிறான். அருகம்புல்லு நுனியில பனித்துளி பார்த்துருக்கீங்கல, அது மாதிரி சடையிலே கங்கை இருக்கிறான். எப்படி வந்தா தங்க, ஆயிரம் முகத்தாளி வள்ளியவன், ஆயிரம் முகத்தோடு வந்தா இந்த பூமியை பாதாளத்தில் போக முடியாத வந்தா அவளை சடையிலே அடைக்கிட்டார். அருகம்புல் நுனியில பனித்துளி தங்கினார் போல அடைக்கிட்டார். வெள்ளமாக வந்த சடைக்கிட்ட வந்தவுடனே தாழ்ந்து போனாள் தான் மாணிக்கவாசு. வேகம் வெள்ளந்தாள் விதிசடையாய். நரிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, நம்பன் உடையாய் போற்றி, உணர்வே போற்றி. உடையாய் என்றால் எல்லா பொருளையும் உடையவன், ஒன்று கூட இல்லாதுன்னு இல்லாம எல்லாம் உடையவன். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் இல்லை, இல்ல ஒன்று இருந்தா ஒன்று இல்லை, எல்லாமே உடையவன். உடையவன் என்பதே பேர். உடையாய் போற்றி, உணர்வே போற்றி. உணர்வு என்பது ஆன்மாக்களுக்கு உணர்வை கொடுப்பவன், உணர்வாகவே இருப்பவன். கடையே நடிமை கண்டாய் போற்றி, எல்லாரிலும் கடையேன். யாரு, மாணிக்க வாசன் சொல்றது, நான் கடையேன். கடையவனேனே கருணையினார் கலந்து ஆண்டு கொண்டது அல்லவா. அதனால கடையேன் என்றால் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவன், அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன் என்பதை குறிக்க கடையேன். அடிமை கண்டாய் போற்றி, அடிமையாக தேவரீர் ஆண்டு கொண்டாய் என்பதை கண்டாய் போற்றி. ஐயா போற்றி, அணுவே போற்றி. ஐயா என்பது தமிழ் சொற்களிலே மிக உயர்ந்த ஒரு வாக்கியம். ஐயா என்பது வேதங்களும் கூட ஐயான்னு தான் கூப்பிடுதான். வேதங்கள் ஐயா எனவும், ஐயாங்கிறது ரொம்ப எல்லாரையுமே ஐயான்னு சொல்லலாம். ஐயான்னு சொல்லலாம், சின்ன பையனையும் ஐயான்னு சொல்லலாம், பெரியவங்கள ஐயான்னு சொல்லலாம். மிகப்பெரிய வாக்கியது ஐயா என்பதை யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாரு. திருப்பூர்ல அருணகிரிநாதர், அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, இந்த அசுரச்சேனை எல்லாம் சங்காரம் பண்ணார, அசுர கூட்டங்களை சங்காரம் பண்ணார, அவெல்லாம் ரொம்ப அக்கறை முடிச்சவைகளை ஐயோ ஐயோன்னு விழுந்தானுங்க, ஐயோ ஐயோன்னு விழுந்தான் அந்த அசுரச்சேனை. அசுரச்சேனைகளை ஐயோ ஐயோன்னு விழுந்ததா இப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வந்து பக்தர்களுக்கும் வெற்றி வந்துருச்சு. சத்துருக்கள் அழிந்து போறாங்களா, சத்துருக்கள் அழிகிறாருன்னா பக்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்றாங்களா, ஐயா ஐயாங்கிறாங்களா, அந்த கொம்பு எடுத்துக்கிட்டாரு. ஐயோங்கிறதுக்கு கொம்பு ஓடணும், ஐயோங்கிறதுக்கு கொம்பு ஓடணும். அந்த பயிர்லாம் கொம்பு இருந்துச்சு, கொம்பு இருந்ததுனால வம்புக்கு வந்தேன், கொம்பு போச்சு வம்பு போச்சு. அது யாருன்னா அழகா சொன்ன, மலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செவ்வேல் என்ன அவனுக்கு சண்டைக்கு வாரது. மலையிட்ட சிறங்கள் செவ்வேல் செந்த தலைமயிறு செவ்வேல் செம்பட்ட மயிறு செம்பட்ட மயிறு, அதே செம்பு மாலை, செம்பு மாலை சின்னத்தான் சண்டைக்கு வர்றது. குடி ரோட்ல வேலை நடக்குதுன்னா என்ன ஓடினிருக்க, மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் ரெண்டு சொல்றாரா, செவ்வேல் செவ்வேல் இந்த செம்பட்ட மயிறு சிவப்பு மாலை மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் என வேலழிச்சு தரும்பல் வேளேல் வேளேல் என வேளேல் வேளேல் வேல் எழுச்சி வேல் ஊர்லாம் பல்லு வேல் எழுச்சி தரும்பல் வேளேல் வேளேல் என வாக பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என ஆளெல்லாம் கரேல் கரேல் வாக பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என எதிர்கொள் சூரன் மார்பு முக்கு நெறிந்து கதியில் கதியில் என பேய் குதிக்க நினங்கள் குழு குழு என வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோ என உதரம் ஆராய் வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீல் என கடல் வேலை வற்றி வறண்டு தமிழ் சமர்த்து பாருங்க வேலை வேலைனா கடல் வற்றி போய் சுரீர் சுரீர் வேலை வற்றி வறண்டு சுரீர் சுரீல் என மாலை வெப்பு முடிந்து திடீர் திடீர் என மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் ஒரு ஐயா எங்களுக்கு இப்பொழுது துன்பத்தை நீக்கினாய், இன்பத்தை தந்தாய், எங்களுக்கு இருந்த துன்பத்தை சத்துருக்களை எல்லாம் அழிச்சிட்டியே என்று சொல்லி வாழ்த்துகிறாரா. மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் ஊற இதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணா முருக வேலெடுத்து நடந்த திவாகராஜல அந்த நடைய பாக்கணும், அந்த நடைய பாக்கணும், இந்த நடைய பாக்கணும், எந்த நடை அவன் நடந்த நடையும் இந்த பாட்டு நடையை ரெண்டு சேர்த்து பாருங்க. வேலெடுத்து நடந்த திவாகராஜல வேலெடுத்து நடந்த திவாகராஜல வேடுவப்பெண் மணந்த புயாஜாலா வேடுவப்பெண் வள்ளி வேடுவப்பெண் மணந்த புயாஜாலா தமிழ் வேதவற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவ குமரவேளே என்ன பாட்டு என்ன சுவை. அதனாலே பக்தர்கள் ஐயா ஐயா என்று கூப்பிடுறாரடா. அது போல ஐயா போற்றி ஐயாரி ஆட்குண்டருடன் விளையாட்டின் உய்வாருடையும் வகையெல்லாம் ஐயா போற்றி அணுவே போற்றி அணு என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத பொருளாகவும் இருக்கிறார். சைவா போற்றி தலைவா போற்றி என்று இப்படி மாணிக்க வாசகர் அளவில்லாத ஞான செய்திகளை சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

சிவமே தனுவாகும் ஞானிக்கு காய உடம்பே அதுவாகும் ஞானிக்கு காயம் சிவமே தனுவாகும் ஞான

நாதம் உனக்கு காயம் முப்பாட்ட முத்தியே ஞானிக்கு காயம் சிவமே தனுவாகும் ஞானி.

உடையவன் மத்திமை உள்ளுறும் நால்வர் அடைய நெடுங்கடை ஐந்தோடு நான்கே.

அறியார் உடம்போடு உயிரினை நட்பு அறியாதார் நடம்புகுனாய் போல் மயங்குகின்றாரே இருக்கின்றவாறு ஒன்று அருகிலீர் ஏழைகள் முறுக்கும் நசமையை மாற்றி முகந்து கருக்கொண்டு காமாரிசார முகந்தேந்து உருக்கொண்டு தொக்க உடல் ஒழியாதே

மானம் இழந்து தனிபுக்கு இதயத்து மானம் இழந்து மதிகட்டு மாலாகி ஆனவிரு அறியாவியத்தின் மேனி அழிந்து

தேசாய தண்டால் எழுப்பும் செயல்போல் நேசாய இசனும் நீடு ஆணவத்தரை ஏசாத மாயா.

மன்னன் அன்றே ஓம் அளவே. படியுடை மன்னன் பாய் வரியேறி படியுடை மாநகர்தான் வரும்போது படியுடை ஐவர்

நேரா பரத்துடன் நிற்பது நித்தமே. மத்திய சாக்கிற அவஸ்தை.

அழிவன ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர்நந்தி காட்டிச்சு கண்டவன் ஏவன செய்யும் இளங்கிழை யோனி பத்தொடு பத்து மோர் மூன்றும் பகுதியும் உயித்த துரியமும் உள்ளுணர்காலமும்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 49 பாடல் முதல் 58 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒரு நல்ல ஒரு பாடம். நம்ம எல்லாருக்கும் பதி பசு பாசம் எல்லாரும் தெரியும் இல்லையா? பதி பசு பாசம் தெரியாமல செய்து தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த பாசம்ங்கிறது ஒரு கடல், விரைவி பெருங்கடல், சிறு கடல் இல்லை, சமுத்திரம். விரைவி பெருங்கடல், பெருங்கடல்னா சமுத்திரம், கடல் வேற. இப்போ அரபி கடல்னு சொல்லணும், மங்காள விரிகுடான்னு சொல்லணும். பசிபிக் கடல் கிடையாது, பசிபிக் பெருங்கடல், ஓஷன். பெருங்கடலில் ஆழம் அதிகம். பிறவி என்பது பாசம் போல. இந்த பாசம் என்ற பெருங்கடலை, பிறவி என்ற பெருங்கடலை நீந்த வேண்டும். பறை பசு பாசம், வார்த்தையை பாருங்க, நல்ல வார்த்தையை பாருங்க. பறைனா பதின்னு வச்சுக்கிங்க, பறைனா பராசக்தி. பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு. இந்த பசுவானது பாசத்தை கடக்க வேண்டும். திரை பசு பாவ செழுங்கடல் நீந்தி, பாவ செழும் கடல் நீந்தி. அதுவும் பசு, பசு என்று சொன்னால் உயிர்னு அர்த்தம், கரை பசு. பாசம் கடந்து எய்தலாமே, பசுவானது பாசங்களை கடந்து விரைவியை கடந்து அழுக்கையெல்லாம் நீக்கி ஞானத்தோடு கூடுகின்ற அவர்களுக்கு இறைவன் வழி செய்வான். அப்போ இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க, கரை சேருதல் அப்படின்னு. இந்த பாச ஞானம் இருக்கின்றவரை பாசத்தோடு தான் இருக்கணும். இப்போ உயிர் போகும் பொழுது எதை நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவி. இவ்வளோ பெரிய ஊட்டை விட்டு போறான்னா அடுத்த பிறவி இதோட பெரிய விடா கிடைக்கும். இவ்வளோ பெரிய சுற்றங்களை விட்டு போறேன்னு அப்படியே உயிர் போச்சுன்னா சுற்றங்களோட இருக்கும். அப்போ இறைவன் திருவடியை பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா மறு பிறவி கிடையாது. சிவசிந்தனையோடு போனான், அந்த சிவசிந்தனையோடு உயிர் போகணுங்கிறதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போவே ப்ராக்டிஸ். அந்த கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போது பாசஞானம் என்று சொல்லக்கூடிய உலகியலிலிருந்து கடக்க வேண்டும். பசஞானம் என்று சொல்லக்கூடிய நான் கடவுள் என்ற தன்மையிலிருந்து விலக வேண்டும். பதிஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஞானத்தை பிடித்துத்தான் இந்த பாசம் என்று சொல்லக்கூடிய உலக பெருங்கடலை, பிறவி என்ற பெருங்கடலை கடக்க வேண்டும். இத திருமூல நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். இப்போ இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். இந்த 50 பாடல்ல திருமூலர் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர் எப்படி இறை வழிபாடு செய்தார், ஒரு வழிகாட்டி, இந்த காலத்தில் ரோல் மாடல் வாங்க, நான் அவங்களையே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றேன். மாணிக்க வாசகரை பின்தொடர்ந்தார் வள்ளலார், ஞாபகம் செய்யுங்க. மெய்யண்டாரை பின்தொடர்ந்தார் அருள்நந்தி சிவம். இவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தார் உமாபதி சிவம். அப்ப எல்லா ஞானிகளையுமே ஒரு ரோல் மாடலாக சில ஞானிகளை வச்சுட்டாங்க. இப்ப நாம் திருமூலரை, நாம் அவருடைய எப்படி அந்த பாதையில போனாங்கிறத நமக்கு சொல்ற, நம்ம வச்சுக்கலாம். சூடுவன் இறைவன் திருவடியை தலையில் சூடுகின்றான். இது எப்படி சார் இறைவன் திருவடியை தூக்கி தள்ள வச்சுக்கிறது? இறைவன் திருவடியை எப்படி தள்ள சூடுறது? சிந்திக்கணும். இறைவன் திருவடியை சிந்திக்கிறது, இறைவன் திருவடியை தலையில் வச்சோம்னா தானா வரும், எழுத்து தானா வரும். எப்படி சிந்திக்கிறது? இது நான் வகுப்பில் சொல்றது உண்டு. பெரிய புராணத்தை யாருடைய சேக்கியாருடைய காலம் என்ன? 12 நூற்றாண்டு. ஞானசம்பந்தருடைய காலம் என்ன? 6-7 நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு சேக்கியார் பெரிய புராணம் எழுத தொடங்குகிறார். சேக்கியார் ஒரு அமைச்சர், அரசியலிலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்தவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் சேக்கியார், இன்னொருத்தர் மாணிக்கவாசகர். ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்தில் பாடலாக எழுத துவங்குகிறார். இந்த பெரிய புராணத்தில் 4,286 பாடல்கள், பிள்ளை பாதி புராணம் பாதி, கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு ஞானசம்பந்தரை பற்றியது. 2,000 பாட்டுக்கிட்ட இல்லையா, பிள்ளை பாதி புராணம், 2,000 பாட்டுக்கிட்ட ஞானசம்பந்தர். ஆனால் கால் அந்த பெரிய புராணத்துக்கு தலைவர் யாருங்கிற சுந்தரர் தான். ஆனால் அதிகமாக பாடினது இங்க ஞானசம்பந்தர். இப்படி இதை பாடுறதுக்கு ஒரு ஏதாவது எப்படி பாடினது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர பாடினவங்க யார் அதானே? ஒரு புத்தகம் எழுதணும்னா அந்த புத்தகத்தை இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி அவங்க எதை சொல்லியிருக்காங்க, ஃபுட்நோட் ரெஃபரன்ஸ் போடுறோம்ல, அதை பார்த்தானே அங்கே போடணும். இவரு பார்க்குற சேக்கிழாருக்கு முன்னாடி திருத்தொண்டர் அந்தாதி இருக்கு, அதான இருக்கு. அதில் பார்த்தா ஞானசம்பந்தருக்கு ஒரே ஒரு பாடம், ஒரு பாடல், 8 வரியில் ஒரு பாடல். சரி அவரு இந்த அவர் இங்கேருந்து எடுத்தார், பார்த்தா சுந்தரர் ஒரே வரி இருக்கார், ஞானசம்பந்தரை பற்றி ஒரு வரி, ஞானசம்பந்தரை பற்றி சுந்தரர் ஒரு வரி, திருத்தொண்டர் தொகையில் திருத்தொண்டர் திருவந்தாதி ஒரு பாடம், இவ்வளோ தான் கிடைச்சிருக்கு. இந்த 8 வரி அதுல ஒரு வரி, 9 வரி தான் அவருக்கு கிடைச்ச மூலநூல். மூலநூல் கிடைக்கக்கூடிய செய்தி இதை வச்சு 4,286 வரி உள்ள பாடல் உள்ள அந்த சேக்கிழார் பெரிய புராணத்தில் 2,000 பாட்டு படிக்கிறார். ஏறக்குறைய எப்படி பாடினார், 500 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பாட முடிஞ்சது, நம்மளால முடியுமா, நம்ம கேட்கவே முடியல, இதை கற்பனை பண்ண முடியுதா, அதுவாது முடியுதா இல்லையா, அதுவும் முடியலையா, எப்படி பாடியிருப்பாங்கன்னு தெரியலையே, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப 500 வருஷத்துக்கு அப்புறம் ஞானசம்பந்தரை பத்தி பேசணும்னா அவர் அவதாரம் என்ன, எங்க பண்ணாரு, என்ன அற்புதம் பண்ணாரு, இவர் கல்வெட்டெல்லாம் தேடினார், அமைச்சராக இருந்ததுனால கல்வெட்டு கோவில் எல்லாம் தேடிருக்காரு, நிறைய செய்திகளை தேடிருக்காரு. இருந்தாலும் அப்போ ஒரு பாடல் ஒன்று பாடுறார், வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவள வயற்புகளி திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஞான சம்பந்தருடைய திருவடியை தலையில் சூடிக்கொண்டு நினைத்து கொண்டு அப்படியே எழுதுறார். எழுத எழுத எழுத பாடல் வரும், வரலாறு வரும். அப்ப இறைவனை சிந்தித்தல் தான் தலையில் சூடுதல். அப்போ நம்முடைய திருமூலர் இறைவன் திருவடியை தலையில் சூடுகிறார். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன், எங்க வைக்கிறாரு, தலையில திருவடியை சூடுறார். அப்ப இந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் பின்னாடி. இப்ப சொல்றது வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதம் கழித்து வெவ்வேறு இடங்களில் அந்த நிலையெல்லாம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவேன், இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்குங்களாம் ஒரு இடமா நான் விளக்க முடியும். நெஞ்சிடை வைப்பன், நெஞ்சுன்னா நெஞ்சு குழி, அநாகரம்னு பேர் அந்த இடம். அதெல்லாம் அந்த இடத்துல வந்து ஆண்களாக இருந்தால் உத்ராட்சம் அந்த இடத்துல படணும், பெண்களாக இருந்தால் தாலி அங்கே படணும். அந்த இடம் நெஞ்சு குழி, அதுக்குள்ள நெஞ்ச அகத்தாமரைன்னு இதய தாமரை, நெஞ்சிடை வைப்பன். சரி, இறைவனை திருவடிய தலையில் சூடியிருக்கிறார், உள்ளத்தில் வைத்திருக்கிறார். பாடுவன், திருமூலருக்கு பாட்டு தெரியும், திருமூலருக்கு பாடவும் தெரியும், அவரு எந்த பண்ணல பாண்டான்னு கேட்காதீங்க. அவருக்கு என்ன மனசுல படிச்சோ அப்படி பாடிட்டு பாடுவோம். பண்மலர் தூவி பணிந்து நின்று, நான் பாட்டு தான் படிக்கிறேன், உரையே நான் படிக்கல. பாட்டை படிச்சா புரியும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திருமந்திரம்னா கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க. சாதாரணமா புரியும். கொஞ்சம் சைவ சித்தாந்தம், கொஞ்சம் யோக அனுபவம் தெரிஞ்சா போதும், திருமந்திரம் ஈஸி. பண்மலர் தூவி பணிந்து, பூவெல்லாம் போட்டிருக்க, பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன். இவர்தான் அமரருடைய பிரான். நான் நின்று அறிவது தானே, இப்படித்தான் நான் இறைவனை வணங்கினேன். அவ்வளோ பெரிய திருமூலர், யோகி, சித்தர், ஞானி, 3047 பாடல் மட்டும் இல்லாமல் வைத்தியம், ஆன்மீகம், யோகம், வானசாஸ்திரம், இப்படி பல நிலைகளில் நமக்கு அருளிய அந்த மகான் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடித்தான் அவர் ஞானியாக இருந்திருக்கிறார். வேதத்தை விட்டு அறம் இல்லைன்னு, வேத சிறப்புல வேதத்தை விட்டு அறம் இல்லை. அவ மரத்தை முதல்ல எடுக்கிறாங்க. உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளை பொதுவாக சொல்லுவது வேதம். வேதியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். வேதியர்னா வேதத்தை ஓதுபவர், வேதத்தை உரைப்பவர், அல்லது வேதத்துக்கு பொருள் சொல்பவர், இவங்கெல்லாம் வேதியர். திருவிமேலில கிளிகள் வந்து வேதத்துக்கு பொருள் சொல்லுமா? வேதத்துக்கு கிளிகள் பொருள் சொல்லும். அப்போனா அந்த ஊரில் எப்படியெல்லாம் வேதியர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நுட்பமாக உணர்வு பூர்வமாக சொல்லுபவர்கள் தான் வேதியர்கள். அது படிச்சுக்கிட்டே போறாங்க பாருங்க, அதுல ஒன்றும் பிரயோஜனம். பொருள் விளங்க படிக்கணும். உண்மை பொருள்களை உரைப்பவர். அப்போ வேதத்தினுடைய உண்மை பொருளை விளக்குபவர் சிவபெருமான் தான். ஒரு வேதம் ஓதும் பொழுது அதில் வந்து பொருள் விளங்கணும், சொல்லும்போதே புரியணும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒளி சிறந்த வேதியருங்கிறாங்க திருமுறைகள். என்ன வரும்? ஒளி சிறந்த வேதியர். அது வேதத்துக்கு என்ன முக்கியம்னா சப்தம் முக்கியம். ஆனால் அந்த சப்தத்தை, சப்தம் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த பொருள் விளக்கத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வாழ்விகள் நெறிமுறைகள் சரியாக ஒருவர் கடைபிடித்தால் உலகம் உருப்படும், உலகம் நன்கு விளங்கும். அப்படி உலகம் எதனால் காக்கப்படுகிறதுனா வேள்விகள் மூலம் உலக நன்மை காக்கப்படும். கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே சிற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய. அப்போ கலியை வாராமே, களினா துன்பம் தானே திருமுறையில் சிதம்பரம். அப்போ துன்பங்கள் வராமல் காப்பது வேள்விகள் பொதுவாக. அப்புறம் வேதம் உரைப்பது மெய்ப்பொருள் காட்டவே. எது உலகத்தில் மெய்ப்பொருள்? சிவம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை காட்டுவதற்கும் வேள்விகளை செய்வதற்கும் அதனால் உலகம் நன்மை அடைவதற்கும் வேதமானது பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அந்த வேதத்துக்கு ஞான சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் மூலம். வேதம் நான்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. என்ன ஞான சம்பந்தருடைய வாக்கு பாருங்க, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். இந்த நான்கு வகையான வேதங்களையும் நுட்பமாக உள்ளே ஊடுருவி கவனித்தால் உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய, வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நன்கு விளங்கும். ஆனால் சிவம் அதுதான் எல்லா வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் சுத்த மாயா புவனத்திலிருந்து, சுத்த மாயையிலிருந்து வாக்குகளாக வெளிவந்தன. இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர்வேதத்துள் ஓங்கி, வேதத்தின் உள்ளே வேதத்துள் வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. இந்த கண்ணன்னா இந்த இடத்துல மூன்று கண்களை உடைய சிவபெருமான் என்று பொருள். அந்த இந்த ரிக்குவேதத்தில் உங்களுடைய என்ன இருக்குன்னு சொன்ன நான் ரிக்குவேதத்தில், அதில் மந்திரமும் இருக்கு பிரமாணமும் இருக்கு. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டா, கருப்பொருளாக வேதத்துக்கு நாயகமாக மையமாக இருப்பது சிவபெருமான். ஞாபகம் வச்சுக்கணும். இதை சொல்லுவாங்க, வேதத்தினுடைய மையப்பகுதியிலேயே நமச்சிவாய மந்திரம் வந்திருக்குன்னு ஒரு இடத்துல வரும். யஜுர்வேதத்தில் மூன்று வேதத்தில் மையமாக இருப்பது யஜுர்வேதம். அதில் மையமாக இருக்கிறது இருக்கக்கூடிய பகுதியில் நமசிவாய என்ற ஒரு மந்திரம் வருவதா ஒரு குறிப்பு இருக்கு. அளவு உள்ளே ஊடுருவி பார்த்தால் இறைவன் ஒருவன் இறைவன் உண்டு என்று சொல்லுவது வேதம். ஆனால் ஆகமத்துக்கு வரும்பொழுது இறைவனை அடைய வழிகாட்டுவது ஆகமம். அதான் வேதம் பொது ஆகமம் சிறப்புன்னு சொன்னது. வேதத்தினுடைய முடிவு என்ன? ஒரு முடிவு சொல்லணும்ல, திருநெறியே சைவ நெறி. திருன்னா மேன்மைன்னு அர்த்தம், பெருமைன்னு அர்த்தம், தெய்வத்தன்மைன்னு அர்த்தம், உயர்ந்தன்னு அர்த்தம். ஏன்னா திரு திருன்னு முழிக்கிறாம்பாங்கல்ல, இந்த திரு திருன்னு முழிக்கிறதுன்னா மேலே பார்த்து, மேலே யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரா? ஆ, சிவபெருமான பார்த்து முழிக்கிறது, திரு திருன்னு முழிக்கிறது. திருநெறியாவது சித்த சித்து அன்றி பெருநெறியாய பிராணை. பெருநெறினா சைவ நெறி தான். பெருவாகு வந்ததுன மகிழ்ந்து ஏத்திங்கிறாரு பெரிய புராணத்தில். பெருநெறிங்கிறது சைவ நெறி, அதற்குள்ள தலைவனார் சிவபெருமான். நினைந்து குரு நெறியாம் சிவமாம் நெறி கூடும். குரு நெறி சைவ சித்தாந்த நெறி மட்டும்தான் குரு நெறி. அதனாலதான் பின்னாடி வந்த வள்ளலார் வந்து குரு நெறிக்கே என்னை கூட்டி வித்தாயினார். ஒரு குரு சீடர், அப்புறம் சீடர் குருவா மாறுவாரு, இவருக்கு சீடர் வருவாரு. ஆமா, குரு பாரம்பரியமா வரக்கூடியது சைவ நெறி. குரு நெறியாம் சிவமா நெறி கூடும். ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, இதுல பாலி திசம் கூட இருக்கலாம், பல தெய்வ கோட்பாடு இருக்கலாம், இருந்தாலும் கடவுள் உண்டு. அது சிவத்தை நன்கு குறிக்கிறது. ஆறு அங்கமாய் வரும் மாமரை ஓதையை கூரங்கமாக குணல் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் வேரங்கமாக பெருக்குகின்றாரே. இதில் நான்கு வேதங்கள் இருந்தாலும் ஆறு அங்கங்கள் இருக்கின்றன. நால் வேதம் ஆரங்கம் ஆனாய் நீயே. ஆறு அங்கங்கள், சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், ஜோதிடம், சந்தோபிசிதம், நிறுத்தம். ஜோதிடமும் அது உள்ள வரும். நிறுத்தம் நடனம், நிறுத்தம்னா நடனக்கலை. ஆறு அங்கங்கள் எல்லாம் ஆராய்ச்சியோட உள்ள புந்துடுறாங்க. நிறுத்தமா, ஜோதிடமா, வியாக்கரணமா, சிக்ஷை, கற்பம் சொல்லி ஆறு அங்கங்களுக்குள் புகுந்து அறிவோடு தொடர்புடையவங்களா ஆயிடுறாங்களே அன்றி மெய்ஞானத்தோடு கூடுவதில்லை. வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸுக்கு போயிடுறாங்க, விஞ்ஞானத்துக்கு போயிடுறாங்களே அன்றி மெய்ஞானத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. குணம் பயில்வார் இல்லை. சிவபெருமானுடைய குணத்தை பற்றியோ ஞானத்தை பற்றியோ அவர்களை கூடுகின்ற வழிமுறைகளை பற்றியோ அவர்கள் பேசுவதில்லை. அப்படியே வேறு அங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே, இதையே பெருக்கிட்டு போறாங்க. என்ன பண்றாங்கன்னா, வேதத்தில் உள்ள கருத்துக்களை பெருக்குகிறார்களே அன்றி, இப்போ ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதை பல பிரிவுகளாக இப்போ அதையே ஆராய்ச்சி பண்ணி அப்படியே போயிடுறாங்க. இப்போ நடனக்கலை அப்படியே போயிடுறாங்க, இசைக்கலையே அது உள்ளே போயிடுறாங்க, வர்க்க தர்க்கவாதமாக அது உள்ளேயே போயிடுறாங்க. ஆகமத்தான் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆறு அங்கங்களை விரித்து அறிவாக பெருக்குகிறார்கள் அன்றி, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மெய்ஞானமாகிய கடவுளை பெரும்பாலும் அவர்கள் உணர்வதில்லை. புரியுதுங்களா? அதுதான் சொன்ன, அந்த வேதம் வந்து பொது ஆகமம் சிறப்புன்னு சொன்னது காரணம் அதுதான். இப்போ ஆகம சிறப்பு. ஆகமம்னா பதி, பசு, பாச உண்மைகளை விளக்குவது. மந்திர மாமலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் இல்லையா. 28 ஆகமங்களும் யார் அள்ளினார்? சிவபுரம்மன் அள்ளினார். அது 66 பேர் கேட்டிருக்காங்க. அந்த 28 ஆகமங்களும் ஒரே காலத்தில் எழுந்தவை அல்ல. சிவபுரம்மன் தான் பல முனிவர்கள் வாயிலாக வெளிவந்தனர். கால தேச வர்த்தமானம் சொல்றது உண்டு. ஒரு காலத்தில் உள்ளது ஒரு காலத்துக்கு ஒத்து வராது இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரயிலில் போனால் குளிக்கணும். இப்போ ட்ரெயினில் யாராவது போயிட்டு இருந்தால் வீட்டில் குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும். இப்போ யாராவது இருக்கீங்களா? கடல் கடந்து போகக்கூடாது. இப்போ ஃபாரினில் போகிறது பெருமையாக இருக்குது. எப்படி இல்லை, ஒரு காலத்தில் இருக்கிறது இன்னொரு காலத்துக்கு அது வந்து ஒத்து வரலை. ஆனால் தான் 28 ஆகமங்கள் சில கால தேசத்துக்கு இருந்த மாதிரி சில மாறுபட்ட நிலைகள் வந்ததுனால தான் நமக்கு மெய்கண்டர் சிவஞானம் போர்த்தி அருணாரும் அருணா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அந்த 28 ஆகமங்கள் அப்படின்னா ஆ க மம் பதி பசு பாசம். ஆகமம்னா பதி பசு பாசம். இந்த 28 ஆகமங்களையும் 66 பேர் அஞ்சலி கூப்பி கேட்டது. எல்லாம் கும்பிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. அஞ்சனமேனிய அறிவையோர் பாகத்தன். அறிவைனா யார்? பெண் அர்த்தம். மாதேவியை இடமாக கொண்ட சிவபெருமானை விரும்பி கேட்டிருக்காங்க. யாருன்னா 5 23 எத்தனை? 5 23 ஆகம் அஞ்சலி கூப்பி 66 வரும் அஞ்சாமுகத்தில் அரும்பொருள் கேட்டதே. ஆகமே நிறைய பேச வேண்டியிருக்கு. சைவத்துக்குன்னு இருக்கு, வைணவத்துக்குன்னு இருக்கு, ஆகமம் பிரிவு நிறையா இருக்குது. உங்கள் நூலில் இந்த 28 ஆகமங்களும் அதை கேட்டவங்களும் இருக்காங்க. 66 பேர் இருக்காங்க. இல்லை இதில் வந்து அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 100,000 28 100,000 எவ்வளவு இருக்கு. விண்ணவர ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்றன் பொருள் ஏத்துவன் நானே. இவைகளை துணை கொண்டுதான் தேவர்கள் இறைவனை வணங்கினார்கள். கிரந்தம்னு இப்போ கிரந்தம்னு சொல்கிறோம்ல, கிரந்த எழுத்துன்னு ஒன்று இருக்கு. இப்போ வடமொழி எழுத்து வேற, தமிழ் எழுத்து வேற, நடுவில் கிரந்தம்னு ஒன்று இருக்கும் பார்த்துறீங்களா. அந்த கிரந்தம் என்பது தமிழ் எழுத்து தான், பழைய தமிழ் எழுத்து தான் கிரந்தம்னு பேர். அந்த கிரந்தத்தில் தான் உங்களுக்கு நிறையா கிரந்த எழுத்துக்களில் தான் உங்களுக்கு அந்த ஆகமங்கள் அதிகமாக இருக்கு. இதை இந்த 28 ஆகமங்களையும் நம்ம படிச்சிட்டோம்னா ரொம்ப சௌரியம்தான். ஆனால் நம்ம எல்லாமே படிக்கிற அளவுக்கு 28 ஆகமம் இப்போ இல்லை, தமிழில் இல்லை, வடமொழியிலையும் கிரந்தத்திலையும் தான் இருக்குது. சில ஆகமங்கள் தான் கிடைக்குது. இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வச்சுருக்காங்க சில ஆகமம் வச்சுருக்காங்க. உபாகமங்கள் நிறைய கிடைக்குது. நான் வீட்டில் கூட 2-3 ஆகமம் வச்சுருக்கேன், உபாகமும் வச்சுருக்கேன். சரசிம்மகால் நூலகத்தில் கூட கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 28 ஆகமும் முழுமையாக கிடைக்கிற மாதிரி தகவல் தெரியல, இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நாம் தவக்குறைவு, நம்முடைய தவக்குறைவு அவ்வளோதான். இந்த 28 ஆகமங்களை படிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. அறிமுக வகுப்பில் சொல்லியிருக்கேன், 28 ஆகமங்களுடைய பிழிவு நமக்கு 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்டு திருமந்திரத்தில் இருக்கின்றன. அதனால் திருமந்திரத்தில் நாம் கூறக்கூடிய அவ்வளவும் ஆகமங்களினுடைய சாரம். நாம் சைவ சித்தாந்தம் என்பது ஆகமங்களினுடைய சாரம். அப்போ ஆகமங்கள், சைவ சித்தாந்தம், திருமந்திரம், மூன்றும் ஒன்றே. இதோடு நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பு நிறைவு செய்யும்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம். உயர்மதிர்கூடல் துவாதசாந்தத்தலம் என்று போற்றப்பெறும் ஆடக மதுரைக்கு அரசாக கூடலில் இலங்கு குறுமணியாக விற்றிருந்து அருள்பவன் எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கன் சிவபெருமான். தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டான் பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகந்தன் திருப்பெயர் தாங்கி சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்க தொண்டாற்று அமைந்த அமைப்பே ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை. அண்ணலார் ஆலய திருப்பணிகள், ஆலய திருக்குடமுடுக்குகள், திருமுறைப்பாடல்களை குறுந்தகடுகளாக வெளியிடுதல், திருக்கோயில்களில் ஓதுவாமூர்த்திகளைக் கொண்டு திருமுறை விண்ணப்பம் செய்வித்தல் மற்றும் அறிஞர் பெருமக்களைக் கொண்டு பேசற்கு அறிய பெருமானின் பெரும்புகளை பேசப்பணித்தல் முதலான அருட்பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்க சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு அமைய தொகுத்த பூந்தமிழ் தொடையலே திருநல்லூர் உள்ளிட்ட திருத்தலப்பதிகங்கள். திருமுறை விண்ணப்பம் செய்பவர் திருமுறை கலாநிதி திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள். திருமுறைப்பதிக விளக்கம் குன்றத்தூர் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி. வெளியீடு ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை, மதுரை. தன்னம்புணர்காளி தமிழ் ஞான சம்பந்தர் சோழவள நாட்டில் உள்ள திருப்பாலைத்துறையை வணங்கி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானைத் தொழ விளைந்தார். திருநல்லூர் அந்தணர்கள் மங்கள வாத்தியங்களுடன் எதிர்கொண்டு அழைத்தனர். பிள்ளைப்பெருமானார் நித்திலச்சிவிகையில் ஆரோகணித்த வண்ணமே சென்றார். மல்லல் நெடும் கோயிலை அணுகியதும் சிவிகையனின்றும் கீழ் இறங்கி அந்தணர் கூட்டம் முன் செல்ல அடியார் கூட்டம் இரு மருங்கும் வர திருக்கோயிலை அடைந்தார். கோபுரத்தைக் கண்டு வணங்கினார். கோயிலை வலம் வந்தார். கண்ணருவி பொழிய கண்ணுதலாரைக் கண்டு கசிந்து உருகினார். இறைவனைத் தொழுது பரவு சொற்பதிகமாகிய கொட்டும்பறை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். பதிகப் பாடல்கள் தோறும் இறை வழிபாட்டால் பெறும் பலன்கள் இவை இவை என்று அருளி செய்தார். அன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே நல்லூர் பெருமானைக் கூறும் அடியார்கட்கு அடையா குற்றமே பாடும் அடியார்கட்கு அடையா பாவமே ஏத்தும் அடியார்கட்கு இல்லை இடர்தானே இடர்தீரச் சொல்லும் அடியார்கள் அறியார் துக்கமே அடிநீழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்று அறுப்பாரே என்னும் அடியார்கட்கு இல்லை இடுக்கண்ணே நல்லூர் பெருமானை ஏம மனத்தாராய் ஏமம் பாதுகாப்பு பாதுகாப்புற்ற மனத்தவர்கள் இகழாது எழும் தொண்டர் தீப மனத்தார்கள் அறியார் தீயவே தீப மனத்தார்கள் எழுதிய தீபம் போல நிலைத்த மனத்து அடியார்கள் தீபம் தீபம் அசைவின்றி எரியும் ஆலயத்து இறைவரை அசல தீபேஸ்வரர் என்பதும் நினைவுகூரத்தக்கதாம். இறை இயல்புகளை எடுத்து சேர்த்து சொன்ன மாலையாக அமைந்துள்ள இப்பாடல்களை நாள்தோறும் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாக விளங்கும் புகழார் ஆவர் என்பது பதிகப்பலன். முதல் திருமுறை கொட்டும் பறை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் குறிஞ்சி.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: திருவாலி அமுதனார் திருவிசைப்பா 4வது பதிகம் கோயிலை பற்றியது. பண்ப

அழகான தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களையும் கோவைப்படம் போன்ற வாயினையும் கொடி போன்ற இடையனையும் உடைய பெண்களே, பால் போல் சுவை தருபவன், அமுதமாய் இனிப்பவன், பரம்பொருளான பேரொளி வடிவினன், கெண்டை மீன்கள் துள்ளிப் பாய்கின்ற நீர்வளமிக்க நிலங்கள் சூழ்ந்த தில்லைப்பதியில் சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய சிவபெருமான், அவனைக் கண்டு தொடப்பெறுவது என்று கொள்

ஒளிவீசும் மாணிக்கம் போன்றவன், நெருப்பை ஒத்தவன், ஆண் பெண் அருவம் உருவம் என்று அறிவதற்கு அருமையானவன். உயர்ந்த பெரிய மாளிகைகள் சூழ்ந்த தில்லை மாநகரில் மாண்புடைய சிற்றம்பலத்தில் அழகாக நடனமாடும் மறை தந்தவன், மலர் போன்ற திருவடிகளை நான் என்

தேனொழுகு தாமரையில் வீற்றிருக்கும் நான்முகனும் திருமாலும் கண்டு திருவடி பணிய ஒளிமிக்க தீயின் நடுவே உருவத்தோடு பறந்து விரிந்து ஓங்கியவனை தெளிவான குளிர்ந்த பொழில்கள் சூழ்ந்த தில்லை மாநகரத்தில் சிற்றம்பலத்தின் உள்ளே எரியேந்தி ஆடும் தனக்குவமையில்லா தலைவனான ஒருவனை தலைப்பட்டு உணர்தல் மிகவும் அரிய செயலாகும்.

பார்வதியை இடப்பாகத்தில் வைத்து மகிழ்ந்தவன். மிகவும் அழகானவன். எழில்மிக்க பெரிய யானையின் தோலை உரித்து மேலாடையாக்க விரும்பியவன். தேவர்கள் தலைவன். விரும்பும் அடியார்களுக்கு இன்னருள் செய்பவன். புலியூர் எனப்படும் தில்லை சிற்றம்பலத்தில் அனலேந்தி மகிழ்ந்து ஆனந்த நடனமாடும் எம்பெருமான் அவனே என் தலைவனாவான்.

என் கடவுளை, எனக்கு புகலிடமானவனை, என்னுள்ளே மூச்சு காற்றாய் நின்று மறைந்திருப்பவனை, மண்ணிலும் வானிலும் நிறைந்த ஒளியாயிருப்பவனை, நிறைந்த சிறைகளை உடைய அடகிய வண்டுகள் ஒலிக்கும் தில்லை மாநகரத்தில் உள்ள சிற்சபையில் நிறைவான பேரழகாய் நின்றாடும் என் இறையை மனத்தில் வைத்து நினைக்கிறேன். அவன் வெளியில் போக விட்டுவிடுவேனா? மாட்டேன்.

தூய்மையே வடிவாய் திரண்டிருப்பவனை நினைப்பவர் மனத்தினுள்ளே இருக்கும் இரத்தினத்தை அழகிய மாணிக்கமானவனை வயல்களில் ஓசையுடன் பாயும் தண்ணீர் பொன்னையும் ஒளி வீசும் பவளத்தையும் கோபத்தால் வீசுவது போல் வீசுகின்ற தில்லை மாநகரில் ஆடும் கூத்தப் பெருமானை நினைத்தேன் போக விடுவேனா மாட்டேன்.

கூத்தாடும் பெருமானை தேவர் கூட்டத்தின் கொழுந்தாய் முன்னிற்பவனை இளையவனாய்த் தோன்றி முன்னே எழுந்த மூத்தவனை மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனானவனை முற்பட்டு நிற்கும் பசுத்தன்மையை ஆணவத்தை நீக்கும் அந்தணர்கள் வாழும் தில்லையம்பலத்துள் மெய்யடியார்கள் புகழ்ந்து ஏத்த பல்லூழு காலமாய் நின்றபடி சலிக்காமல் ஆடுகின்ற எம்பெருமானை அடைந்து அவன் திருவடிகளை சேர்வேனா தெரியவில்லை.

0: என் மீது அன்புடைய தாய்மார்களே, சிறந்த மரக்கலங்கள் வந்து போகும் தில்லை மாநகரில் சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமான், அழகான உள்ளங்கையில் மான்கன்றை வைத்தவன் என் தலைவன், என் காதலுக்கு உரியவன். அவனுடைய மலர்பாதங்களை ஆர்வத்தோடு தழுவி அவன் அணியும் திருநீரு என் முலைகள் மேல் படும்படி அவனை இருகச் சேர்ந்து அணையும் பேறு பெறுவேனா?
1: நேசம் உடையவர்கள் நெஞ்சுளே

நிறைந்த உள்ளத்தார் நெஞ்சே இடமாய்ப் பெற்றவனை சினமிக்க பெரிய காளையின் மேல் எழுந்தருளும் நெற்றிக்கண் பெற்ற எம்பெருமானை விரும்பத்தக்கவர்களும் நிலம் முழுவதும் பரவிய புகழ் பெற்றவர்களும் ஆன சான்றோர் வாழும் தில்லை மாநகரில் சிற்றம்பலத்திராடும் ஈசனை எல்லா உயிர்களுக்கும் இவனே கடவுள், இவனே எம்பெருமான் என்று வணங்கி வாழ்த்துவேன்.

0: கொண்டு துதிக்கும் இளம்பெண் பேசும் மொழியான இன்பத்தமிழால் வேதங்களில் வல்ல வித்தகர்கள் மகிழ்ந்து போற்றும் சிற்றம்பலத்தை புகழ்ந்து வரம்பால் வரையறுக்கப்பட்ட வயல்களில் சென்னல் பயிர்களும் கரும்பறைக்கும் ஆலைகளும் சூழ்ந்த மயிலாடுதுறையில் வாழும் வேதங்களில் வல்லவனாகிய திருவாலி அமுதனார் சொன்ன சொற்களை மகிழ்ந்து சொல்லி துதியுங்கள். சிவலோகம் எளிதில் வசப்படும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: செய்யும் தொழிலில் லாபம் பெருகவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் வாசிதிரவே என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம். தலம் திருவிழிமிழலை. சுவாமி திரு விழி அழகேசர் திருவடி போற்றி. தேவி திரு சுந்தரபுஜாம்பிகை அம்மை திருவடி போற்றி. பண் குறிஞ்சி ராகம் அருகாம்போதி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: திருக்கோலக்கா பன் தக்கையசை பதிகையும் 62.

நம் பெருமானே காட்டகத்து ஒரு

ஆடலாக இங்கு வெண்ணை நன்றோர் இசையோடு.

மரக்கண்ணாத்தலை அடித்து அவன் பாட்டுக்கு அன்று இறங்கியதன் பறக்கும் பார் அடித்து உங்கு உகந்தவர்கள் பலரையும் பணிதற்கு அறியாதே சிவன் கண்பாய் செவி மூக்கு உயர்த்து

சடை உடைந்தருமை போல பாடல் அங்குடிய ஐயவர் இருந்த பயிரும் நாவலாளுடன் கண்டும்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்,

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்கு உரிய நச்சினாய். தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் மாயினும் கொள்ளார் நானும் அங்கமே உடையநாதமே. பெருமானே நீ விச்சது இன்றியே, விச்சது இன்றியன்னு ஒரு பாடம் உண்டு, விச்சது அன்றியன்னு ஒரு பாடம் உண்டு. ஆனா அதிக எல்லா புத்தகத்திலும் விச்சது இன்றியன்னு தான் போட்டிருக்கு, இன்றியன்னு போட்டிருக்கு.
1: என்ன போட்டிருக்கு?
0: விச்சின்றியே விளைவு செய்கிறாய். விச்சு என்பது வித்து என்பதுடைய போலி. பெருமானே அது என்பது பகுதி பொருள் விகுதி. வித்தாகிய அது இன்றியே இல்லாமல், இன்றி என்பதற்கும் அன்றி என்பதற்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடுன்னு கேட்ட, இங்கு விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இல்லைங்கிறத இன்றி வருது. இங்கு விளக்கு இல்லைன்னு சொன்னா இங்கு ஒரு விளக்கே இல்லை, இருட்டா இருக்கணும். அன்றி என்பது என்னன்னா மின் விளக்கு அன்றி எண்ணெய் விளக்கும் பயன்படும். இப்போ இங்கு பயன்படுவது மின் விளக்கு அன்று எண்ணெய் விளக்கு. இங்கு ஒரு விளக்கு உண்டு, ஆனால் அது மின் விளக்கு இல்லை என்றுதான் அன்று அன்று என்று சொல்றோம். இது மின் விளக்கு அன்று, இது எண்ணெய் விளக்கு. இங்கு ஒரு விளக்கு இன்றுன்னு சொன்னா இங்கு விளக்கே இல்லைன்னு இருக்கும். ஆனா இது விளக்கு தான், இது மின் விளக்கு இல்லை என்று சொல்வதற்கு இது மின் விளக்கு அன்று அப்படின்னு சொல்றோம். இது மின் விளக்கு இன்றும் சொல்லக்கூடாது, அதுதான் சொல்றேன். இது மின் விளக்கு அன்று, இன்னை இது எண்ணெய் விளக்கு. இன்றுனா இல்லவே இல்லை அர்த்தம், அன்றுனா இதுவாக இல்லை அதர்தான் அப்படிங்கிற பொருளை. விச்சு அது இன்றியே என்றால் வித்து ஒன்று இல்லாமலேயே விளைவு செய்கிறாய். பெருமான் விளைப்பதற்கு எல்லோருக்கும் ஒரு விவசாயி விளைக்கிறான்னு சொன்னா அவனுக்கு ஒரு வித்து வரும். நெல் விளைக்கணும்னு சொன்னா நெல்லுக்கான வித்து வரும். ஒரு தென்னை மரத்தை பயிரிடணும்னா அதற்கான வித்து வேணும். இப்ப மாமரத்தை பெற அது வித்துமே ஒரு காரணப்பொருள், அது வித்தாகத்தான் இருக்க வேண்டும் இல்ல, அது வந்து ஒரு இன்னொரு செடியினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வித்தினுடைய காரணத்திலே இருக்க வேண்டும். வித்தே இல்லாமல் அதனால ஒன்று செய்ய முடியாது. ஒரு மூலப்பொருள் ஒரு காரணப்பொருள் இல்லாமல் ஒருவராலே ஒரு விளைவினை கொண்டு வர முடியாது. நாறு என்றால் முளை, ஒரு வித்து இல்லாமல் முளை விடாது, நாறு இல்லை. இப்ப விச்சு அது இன்றி நாறு இல்லை, ஆனால் விதி இல்லாமலேயே பெருமான் மட்டும் முளைக்க செய்கின்றான் என்று அவருடைய அதை போன்ற ஒரு செயல். ஒருவன் வித்தியின்றி ஒரு முளையினை முளைக்க செய்வான் என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான செயல், அதை போன்ற செயலை இறைவன் செய்வான் என்று பொருள். இதுக்கு நாலு படிக்கிறப்ப நான் உங்களுக்கு வந்து வெவ்வேறு ஸ்டேஜில் பொருள் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கிறேன். ஒருவன் ஒரு மாங்கொட்டை இல்லாமலேயே மாமரத்தை உண்டாக்குறான்னு வச்சுக்கோங்க. மாங்கொட்டை இல்லாமலேயே மாமரத்தை உண்டாக்குகின்றான் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியமான செயல், அதை போல செயல்களை இறைவன் செய்வான். ஒரு செயல் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் இல்லாமலேயே விளைவினை காரியத்தை ஒருவரால் உண்டாக்க முடியும் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு செயல், அதை போன்ற செயலை இறைவன் செய்வது உண்டு. எப்பெல்லாம் செஞ்சிருக்காரு சாமி, யாராவது செஞ்சிருக்கிறார். கல்லு வந்து கடல்ல போட்டா அமைந்து போகணும், கல்லு தக்கை போல் ஆனால் ஒழிய அது மிதக்காது. ஆனால் கல் வந்து கல்லே தெப்பமாக மிதந்து அது அப்பிரபுமான் கரையேறினார். கல்லு என்னதான் உண்மையா இருந்தாலும் அப்பிரபுமானுடைய வீட்டினாலேயாவது உள்ள போகணுமா இல்லையா? அப்ப பெருமான் என்ன பண்ணாரு, ஒரு இந்த காரணத்தினால் இந்த காரியம் விளைவு என்பதை மாற்றினார். ஆகவே பெருமான் இருந்தாரு அப்பிரபுமானுக்கு கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேற விட்டதை போலவும், சம்பந்த பெருமானுக்கு ஆண் பறையே பெண் பறை போல காய்க்கச் செய்தமையாலும், யாரும் உலகத்தில் அமைதி செய்ய மாட்டாங்க, ஆண் பறையே காய்த்தது பெண் பறையை போல காய்க்க செய்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்லே பொன்கல்லாக மாறியது, நானு செங்கல்ல தங்கக்கல்லாம் மாறுமா? திருப்பூர்ல மாறி அழைக்க வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாரு செங்கல்ல, அது என்னாச்சு பொன்கல்லா ஆயிடுச்சு. அதெல்லாம் அதை போல ஏழையோரால் முடியாது, அதான் அந்நதா கற்பம், பிறரால் முடியாததை செய்கின்றான். வித்தில்லாமல் ஒருவன் ஒரு விளையினை கொண்டு வந்தால் அது வந்து ஒரு வியப்புக்குரிய செயல், அதை போன்ற செயல்களையும் செய்வாள் என்று சொல்றார். இதுக்கு என்ன காரணம்னா பெருமானே அன்பில்லாத எண்ணத்திலே அன்பினை உண்டாக்கினாய், அன்பே வராது, அன்பிற்கான வித்தே இல்லை, பொய்மையும் வஞ்சனையும் இருந்தா கீழான குணங்கள் தான் இடம் இருக்கின்றது. அப்ப இந்த கட்டாந்தரையில ஒரு பூக்குமா? பூக்காது. ஒவ்வொரு நிலத்துல ஒரு இது வராது, உப்பு மண்ணு, உப்பு மண்ணில தோன்றுமா? தோன்ற ஒரு மரஞ்செடிகளும் வராது, மூக்க உப்பாவே இருக்கு. அதை போன்ற என் மனத்திலே ஒரு அன்பினை உண்டாக்கினாய், கல்லை மென்கினியாக்கினாய் என்பதற்காக விச்சதின்றியை விளைவு செய்வது என்பது இறைவனுடைய இயல்பு வண்ணம் என்று சொல்ல இதுதான் திருவாசகம் சொல்லப்பட்ட பொருள். ஆனால் சாத்திர ரீதியாக இது பல பொருள்கள் உண்டு. இப்போது பெருமான இன்று என்பது விச்சு அதாக இல்லாமல் என்று கொள்ளலாம். அதாவது விச்சத அன்றியே என்ற பொருளையும் இது கொள்ளலாம். வித்தாக இல்லாமல் பெருமான் வேறாக இருந்து விளைவு செய்கின்றான். எதை சொல்லுங்க, வித்தாக இருந்து பெருமான் உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமான் படைக்கப்படுகின்ற பெருமானால் படைக்கப்படுகின்ற உலகம் பல வண்ணங்கள் கொண்டதாக இருக்காது. இப்ப மாங்கொட்டையிலிருந்து மாமரம் தான் வரும், மாங்கொட்டையிலிருந்து மாமரமோ வாழமரமோ வருவோம் வராது. அப்ப ஒவ்வொரு விளைவிற்கு ஒவ்வொரு வித்து தேவைப்படும். இப்ப மாமரம் வர வேண்டும் என்றால் மாதிரியுடைய வித்து, தென்னை மரம் வர வேண்டும் என்றால் தென்னையினுடைய வித்து. மனிதர்களுக்கு மனிதர் தோன்றுவார்கள், குரங்கிலிருந்து குரங்கு தோன்றும், கழுவியிலிருந்து கழுவை தோன்றும். அப்ப ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வித்து உண்டு. ஆனால் ஒரு வித்திலிருந்து எல்லா இனமும் தோன்றுவோம் தோன்றாது. ஆனால் இறைவனாகின்ற மூலப்பொருளிலிருந்து அனைத்தும் தோன்றுகின்றன. எதை போல என்ன, நிலத்திலிருந்தே எல்லா மரங்களும் வருவதை போல, நிலத்திலிருந்தே பூமியிலிருந்தே எல்லா வகை மரங்களும் வருவதை போல. அப்போ பூமி தான் வித்தாக இல்லாமல் ஆனால் வித்துக்களிலிருந்து விலைகளை கிளப்புவதற்கு பயன்படுகின்றது. அப்ப தான் வித்தாக இல்லாமல் பூமியானது எவ்வாறு இந்த ஏனைய வித்துக்களிலிருந்து விலைகளை உண்டாக்கின்றதோ, அதுபோல பெருமான் தான் நேரடியாக வித்தாக இல்லாமல் வித்துக்களிலிருந்து வித்து இயல்புகளை விரிக்கின்றான் விலையில என்று ஒரு சாத்திரியாக ஒரு பொருள் சொல்லலாம். விச்சதின்றியே விளைவு செய்கிறார். அதாவது பெருமான் உலகத்திலே தன்னிடத்தையே படைக்கின்றான் என்று சொன்னால் வித்து போலதான் இருந்து படைக்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். பெருமான் வித்து போல இருந்து படைப்பதில்லை, நிலம் போல இருந்து படைக்கின்றான் என்று செய்கின்றான். அதை சொல்வதற்காக விச்சது இன்றியே சொல்ற, விச்சது அன்றியே என்ற பொருள். வித்தாக அல்லாமல் பெருமான் நிலம் போல இருந்து நிமித்த காரணனாக மட்டும் உலகத்தை படைக்கின்றான். இந்த பாடலை சிவஞான மாபாடிய சிவஞான முனிவர் இந்த வினையை பற்றி சொல்வதற்காக எடுத்துக்கிட்டார். அப்படின்னா இறைவன் ஆணவங்களை கட்டுண்டிருக்கின்ற உயிர்களை ஆரம்பத்திலே படைக்கின்றான். படைக்கும் போது அந்த வினைகளுக்கு உண்மையான ஒரு வினையை இறைவனே தருகின்றான். அந்த வினை அந்த உயிரால ஈட்டப்பட்ட வினை இல்ல, அதான் வந்து காரண வினை என்று சொல்லப்படுது. அந்த அது வந்து பெருமான் வந்து அந்த வினை அந்த காரண வினையை அடிப்படையாக கொண்டு பெருமான் அவர்களுக்கு மின்னல்களை தருகின்றான். அந்த மின்னல்களை பெற்ற உயிரானது திரும்பி பெறுகின்றன. பிறகு அதை வந்து ஆணவ மனத்தினுடைய அந்த அழுத்தம் காரணமாக ஒரு உயிரிலே படிந்திருக்க ஆணவ மனம் வந்து ஆணவத்துடைய அழுத்தம் வேறு, இன்னொரு படிந்த ஆணவங்கள அழுத்தம் வேறு. அதன் காரணமாக அவர்கள் வெவ்வேறு அஞ்சலி செய்திகளை செய்து வினைகளை ஈட்டுக் கொள்கின்றார்கள். அந்த வினைகளை ஈட்டுக் கொள்வதனால அவர்கள் புது புது பிரிவுகளை எடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் ஈட்டாத வினையை கொண்டு இறைவன் படைக்கின்றான். அதாவது வித்து இல்லாமலேயே வினைவை செய்கின்றான். பொதுவாக ஒரு விளைவுக்கு காரணம் வினையாகின்ற வித்து தான். ஆனால் ஆரம்பத்திலே இந்த உயிரில் இறைவனால் கருணையினால் படைக்கப்படுகின்றன. ஆணவ மனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருணையினாலே இறைவனால் படைக்கப்படுகின்றன. அப்பொழுது உடம்பு எடுப்பதற்கு காரணமாக ஒரு வினை என்ற வித்து கிடையாது. அந்த இந்த பர்டிகுலர் உடம்பை எடுப்பதற்கு காரணமான வினை என்ற வித்து இல்லாமலேயே அந்த உயிரை படைக்க அந்த உயிரை படைப்பதற்கு இறைவன் வந்து இறைவன் வந்து இறைவன் கருணையினாலே அந்த படைப்பு நிகழ்கின்றது என்று சொல்றார். அது விச்சதின்றியே விளைவு செய்கிறார். அப்பொழுது சொல்லுவார், கரியை குதிரை செய்வானும் கரகரை தேவன் செய்வானும் விரதம் கொண்டு ஆடவில்லானும் விச்சின்றி நாடு செய்வானும் வித்து இல்லாமலேயே உலையை கொண்டு வருவன் என்று இவ்வாறு எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் செய்ய வல்லவனாகிய நீ என்னை மீண்டும், அதாவது வித்து இல்லாமல் வித்தாக இல்லாமல் என்று சொன்னால் அதற்கு வந்து வித்து அன்றி என்ற பொருள் உண்டு. இந்த விளக்கு வித்தாக இல்லாமல் இன்றி என்ற சொல்லிலேயே அன்றிங்கிற பொருளை கொண்டு வராங்க. விச்சு அது இன்றியே வித்தாகத்தான் இல்லாமல் என்றால் வித்தன்றி வேறு காரணமாக ஆகின்றான். அவன் வேறொரு காரணமாக ஆகின்றான். வித்து என்ற காரணமாக அன்றி வேறு நிமித்தம் என்ற காரணமாக ஆகின்றான். வித்து என்ற காரணம் முதற் காரணம், வித்து என்ற காரணமாக அன்றி அல்லாமல் நிமித்த காரணம் என்ற காரணமாக ஆகின்றான். அப்ப வித்து என்ற காரணமாக இல்லாமல் சொல்லலாம். அதான் ஆக இல்லாமல் அல்லாமல் என்று இந்த விளக்கு மின் விளக்காக இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குது, எண்ணெய் விளக்காக இருக்கின்றது. இந்த விளக்கு மின் விளக்கு அன்று, இது எண்ணெய் விளக்கு. விச்சு அது இன்று என்றால் வித்து அன்று என்று பெருமான அவ்வாறு விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். பெருமானே நீ வித்தாக இல்லாமல் அல்லது அதற்கு ஒரு வித்து இல்லாமல் உன் இச்சைப்படியே விண்ணகத்தையோ மன்னகத்தையோ ஏனைய உலகங்களையும் யாவையும் முழுவதுமாக வைச்சு வாங்குவாய். வைத்தல் என்பது அடைத்து காத்தல், வாங்குதல் என்பது மீண்டும் இடத்திலே ஒடுக்கிக் கொள்ளுதல். வைத்தல் என்ற சொல்லிலேயே படைத்தல் காத்தல் என்று சொல்றார். படைத்தால் தான் வைக்க முடியும். யோக க்ஷேமம் உண்டாக்கி காப்பாற்றி தருது. வைத்தல் என்று உண்டாக்கி காப்பாற்றி தந்து அவற்றை மீண்டும் ஒடுக்கிக் கொள்கின்றாய். வாங்குதல் ஒடுக்கிக் கொள்ளுதல். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் கண்ணால் காணப்படுகின்ற உலகங்கள் முழுதும் அனைத்தும் யாவையும் என்ற அறிவுக்கு அப்பாற்பட்ட படைப்பும் இருக்கலாம், நம்மால் அறியப்படாத படைப்புகளும் உண்டு. ஆகவே விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். அப்படிப்பட்ட பெருமானே, நீ வந்து எல்லாம் வல்லவனாகிய நீ வஞ்சகப்பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். வஞ்சக பெரும் புலையனேன், வஞ்சகத்தையே வடிவமாக கொண்ட பெரிய புலையன். புலையன் என்பது யாருன்னா இந்த உடல், உடல் தான் புலால். இந்த உடலே தான் என்று உடல் மீது மிகுந்த பற்று வைத்தவர்களுக்கு புலையன். எல்லாருமே புலையர்கள் தான். உடம்பே தான் என்று உடம்பின் மீது மிகுந்த பற்று, இந்த உடம்பின் மீது இருக்கின்ற பச்சினை ஒழிக்க ஒழிக்கதான் சிவஞானவர். அதாவது ஊரினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, ஊன் உருகாமல் உள்ளொளி பெருகாது. ஊனை உருக்கினால்தான் உள்ளொளியை பெருக்க முடியும். ஊனை காவல் கைவிட்டு திருமுறைகள்ல புலையர்னு வருவது இந்த இடத்துல புலையனேன்னு தன்னை சொல்லிக்கிறார் குருநாதர். இன்னொருத்தர சொல்லல, தன்னையே சொல்லிக்கிறார் புலையனேன். அவர் அவ்வாறு சொல்லிக்கிறது என்ன காரணம்னா, உண்டுடுத்து வாழ்கின்றவன். உடம்ப வளர்க்கறதுக்குனே நான் வாழ்கின்றேன். புலால் மயமானது உடம்பு, இதுவே நான் என்று கருதி இந்த உடம்புகின்ற ஏராளமான பற்றின் காரணமாக எல்லா வேலைக்கும் சாப்பிட்டு தூங்கி ஜாதியா பார்த்துக்கிறது, இது நோகக்கூடாது என்ற அளவிலேயே நான் வாழ்கின்றேன். உடம்பு நோகக்கூடாது என்று வாழ்வதுதான் புலை வாழ்க்கை என்று படிக்கிறது. அப்ப அதற்கு காரணம் தான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது இறைவன்பால் வைக்கின்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணம். வஞ்சகம் என்பது ஒரு அடியவனுக்கு இறைவனுக்கு வேறு எண்ணம் இருக்கக்கூடாது. அதுவும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு வேற ஒரு எண்ணமே வரக்கூடாது. அப்படி இல்லாமல் பிற எண்ணங்களே கொண்டவன் என்றுதான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது பிற எண்ணம். வஞ்சனை என்பது என்ன? தான் சொல்கின்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கும். வாய்னால் ஒன்று சொல்லுதல், மனதால் நினைத்தல், வரே வரமாட்டேங்கிற வர வர வேண்டாங்கிற முடிவிலேயே நான் வரையங்கன்னு சொல்றேன். அதான் வஞ்சனம். உள்ளே ஒரு வேறொரு எண்ணம் இருக்கும், வரமாட்டேன் என்ற எண்ணத்திலேயே வருகின்றேன் என்று சொல்லிதான் வஞ்சகம். அதாவது வேறொரு எண்ணம் தான் வஞ்சகம், வேறொன்று இல்லை. அதற்கு காரணம் பொய், பற்று என்று பொய். அதற்கு காரணம் அறியாமை. அறியாமை என்னன்னா, மேலான இன்பத்திற்காக நம்ம இடத்திலே நமக்கு மேலான நற்கதி, நம்மை நாம் ஆத்துக் கொள்ளுகிறதுனாலே நம்மை நாம் என்ன பண்றோம், நம்மை நாம் இழக்கின்றோம். நம்மை நாம் இழப்பதினாலே நம்மை நாம் காக்கின்றோம். இதான் நம்ம விட்டு கொடுக்க விட்டு சைவா தான் அறிவு என்பதை அடிப்படையாக வற்புறுத்துகின்றன. சொல்றது கேட்டு நடக்கிறதான் நமக்கு முன்னேற்றம். நாமே நமக்கு ஒரு நல்லது இது என்று முடிவு செய்கின்ற வரையும் நமக்கு பின்தங்குதல் தான் என்று சைவத்தினுடைய அடிப்படை. அப்ப வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். பெருமானே, கோயில் என்பது திருப்புறந்துறை. திருப்புறந்துறை கோயிலின் வாயிலே என திருப்புறந்துறையிலே கோயிலும் காட்டி கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் என்று சொல்வது ஏன் சொல்றாரு அப்படின்னா, பெருமானே முன்பு நீ என்னை ஆட்கொண்டாய் பெருந்தொடையோடு, இன்று என் கோயில் வாயிலில் உள்ளே நுழைய முடியாத வண்ணம் உலகப்பித்துக் கொண்டவனாக வெளியிலே நிற்கும் வண்ணம் ஆக்கிவிட்டாய். உலகப்பித்துக் கொண்ட ஒருவன் திருப்புறந்துறையாக இந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. இதுதான் நம்முடைய குருநாதர் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட். திருப்புறந்துறையாக இந்த கோயிலுக்குள்ள யார் நுழைய முடியும்? உலகப்பற்றினை விட்டவர்கள் தான் நுழைய முடியும். உலகப்பற்றாகின்ற பித்து யாருக்கு, மயல் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் கோயில் வாயிலே தொங்கிவிட வேண்டியதான், கோயிலுக்குள்ளே சொல்ல முடியாது. அப்ப நின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினார். இது இன்று. பண்டு பெரிய அன்பர் உரியனாக்கினார். முன்பினி வந்து உன்னுடைய திருவுருளில் இருந்து திருவுருளையே தெரிந்திருப்பவர்கள் அருள் செய்ய சொன்னார். எப்பொழுதும் அந்த ஒளியிலே இருப்பவர்கள், அமிர்தத்திலே ஊறிக்கொண்டிருப்பவர்கள். அந்த பெரிய அன்பருக்கு உரியனாக்கினார். முன்பினி என்னை ஆட்கொண்ட காலத்திலே பெரிய அன்பருக்கு நெறிவிலே என்னை வைத்தாய். பெரிய அன்பருக்கு உரியனாக, அடியவனாக, உரியன் அடியவன், அவர்களுக்கு தொண்டு செய்வனாக நீ ஆக்கினாய். இன்றோ நான் கோயிலுக்குள் கூட நுழைய முடியாத வண்ணம் உன் கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். இன்று இருக்கின்ற நிலையை முன்போ, முன்பிருந்த நிலையை பின்புமா சொன்னார். இதுக்கு என்ன காரணம்னா, இப்போது இருக்கின்றதே முன்பாக அறிகின்றார், அதை முன்பு வைத்தார். அதன் காரணம் அந்த இப்ப இருக்கும் நிலையை சொன்ன உடனேயே முன்பு எப்படி இருந்தோ என்பதை அறிவதனால அந்த முன்பிருந்த நிலையை பின்பு சொல்கின்றார். முன் பின்னாக நினைத்துக் கொள்கிறார். ஆனா பரிசையா சொல்லணும்னா, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், இன்றோ கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் இன்று இருக்கின்ற நிலையை முன்வைத்தார். பெருமானுடைய அந்த கருணையை வந்து பெற வேண்டும் என்பதற்காக, பெருமானே இப்படி ஆக்கிவிட்ட நீ முன்பு என்னை எப்படி வைத்திருந்தார்? நீ பிச்சைக்காரனா விட்ட நீ முன்பு எப்படி ஆக்கியிருந்தாய்? பிச்சன் என்பது பித்து பிடித்தவன், இது நேர்மையான பொருள். ஆனால் இதை வந்து ரெண்டு சேர்த்தே வந்து ஆட்கொண்டதாகவே சொல்வார்களும் உண்டு. பெருமான் வந்து அந்த அன்பாகின்ற பித்தனை கொடுத்தான், கோயில் வாயிலே அன்புடையவனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அது வந்து சிறப்பு இல்லை. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினார், பெரிய அன்பர்கள் இருவனுக்கு புரியாதவர்கள். அவர்கள் எப்போதுமே கோயிலுக்குள்ளே அகம்படிக்க முடியவர்கள். அவர்களுக்கு உரியனாக்கினதுனால கோயிலுக்கு உள்ளே செல்ல முடியாமல் வெளியிலே விட்டு விட்டார் என்பதுதான் நேர்மையான பொருள் என்று பிரச்சனை. ஆகவே முன்பு என்னை பெரிய அன்பருக்கு உரியனாக்கியது, இப்பொழுது கோயில் வாயிலில் ஒரு பிச்சனாக, பிச்சன் உலக பிச்சு கொண்டவன் பிச்சன் ஆக்கினார். இவ்வாறு நீ செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு ஓமை சொல்றாங்க. ஒரு ஓமை என்ன சொல்றாங்கன்னா, பெருமானை நீ இவ்வாறு செய்யக்கூடாது, முன்பு பெரிய அன்பருக்கு உரியனாக்கி விட்டு இன்று கோயில் வாயிலே பிச்சனாக்குதல் தகாது, பொருத்தம் இல்லை. என்ன காரணம்னா, ஒருவன் அறியாத ஒரு மரத்தை வளர்க்கின்றார், அது வளர்ந்த பிறகு அது பெரிய நச்சு மரம், நச்சு மா மரம், மா நச்சு மரம், பெரிய நச்சு மரம். எவ்வளவு பெரிய நச்சு மரம் கேட்டா, அதனுடைய இலையை தின்றால் கூட இறந்து விடுவார்கள், அதனுடைய கனியை தின்றாலும் இறந்து விடுவார்கள், காயை தின்றாலும் இறந்து விடுவார்கள், அதனுடைய நிழலிலே இருந்தாலும் உடம்பிலே அரிப்பு போன்ற நோய்கள் வரும். அதான் மா நச்சு மரம். அந்த மரத்தை அந்த மரத்தை இலை சாப்பிடல, நிழலுக்காக விழுந்து சொன்னா கூட உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடும். நச்சு மா நச்சு மரம் அப்படி தான் சொல்றாரு. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகிரும் கொலார், ஒருவன் அறியாத அந்த மரத்தையே தன்னுடைய தோட்டத்துல வைத்து விட்டான். அது வளர்ந்த பிறகு அது கொடிய நச்சு மரம் என்று தெரிகின்றது, விஷ மரம். ஆனால் அவனுக்கு அதை வெட்டுவதற்கு மனம் வராதான், உலகியல்ல. நாமெல்லாம் அது சின்ன கண்ணா இருக்கும் போது பூமியில நாமே அதை வந்து பதிய வச்சோம், அப்புறம் வேளா வேலைக்கு அதுக்கு நாமே தண்ணீர் விட்டோம், அது குளிர் விடுவதையெல்லாம் நாமே கண்டு கழித்தோம், அது பூப்பதை நாமே கண்டு கழித்தோம், அது காய்ப்பதை நாமே கண்டு கழித்தோம், அதுல வந்து

செத்தும் அசாம்பிரதம் வழக்கம் இல்லை. அதாவது பாரகன் என்ற அசுரன், அந்த அசுரன் வந்து தேவர்களை துன்புறுத்துகின்றான். அந்த அசுரனுக்கு வரங்களை எல்லாம் அளிப்பவர் பிரம்மதேவன் தான். அந்த பிரம்மதேவன் கிட்ட போய் தேவர்கள்லாம் முறையிடுகின்றார்கள், தாரகாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. பிரம்மன் சொல்றார், நானே அவனை வளர்த்து விட்டு விட்டேன், எனக்கு அவனை கொள்வதற்கு மனம் வராது. என்ன காரணம்னா, தான் வைத்து வளர்த்த ஒரு விஷ மரமாயிலும் அதனை உலகினரை கொள்வதற்கு மனம் ஒவ்வாது. அவனை கொள்கின்றவன் சிவனுக்கு குமாரனாக பிறப்பான் என்று சொன்னார். சிவகுமாரன் தான் தாரகாசுரனை கொள்வான், சிவனுக்கு குமாரன் பிறந்து தாரகாசுரனை கொள்வான் என்று பிரம்மதேவன் சொல்வதாக குமாரசம்பி வருது. அந்த குமாரசம்பி அந்த உண்மையை இங்கிருந்து குருநாதர் எடுத்து போடுறார். தாம் வளர்த்ததோ நச்சு மாமர ஆகிலும் கொல்லா கொலா கொல்லுல கொலாருன்னு அது குறையும் சொல்லுவாங்க. கொல்லா பெருமானே, தாம் வளர்த்த ஒரு நச்சு மரத்தினை உலக மக்களே கொல்ல மாட்டார்கள், கொல்லுதல் வருத்துதல் இந்த கொள்ளு தருகின்றது. அப்ப அதனை வருத்த மாட்டார்கள் வெட்ட மாட்டார்கள் என்று இருக்கும்போது, பெருமானே என்னை என்னுடைய தகுதி இன்மை அறியாது நீ ஆட்கொண்டாய் என்று கொண்டாலும் கூட ஆட்கொண்ட பிறகு என்னை வருத்தலாமா? என்னை நீ பெரிய அன்பருக்கு உரியனாக்கி பிறகு கோயிலுக்குள் நுழைய விடாமல் கோயில் வாயிலே உலகத்துக்கு கொண்ட ஒரு பிச்சனாக என்னை மாற்றலாமா? இது என்னை வருத்துகின்ற செயல் இல்லையா? என்னை ஆட்கொள்வது என்பது என்னை ஆட்கொண்டு பெரிய அன்பருக்கு உரியனாக்குவது என்பது என்னை மரமாக வைத்து வளர்த்தலை கொக்கும், பிறகு அந்த மரத்தினை வெட்டுதல் தான் என்னை கைவிடும். என்னை ஆட்கொள்ளுதல் மரம் வைத்தல், பெரிய அன்பருக்கு உரியனாக்குதல் மரத்தை வளர்த்தல், பிறகு என்னை கைவிடுதல் என்பது தான் வளர்த்த மரத்தை தானே வெட்டுதலை போன்ற ஒரு செயல். அதனை உலகினர் செய்ய மாட்டார்கள், நீ செய்யலாமா என்பது அங்கு இசையச்சு. உலகினர் செய்ய மாட்டார்கள், அதை நீ செய்யலாமா என்பது அங்கு இசையச்சு. அதனால்தான் வந்து நீ கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் இன்று, பண்டே பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், இன்று அந்த மரத்தினை வெட்டுவார் இல்லை, பண்டு அந்த மரத்தினை வளர்த்தவர்கள், ஆனால் பண்டு என்னை ஆட்கொண்டு என்னை வளர்த்தது இன்று என்னை கைவிடுதல் முறையோ என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகினும் கொலார், நானும் அங்கனே எனையும் அங்கனே கருதுவாயாக, நானும் அங்கனே இருக்கின்றேன், நானும் அங்கனே உன்னால் காக்கத்தக்கவன் என்பது இங்கு குறிப்பிட்டு. பெருமானை, தாம் வளர்த்த ஒரு நச்சு மாமரம் ஆகினும் உலகினர் கொல்ல மாட்டார்கள், நானும் அங்கனே என்று விண்ணப்பிக்கின்றார் பெருமானே, என்னையும் அவ்வண்ணமே நீ கருதுவாயாக என்று. நான் வந்து நான் தீயவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடக்கூடாது, இங்கு வெட்டுதல் என்று கைவிடுதல். நான் தீயவனாக இருந்தாலும் அடிமை பண்புக்கு தகுதியற்றவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடுதல் என்பது ஒவ்வாது. என்ன அது? உன் கருணைக்கு ஒவ்வாது. விஷமரமா இருக்கிறது என்னை இயல்பிற்கு ஒவ்வாம், ஆனால் என்னை வெட்டுதல் என்பது உன் கருணைக்கு ஒவ்வாது. உடையநாதனே, அனைவரையும் உடையநாதனே, உடையன் நாதன் ஏற்கனவே தெரிந்து. உடையநாதனே பொற்றி இந்நலால் பற்றி மற்றனுக்கு ஆவதொன்றி, உடையனோ கனி பொற்றி உம்பரார் தன் பராபரா பொற்றி, யாரினும் கடையனாயினேன் பொற்றி, என் பெரும் கருணையாளனே பொற்றி, என்னை நின் அரியனாக்கினாய் பொற்றி, ஆதியும் அந்தமாயினாய் பொற்றி. தனே முழுவதுமே இறைவனே அன்பொழுக அழைக்கின்றார். உடையநாதனே பொற்றி, ஏனைய உயிர்களையும் உடைமையாக கொண்ட பெருமானே பொற்றி, சிறப்பாக என்னை உடைய பெருமானே பொற்றி. என்ன உடையவன்? தன்னுடைய உடைமை பொருளை காக்க கடவியவன், காக்க கடன் கொண்டவன், தன்னுடைய பொருளை ஒருவன் காத்துக் கொள்ள வேண்டும். இது இன்னொரு செல்லா இருந்தா நான் கவனிக்காம போனேன், இது என்னுடைய செல்ல நான் காக்க எடுத்துக்கொள்ள. தன்னுடைய பொருளை ஒருவன் தான் காத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானே, நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமையாக என்னை நீ காக்க கடவியவன் என்று. உடைய நாதனே போற்றி, போற்றி என்பது உனக்கு வணக்கம், எனினி பாதுகாப்பாயாக, இரண்டு பொருளையும் தரும். போற்றி, போற்றி செய் என்பது பொருள், என்னை காப்பாய், போற்றி உனக்கு வணக்கம், அது ஒரு உயங்கல் வேண்டும். உடைய நாதனே போற்றி, அப்புறம் நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவதென்று இனி உடையனோ, நின்னலால் பற்று மற்று எனக்கு ஒன்று உடையனோ என்றாலே போறும். ஆவதுன்னு ஒரு பொருள் சொல் போட்டிருக்காரு. மின்னலால் உன்னை பற்று, நான் பற்று கொள்ளுகின்ற ஒரு அடைக்கல பொருள், எனக்கு வந்து சரணாகதி ஆகின்ற ஒரு பொருள். பற்று மற்று வேறு அர்த்தம், மின்னலால் மற்று பற்று, மின்னலால் வேறொரு பற்று எனக்கு இது இப்பொழுது உடையனோ, நான் அதை கொண்டிருக்கின்றேனோ, உன்னை தவிர வேறென்பதை பற்றுக்கூடாக கொண்டிருக்கின்றேனோ. ஆவதுன்னு ஒரு சொல்லிருக்கு, ஆவது என்பது மேலான நன்மை செய்வது என்பது பொருள். அதாவது
எனக்கு உறுதி.

0: ஒரு பிரச்சனை உன்னை தவிர நான் இப்போது கொண்டிருக்கின்றேனோ, அதாவது இப்போது நான் உடம்பினை பற்றி இருக்கின்றேன், ஆனால் எனக்கு உறுதி செய்யாது உன்னையும் பற்றி இருக்கின்றேன். எனக்கு உறுதி செய்வதாக உன்னை பற்றி இருக்கின்றேனே தவிர உடம்பினை பற்றவில்லை என்று, எனக்கு நன்மை செய்கின்ற பற்றாக நான் உன்னையே பற்றி இருக்கின்றேன். எனக்கு நல்லது செய்யும் என்று நான் இன்னொரு தெய்வத்தை பற்றவில்லை. நான் உடம்பினையும் பற்றி இருந்தாலும் கூட அது எனக்கு நன்மை விளைவிக்கும் என்று கருதி பற்றவில்லை. அதனை நான் இயல்பாக அறியாமையின் காரணமாக பற்றி இருக்கின்றேன். அந்த பற்று தவறு என்பதை உணர்ந்தே இருக்கின்றேன். இல்லனா திருவாதிரி உலக தரே அந்த உடம்பு மீது பற்று, அந்த பற்றினால் நான் அழிந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தே இருக்கின்றேன். என்னை இந்த இடத்திலிருந்து உயிர்ப்பதற்கு உன்னை தவிர இன்னொன்றினை நான் பற்றவில்லை. பற்று மச்சிலேன் கண்டா என்று சொல்லப்படுற வாழாப்பட்ட அது பெருமானை தவிர இன்னொன்று இன்னொன்று தன்னை காக்கும் என்பதை நிற்கவில்லை. இறைவனை தவிர இன்னொரு பொருள் தன்னை காக்கும் என்று நம்முடைய குருநாதர் நிற்கவில்லை. கற்றறியேன் கலிஞானம் பிரசிந்தேயன் ஆயினும் மற்றறியேன் பிற தெய்வம். ஆகவே ஆவது எனக்கு உறுதியை செய்வது, எனக்கு உறுதியை செய்வதான பற்று மற்ற இன்னொரு பற்று உடையனோ எனக்கு உண்டா, அந்த அந்த பற்றினை நான் கொண்டிருக்கின்றேனா? பணி என்றால் பதில் சொல் என்று, பணியீர் பணியீர் என்றால் சொல்லுங்கள், விடை கூறுங்கள், பணித்தருளுங்கள், சொல்லு பதில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது தொழுவனோ பிறகு கிழிப்பனோ எனக்கு துணையினோ துணையினை நெய்வனோ சொல்லால் பழவிடையானே வைகிலேன் கண்டாய் வருகையும் தொழில் புரியாயே. உன்னை தவிர இந்த தெய்வத்தை தலைவரும் நினைத்திருக்கின்றன நீனே சொல்லு. இந்த கேள்வியில்தான் இறைவன் மாத்திப்பார். ஏன்னா அது கிடையாது என்பதனால அவர் மாத்திக்கிற கேள்வியா கேட்கிறார். உடைய நாதினியை பற்றி மின்னலால் பற்று மற்ற எனக்கு ஆவது நன்மையை தருவது ஒன்று, இன்னொரு பற்று மற்ற பற்று ஒன்று, அதனை இனி என்றால் இப்பொழுது உடையனோ இப்பொழுது நான் அதை கொண்டிருக்கின்றேனா? பணி பதில் சொல்வாயாக. உடையனோ பணி பொற்றி கும்பரார்த்தம் பராபரா பராபரன் என்ற சொல்லுக்கு மேலுக்கும் மேலானவன் பொருள். பரம் என்றால் முன்னிருப்பது, அபரம் என்றால் பின்னிருப்பது. தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றான் இறைவன், தேவர்களுக்கு பின்னும் இருக்கின்றான். தேவர்களுக்கு முன்னிருப்பதனால தேவர்களை எல்லாம் படைக்கின்றான், தேவர்களுக்கு பின்னிருப்பதனால தேவர்களை எல்லாம் ஒடுக்குகின்றான். பெருமாள் அயன்முறை எல்லா தெய்வங்களும் பெருமான் முன்பே இருந்து படைத்தருகின்றான். பிறகு அத்தனை பேரையும் கொடுக்குகின்றார் மகாசங்கார காலத்துல. அப்படி எந்த தெய்வமும் இல்லை, அவன் மட்டுமே எஞ்சி இருக்கின்றான். தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றான் பின்னும் இருக்கின்றான். பரம் என்றால் பின்னிருத்தல், அபரம் என்றால் பின்னிருத்தல், பராபரம் முன்னும் பின்னுமா. இந்த இடத்துல அந்த பொருள் உம்பரார் கம்பராபரா உம்பர் என்பது மேல், உம்பரார் மேலுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லா தெய்வங்களும் ஒருவருக்கொரு மேலானவர். திருமால் வரையிலும் தெய்வங்களுக்குள்ள அக்னி முதல்ல திருமால் கடைசியில இவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் பரதேவதையாகின்ற இறைவன். கும்பரார் கம்பராதரா பொற்றி யாரினும் கடையனா இனேன் பொற்றி. பெருமானே இப்படிப்பட்ட உன்னை தவிர இன்னொரு பற்றி எனக்கு ஆவது என்று இல்லாத பற்றியிருந்தாலும் கூட நான் யாவரினும் கடையனாயினேன் பொற்றி, என்னை காத்திருள்வாயாக. எல்லாரோட மட்டமா பேசுற பெருமானை வணங்கியும் எல்லாரோட மட்டமா போய்விட்டவன்றதுக்கு காரணம் என் குறை, என்னுடைய உடற்பற்று. என்னுடைய உடற்பற்றின் காரணமாக எல்லோரும் கடைவனாகிறேன். எப்படி எல்லோரும் கடைவனாகிறேன் என்றால், பெருமானால் கடைக்கணிக்கப்படாதவர்கள் கிடையாது. ஆனால் கடைக்கணிக்கப்பட்டு அந்த அருளை இழந்தவன் கடைக்கணிக்கப்படாதவர்களும் கிடையாது. பெருமான் அருளுக்கு பாத்திரமாதவர்கள் துணைவர் இருக்காங்க. அவர்களை விட நான் மட்டமா கேட்டேன் என்ன காரணம், பெருமானால் அருளுக்கு பாத்திரமாகியும் அதனை இழந்து விட்டேன். கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என கண்ணில்லாத குருடர்களை விட குருடனாயிருந்து கண்ணை பற்றி மீண்டும் அறியாமையால் இழந்தவன் மிகவும் துன்பமுறுவான். அதே போல நான் ஆகிவிட்டனாகவே யாவரினும் கடையனாயினேன் பொற்றி, என்னை காத்தருள்வாயாக. யாரினும் கடையனாயினேன் பொற்றி, அதற்கு நீ காத்தருள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் என் கருணையே காரணம். என் பெரும் கருணையாளனே பொற்றி, எனக்கு உரியவனாகின்ற பெருங்கருணையாளன். திருப்பெருந்தூர் குருநாதருடைய கருணை பரங்கருணை என்றும் பெருங்கருணை என்று சொல்லுவார். பெருங்கருணை என்று பல இடத்துல சொல்றாரு. ஆகவே அந்த கருணைக்கு இணையே கிடையாது, மாறியில்லாத மாத்தருணை வெள்ளம் என்பதனால பெரும் கருணையாளனையே போற்றி இருந்து நான் வணங்குகின்றேன். அந்த கருணையே துணையாக கொண்டு நீ என்னை மீண்டும் காக்க வேண்டும். என் பெருங்கருணையாளனையே போற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் போற்றி, பண்டு என்னை நீ அடியனாக்கினாய், இப்பொழுதும் மீண்டும் அதுபோலவே ஆக்க வேண்டும் என்பது குறிப்பிட்ட என்னை நீ அடிய அந்த கருணையை நிற்கும் போது கருணையின் விளைவினை நிற்கின்றார். என் பெருங்கருணையா என எனக்கு வழிவகை என்பது என் கருணைதான். அதை தவிர வேறொரு பற்றி கூட எனக்கு இல்லை. யாரிலும் கடைநாகி ஆகியிருக்கின்ற நிலையிலே எனக்கு இந்த கடலிலே கட்டளிக்கின்ற நிலையிலே எனக்கு துணையாக என் கருணையை நான் கருதுகின்றேன். என் பெரும் தன்மையாளனே கொற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் கொற்றி, ஆதியும் அந்தம் ஆயினாய் கொற்றி. அப்பனே, அனைத்து படைப்புகளுக்கும் உலகங்களுக்கும் முதலாக விஜயாந்திக்கின்ற பெருமானே என்று சொன்ன, ஈரும் முதலுமாக இருக்கின்ற பெருமான், உன்னிடத்திலேயே அனைத்தும் தோன்றும், உன்னிடத்திலே அனைத்தும் இருக்கும், உன்னிடத்திலே அனைத்தும் ஒடுங்கும் என்பதனால உன்னை தவிர வேறொரு கதி யாருக்குமே இல்லை. யாருக்குமே இல்லை என்று சொன்னாலும் அவரவர்கள் இதை உணர்கின்ற அளவிலேதான் உன்னை துய்ப்பார்கள். உண்மையிலே இறைவனை தவிர இன்னொரு பற்றுக்கோடு என்பது யாருக்கும் இல்லை. என்ன காரணம்? எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் இறைவனிடத்திலே தோன்றி இறைவனிடத்திலே இருந்து இறைவனிடத்திலே ஒடுங்கும். இறைவனே ஆதி அந்தமாக இருக்கின்றான். ஆனால் அவனே ஆதி அந்தமாக இருக்கின்றான் என்பதை அறியாத வரையிலும் மனைவி, மக்கள், பெற்றோர், சுற்றம் இடத்தை பற்றாக அறிவார்கள். அவனே தான் ஆதி அந்தம் என்பதை அறிகின்ற அளவிலே தான் அவர்களை விட்டு இறைவனை பற்றாக அறிவார்கள். உற்றார் சுற்றமெனும் அது விட்டு நின்னடைந்தேன். உற்றார் சுற்றம் என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு நின்னடைந்தேன், உண்மை அடைந்தேன். அதனால எற்றால் என் குறைவு, என் இடரை துறந்து இருந்தேன். அதனால என்ன எனக்கு குறைஞ்சு போச்சு? என் கால கால கட்டிருக்கிறது, கழுத்துல கட்டிருக்கிற சுமையெல்லாம் விட்டு இருந்தேன். ஒருவர் என்ன பண்றான், தன் முதுகிலும் தலையிலும் சுமை சுமந்துட்டு போறான். அந்த சுமை தன்னை காக்கும் நினைத்து சுமந்துட்டு போறான். ஆனா குருநாதர் என்ன பண்றாரு, இந்த சுமையெல்லாம் உன்னை வருத்தமே தவிர உன்னை காக்காதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய திருக்கரங்கள்னால முதுகில தங்கியிருக்கிற மூட்டையை கீழே வைக்கிறாரு, தலையில தங்கியிருக்கிற மூட்டையை கீழே வைக்கிறாரு. பெற்ற உன்னா நிம்மதி, இந்த சுமை இறங்கினதுனால எனக்கு என்ன சிரமம், என் இடரை துறந்திருந்தேன், உற்றால் சுற்றமெனும் அதை விட்டு நின்னடைந்தேன், பெற்றால் என் குறைவு, என் இடரை திறந்திருந்தேன் என்று நம்பியார் சொல்லுவார். அதே போல பற்றுக்கள் எந்த நிலையிலே அருள் என்று சொன்னால், பெருமானே ஆதியும் அந்தமாயிருந்து அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கின்றான், அவனே நமக்கு பற்றுக்கோடு என்று சர்வ காரண காரணம், அனைத்திற்கும் மூலப்பொருளாகின்ற மூல காரணம், அவனிடத்திலே வந்தோம், அவனிடத்திலே செல்கின்றோம், அவனைத்தான் நமக்கு உண்மையான உறவு இல்லை என்பதை அறிகின்ற அளவிற்கு இந்த உலக பற்று நீங்கும், அவர்களின் திருவடி பற்று உண்டாகும். ஆகவே ஆதி மந்தமும் போற்றி அப்படி எனக்கு அப்பனாக இருக்கின்ற பெருமானே, இவ்வாறு உன்னை அறிகின்றேன். ஆகவே பண்டுவின் பெருங்கொருளினால் நீ ஆண்டவாறு இப்பொழுதும் மீண்டும் ஆறும் என்ற அந்த குறிப்பிட்டோடு இந்த பாடல் முடிகின்றது. அடுத்த பாடல் பார்வதி
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் அந்தியும் நண்பர், பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: பகரும் அன்பு பதம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழ் இசை. பாடல்: தோருடைய செவியன் அருநெறிய மறை வல்ல முனியவன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலை அமைந்த 6 திருப்பதிகம் திருமுதுகுன்றம் திருத்தலத்திற்குரியது. நஞ்சி இடையின தொடங்கும் திருப்பதிகம் பண்வரிசையிலே 43 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 34வது திருப்பதிகம் உயிருண்ணி 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்தம் மேலிடுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகம் நட்டபாடை பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 35வது திருப்பதிகம் அச்சப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஆனந்தம் உறுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. அடியார் பெருமக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை என்கிற உன்னதமான பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது திண்ணம். இதனுடைய பண் நடபைரவி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: எல்லாம் வருக வருக அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமத கடலே போற்றினது சிவம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தா கருத்தரங்கு தொடங்க. முதல் கருத்தரங்கு காலை பொழுது இறைவனின் நிறம் எது அப்படின்னு கருத்தரங்கு. இறைவனுடைய நிறம் கருத்தரங்கு எவ்வளவு கருத்தரங்கு நம்ம என்ன சாதாரணமா நம்ம ஊர் விரும்புவோம். அப்ப இறைவனின் நிறம் ஒருவர் இறைவனின் நிறம் செம்மையே ஏன் செம்மேனியம்மோ என்று சொல்லுகிறார். ஊர்வலர் பவளமேனி ஒளிநீரணிந்து உயோடு அவர் இந்த சிவப்புங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படியே மேற்கோள பாரு கொற்ற 12 திருமுறை. இறைவன் எங்கெங்க சேர்ந்த அடுத்தவர் எந்திரிச்சார். இறைவனுடைய திருமேனி வெள்ளவெளியேன்னு இருக்கும். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் உடம்புல எல்லாம் திருநீர் பூசி இருப்பார். அதனால திருநீருடைய நிறம் வெண்மை எனவே திருநீர் பூசுவதும் வெந்நீர் மேற்கோள் அவன் பிடிக்கிறான் வெண்மைங்கிறதுக்கு. இன்னொருத்த நீளம் நீல மணிமண்டத்து ஒருவன் போல மண்ணுக பெருமணியே புறநானூறு எனவே நீளம் சொன்ன. பார்த்தா ஒருத்தர் பச்சைனார் சிவப்புனார் நீளம்னார் இது என்ன கருத்தரங்கு தலைவர் ஒருத்தர் போட்டிருக்கு அவர் அல்லவா எல்லாத்துக்கும் எல்லாம் 10-10 மணித்துளிகள் எல்லாம் போட்டோன்னா 50 நிமிஷம் கொடுத்தாச்சு தலைவருக்கும் 10 நிமிஷம் தலைவர். இப்பொழுது அந்தரல் பலரும் சிவப்பென்றே கூறினார்கள். அதற்கு பல அருமையான மேற்கோள் காட்டினார்கள். அதுபோல் ஒவ்வொருவரும் தான் தான் எடுத்துக்கொண்டதுக்கு நல்ல திருமுறையில மிகச் செம்மையாக நிறத்தை காட்டி அதை செய்தார்கள். எல்லாரும் நல்ல அருமையாக 12 திருமுறையும் பயின்றிருக்கிறார்கள். மிக்க நல்ல அன்பர்கள். நீங்களும் கேட்டு மகிழ்ந்தீர்கள், நானும் கேட்டு மகிழ்ந்தேன். ஆனாலும் என்ன முடிவுற என்ன முடிவுற ஆனாலும் இறைவனின் நிறத்தை யாரே அறிவார். ஆதலால் இக்கருத்தரங்கு இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. இங்க இருந்தது அடியேன் சொல்லலாமோ அப்படின்னது அன்பர்கள் கூறியவாறு 5 நிறமும் உடையவன் யார் கூறினார். நிறங்களோர் 5 மின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்த அப்படி இருக்கணும். யாரு அந்த கருத்தரங்கு தலைவர் எல்லாரும் கைதட்டி யார் யார் சொன்னது நான் திருவண்ணாமலையில இருந்து அன்பர்கள் பாருங்க சிவபுராணம் அப்படியே மனசுல இருக்குது வேண்டிய நேரத்துல வேண்டிய மாதிரி வருது பாருங்களேன். நமக்கு தான் சிவபுராணம் தெரிஞ்சது நிறங்களோர் 5 வர மாட்டேன்ட்டு அன்பர்களுக்குள்ள வந்தது என்ன. எனவே தலைவர் பார்த்தார் எனவே இந்த முடிவுரை அடியனுடையதல்ல திருவண்ணாமலை அன்பர்களின் முடிவு முடிவுடையது எனவே இந்த நன்றியை அவர்களுக்கே செலுத்துங்கள் அப்படின்னு எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா எல்லாம் திருவண்ணாமலை பெருமானுடைய அருள் அப்படின்னு. இப்படி ஒரு கருத்தரங்கு காலையில சரிங்களா பிற்பகல் ஒரு கருத்தரங்கு என்ன அவன் என்ன போட்டான் இறைவன் ஒருவனா பலரா அப்படிங்கிற கருத்து. இறைவன் ஒருவரா பலரா அப்படின்னு ஏன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க திருமண திருமண இதெல்லாம் அப்புறம் பார்த்தேன் இன்னொரு ஒருவன்கிறத பேசினேன். இன்னொருத்தன் பார்த்தேன் உயிர்க்குயிராக எல்லா உயிரினத்திலும் பெருமான் இருக்கிறான். அதனால என்னன்னு கேட்டாரு எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறான் இறைவன் பலன் அப்படின்னு இறைவன் பலன் அதுக்கு வேண்டிய கருத்து இல்லைங்க. ஒரே சேரும் 84,000 யோனி பேதம் வரை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் அங்கங்கேன்னா அத்தனை உயிரினத்திலும் இருக்கான். எனவே அப்ப இறைவன் இப்படி ஒருவன் ஆவான் அதனால அப்படின்னு. அதே போல மூவராகி நின்றான் என்று ஒருத்தர் இப்படி ஒவ்வொருத்தருமாக ஒன்னு சொல்லி ஆக பலர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒருவர் தான் சொன்னாங்க. தலைவர் என்ன பண்ற பெக்க பெக்கன்னு முடிச்சாங்க பாத்தீங்களா. திருவண்ணாமலை அன்பர் போயிருந்தார் ஆகவே அவர் ஒருவன் என்றும் பலர் என்றும் சொல்லலாம், ரெண்டுக்கும் திருமுறையில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. திருவண்ணாமலை அன்பர் அங்கேயிருந்து போய் அடியேன் ஏதேன்னு சொல்லலாமா, காலையிலையும் சொன்னீங்க இப்ப சொல்லுங்க என்னாரு. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, அருமையா புரிஞ்சு. அப்ப என்ன, ஏகன் ஏகன் தான், ஆனால் உயிர்க்குயிரோடு அவன் இருந்து அருளுகிறான் என்பது பற்றி அநேகன் என்று சொல்றோமே தவிர, ஆனா ஏகன் ஏகன் தான். எப்படி முடிவோட பார்த்தீங்களா, இப்படி இருக்குன்னு கருத்தருங்க. அருமையா, அருமை எல்லாம். திருவண்ணாமலை அன்பர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் போகக்கூடாது, நல்ல என்ன நாலு நாள் இங்க இருக்கலாம், எல்லாம் இங்க உங்களுக்கு எல்லாம் உணவு எல்லாம் என்னது கற்பக தருவுகளை உட்கார்ந்து காமதேனு உங்களுக்கு பருமாறும். கற்பக தருவம் காமதேனு, அதனால நம்ம எங்க இருக்கிறோம், கற்பக தரு காமதேன் பருமாறுது. என்ன வேண்டும், இந்த உலகத்துல சிற்றுண்டியில எத்தனை வகை உண்டோ அத்தனையே இருக்கு. நீங்க எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல, அதனால வந்து இப்படி இருக்கிறது சரியும். கொஞ்சம் கொஞ்சம் வயமா கொண்டு வந்து பரவாயில்ல, சாப்பிடுங்க ஒன்னும் பண்ணாது அப்படின்னு. நான் சுகர் பேஷண்ட், அதெல்லாம் ஒன்னும் பண்ணாது, அதுக்கெல்லாம் டீ மருந்து இருக்குது நீங்க போடுங்க அப்படின்னு. அதனால எல்லாம் அது அது அவ்வளவு விட்டுங்க. ராத்திரி இருந்து மறுநாள் சிவ பூஜை எல்லாம் பண்ணோம், பண்ணிட்டு மறுநாள் காலில் இது மீண்டும் கருத்தரங்க 9 மணிக்கு. என்ன மூன்றாவது கருத்தரங்க, அது என்னன்னா அப்படின்னா, பெருமான் வடிவு எப்படிப்பட்டது, வடிவு வடிவு ரொம்ப அந்த அணுவா அல்லது அண்டமா பெருசா இருக்குமா, இறைவனது வடிவு எப்படிப்பட்டது. இப்ப நேத்து போட்டது இது நிறம், காலையில மாலையில என்ன போட்டோம், ஒருவன பலரா, இப்போ அவனுடைய வடிவு எப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் 84,100,000 யோனிதோறும் பெருமான் இருப்பதனால அணுவாதான் இருப்பான், அணுவாதான். அணுத்தரு தன்மையில் அணிந்தோன் காண்க என்று மணிவாசிரியரை கூறுகிறார். எனவே அவர் அணுதான் அப்படின்னா சின்னத்தோடு தான். இன்னொருத்த பார்க்க, இல்லை அவன் பறந்தும் விரிந்தும் எங்கும் இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம். எப்படி சார் எப்படி இருக்கிறான், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகர. அப்புறம் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன, அப்படி விரிந்து வருது. அப்படிப்பட்ட அண்டங்களை எல்லாம் எப்படி இருக்குதான், அவையெல்லாம் அணுவாய் இவன் பெரியவனா இருக்கான். அவ்வளவு பெரிய அண்டங்களும் மிக என்ன சின்னதா இருக்க இவன் மிக பெரிய வடிவெடுக்கிறான் என்று. அப்போ பெருமான் அண்டங்களை எல்லாம் விட மிகப்பெரிய கடந்தவனாக பேரண்டமாக விளங்குகிறான், அவன் பெரியவன் அப்படின்னு. இவர் அணு. இப்ப தலைவர் முடிவுரை என்ன பண்ண, அணுவா அண்டமா, அது நீங்க இப்ப எல்லாமாக இருக்கிற என்ன பண்றது, என்ன பண்றது. திருவண்ணாமலை அன்பர்கள் இப்பொழுது யாரேனும் வந்து சொன்னாங்க தேவலான்னு நினைச்சேன், 2 நாள் சொன்னாங்க, 3வது நாள் கருத்தரங்க திரு அண்ணாமலை அன்பர்களே சொல்லி இது எங்களுடைய வானுலகம் என்னைக்கும் மறக்காது, உங்களை நன்றியோடு போற்றும். அணுவிற்கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கரும்பி. அப்போ அணு அணு அணு அணுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்ன, அவன் விட சின்ன அணு இல்லை. நீங்க அண்ட அண்ட ஆண்டம் சொன்னீங்கன்னா அவன் விட பெருமை. அப்ப பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் இருப்பான் எங்கள் பெருமான், இதுதான் உடைய வடிவின் நிலை அப்படின்னா. ஆடாடா போனே எல்லாம் சொல்லிட்டாங்க, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்ட்டான். போய் பிறந்த திருவண்ணாமலையில அடியார் கூட்டத்துல பிறகு நீ இங்க கருத்து தெரியாது காமதேனு பாருங்க, 3-4 கருத்தரங்களை ஒரு நாளைக்கு யோகியத சொல்ல தெரிஞ்சது தெரியுது. 3 நாளைக்கு அவங்க தான் சொன்னாங்க, போன திருவண்ணாமலையில பிறகு திருவண்ணாமலை. அதனால நம்மள ஐயா நீங்க எல்லாம் உங்களை நாங்க திருவண்ணாமலைக்கு அனுப்பிவிட்டு நாங்க எல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்துடுறதா இருக்கும். ஆகையா எப்பொழுதும் காத்திருக்கிறோம், வருக என்று அருள் புரியாயே என்று எங்கள் பெருமான் வரவேற்பான். என்று வந்தா என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பு. நாங்க உண்டி நாடு வேஸ்திலாறு சுயத்திரத்தின் உப்பிலா அண்ட நாயகர் தொண்ட லட்சியில் அமுது செய்வதற்கும் நாங்க கொடுக்கிற பாலே ராத்திரிக்கு வந்து ஒட்டு ஒன்று சாப்பிட முடியாம முடியுது, அதனால அப்படி சாப்பிடுவோம். வருக என்று சொல்லி மீண்டும் நாம் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்து விட்டோம். இப்ப கருத்தரங்கு முடிஞ்சது வந்துட்டோம். அப்ப என்ன கருத்தரங்கு? மூன்று விதமான கருத்தரங்கு. வண்ணந்தான் தேயதன்று வெளிதேயன்று, அவன் நிறம் சிவப்பா அல்லது வெண்மையா என்றதுல இதுவும் அல்ல அதுவும் அல்ல அப்படிங்கிற அமைப்புல ஒரு ஒரு கருத்து. சரி, அநேகன் ஏகன், ஒருவனா பலரா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி சொல்றது? அதெல்லாம் நம்ம கருத்தருங்க பார்த்துட்டோம். அப்படி அப்படி தடுமாறுகிறாரலாம். சரி, இன்னொருத்தர் அணு அணுவில் இறந்தாய். ஒருத்தர் அணுனாரு, இல்ல அதெல்லாம் பெரிய அண்டமா இருக்கிற அப்படின்னாரு. இப்படி அந்த தேவர்கள் கருத்தரங்கு போட்டவர்கள் என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் அறியாத எந்தாய். மூன்று நாள் கருத்தரங்களையும் மூன்று நாளையும் முடிவுக்கு வர முடியாம போய் நல்ல வேலை திருவண்ணாமலை அன்பர்கள் வந்து முடிச்சு கொடுத்தான் முடியாது என்று தேவர்கள் தடுமாறி இருக்கும்படியான உன்னுடைய நிலைமை இருக்கான். எது? நிறத்தால், அப்புறம் வடிவால், அப்புறம் எண்ணிக்கையால். ஒருவனா பலவா? அப்ப எண்ணிக்கையாலோ நிறத்தினாலோ அப்புறம் வடிவினாலோ மூன்றாலும் அறிய முடியாது. இப்படி இருக்கின்ற அவர் பார்த்தார் திருவண்ணாமலைக்காரன். இன்னொன்னு ஞாபகத்தை வச்சுங்களேன் அப்படின்னாரு. என்ன ஒரு

இந்த வரியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். திருவாசகத்தில் ஏப்பா திருவண்ணாமலைக்காரங்களை அடிச்சுக்க முடியாது இருக்காங்க. ஆமாப்பான ஒரு நாமும் ஒருவும் ஒன்றுமில்லாக்கு ஆயிரம்.

சிவந்தன் அப்படி இருக்கிற நீ இனிமேதான். அப்போ நிறமோ வடிவோ அப்புறம் பெருமை சிறுமையோ ஒன்னும் தெரிய முடியாது. நீ அடியனுக்கு என்ன செய்தாய்? வண்ணந்தான் அது காட்டி, நிறத்தை காட்டு, நிறத்தை காட்டினாரா, நிறத்தை காட்டு.

வண்ணம் தான் அது காட்டி. என்னது அப்ப செக்கச்சிவின்னு காட்டினார். வடிவு காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டீங்களா. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை. நமக்கு என்ன யோகியதை இருக்குது, ரொம்ப யோகியதை இருக்கு. என்ன தெரியும், ரொம்ப பெரிய பெரிய ஒண்ணுமில்லை சூன்யம். ஆனா இங்க பாருங்க, வண்ணந்தான் அது காட்டி செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி வடிவு காட்டி அந்த நன்னாவதும். அங்க என்ன அந்த நன்ன பூணல் போட்ட பிராமணன் அர்த்தம் இல்ல, என்ன குருநாதன்ங்கிறத காட்டி குருநாதன். இங்க அந்தன் என்பது யாருக்கு, குருநாதன். ஏன் நீங்க அந்தன்ங்கிறது ஏன் பூணல் போட்ட ஒருவராக சொல்லக்கூடாது, ஏன் அப்படி சொல்றீங்க? அறவோர் மட்டுமல்ல பின்னால உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த குருநாதன். அதுபுறம் எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம். இதெல்லாம் யாரு யார் செய்யணும், குருநாதன் தான் செய்வாங்க. எனவே இன்னி வந்து மும்மலம் அறிவித்தும் திருநீர் அருளியும் அப்புறம் திருவடி தீட்சி செய்தும் இப்படியெல்லாம் செய்தவன் அந்தனன். அதனால் அந்தனன் என்பார் என்று குருநாதர். குருநாதர் எனவே வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி மலர் போன்ற திருவடியும் காட்டினாராம். எப்படி இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே. அப்படியே திருவாசகத்திலே சொல்லலாம் சொல்லலாம். அப்போ இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே என்பதனால நாமெல்லாம் திருவடி காண முடியல, என்னை காண போறோமோ தெரியல. அதுக்குதான் இந்த பாடு படுறோம், என்றோ ஒரு நாளைக்கு காண்போம். இல்லைன்னா வெறும் பேச்சா போய் பிரயோஜனம் என்னது, நேரம் போகலன்னா. இவையெல்லாம் சேர்ந்து நம்முடைய அனுபவத்துக்கு ஒரு நாள் பெருமான் நமக்கு மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வந்தாள் நம்மையும் தொல்படுத்தி ஆளும். அதுபோல சுண்ண வெந்நீர் அணிவித்து வாடாராஜா தூணறியே சேரும் வண்ணம் அன்னலென கருளரும். அதுபோல இணையா திருவடி நம் தலையில வைக்கணும். இதெல்லாம் நிகழும். அதுதான் திருவாசகம் படிக்கிறமே தவிர இதெல்லாம் வெறும் கதையாகி பேச்சாகி போய் பயனில்லை. அது அண்ணாமலையானுடைய அறிவித்து அருள் நமக்கு அவையெல்லாம் தரும் தரும் தரும் அல்லவா. நிச்சயம் அதனால அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்ட. இன்னைக்கு என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்தனன் ஒரு கோடு போட்டு குருநாதன் ரெண்டு புள்ளி வச்சு உம்மை மலம் அறிவித்தும் சுண்ண வெந்நீர் அணிவித்தும் இணையார் திருவடி தலைமையில் வைத்ததும் ஆகிய காரணம் பற்றி குருநாதன் என்றோம். பழைய உரையில இருந்து யாராவது பரிமையில கொண்ட உரையில இருந்தாங்கன்னா திருவாசகத்துக்கு அருமை அப்படி போட்டுருப்பாங்க. அந்தனன் குருநாதன் என்னை என்னைனா ஏ அப்படின்னு கேட்டா என்னை உம்மை மலம் அறிவித்தும் திருநீர் அணிவித்தும் இணையார் திருவடி அவர் தலைமையில் வைத்தும் ஆட்கொண்டமையான் ஆட்கொண்டமையா ஆட்கொண்டமையினால் நெல்லுன்னு அந்த காலத்து வாய்க்கேன்.

ஆட்கொண்டமையான் அவ்வளவுதான் விட்டுருவாரு. அப்போ அந்தன்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயாவது வேணா உரை செஞ்சிட்டு இருக்கலாம், இங்க எங்க அந்தன்கிறது குருநாதன் தான் என்னை அச்சோப்பதி ஏற்றினார். இப்படிதான் எழுதியிருப்பார் பெருமையெல்லாம் எழுதிட்டு கொடுத்து வைக்கலையே என்ன பண்றது. நாம போய் திருப்பி திருப்பி ஒரே எழுதுன பெரிய நல்ல ஆசிரியர்கள் ஒரே எழுதினாங்கன்னா அருமையா இருக்கும். என்ன பண்றது. சரி, எனவே இப்படி வண்ணன் தான் அறிவு காட்டி வடிவு காட்டி மலர்கலர்கள் அவை காட்டி அங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க எழுதியிருப்பார் பெருமையாயிருந்தார். மலர் கடல் என்ன அது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டையும் காட்டியுமேனான். திருவாசு திருவாசு நீங்க மலர் கடல்னா ஒருமை கடல்கள்ன பன்மை அல்லவா. மலர் கடல் என்ன அது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டும் பதிவித்துமையின் அப்படி எழுதணும். அப்ப என்ன கேட்டா இங்க கடல்கள் என்ற அந்த பன்மை வந்து இருப்பதுனால அங்க இணையார் திருவடிங்கிறது நினைவு வந்துகிட்டே இருக்கணும். திருவாசகம் திருவாசகம் இதெல்லாம் எழுதிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இப்ப எனக்கு வருத்தமா வர வர வர இந்த பெரியவங்க திருக்குறள் உரையாசிரியர்களோ அல்லது தொல்லாப்பியத்துக்கு ஒரே எழுதின பெரியவங்களோ எழுதாம போயிட்டாங்களே இந்த திருமுறைக்கு எழுதியிருந்தாங்கன்னா சுருக்கமா ஆனா அருமையா எழுதிருப்பாங்க. ரொம்ப பெரிய கத்தை எழுத மாட்டாங்க, சுருக்கமா இருக்கும் ஆனா அருமையா உருக்கமா இருக்கும். எனவே மலர் கடல்கள் அவை காட்டி இரண்டு திருவடியிலும் காட்டினாலும் மலர் கடல்கள் அவை காட்டி வடி சரியா. அப்போ அந்த பெருமான் பாருங்க உங்களுக்கு நிறத்தை காட்டி வடிவை காட்டி இதெல்லாம் செஞ்சாரே நீ பெரியவர் தானே. வழியற்றே நீ வக்கு இல்லாத ஆளு, வக்கு இல்லாத ஆளு என்னமோ ஒண்ணும் இல்லாத ஆளு. ஏதோ அவர் காட்டினதுனால ஒன்னு ரெண்டு வழியற்றேனே, எனக்கு வேற வழி எனக்கு என்ன தெரியும். அவன் செய்யலன்னா ஒண்ணும் இல்லாத ஆளாட்டம். ஆனா வேற என்ன வேற என்ன செய்தார்? தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய். முடிவான என்னன்னாரு, நான் இந்த எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான்னு சொன்னேன்ல, எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று சொன்னேன்ல. அப்படியாடா ராஜா இனிமே ஒரு பிறவியும் கிடையாது என்று சொல்லி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதான் சிவபுராணம் அப்படியே இருந்ததுன்னா நீங்க எல்லா பின்னால் இருக்கிற அத்தனை பதியங்களுக்கும் விளக்கமா இருக்கு. சிவபுராணம் நீங்க எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கலாம் வைக்கலாம். தொண்ணூத்தஞ்சு வரிகள் மட்டும் அருமையா மனதில் கொண்டாந்துட்டார். தங்கம் தங்கமா போடு. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நமக்கு பின்னால பேர பிள்ளைகளோ பையனோ கேட்கிற பிள்ளைகளுக்கு எதேன்னு கொஞ்சம் எதேன்னு சட்டம் வச்சு கொடுத்து அது கொடுத்தாவது. இந்த சிவபுராணத்தை மெதுவா உள்ளது செய்துட்டா ஆயிரம் பேரு சொல்ல முடியாத அந்த ஒரு சிவபுராணம் சொல்லுது மனசுல இருந்தேன். மெதுவா அப்படியே தட்டி கெடுத்து கொடுத்து அது கொடுத்து அது கூட சொல்லுங்க நல்லது. அதே போல தாய்மார்கள் இந்த ஆறரை மணி ஆச்சுன்னா ஆறு மணிக்கு அதெல்லாம் இயல்பா பொங்கல் வரீங்க நல்லா அருமையா குங்குமுட்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிவபுராணம் சொல்லி ஒரு விளக்கேத்தி வச்சு ஒரு கல்கண்டு அல்ல ஒரு அரை டம்ளர் பால் சூடான பால் கொஞ்சம் இது போட்டு நைவேத்தியம் பண்ணி என்ன மோப்பா நீ இருக்கிற என்று சொன்னா வீடு அப்படியே மங்களம் முடியும். அந்த நேரத்தில் தொலைக்காட்சியெல்லாம் வைக்கவே கூடாது. ஏன் சொல்லுவோம், ஆமா வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியத்தேனை தின்னந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். தின்னந்தான் நிச்சயமா உறுதிப்பாடா இனி பிறவி இல்லை இனி பிறவி. ஏன் அதனால முழுமையாக மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வெறுப்பேன். அதனால அப்ப மெய்யே உன் அங்க ரெண்டு கூட பொருள் சொல்லலாம், மெய்யே
உன் பொன்னடிகள் கண்டிந்து விடுத்தேன். மெய்யின பெருமானை நோக்கி, என மெய்மையாக இருப்பவனி, உண்மையாக உண்மை பொருளாக இருப்பவனி ஒரு பொருள். இன்னொன்று, மெய்யே உன் நிச்சயமா உண்மையா சொல்றேன், உன் பொன்னடிகள் கண்டே வீடும் பெற்றேன். எனவே மெய் என்பது உண்மையாக சொல்லுகிறேன் சொல்லலாம். மெய்யே பெருமானி, உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அது மட்டுமா செய்து உய்ய, இந்த பாவி பய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா பிரணவமாகவே என் உள்ளத்தில் இருக்கியப்பா. விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்டனுண்ணிய நீ. நாங்க இப்ப இந்த திருவாசு சிவபுராணம் சொல்லிதான் பேச்சு தொடங்குறது லால் உடில. அதனால் இப்ப அடுத்த பாட்டு மாறுமி சிந்த

வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கே, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கே. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம அன்பர்கள் எல்லாம். பொள்ளாச்சி மாலிங்க அவர்கள் ரொம்ப அருமையா ஒன்று செய்கிறார், பாராட்டின அவர் இல்லாத போது பாராட்டுறதுதான் நல்லது. திருமுறை விழா மூவர் தமிழ் மூவர் திருமுறை இசைக்கலை விழா என்று நடத்துறது. மூவர் விழா நடத்துறது திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு நாள் வச்சு நடத்துறாங்க.

0: வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை. அருமையான வரி. இந்த ஐந்து பொறிகளையும் என்னளவுல என்னால ஒண்ணு செய்ய முடியல சுவாமி. நான் அடிக்கடிக்கு பாக்குறேன் இந்த ஐந்து பொறி அடங்களை. ஆனால் நீ என்ன செய்யறன்னு கேட்டா, அருமையா என்னுடைய கருவிகளை நீயே அது மாதிரி செய்யற, அடக்கி வைக்கிறீங்க. எப்படி? சிந்தனை நின் தனக்காக்கி. இந்த பாழா போன மனம் பொண்ணை தவிர வேற எதையும் நினைக்குது, ஆனா ஆண்டவன் நினைக்க மாட்டேங்குது. ஏன் உருப்பிடாம போகணுமே, உருப்பிடாம போகணுமே. மறைய ஐயா நான் ராத்திரி போய் சொல்றான், ராத்திரி ஐயா எனக்கு 2 மணி ஆச்சு தூங்குறதுக்கு, பெரிய பாப்பா கல்யாணத்துதா, அப்புறம் வந்து அப்புறம் தம்பி வந்து வேலைக்கு போனானா, தூக்கமே வெல்ல பாருங்க, இதான் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த நேரத்துல பகவான் செயல்ல பெருமானின் ஞாபகத்துக்கு வரக்கூடாதா? ஐயா 10 மணிக்கு படுத்தேன், பாருங்க திடீர்னு எதிர்பார்த்து திருவண்ணாமலை போற மாதிரி அங்க அருமையா பார்த்தேன். அடாடாடா, இந்த கோபுரம் எல்லாம் தாண்டி சிறிய திருவுருவத்துல அப்படி வளமா வந்து பெருமானி, அப்புறம் வந்து பெருமாட்டி வளம் வந்து. ஐயா தான் சொன்னாங்க நடராஜாவை பாக்குறத நீங்க தான் சொன்னீங்க. ஒரு தரம் நம்ம இதுல நடராஜாவை பாக்குறது எப்படி பாக்கணும்னு கேட்டா, நேர பாக்காதீங்க, இந்த பிறம் வந்து கொஞ்சம் பாருங்க, அது நம்மை பாக்குற மாதிரியே இருக்கும் என்று நம்ம ரெட்டியாரையான்னு சொன்னாங்க. அதுல இருந்து நம்பரான அந்த நடராஜாவை பாக்குறத கொஞ்சம் கடைபிடிக்கிறது. என என்று வந்தா என்னும் எம்பெருமான் அப்படி நேரா பாக்கல, அப்படி கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு. பெருமானி உன்னுடைய அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரின் அப்பர் சுவாமி பண்ணார். உன்னுடைய அருட்கண்ணால் நோக்கணும். ஊராறு பார்த்து ஊராறு கண்பட்டதுன்னா கெடுதல் வந்துடும். ஆனா நடராஜா கண்பட்டதுன்னா நமக்கு நல்ல வாழ்வு. நல்ல அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி அப்பர் சுவாமி பாட்டு, அந்த அருட்கண்ணால் நோக்கல் பார்க்க அப்படி வருது. அப்புறம் பாரியா சிதம்பரம் என்னமோ தெரியல பாரு போக்குன்னு நடராஜா ஞாபகத்துக்கு. ஆனா அப்படியே போய் வேலை மாறுவேன், சட்டையெல்லாம் கழுவி விட்டு மேல பஞ்சாகரப்படி ஏறணுமே, பஞ்சாகரப்படி நடராஜா அடாடாடா. இப்ப ஓதாமூர்த்தி வேற பாட ஆரம்பிச்சுட்டாங்க பஞ்சபுராணமும் அருமையா கேட்டு. அப்படி இப்படிப்பட்ட நினைவு வரல சரிங்களா? ஆனால் மணிவாச பெருமானுக்கு என்னவதான் அப்படிப்பட்ட நினைவே வருதான். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி. நான் ஏதேனும் ஒரு நினைவு கொண்டா அந்த நினைவு உன் நினைவாகவே இருக்குதான். அது பெரிய அவருக்கு எடுத்த ஒரு பெரிய இதல்லவா பேரு. சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்காக்கி. என் கண்கள் ரெண்டும் என்ன பண்ணும் கேட்டா, வேற எதையும் இல்லாம உன் திருவடியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. வேற எதுவும் கொஞ்சம் மேலுக்கு அப்படிலாம் பார்க்காது, வேற பக்கத்துல எல்லாம் பார்க்காது. அந்த ரெண்டு திருவடி, அந்த நாயினேந்தன் கண்ணினேன் திருப்பாத போது காக்கி. வாயிலிருந்து ஏதேனும் ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா சினிமா பாட்டு மற்ற உலகியல் பாட்டு வராது வராது. என்ன அது வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. நான் ஏதே ஒன்னு ரெண்டு வாய்னால சொல்லி வணங்கினேன்னு சொன்னா அந்த திருவடிக்கே வணக்கம் சொல்றேன். அருமையா சொல்லியிருக்கிறேன், திருவடிக்கே வணக்கம் சொல்லி 16 அடிகள் திருவடிக்கே வணக்கம் சொல்லியது நம்முடைய சிவபிரானந்தான். சிவபிரானந்தான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இயலிசை என்னும் பொருளின் திறமாம் பண் காந்தார பஞ்சமும் ஞானசம்பந்தர் அருளியது.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பொற்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 95 பதிகம் 9 பாடல், குலம் பொல்லேன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கொச்சை வயம். பண் பியந்தை காந்தாரம். திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம், திருவிற்கோலம். இக்காலத்திலே இந்த தலம் கூவம் என வழங்கப்பெறுகிறது. திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த ஒரு பதிகம் இத்திருத்தலத்திற்கு கிடைத்திருக்கிறது. மூன்றாம் திருமுறையிலே இடம்பெற்ற அற்புதமான ஞான பதிகம். இத்தலத்து இறைவர் திரிபுராந்தகர், இறைவி திரிபுராந்த நாயகி. பெருமான் முப்புறம் எரி செய்த பொழுது வில்லெந்திய அந்த கோலத்திலே இங்கே காட்சி கொடுத்தார் என்பதனாலே திருவிற்கோலம் என்கின்ற திருநாமம் பெற்றிருப்பதாக சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிகொள் அவுணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவன் உறைவிடம் திருவிற்கோலமே என்று ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகின்றார். எங்கு பார்த்தாலும் வெற்றிகளையே குவித்துக் கொண்டிருந்தார்களாம் அந்த அவுணர்கள். ஆனால் அவர்கள் வெற்றிகள் எல்லாம் சிவபெருமான் முன்பாக ஈடுபடவில்லை. அதை மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். திரிபுராந்தகர்கள் என்று சொல்லுவது இந்த மூன்று புறங்களும் எதை குறிக்கின்றன என்று திருமூலர் மிக அழகாக நமக்கு தெரிவிக்கின்றார். முப்புறம் என்பது மும்மல காரியம் என்று குறிப்பிடுகின்றார். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் தான் இரும்பு, வெள்ளி, தங்க கோட்டைகளாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மூன்று கோட்டைகளையும் தகர்க்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் இருக்கும். அதுபோல நம்முடைய மும்மலங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்குத்தான் இருக்கிறது. அவனுடைய பெருங்கருணையினாலேதான் ஆன்மா தன்னுடைய அறிவிலே படிந்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவிலே படிந்த அறியாமையாகிய அந்த மூல மலம் என்று சொல்லக்கூடிய அழுக்கை நீக்குவதற்குத்தான் மேலும் இரண்டு மலங்களாக கண்மத்தையும் மாயையும் தெரிந்தே தந்திருக்கின்றான் பெருமான். இந்த இரண்டு மலங்களும் அந்த பெரிய மலத்தை நீக்குவதற்காக இறைவனால் அருளி செய்ய பெற்றவைதான். இவற்றால் பெற்ற இந்த உடம்பை கொண்டுதான் நாம் இறைவனை அறிகின்றோம், அன்பை அறிகின்றோம், அம்மலத்தை நீக்குவதற்குரிய உபாயத்தையும் அறிகின்றோம். அப்படி மும்மலத்தையும் நீக்கிக் கொள்ளுகின்ற அந்த தன்மையிலே நின்று சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எமையாண்டே என்று மணிவாசகர் குறிப்பிடுவது போல ஆனந்த பெருவள்ளத்திலே அமழ்கின்றோம். இந்த திருத்தலத்திலே ஒரு மிகப்பெரிய அதிசயமாக ஒரு செய்தியை நாம் கேள்விப்படுகின்றோம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருமேனி இருக்கிறதே, அந்த திருமேனி நிறம் மாறுவதாக குறிப்பிடுகின்றார்கள். திருநல்லூர் என்கிற திருத்தலத்திலே கூட பெருமானுக்கு ஒரு நாளிலே 5 முறை நிறங்கள் மாறுபடுவதாக செய்திகள் கேள்விப்படுகின்றோம். அப்பர் சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை தந்த திருத்தலமாக விளங்குகின்ற திருநல்லூரிலே பெருமான் பகற்பொழுதிலேயே 5 காலங்களிலே 5 விதமான வண்ணங்களை கொண்டிருப்பதாக நாம் அறிகின்றோம். மிக ஒரு அதிசயத்தக்க செயல் மட்டுமல்ல, ஆனந்திக்க வேண்டிய ஒரு வெளிப்பாடாகவும் அது அமைந்திருக்கிறது. அதே போலவே இங்கே இருக்கக்கூடிய பெருமானும் 2 நிறங்களிலே அவன் மாறக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கிறான். அது 1 வெண்மை நிறம். இந்த வெண்மை நிறம் பெருமானுடைய திருமேனி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்பொழுது நல்ல மழை வருவதற்கும் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சான்றோர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இறைவனுடைய திருமேனி சிவப்பு நிறமாகவும் மாறுவது உண்டாம். அது எப்பொழுது என்று சொன்னால் நாட்டிலே யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குமானால் அது அறிகுறியாக அது காட்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே பெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர் என்கிற திருநாமம் உடையவர்தான், 5 வண்ணங்களிலே விளங்குகின்றவர்தான். ஆனாலும் வர்ணம் என்றால் எழுத்து என்கிற பொருளும் பட்டு பஞ்சவர்ணேஸ்வரர் என்பது 5 எழுத்து பெருமான் என்கின்ற அந்த பொருளையும் தருகிறது. இப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த திருவிற்கோலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த ஞான பதிகத்தை நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் அவர்கள் நமக்காக பாடித்தர இருக்கிறார்கள். நாம் அதை கேட்டு மகிழ்வோம். திருச்சிற்றம்பலம்.
0: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மோஷம் வந்தது. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

திருநாவலூராளியார் திருக்கூடலையாற்றூருக்கு சமீபத்தில் சென்றதும் இறைவர் செந்தன்மை பூண்ட அஞ்சானச் செல்வராய் தோன்றினார். சுவாமிகள் அவரிடம் திருமுதுகுன்றத்துக்கு செல்லும் வழி யாது என்று கேட்க, அந்தணர் பெருமான் இது கூடலையாற்றூருக்கு போம் வழி என்று சொல்லி முன்னே சற்று அழைத்துச் சென்று வழிகாட்டி மறைந்தனர். அடிகள் அவ்வழிப்போந்த அதிசயத்தை வியந்து வடிவுடை மழுவேந்தி என்ற திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் புறநீர்மை இராகம் பூபாலம்

திருகோணமலை. ஈழ நாட்டு தலங்கள் இரண்டுனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழத் திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கயிலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை என போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழி புடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருப்புகளூர் உயிர்கள் இறைவன் திருவடியை புகழாக அடைந்த ஊர், எனவே திருப்புகளூர் ஆயிற்று என்பது வரலாறு. இத்திருத்தலத்திற்கு புன்னாகவனம், சரண்யபுரம், ரக்தாரண்யம் என்பன வேறு பெயர்கள். அக்னி, பாரத்வாஜர் முதலியோர் பூஜித்த பதி. பாணாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. இத்திருத்தலத்திருந்த முருகநாயனார் திருமடத்தில் திருஞான சம்பந்த மூர்த்திகள், திருநாவுக்கரசு சுவாமிகள் கூடியிருந்த செய்தி சேக்கிழார் திருவாக்கால் அறியலாம். மேலும் இவர்களுடன் சிறுத்தொண்ட நாயனார், திரு நீலநக்க நாயனார், திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் போன்றோரும் இருந்து உடன் உறைவில் பயன் துய்த்த பாங்கு நலம் எண்ணி எண்ணி பார்த்து இன்புறத்தக்க நிகழ்வு அல்லவா? அப்பர் பெருமான் சித்திரை சதயமாம் திருநாளில் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவுற்ற வைபவம் கண்டு தரிசிக்க வேண்டிய கவினார் காட்சியாகும். திருப்புகழூர் பெருமான் கருவறையெடுத்து இடப்பாகத்தில் திருப்புகழூர் வர்தமானீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். எதிரில் முருகநாயனார் திருமேனி உள்ளது. நலச்சக்கரவர்த்திக்கு இங்கு சனியின் அனுகிரகம் கிடைத்து திருநள்ளாரில் விடுதலையாயிற்று என்பது புராணம். இறைவர் கோணப்பிரான் வானாசுரன் பெயத்தெடுக்க ஒண்ணாது போகவே சுவாமி பெயருக்கு ஏற்ப சற்று வடக்கு நோக்கி சாய்ந்து உள்ளார். இத்திருத்தலத்து அம்பிகையை கருந்தார் குழலி சூளிகாம்பாள் என்று அழைப்பர். வர்தமானேஸ்வரர் ஆலய அம்பிகை மனோன்மணி ஆவாள். திருத்தல மரம் புன்னை தனி மேடையில் உள்ளது. தீர்த்தம் அக்னி தீர்த்தம் மூவர் தேவாரமும் பெற்ற திருத்தலம். சந்திரசேகரமூர்த்தி இத்திருத்தல விசேடமூர்த்தியாக போற்றப் பெறுகிறார். அக்னிமூர்த்திக்கு 2 முகங்கள், 7 கரங்கள், 3 திருவடிகள், 4 கொம்புகள், 7 ஜுவாலைகள் உள்ளன. மூஹாசுர சம்ஹாரமூர்த்தி சிறப்பான மூர்த்தமாகும். திருநாவுக்கரசரை குளிச்செழுந்த நாயனார் என்றும், முருகநாயனார் மடத்தை நம்பிநாயனார் திருமடம் என்றும், திருநீலகண்ட யாழ்ப்பாணரை யாழ்மூரி நாயனார், தருமபுரத்து நாயனார் என்றும் கல்வெட்டு வாசகங்களில் குறிப்பிடப்பெற்றுள்ளமை அறிய வேண்டிய ஒன்று. பங்குனி உத்திர பயன்தரு விழாவிற்கு பறவை கொடைக்கு பொன் வேண்டுமே என்று நினைத்த சிந்தையராய் செங்கற்கள் சிலவற்றை தமது தலைக்கு அணையாக கோலி புகழூர் திருமதிர்புரத்தை சார்ந்து சற்றே கண்ணயர்வார் ஆயினர். சுந்தரர் பெருமான் விழித்தெழுந்து கண்ணுற்ற பொழுதில் செங்கற்கள் யாவும் பொற்கட்டிகளாய் இருந்தன. இறைவர் திரம்பியந்து கோயிலுட்புகுந்து கரமலர்களை உச்சிமேற்குவித்து குறிப்பில் அடங்கா பேருணர்வு மண்டு காதலுற பேரன்பு வாய்க்கப் பெற்றவராக விளங்கிய நம்பிகள் பண்தங்கு இசையில் தம்மையே புகழ்ந்து என்று பாடித் துதித்தனர். மதுரமொழி மாலை என்று சிறப்பிக்கப் பெறும் இத்திருப்பதிகத்தில் பொய்மையாளரை பாடாது புகழூர் பெருமானை பாடுங்கள் என்று புலவோர்க்கு அறிவுறுத்துதல் காணலாம். உண்ண உணவு, உடுக்க உடை மற்றும் செல்வங்கள் பெற ஓத வேண்டிய திருப்பதிகம் தம்மையே புகழ்ந்து எனத் தொடங்கும் பாடல் பன் கொல்லி.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கற்குடி. பண் தக்கராகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திருச்சோற்றுத்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

கொற்று துறையற்கே பற்றி நீ பணி செய் மடநெல் ஜமே சோற்று துறையற்கே பற்றி நீ பணி செய் மடநெஞ்ச

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு ஆமாத்தூர்.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமஹ சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருத்தோணிபுரம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு ஆரூர் பூங்கோயில். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நமஹ. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அச்சப்பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அச்சப்பத்து.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் மண்ணக தில்லை. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு திருக்கோயில் குற்றம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் திருக்கோயில் குற்றம்.

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்த திருத்தொண்டர் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

புகழ் திரு ஆரூரல் பொல்முடிமேல் ஏற்றுத் தொடையலில் அடைக்காயும் இடுதரும கோற்று ஒத்து கோலல் கோல் போய் குருடல் கள் பெற்றவை சாத்தித் திரியுள் பழமொழியாமே.

அரல் சேவடிக்கே பொருள் அமைத்து இல்ப கவி பல பாடும் புலவர்களே. புலமல்லியம் மல்லை சிங்கள

நீள் சினை ஒப்பலல் பொழில் சண்பயர் கோல் சில் தமிழோடு இசை புனைய பரல் அருள் பெற்றவள்.

தொகை வணிக கவிகளில் முதற் குறிப்பு பணித்த நல தொண்டத்தொகை முதல் தில்லை இலைமலிந்த அணித்துகள் உண்மை திருநீந்த வம்பராவார் கொண்ட சீர் இணைத்த நற்பொய்யடிமை கரை கண்டன கடல் சூழ்ந்த பின்னே மணி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வாழ்க அந்த

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பண் தக்கராகம் முதல் கட்டளை மடையில் வாழ என்ற திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாயனம். சைவம் டாட் ஆர்க் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 11. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
2: மரக்காட்டீசனை சென்று வணங்குகிறார்கள். நாவுக்கரசல் பாட்டு ஒன்று நான் நினைவூட்ட கடமை.

வேற்றுமையே இல்லாமல் இவர்களையும் அவர்களையும் ஒன்னா சேர்த்தே சொல்லிவிட்டார். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், மாதை பத்தி நாம ஒண்ணு சொல்லுவதற்கு இல்லை, விட்டுறேன். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், அண்ணாமலை உரையும் அண்ணல் கண்டாய், ஆரி மதங்களிலே

என்று பாடி அதில் அற்புதமான கருத்துக்களை அந்த பாடல்களில் சொல்லி இரண்டு பெருமக்களும் இரண்டு ஆச்சாரியர்களும் வழிபட்டு வெளியே வருகிறார்கள். இதுல ஒரு நயம் சொல்லுவார்கள், ஏன் உடனே கதவு திறக்கல அப்படின்னு அப்பர் பெருமானும் வருத்தப்பட்டார். ஐயா உடனே கதவு திறக்கலன்னா இரக்கம் ஒன்றிலேன்னு சொல்லிவிட்டார். இப்ப நெடுநாள் ஒரு பூட்டு நாம திறக்காம இருந்தோம்னா உடனே திறக்க முடியாது. சாவியை போட்டு திருப்பி திருப்பி திருப்பி கொஞ்சம் எண்ணெயை விட்டு திருப்பி திருப்பி தான் அப்புறம்தான் திறக்க முடியும். அதனால்தான் அந்த கதவு கொஞ்சம் திறக்க முடியாம இருந்தது என்பது ஒண்ணு. அதனால அவர் சாமி வருத்தப்பட்டார், இரக்கம் ஒன்றிலேன்னு சொல்லிவிட்டார். ஐயா ஆமா இன்னொரு கருத்து உண்டு, நான் அப்புறமா சொல்றேன். அத வெடிநாள் பூட்டிருந்தது ஆனதுனாலே துறப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டது என்பது ஒன்று. இன்னொன்னு இருக்கு, அதை நான் பின்னால சொல்றேன். ரெண்டு பெருமக்களும் வெளியே வந்தார்கள். அப்பர் பெருமான் என்ன பண்ணினார், சம்பந்த பெருமானே இந்த கதவை அடைக்கப்பாடும் சொல்லிட்டார். கையிலா தான் தையில் இருக்கலாம்ல, கைனாலேயே இவர் கள்ளி தள்ளி அந்த கதவை திறந்திருக்கலாம்ல, கைனாலேயே இவர் அந்த கதவை சாத்தி இருக்கலாம் அல்லவா. அப்படி செய்ய விரும்பல, வேதங்கள் அப்படி பூட்டி விட்டு போயிடுத்து. அதே மாதிரி நாமளும் தமிழ் வேதம் திறந்து விடுவோம் அப்படின்னு செய்திருக்கிறார்கள். அது அவர்களால முடியும், என்னால முடியுமா இல்ல யாரால முடியும், முடியாது. சம்பந்தருக்குத்தான் முடியும், அப்பருக்குத்தான் முடியும். அப்படியெல்லாம் திறமை வாய்ந்தவர்கள், சிவனருள் பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் பாடி வைத்த தேவாரம் தான் இது இல்லவா, கிடத்தற்கரிய சொத்தல்லவா இது. ஆம் என்று சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிட்டார், சரி அப்படின்னு சொல்லிட்டு

தேலு என்று சொன்ன படார் முடிவு. எனக்கு நீ அருள் செய்யணும், கதவன் திருக்காப்பு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன கதவு மூடிட்டு, கதவு மூடிட்டவுன்ன அப்பர் சுவாமிக்கு இன்னும் கொஞ்சம் திடுக்கிட்டு போச்சு. ஆக நமக்கு ஆண்டவனுடைய அருள் கொஞ்சம் தாழ்த்திருக்கிறதோ என்று எண்ணிவிட்டார். இப்ப நாம கூட அப்படித்தான் நினைப்போம். அவர் 10 பாட்டு பாடிக்காது திறந்தது, ஒரு பாட்டு பாடனுடைய மூடிடும். ஐயா திறக்கிறது திறந்துடலாம், அப்புறம் மூடுறது ஈஸியா தானே மூடி பண்ணும், அது மூடலாம் இல்லையா? கூட்ட திறந்துட்டோம்னா அவர் மறுபடியும் போட்டிடும் இயற்கையில. அது ஒண்ணு. இன்னொருத்தர் நல்ல ஆராய்ச்சிக்காரர் ஒருத்தர் சொன்னார், என்ன தெரியுமா, கதவு மூடி இருக்கிறது, 10 பாட்டு பாடிவிட்டார் அப்பர் பெருமான், அப்ப கதவு பூட்டி இருக்கும் பொழுதுதான் 10 பாட்டையும் ஆண்டவன் கேட்டான். இப்போ கதவு ஒரு பாட்டிய கதவு மூடி கொண்டு விட்டது, 10 பாட்டு பாடி முடிச்சார் திருஞான சம்பந்தர். ஆக கதவை மூடிக்கொண்டு இவர் பாட்டையும் கேட்டான், அவர் பாட்டையும் கேட்டான். இந்த ஒருத்தர் சொல்லட்டுமா, கதவு பூட்டி இருக்கும் போது 10 பாட்டு பண்ணார் அப்பர், உள்ள இருந்து கேட்டான் ஆண்டவன். இப்ப இவர் பாட்ட கேட்கறதுக்கு கதவை மூடிக்கிட்டு கேட்டான் என்று ஒருத்தர் சொன்னார். ஆனா இது பெரிய புராணத்துல இல்லை. ஆக இரண்டு பெருமக்களையும் ஆண்டவன் ஒரு சேர எண்ணி இருக்கிறான் என்று ஒருத்தர் அவருக்கு சொன்னார். ஓரளவுக்கு சரி என்று ஒத்துக்கொள்ளலாம். ஒண்ணு, இன்னொன்னு, இதுல இசை நுணுக்கம் என்ன இருக்கிறது அப்படி கேட்டா, எந்த ராகம் திறந்ததோ அதே ராகத்துலதான் பூட்டி இருக்கார் திருஞான சம்பந்தர் அல்லவா. எந்த சாவி திறந்ததோ அந்த சாவி தான் பூட்டணும். வேற ஒருத்தன் சாவி, அடுத்த வீட்டுக்காரன் சாவி நம்ம வீட்டு பூட்டுக்கு சரியா இருக்குமே, ஆனால் அதை நான் பூட்டிட்டு வர்றதுனால என்ன பிரயோஜனம் அல்லவா, அவன் திறந்து போடுறான் அல்லவா. ஆக எந்த சாவியை போட்டு திறந்தாரோ அந்த சாவி தான் பூட்டி இருக்கிறது. எந்த ராகம் திறந்ததோ அதே ராகம் தான் இங்க பூட்டி இருக்கு. அது மாத்திரம் இல்ல, எந்த தாளம் போட்டு அவர் பாடினாரோ அதே தாளத்தை போட்டு தான் இவரும் பாடியிருக்க. இதுதான் இதுல வருகிற இசை நுணுக்கம் அல்லவா. ஆமா, நமது பெருமக்கள் எல்ல மாத்திரம் இல்ல, அருளிலும் பெரியவர்கள், எல்லையும் பெரியவர்கள், இசையிலையும் பெரியவர்கள். இவர்கள் காலத்திலேயே தமிழர்கள் இசையை கேட்க மாட்டார்கள், தமிழில் வல்லவர்கள். இசையில நாங்களும் வல்லவர்கள், நாங்கள் வல்லவர்கள். இசை வந்து இறைவனோடு இயக்க செய்வது என்பதுதான் 7வது நூற்றாண்டிலே இசையாக பாடி வைத்தார்கள். இதற்கு பின்னால்தான் பாக்கியெல்லாம் வந்தது. இன்னைக்கு அதெல்லாம் உயரப்படுத்தி இது கீழவே நின்றுட்டு அஸ்திவாரம் மாதிரி, இல்ல ஒருவேளை அஸ்திவாரம் மாதிரி இருக்கட்டும்னு விட்டாங்களோ என்னமோ. 7வது நூற்றாண்டிலே தான் இவர்கள் இசையை காப்பாற்றி விட்டார்கள் என்பது நமது நெஞ்சை விட்டு அகலவே கூடாது. ஆமா, இப்படி இசையோடு அவர்கள் பாடிவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கப்புறம்தான் திருமறை காட்டில் அந்த கதவு திறக்கவும் பூட்டவும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த இரண்டு பெருமக்களும் வேதாரண்யத்தில் இருக்கும் பொழுதுதான் மதுரையில் இருந்து சில சிவனடியார்களை மங்கையக்கரசியாரும் மந்திரி குலச்சிலையாரும் திருநாவுக்கரசரை பார்த்து சில செய்திகள் சொல்ல அனுப்பி வைத்தார்கள். மதுரையில் இருந்த அப்பொழுது இருந்த பாண்டியன் கூனன். இப்ப கூனனுக்கு பேர் இருக்கும் அல்லவா. இப்ப நம்ம நாட்டில் கூனனுக்கு பேர் இருக்கு, குருடனுக்கு பேர் இருக்கு, நொண்டிக்கு பேர் இருக்கு, முடவனுக்கு பேர் இருக்கு அல்லவா. நொண்டி என்பவன் கால் இல்லாதவன், முடவன் என்பது கை இல்லாதவன், குருடன் என்பவன் கண் இல்லாத, பேர் இருக்கு இல்லையா அவனுக்கு. ஆனா அந்த கூன் பாண்டியனுக்கு பேர் இல்லை, எந்த நூலிலும் இல்லை. அவனுக்கு கூன் பாண்டியன் பேர். அவனுடைய அரசியார் பேரு தான் மானினேர் விழியாள். ஆமா, மங்கையக்கரசிங்கிற பெயரை திருஞான சம்பந்தர் தான் கொடுக்கிறார். ஆமா, மங்கையக்கரசி வளவர்கோன் பாவை அப்படின்னு சோழனுடைய பெண். இந்த இரண்டு பேரும் தான் மதுரையில தினந்தோறும் கோயிலுக்கு சென்றார்கள். பாண்டியன் சமண சமயத்தில் சார்ந்து விட்டான். இவங்க இரண்டு பேரும் போனதுனால்தான் கோயில் இருந்தது. ஆனா இரண்டு பேரும் வேதனைப்பட்டார்கள். இந்த சமுதாயம் இப்படி போய்விட்டது, அரசன் இப்படி மாறிவிட்டானே, இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லையா
என்று வேதனைப்பட்ட கடவுள் தரிசனம் மாத்திரம் இல்லாம தன்னுடைய மதத்துக்கும் அவர்கள் வருத்தப்பட்டார். இப்ப நாம வருத்தப்படுறோமா என்ன? நம்ம குடும்பம் உண்டு, நாம உண்டு, அத்தோட போயிடுறோம் இல்லையா? மதத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை. வேற்று மதத்தவர்கள் தான் தன்னுடைய மதத்துக்கு வருத்தப்படுறான், அவன் மதத்துக்காக வாழ்கிறான், நாம மதமே இல்லாம வாழ்கிறோம். அதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய விசேஷம். ஆமா, நான் சாதாரணமா பாக்குறேன், ஒரு சின்ன கோயில் கட்டுறான் ஒரு வேற்று மதத்தவன், இன்னைக்கு பார்த்தா துக்குணம்ன்றது, நாளைக்கு பார்த்தா பெருசா போயிடும். நம்ம மதத்து கோயில் எல்லாம் பெருசா கட்டிருக்கிறதா இடிஞ்சு கூட போய் விழுந்துகிட்டே இருக்கு. இதை யாரும் கேட்பதற்கு கூட வழி இல்லை. ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால், உன்னையும் பார்த்துக்கொள், உன்னுடைய மதத்தையும் பார்த்து என்று சொல்லத்தான் நான் நினைக்கிறேன். தவறு இருந்தால் விட்டுவிடுங்கள், என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆக இரண்டு பேரும் என்ன செய்தார்கள்? ஆண்டவனிட்ட விண்ணப்பம் செய்தார்கள். சுக்கநாத சுவாமியே, மீனாட்சியே, இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு வழி இல்லையா என்று எண்ணி வந்தார்கள். சம்பந்தருடைய பாட்டுல ஒரு பாட்டுல வருகிறது.

0: ஆமா,
1: தேவாரத்தில் அப்படித்தான் வருகிறது. ஆக தன்னுடைய கணவனுடைய எண்ணம் கொஞ்சம் கூட வேறுபடக்கூடாது என்று எண்ணித்தான் மார்பிலே அணிந்துவிட்டாலும் அதனையும் சந்தனத்தோட போட்டு அணிந்து கொண்டாலும் என்று வருகிறது. என்ன நினைத்தார்கள்? இந்த கதை அவர்களுக்கு கேள்விப்பட்டார். திருஞான சம்பந்தர் என்று ஒரு குழந்தை ஆண்டவன் கொடுத்த திருப்பாரியே உண்டது என்று சொன்ன உடனே அந்த மங்கையரக்கரசியாருடைய மார்பில் பால் சுரந்ததான். தன்னுடைய குழந்தையை நினைத்தால் எப்படி பெண்களுக்கு பால் சுரக்குமோ அதுபோல அந்த அம்மாளுக்கு மார்பில் பால் சுரந்தது என்று சொல்லுகிறார்கள். அது வேறு ஒரு நூலில் பெரிய புராணத்தில் இல்லை. ஆக இது கேள்விப்பட்டார். திருஞான சம்பந்தராலத்தான் இந்த தீர்வு நமக்கு கிடைக்கும். இந்த சமணர்கள் எல்லாம் இதை அப்புறப்படுத்திவிட்டு இந்த சமுதாயம் இந்த சைவ மதம் ஓங்குவதற்கு திருஞான சம்பந்தராலத்தான் முடியும் என்று நினைத்தார்கள் மங்கையர்க்கரசியாரும் வச்சிரையாரும். சில தகுந்த மனிதர்களை சிவனடியார்களை வேதாரண்யத்தில் இருக்கிறார் திருஞான சம்பந்தர். அவரிடம் போய் எங்களுடைய நிலைமையை சொல்லி இங்கே பாண்டி நாட்டுக்கு அவர் எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் திருவுள்ளம் பற்றி வருவார் என்று சொல்லி அனுப்பினார்கள். இவர்கள் போய் திருஞான சம்பந்தரிடம் இந்த செய்தியை சொன்னார்கள். அவர்கள் வந்து வணங்கின போதே என்ன கேட்டாராம் திருஞான சம்பந்தர்? மங்கையர்க்கரசியாரும் குலச்சிரையாரும் நலந்தானே, எப்படி தெரியுது பாருங்க என்ன வயசு. திருஞான சம்பந்தர் அருள் பெற்றது 3வது வயசு, சித்தி அடைந்தது 16வது வயசு. அப்ப கேட்கிறார், தீங்குளவோ ஏதாவது தீங்கா அப்படின்னு கேட்கிறார். பெரிய புராணத்தை இப்படி சொற்களே வருகிறது, இதையெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா சரி, நான் அவன் பாண்டி நாட்டுக்கு புறப்பட்டேன், மதுரைக்கு புறப்பட்டேன்னு புறப்படுறாரு. அப்ப திருஞாவுக்கரசர் சொல்றாரு, சுவாமி சமணர்கள் மிக பொல்லாதவர்கள், என்னையே கல்லுல கட்டி போட்டான், விஷத்தை கொடுத்தான், யானையை விட்டு எழறினான், சுண்ணாம்பு காலத்து போட்டான், சாமி நீங்கள் இன்னைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நாள்கள் சரியா இல்ல, கோள்கள் சரியா இல்ல, நீங்க புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார் சுவாமி. யாரு? திருநாவுக்கரசர். முச்சதி உடையவர், பேரறிவுடையவர், ஆண்டவனுடைய அருளை பெற்றவர் நினைக்கிறார். அப்பருக்கு பதில் சொல்றார், இவருடைய இந்த நாளும் கோளும் ஒன்றும் செய்யாதே.

செய்த திங்களை சந்திரனை தன்னுடைய தலைமையிலே தூக்கி வைத்துக் கொண்டு அவனையும் காப்பாற்றியவனாச்சு. அவன் நம்மளை காப்பாற்றுவது சிரமமா? அவன் காப்பாற்றுகிறான். வேயூறு தோழி பங்கன் விடம் கண்டன் மிக நல்ல வீணை தட

என் சிந்தையில் அவன் குடிகொண்டிருக்கிறான். நாம சொல்ல முடியுமா, என் சிந்தையில சிவன் குடிகொண்டிருக்கிறான் சொல்ல முடியுமா? நம்ம நெஞ்சுக்குள்ள எத்தனையோ ஆசைகள், எத்தனையோ பாசங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எண்ணாத எண்ணம் எல்லாம் நாம எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி சொன்னாராம் ஒரு தடவை, உன்னுடைய நினைக்கிறதெல்லாம் வெளியே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லையா? முத்து பொல்லாதவர் நான் நினைப்பேன், ஏ பொல்லாதவன் சொன்னா விடுவார் அவரு செட்டியார், சொல்லச்சு விடுவாரு இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? முடியாது. நாம நினைக்கிறதெல்லாம் நீங்க வெளியே சொன்னா தொலைஞ்சோம் நாம இல்லையா? அவர் உள்ளத்தை சிவன் குடிகொண்டிருக்கிறான்னு சொல்லுகிறார். மாதரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகழ்ந்ததனால், அதன் அவன் வந்து குடிகொண்டிருக்கிறதுனால, இந்த உடம்பே ஆலயத்துல குடிகொண்டிருக்கிறதுனால, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம் இரண்டு உடனே, இந்த நாட்கள் எனக்கு ஒன்னும் செய்யாது, இந்த நாட்களுக்குள்ளேயே கோள்கள் எல்லாம் என்ன ஒன்னும் செய்யாது. யாருக்கு தெரியுமா?

0: ஏழையுடனே எலும்பை அணிந்து கொண்டிருக்கிறார். திருமாலுடைய எலும்பை மேலே அணிந்து கொண்டிருக்கிறார். பிரம்மனுடைய கபாலத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? எத்தனையோ 100 கோடி பிரமர்கள் நொந்தினார். 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று சொன்னவர்தான் அப்பர் பெருமான். அவர்களுடைய ஓட்டையெல்லாம் இவர் வைத்துக் கொண்டிருக்காரு. என்ன அர்த்தம்? அவெல்லாம் போனா நான் இருக்கேன் பாத்தியா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? என்போடு கொம்போடாமை இவை மார் விலங்கை எருதேறி ஏழை உடனே 9 மத்தமாலை புனல் கூடி வந்து என் உடனே போன்றதனால் இந்த உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த கங்காதேவி தன்னுடைய சடையை எடுத்து 1 சடை இப்படி ஆடாமலே காப்பாற்றினாராம் இந்த உலகத்தை என்று தேவாரம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. ஆமா, பிரியான சம்பந்த தேவாரத்தில் ஒன்று வருகிறது, தடுத்து வரும் கங்கை தன்னை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர். ஆமா, 1 சடை இப்படி அந்த வேகம் கூட இவரை தாக்கல என்று சொல்லுகிறார். அப்படி உலகத்தை எல்லாம் அழிக்க வந்த அந்த கங்காதேவியை கூட அவனுக்கா தன்னுடைய சடையில வைத்து இந்த உலகத்தை காப்பாற்றினான் அல்லவா என்று நினைவூட்டுகிறார் சுவாமி. என் முடுக்கும் பொடாமை இவை மார் விலங்க எரிதேறி ஏழையுடனே 9 மத்தமாலை ஊமத்தம்பூவை அவன் தூடிக்கொண்டிருக்கிறான். பழைய படத்துல சிவனுடைய படத்துல பாத்தீங்கன்னா இந்த காதுல ஊமத்தம்பூ வைத்திருப்பார்கள். அவன் விரும்புகிற மலரை எல்லாம் நாம இப்ப சூடுவதில்லை, எருக்கு சூடுவதில்லை, கொன்றை சூடுவதில்லை அல்லவா? யாருக்கு என்ன வேணுமோ அதை வேண்டாததெல்லாம் நாம கொடுத்துட்டு இருக்கோம். கொன்றை பூவை கோயில்ல சாத்துறாங்களா? கிடையாது. கொன்றை பூவினால பூசை பண்ணவரை ஒருத்தரைத்தான் நான் பார்த்தேன், அது அருணந்தி சம்பிரான். அவர் ஒருத்தர் தான் அந்த பூசையை செய்ததை நான் பார்த்தேன். என்னை இதுக்கு ஈடுபடுத்தியவர் அவர்தான். என்னை இந்த வழியில் என்னை திருத்தியவனை தேவாரம் பாடு என்று சொன்னவர் அவர்தான் அருணந்தி சம்பிரான். அவர் ஒருத்தர் தான் இந்த கொன்றையினால பூசை செய்ததை நான் பார்த்தேன். வேற எங்கேயும் யாரும் நான் செய்ததை நான் பார்க்கவில்லை. ஆமா, மத்த மாலை புனல் சூடி வந்து என்னுடனே புகுந்ததனால் உனக்கு வராது, திதியினால வருகிற தீமை உனக்கு வராது என்று சொல்லுகிறார் சாமி. 9 கூட்டினால் 27 நாளும் 43 வரும். 1 நாள் அது பரிபூர்ணமான நாள், எது? அமாவாசையும் பௌர்ணமி. அதை விட்டு விட்டு சாமி இதை கூட்டி இருக்கிறார். 9 18 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே குருவளர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடமேல் முருகலர் கொண்டே திங்கள் முடிமேல் அணிந்து என்னுளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வேறு தொழில் இன்னொரு தடவை நான் இங்கே பாடி காட்டியிருக்கிறேன். இது 2வதா நான் பாடி காட்டினேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள். இந்த சரித்திரத்தை சொல்லும் போது சொல்ல வேண்டிய கடப்பாடு எனக்கு உண்டு என்பது மாத்திரமல்ல, இந்த பதிகத்தை இன்றைக்கு ஒரு தடவை நீங்க கேளுங்களேன் இல்லையா? தினந்தோறும் கேட்க வேண்டியதுதானே. சில பேர் நினைக்கிறாங்க பாடின தேவாரத்தையே தானே பாடுகிறார்கள் அப்படின்னு. பாடின இட்லி தினம் தின்ன இட்லியை தானே திங்கிறோம், தின்ன தினம் தின்ற உப்மாவை தானே தின்றோம், தினம் நீர பூரியை தானே தினம் தின்றோம், இன்னைக்கு வேற ஒண்ணு சாப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோமா? இல்லை, அதுபோலத்தான் தினந்தோறும் தேவாரத்தை கேட்டதும் எழுந்தவுடனே மண்ணின் நல்லவண்ணம் தேவாரம் சொல்ல வேண்டும் என்பது சைவ நியதி. தினந்தோறும் அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேண்டாம், இன்னைக்கு வேற ஒண்ணு சொல்லலாம், வாழ்வாவது மாயம் என்று சொல்லலாம் என்று நாம எண்ணுகிறோமா? இல்லையே, எண்ணுகிறதும் தவறு என்று தானே சொல்லுகிறார்கள். திருமகள் கலையதூர்த்தி செல்வம் கூட, செல்வம் கூட நமக்கு தீமை விளைக்கிறது என்றுதான் சாமி கருதி இருக்கிறார். உண்மையாகுதான். மேல்நாட்டறிஞன் ஒருத்தன் சொன்னானா, கொஞ்சம் செல்வம் இருந்தால் அது உன்னை காப்பாற்றும், நிறைய செல்வம் இருந்தா நீ அவனை காப்பாற்றணும்னு எப்படி வெயிட் பண்றதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? ஆமா, திருமகள் கலையதூர்த்தி நிறைய படிச்சு விட்டாலும் துன்பம், படிக்காட்டி போனாலும் துன்பங்கிறது ஒரு பக்கம், படி நிறைய படிச்சாலும் வம்பு. சில பேர் நிறைய படிச்சுட்டு மேலையில மேடையில சொல்லவே முடியாது, எதை சொல்றதுன்னு அவனுக்கு தெரியாது, கடந்து சில்லாடி போயிடுவான். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தேவாரம் தெரியும், கொஞ்சம் சங்கீதம் தெரியும், அதனாலதான் நான் மேடைக்கு வந்துட்டேன். நிறைய தெரிஞ்சா ரொம்ப துன்பம். ஆமா, திருமகள் கலையதூர்தி தயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல நல்ல நல்ல அடியார் அவருக்கு வேணும். மதனுதன் மங்கையோடு படாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமே நடிந்து என்னுடனே புகுந்தவனால் கொதியுறு காலம். காலம் துன்பம் படுத்துவான்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனால் காலன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வருவான்ங்கிற எண்ணம் மாத்திரம் நம்மளை விட்டு போயிடுச்சு.
1: அது 60 வயசுக்கு மேலதான் ஐயோ நாம முடிஞ்சு போடுவோமோ நினைக்கும் போதுதான் திருக்கடை இருக்கு ஓடணும்னு நினைக்கிறான் இல்லையா. திறந்தோர் அந்த எண்ணம் இருந்திருக்கும். ஏனால் அன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு அவனை நாம வணங்கி இருக்கலாம். கொதியூர் காலம் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு நோயின்னு ஒண்ணு. ஒரு பெரியவர் சொன்னார், ஐயோ நான் நோயில கிடக்க கூடாது, நொந்து மனம் வாடக்கூடாது, நான் பாயில கிடக்க கூடாது, ஒரு நிமிஷத்துல என் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடு சுவாமி அப்படின்னு கேட்டார் சிதம்பர சுவாமிகள். நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயிற்கிடவாமல், பாயில படுத்தா படு கட்டின மனைவி கூட சரிச்சு போடுவார் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா. ஆமா, பாயிற்கிடவாமல் பாவியின் காயத்தை ஓர் நொடிக்குள் உன் போரூர் ஐயா என்னை என் சீரடிக்கு வைப்பார்கள். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்கு அடைக்கும் போது உன்னை உணரமாட்டேன் புண்ணியா, உன் அடிக்கே போதுகின்றேன் சுவாமி. கொதியூரு காரன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டம் எந்தே மடவாசனோடும் விடையேறும் நங்கள் பரமன் சுஞ்சிருள் வன்னி கொன்றே முடிமேல் அணிந்து என் உளமே பூந்ததனால் செஞ்சின அவனரோடும் உருமிடியும் மிகையான பூதம் அவை இடி விழுந்ததுன்னு சொன்னா பக்கத்துல 10 அடி 15 அடிக்கு வந்தாண்ட இருக்கவனா கருகி செத்து போடுவான். இடிய கேட்டு கூட சில பேர் இறந்து விடுவான். அதனால எனக்கு எந்த விதமான துன்பமும் வராதுன்னு சொல்ற சாமி. கதற அஞ்சலி கண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேறு நங்கள் பெறமும் சுஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேரடிந்து என் உளமே பூந்ததனால் வெஞ்சின அவனரோடும் ஒரு முடியும் மிகையான பூதமவை அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு அவகாசம் கிடையாது. இந்த வேர்கோழி பங்கன் பதிகத்துல 2 அடி சிவ பரத்துவம் சொல்லும், அவனுடைய அடையாளத்தை சொல்லும். பின் 2 அடியில எந்த வகையில எல்லாம் உனக்கு துன்பம் வரும், அவனை நீ வணங்கிவிடு, சிவனடியார்களாக இருந்து விடு என்று சொல்லும் இந்த பதியம். இந்த அற்புதமான பதியத்தை திருஞான சம்பந்தர் ஓதிவிட்டு சொல்லுகிறார் திருநாவுக்கரசரை, எனக்கு எந்த விதமான இடர்பாடும் வராது, நான் போய் வர எனக்கு உத்தாரம் கொடுங்கள், அவற்றை அன்பு அவர் போயிட்டு வான்னு சொல்றதே அவர் புறப்பட்டார் மதுரைக்கு. இன்னும் பாக்கி 1 பாட்டு இருக்கு, அதை உங்களுக்காக இந்த பதியம் பூரா சொல்லிவிடுவேன். வீட்டை விட்டு வெளிப்படும் போது இந்த பதியத்தை சொல்லிக் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, அவன் ராங்கல் வரியில வர்றான்னு நீங்க கேஸ் போட்டு திரும்பி உயிரை மீள முடியாத, உயிர் போயிட்டு அதை மீட்ட முடியாத, அட 10 லட்சம் பணம் கொடுக்கட்டும், 5 லட்சம் பணம் கொடுக்கட்டும், அவன் சொன்னா ஆடை அடிச்சு 5 ரூபா தான் பணம் கொடுப்பேன். ஒரு லாரிக்காரன் ஆட்டை அடிச்சா இதுக்கு சண்டை போட வர்றியடான்னா, அவன் ஆளை அடிச்சாலும் நான் 5 ரூபா தான் கொடுப்பேன் அந்த லாரிக்காரன். இன்னைக்கு எப்படி எப்படியோ வர்றான், நாம தப்பிச்சு வீட்டுக்கு நம்ம பிள்ளைக்கு தகப்பனா வீட்டுக்கு போய் சேரணும் இல்லவா. இந்த திருப்பதிகத்தை சொல்லிக் கொள்வது நலம். நான் வெளியில கீழே இறங்கினா அந்த பதிகத்தை சொல்லிட்டு தான் வருவேன். அப்படி சொல்லாத நாளே கிடையாது. உங்களுக்காக நான் பதியும் போற சொல்லிடுவேன். நஞ்சனிகண்டன் எந்தை மடவாசனோடும் விடையேறு நங்கள் பரமன் குஞ்சுரு வன்னி கொன்றை முடிமே அணிந்து என் உளமே புகுந்ததனால் உணர்வோடும் முருமிடியும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல வாழ்வரியதாடை வரிகோவணத்திர மடவாசனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என்னுடமே புகுந்ததனால் கோளறி உழுமையோடு கொலையானே கேடல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே

0: அலைகளல் நேரு நல்ல அவை நல்ல அருவே புத்தலர் குடலியோடு விசேர்த்து நல்கு குணமாய வேடவீதன் மத்தம் மதியம் நாகம் முடிமேல் அணிந்து என் உளமே பூந்தவனான் புத்தர் உடமடைவாதில் கழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மை தலமே சுவாமி திருமறை காட்டில் இருக்கும் போதே சொல்லிவிட்டார் புத்தரோடு அமணர் வாதலை அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மை தலமே. அவர்கள்லாம் சிவன் அருள் பெற்றவர். பின்னாடி நடக்க போது முன்னாடியே தெரியும். இப்ப சமீபத்துல குகை நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தார். அடிக்கடி மேடையில வாரியார் சாமி சொன்னதுதான் இது. இப்படி எடையாளர்னு உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாராம் திருவண்ணாமலையில. பேசிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு தன்னோட துணி எடுத்து இப்படி இப்படி கசக்கினாராம். பக்கத்துல என்ன சாமி என்ன சாமின்னு கேட்டாங்களாம். சிதம்பரத்துல அந்த திரை சாமிக்கு முன்ன இருக்கிற திரை தீ பிடிச்சு போச்சு அணைச்சேன்னு சொன்னாராம். குகை நமச்சிவாயர் வாரியார் சொல்லி உங்களுக்கு காதல் நிறைய கேட்டிருப்பீங்களே இல்லையா. மறுநாள் போய் பார்த்தா அந்த திரை பாதி எரிஞ்சு பாதி நின்று யாரோ அணைச்சு விட்டாருன்னு சொல்லி யாரு அணைச்சது குகை நமச்சிவாயர் அணைச்சார் என்று சொல்வார் அவர். ஆக இந்த பெரியவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் பெற்றவர்களுக்கு பின்னால நடக்கிறது முன்னாடியே தெரியும். நமக்கே தெரியுமே டே நீ இப்படி நடந்தீனா உன்னுடைய குடும்பம் எப்படி ஆகும்னு நாம சொல்லிவிடுறோமே நாமே சொல்றோமே பின்னால் அவன் குடிச்சு வேணா கெட்டு போவான்னு. அதே போலத்தான் அதை சொல்ல திருநூறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தேனவர் தேனவர் பொழில் குடாலை விளை தன்ன துண்ணிவன செம்பனங்கும் நான் முக அதிகாய திறமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாடும் அடியாரை வந்து நலியாதவண்ணும் உரை செய் ஆன சொல் மாலையோரும் அடியார்கள் வானில் அரசாழ்வரானே நமதே கோளறு திருப்பதிகள் அப்படின்னு தளத்துல எழுதியிருக்கும். நீங்க பார்க்கலாம் கோள் குற்றம் அறு அறுக்கின்ற திருப்பதி எந்த குற்றத்தையும் அறுக்கக்கூடிய வல்லமை இதற்கு உண்டு என்ற அர்த்தம். திருநீர் பூசிக்கொண்டு இந்த திருப்பதிகத்தை எத்தனை தடவை நீங்க சொல்றீங்களோ அத்தனை தடவைக்கு உங்களுக்கு புண்ணியம் உண்டு நிச்சயமாக. நிச்சயமாக நீங்க வீட்டை விட்டு புறப்படும் போது இதை சொல்லிட்டு போறது மிகவும் நல்லது. ஆமா என்று நான் உங்களுக்கு நினைவூட்ட எனக்கு கடமை. இந்த வேர் தோழிபங்கன் பாடிவிட்டு அப்பருடைய விடைக்கு கூட இவர் காத்தில்ல சின்ன பிள்ளை இல்லையா அதற்காகத்தானே தோன்றினார் தான் புறப்பட்ட ஒரு மாதிரி அப்படி பல கேத்திரங்களையும் வரியில தரிசனம் பண்ணிட்டு போறாரு. பிரான்மலை என்று ஒரு கேத்திரத்தை போய் தங்கிவிட்டு மதுரைக்கு அருகாமையில் செல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஒரே ஒரு அவர்களாக குறைந்தது பூசல் குறைந்த நமக்குறம் சிந்திக்கல. ஈரம்பு கங்கிரம் ஏரம்ப தங்கையில் ஓரம்பே முப்புறம் சிந்திக்கல, ஒன்றுக்கு எங்கேயும் சிந்திக்கல. ஒரே ஒரு அளவுக்கு முப்பத்தை எடுத்தால் அவன் இருக்கிற குறிப்புடைய கருத்தறிவு. அடுத்தது ஆணுக்குடை தாழும் தானவன் இருப்பது கருப்பரிய உரை. ரொம்ப நான் முதல்ல பார்த்தேன் அப்பா அவங்க என்ன சொன்னால், என் யாராவது பால் கொடுத்தது தோன்றையும் தெரியும். அது மாதிரி நான் அந்த தோல் போட்டு அந்த அறிவு அதுவும் செய்யக்கூடிய காதலி உடையவன் என்னுடைய கருப்பரிய உரைமா என்று அந்த மனைவி சொன்னார். அடுத்த பார்த்தார். அடுத்தது காலமிய கால ஒரு காலால் கடந்தவன் இருப்பது கருப்பரிய உரை என்ன செயல் அவர்களுடைய
3: அஞ்சு விழுத்துமே வட்டமே ஒளியை
2: அதனால பார்த்தேன். அவ்வளவு பயந்து நிலவாரிகளும் சொன்னாங்களாம், தம்பி எல்லாரும் தெரியும் இருந்தால் நாங்கள் ஒரு ஒரு பார்மாசி நல்லா முறையை கேட்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். தனக்கு உபதேசம் என்னவர்களுக்கு தான் உபதேசம் என்ன இப்ப சொன்ன பையன் தான் உபதேசம். அப்போது கனவாரிகளுக்கு சொன்ன உபதேசம் எத்தனை வயசுல? ஏழு. அப்படி சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன்னே அந்த கனவாரிகள் தான் உடனே நாங்க ஒரு குடும்பத்தை போல போல நினைக்கிறேன், நாங்க குழந்தை இருந்தா நாங்க வயசு எழுதுறதுனால நாங்க உங்க குடும்பத்தை சொல்லிட்டு வந்ததுனால சொல்ற வேணும் இல்லை. ஒன்று இப்பொழுது பாடியிருக்கு பாடுவார் பதினாறு எங்க ஆச்சாரத்தை பாடப்படுற அது நமக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் இப்ப சொல்றது கனவாரிகளுக்கு. அப்ப ஏழு ஒரு உதயம் பதினாறு ஒரு உதயம் ஊரேசம் ரெண்டு பேருக்கு சொன்னாலும் கூட ஊரேசித்த ஞானம் ஒன்றுதான் எது நிர்வீகர்களுக்கு தான்.

ஐயா நீ ஞான சுத்தர் வரலாற்று சொல்ல போறீங்களா அப்படின்னு சிவசிவு அடியுக்கு அதை தருகிறேன்.

0: சிவாய் சைவம் டாட்டார் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு கீழ்வேளூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: தேவார அருள்முறை திரட்டு விளக்க உரை. வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருவாக்கும் கைகூட்டும்.

நம பார்வதி பதையே அரக மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, ஒற்றுமன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, சைவ உலகம் பயன்படும்படியாக நமக்கெல்லாம் பேருதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஆர்வத்தோடு கண்டு கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் செயல்படுவதற்கு பின்னே ஒரு காரணி என்று ஒருவர் இருப்பார். திருநாவுக்கரசி சுவாமிகள் சைவத்திலே அங்கே திளைத்து நம்மை எல்லாம் கடையிலேற்றுவதற்கு ஞானம் கொண்டு தந்ததற்கு காரணியாக இருந்தது திலகவதி அம்மையார். இதே போன்று கண்ணப்ப தேவ நாயனார் பெருமானிடத்தை அன்பு கொண்டு ஆறே நாளிலே அப்பெருமானுடைய திருவருளுக்கு பூரண பாத்திரமானதற்கு காரணம் நானன் அவன்தான் தூண்டுகோராக அமைகிறான். ஒவ்வொருவருடைய மேல்நிலைக்கும் பின்னே ஒருவர் காரணியாக இருப்பதைப் போல சைவர்களாகிய நமக்கு நம்மை மேல்நிலைக்கு செலுத்துவதற்கு காரணியாக சைவம் ஓஆர்ஜி அமைப்பு இருக்கிறது. அதிலே நாம் இணைந்ததோடு மட்டுமல்லாது மற்றவர்களை இணைத்தல் நம்முடைய ஒரு கடமை. பெரியவர்களே, நம்முடைய சைவத்தின் கண்ணே நாம் போற்ற வேண்டிய நூல்கள் எவை என்பதை கொற்றமனுடைய உமாபதி சிவாச்சாரியார் சுவாமிகள் குறிப்பிடுகிறார். ஆறு நூல் படிக்க வேண்டும் என்று, வள்ளுவன் நூல் அன்பர் திருவாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேலகன் செய்த உரை ஒள்ளேசி தொண்டர் புராணம் தொகுசித்தி ஓராறும் தந்தமிழின் மேலான் தரம். எனவே திருக்குறளையும் படிக்கணும். திருக்குறளை படிக்கின்ற பொழுது பரிமேலகர் உரையை நாம் கண்டிப்பாக படித்தல் வேண்டும். சித்த செய் நம்முடைய சித்தாந்த செய்வராக இருக்கிற திருவள்ளுவர் தேவ நாயனாருக்கு சிவாலயங்களிலே மாசி மாதம் உத்தர நட்சத்திரத்திலே குரு பூஜை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய திருக்குறளுக்கு அந்த நூலுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. திருக்குறள், முப்பா நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ் மறை, பொது மறை. திருக்குறளிலே அந்த நூல் பெயரை சொல்லுகின்ற பொழுது நூலுக்கு உத்தரவேதம் என்று ஒன்று இருக்கிறது. உத்தரவேதம் என்றால் பின்னே எழுந்த வேதம். இந்த வேதம் என்பது சேக்கரா பெருமான் சொல்லி காட்டுகிறார், உலகியல் வேதநூல் ஒழுக்கம் நிலவு மெய்நெறி சிவநெறி அரும்பார். உலகிலே இருக்கின்ற அனைவருக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது வேதம். ஆகம் சத்திரிபானம் அடைந்தவர்களுக்கு சொல்லப்பட்டது. எனவே வேதம் என்பது உலகியல் அந்த ஒழுக்கத்தை பொதுவாக எல்லோருக்கும் உணர்த்துவது. இதே போல திருக்குறள் என சொல்லக்கூடியது எல்லோராலும் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கத்தை போதிக்கின்ற காரணத்தினாலே அதற்கு உத்தரவேதம் என்று வருகிறது. திருவள்ளுவர் தேவ நாயனார் தன்னுடைய கடவுள் வாழ்த்து பகுதியிலே அழகாக சொல்லி காட்டுகிறார். கோழில் பொறியில் குணமிலவே என்புலத்தான் தாழை வணங்கா தடை அப்படிங்கிறார். இறைவனை வாண்புகள் வள்ளுவன் சுட்டுகின்ற சொல் எண்குணத்தான். இதற்கு உரை எழுதுகின்ற பொழுது பரிமேலழகர், என்வகைப்பட்ட குணங்களை உடையான். இதிலே ஒரு தெளிவு, எண்குணம் என சொல்லக்கூடிய ஒன்று சிவபெருமான் ஒருவனையே குறிக்கும். எந்த குணம் என சொன்னால் இது ஞான குணம். உயிர்களிடம் இருக்கிறது மாயா குணம், ராட்சசம் தாமசம் சத்துவம். இந்த குணங்கள் அவனிடம் இல்லாத காரணத்தினாலே அவன் நிர்குணன் அல்லது குணாதீதன் என்று சொல்லப்படுகிறான். ஆனால் நம்முடைய பரம்பொருளுக்கு அங்கே சொல்லப்படுவது ஞான குணம் எட்டு. அந்த எட்டு குணங்கள் எது என்று சொன்னால், தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுணர்தல், இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவியில் ஆற்றல் உடைமை, வரம்பியில் இன்பம் உடைமை. இந்த எட்டு குணங்களும் சொல்லப்படுகிறது. இந்த எட்டு குணங்களை நம்முடைய பெருமானானவர் அடியார்களுக்கு பக்குவப்பட்ட இடத்திலே பதிய வைக்கிறார். இதை நம்ம 42வது பதியம் வருகின்ற பொழுது இந்த செய்தியை நாம் பார்த்தோம்.
அந்த 42வது பதிகத்திலே வருகின்ற பொழுது இந்த செய்தியானது எப்படி சொல்லப்பட்டது என சொன்னால், குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போதும் அப்படின்னார். எட்டு குணம் உடையவன், இங்கு குறியில் அருகுணத்து ஆண்டு கொண்டார் போதுங்கிறார். அப்ப எட்டு குணம் என்பது என்ன, ஆறு குணம் என்பது என்ன என்றால், எப்படி ஐந்தொழிலே முத்தொழிலே அடக்குகின்றோமோ அதே போல பஞ்சமல கொத்தினை மும்மரத்திலே அடக்குகின்றோமோ அதே போல இந்த எட்டு குணங்களை ஆறில் அடக்குவர். எப்படி என சொன்னால், இயற்கை உணர்வின ஆதலை இயல்பாகவே பாஷங்களில் நீங்குதலில் இணைத்து விடுவார்கள். தூய உடம்பின ஆதலை பேரருள் உடமையிலே அடக்கி விடுவார்கள். இது நாம் இந்த 42வது பாடலிலே அந்த செய்தியாக வந்தது. இந்த ஆறு குணமுடைய காரணத்தினாலே சிவனை ஷாட்குன்யன் என்று வடமொழியிலே அது குறிப்பிடப்படுகிறது. இந்த எண்குணம் தனக்கு பதிவல் வேண்டும் என்பதை சுந்தரர் தேவாரத்திலே நமக்கு அவர் உணர்த்துகிறார். அவன் எண்குணம் உடையவன் என்பதை சுந்தரர் தேவாரம், இரும்பு என்ற மூவரை சூலத்தினானே இறையவனை மறையவனை எண்குணத்தினானே, அவனை எண்குணம் உடையவன் என்று சொல்லி காட்டுகிறார். மணிவாசக பெருந்தகை திருப்படை ஆட்சியிலே எல்லையில்லாதன எண்குணமானவை எய்திடுமாகாதே, அந்த எட்டு குணங்களும் எனக்கு எய்துவதாகாதே. திருப்பலை ஆட்சியிலே வரக்கூடிய ஆகாதே ஆகாதே என்பது எனக்கு அது ஆக வேண்டும் என்று பொருள் எடுக்கணும். உன்னிடம் இருக்கின்ற எண்குணம் எனக்கு பதியாதா என்று கேட்கிறார். ஆகையினாலே எல்லையில்லாதன எண்குணமானவை எய்திடும் ஆகாதே. இந்த உயிர்களிடத்தே அந்த எண்குணத்தை பதிவைப்பான் என்பதை திருக்கழுக்குன்ற பதிகத்திலே மணிவாசகர் குறிப்பிட்டு காட்டுகிறார். இயக்கிமார் 64 எண்குணம் செய்த ஈசனே. இதே போன்ற அப்பர் பிரமாணம் நாமாக்கும் குடியதோம் நமனெஞ்சோம் என்கின்ற அந்த திருப்பாடலிலே எண்குணத்து உடவோமோ என சொல்லி காட்டுகிறார். இந்த எண்குணம் என்பது என்ன என்பதை சைவர்கள் தெரிந்து கொள்ளணும். அது தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அமைப்பிலே நாம் சேர்ந்து உற்று கவனிக்க வேண்டும் என்பது அடியனது நோக்கம். இந்த எண்குணம் என்பது என்ன என்றால், முதலிலே தன்வயத்தனாதல், உயிர்க்கு வினையின் பயனாகிய இன்ப துன்பங்களை ஊற்றுவதற்கு இருவினை ஒப்பு வந்த ஆன்மாக்களுக்கு முக்தி கொடுத்தற்கு எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மை தன்னிடத்தில் இருத்தல் வேண்டும். வியாண்டுமை பவர்ன்றதும் இருக்கக்கூடாது. தன்னுடைய அளவிலே எதையும் செய்யக்கூடிய எண்ணியதை எண்ணியபடி முடிக்கும் தன்மை இருக்கணும். அதுதான் ஈசன் என்று சொல்வதற்கு ஒரு இலக்கணம். இப்படி எண்ணியதை செய்ய முடிக்கின்ற நினைக்கின்ற அந்த பெருமானுக்கு வடிவம் உருவம் இருக்குமாயின், ஒருவருக்கு வடிவம் என்று இருந்தால் அவன் அந்த இடத்தில் உள்ளதை மட்டும்தான் அறிய முடியும். ஆனால் இறைவன் ஒரு வடிவத்தை எடுத்தாலும் எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருத்தல் வேண்டும். அப்ப நம்ம உடம்பு போல் இல்லாது அவனுக்கு ஒரு சிறப்பான மேனி தூய உடம்பு. அதற்கு தூய உடம்பினன் ஆதல் சித்திருவாகிய ஆன்மாவாகிய நாம் அறிவிக்க அறியும் தன்மவுடைய. ஆனால் இந்த தன்மை இறைவனுக்கு இருந்தால் அது இழுக்கு, உயிரும் சிவமும் சமம் என்று ஆயிடும். எனவே அந்த பரம்பொருள் தூய உடம்பை கொண்டிருந்தது, தானே அறியக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அது இயற்கை உணர்வினன் ஆதல். அப்படி இயற்கை உணர்வினன் ஆதலாக இருக்கின்ற அவன் மனம் நீங்கிய முத்தான்மாக்களை போல ஏகதேச அறிவுடையதனாய் இருந்து விட்டால் அவனுடைய முதன்மை தன்மைக்கு இழுக்கு, அது பஞ்சகிருத்தியத்திற்கும் இயலாது. ஆகையினாலே பஞ்சகிருத்தியம் செய்வதற்கு முற்றுணர்தல் வேண்டும். நம்முடைய ஆன்மாக்கள் மனநீக்கம் பெற்றால் அறிவு கிடைக்கும். ஆனால் சிவனது அறிவினை ஒப்பிடுகின்ற பொழுது நாம் எல்லாம் சிற்றறிவு உடையவர்கள். கேவல நிலையிலே இருக்கின்ற பொழுது இப்பொழுது சித்த நிலைக்கு வந்தால் நமக்கு பேரறிவு தான். ஆனா சிவத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது நாம் சித்தறிவாயிருக்கோம். ஆகையினாலே முற்றறிவு உடையது சிவம் ஒன்றே. அடுத்து நம்முடைய சைவத்திலே எங்கு நிறைந்திருக்கின்ற பெருமான் முத்தான்மாக்கள் இடத்திலும் காணப்படுகின்றான். அந்த இயற்கை உணர்வினன் என்ற பொருந்தாது. ஆகையினாலே இயல்பாகவே பாஷங்கள் நீங்குதல், இயல்பாகவே பாஷங்கள் என்றால் ஆன்மாக்களிடம் ஏற்கனவே பந்தம் இருந்தது நீக்கப்பட்டது.
அதனால நாம வந்து சுத்த நிலைக்கு போயிடும். ஆனால் இறைவன் அவனை நீக்குவதற்கு உள்ள மனமும் இயல்பாகவும் இல்லை, நீக்குவதற்குரிய சாதனமும் கிடையாது அவன்கள். எனவே இயல்பாகவே அவன் பாஷங்களில் இருந்து நீங்கி இருக்கின்றான். அப்படி இயல்பாக பாஷங்களில் இருந்து நீங்கிய அவன் எல்லா உயிரிடத்தும் மனவென பல்லுயிரையும் ஒக்க பார்க்கும் அந்த அருளமை இருந்தால் என்று எல்லா உயிர்களுக்கும் அனுக்கிரகம் செய்யதல் இயலாது. ஆகையினாலே அவனிடத்தே பேரருள் உடனே இருத்தல் வேண்டும். அப்படி பேரருள் உடைமையாக இருக்கின்ற அவன் எண்ணற்ற உயிர்கள் எண்ணற்ற பக்குவத்தன்மைகளிலே இருக்கிறது. அத்தனை உயிர்களையும் அந்த உயிர்களுடைய கண்மத்திற்கு ஏற்ப பல வகைப்பட்ட தொழில் செய்ய வேண்டியது இருக்கின்ற காரணத்தினாலே எதையும் செய்யக்கூடிய முடிவு இல் ஆற்றல் அவனிடத்தை இருத்தல் வேண்டும். அவன் எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் அவனிடத்தை இருந்தாலும் உயிர்களுக்கு பூரண இன்பம் கொடுக்கக்கூடிய எத்தனை உயிர்கள் வந்து ஏககாலத்தில் வந்து தன்னிடம் இன்பம் துணித்தாலும் அத்தனை உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுத்து பூர்த்தி செய்கின்ற வல்லமை இருக்கணும். அப்படி நிறைந்த ஒரு இன்பத்தை உயிர்கள் எல்லா உயிர்களுக்கும் சிறிதும் குறைவின்றி கொடுக்கின்ற ஆற்றல் வேண்டும். அதனால்தான் வரம்பில் இன்பம் உடைமை. எனவே இந்த எண்குணம் உடையது நம்முடைய பரம்பொருளாகிய அந்த எம்பெருமான் ஒருவரே ஆகும். அந்த எண்குணமுடைய அந்த பெருமானுடைய தன்மையினை நாம் எல்லாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக நம்முடைய நூல்களிலே அவனது தன்மையையும் ஆன்மாக்களாகிய நம்முடைய தன்மையையும் நமக்கு எடுத்து கூறி இந்த உயிர்களானது எப்படி பக்குவப்படுகிறது என்பது குறிப்பிடப்படுகிறது. இறைவனானவன் ஸ்வரூப நிலையிலே இருக்கிறான். ஸ்வரூப நிலையிலே ஜோதி வடிவிலே இருக்கின்ற அந்த பெருமானை இந்த உயிர்கள் அறிந்து அடைய இயலாது. ஆகையினாலே தடத்து நிலைக்கு வருகிறான். அப்படி தடத்து நிலைக்கு வருகின்ற பொழுது அவன் எடுக்கின்ற அந்த வடிவம் அருளையே திருமேனியாக எடுக்கிறான். அப்படி அருளையே திருமேனியாக எடுக்கின்ற அவன் தன்னுடைய திருமேனியிலே உச்சியிலிருந்து பாதம் வரை அந்த அங்கம் எந்தெந்த அங்கம் என்னென்ன பொருளை குறிக்கிறது என்று நம்முடைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கம் இந்த அங்கத்திலே பொருந்தி இருக்கின்ற பொருள்கள் இருக்கிறதே, சந்திரன், மான், மூவிலை சூலம், குதிரை திருமேனியிலே புலியரர் ஆடை, இதையெல்லாம் பெருமானுடைய திருமேனியில் பொருந்திருக்கிறார். இதுக்கு பேர் உபாங்கம்னு வேறு. இந்த உபாங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன பொருள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமியானவர் உதாரணமாக தோளுடைய செவியன் விடை ஏறி ஒத்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசினார். அங்கே திருநீர் பூசுவதனுடைய ஒரு தாற்பயம் என்ன? அவன் ஏன் திருநீர் அணிந்திருக்கின்றான்? சங்கார காரணன் அவனே என்று உலகோருக்கு காட்டுவதற்காக. இந்த உலகத்தை எல்லாம் முடித்த பின்பு எஞ்சி இருக்கின்ற ஒருவன் தான் ஒருவனே என்பதை காட்டுவதற்காக. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உபாங்கத்திற்கும் பொருள் இருக்கிறது. இதை குரு உணர்த்த இந்த ஆன்மா அறிந்து வைக்கிறது. இதைத்தான் நம்முடைய அடுத்த திருப்பாட்டிலே அறியும் நெறி என்பதிலே நாம இன்றைக்கு சிந்திக்கப்படுறோம். இறைவனது திருமேனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு உபாங்கமும் எதை எதை குறிக்கும் என்பதை நம்முடைய 11 திருமுறையிலே பட்டினத்து சுவாமிகள் திரு ஒற்றியூர் ஒருவா ஒருவதிலே கொஞ்சம் சொல்லி காட்டுறார், கொஞ்சம் தொட்டு காட்டுறார். இதே மாதிரி மற்றதை நாம் சிந்தித்துக் கொள்ளணும். அவர் எதையெல்லாம் சொல்றாரு பாருங்க. சுவாமியினுடைய திருமேனியில் இருக்கிற உபாங்கங்கள் எதை எதை குறிக்கிறது? தூமதி சடைமிசை சூடுதல் தூணெறியா மதியா என அமைத்த வாரே. அந்த மதி ஏன் சூடியிருக்கிறானா? நல்ல மதி உடையவனா இருந்தால் என்னிடம் அடைவாய். தக்கனுடைய சாபத்தால் தேய்ந்து அழிந்து போக இருந்த நிலையிலே சிவத்தை சென்று சாய்ந்தால் நான் உயிர்ந்து பெருமை விடலாம் என்று நினைத்த நல்ல மதி இருந்தது. எனவே தான் நல்ல மதி உடையவன் நம்மை அடைவான் என்பதே மதியான் என அமைத்தவாரே. இரண்டாவது அவனும் எல்லா ஞானமும் நிரம்பப்பட்டவன் என்ற பொருளிலும் வரும். ஆகையினாலே தான் அந்த சந்திரனை தூடி இருக்கிறார் என்று பட்டினத்தார் சொல்லி காட்டுகிறார். அரண் உருவாகிய ஆண் ஏறு ஏறுதல் இடமத்தில் ஏன் ஏறுறாராம்? இறைவன் யான் என இயற்றும் மாறே. நானே எல்லா உயிர்களுக்கும் தலைவன் என்று ஏற்றுமாறே. அவன் அர்த்தநாதீஸ்வர வடிவமாக ஏன் இருக்கிறார்? அது அவள் அவன் என நின்றமை யாருக்கும் பொது நிலையான் என உணர்த்திய பொருளே.
மூன்று திருக்கண்களை ஏன் வைத்திருக்கிறார்? முக்கணம் என்பது முத்தி வேணியில் தொக்க தென்னிடை என்பதோர் சுருக்கே. காரணபத்தியம் ஆகமனியம் தட்சிணாமூர்த்தினி என சொல்லக்கூடிய முத்து வேள்வியினில் எல்லா பயன்களும் அதன் வழியாக கொடுப்பது யாமே. வேத மான்மதி ஏந்துதல் மற்ற அதன் நாதன் நான் என நவிற்றுமாறே. எல்லா உயிர்களுக்கும் நானே தலைவன், நானே நாதன் என்று அவன் உணர்த்துகிறான். மூவரும் மூவிலை ஒருதான் சூலம் ஏந்துதல் மூன்று இலைகளை உடைய அந்த சூலத்தை ஏந்திருக்கிறார். மூவரும் யான் என முடிந்தவாறே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியவர்களை நானே தோற்றுவித்து நானே அதிர்ட்டித்து அவரை இயக்குவது நாமே. மூவர்க்கும் மேலானவன் என்று காட்டுவதற்கு அங்கே அழகாக அங்கே மூவிலை சூழல் தாங்கியிருக்கிறார். என் வகை மூர்த்தி என்பது அட்டமூர்த்தமாக ஏன் இருக்கிறார்? இவ்வுலகில் உண்மை யான் என உணர்த்தியவாறே. நிலம் நீர் தீ வழி உயர் வான் என்றும் உணவா தொல்புகள் உடையோ என்றும் பொருளும் நற்பூத படையோ என்றும் தெருளான் என்று உலகினில் தெருட்டுமாறே. அப்படியெல்லாம் அவர் உபாங்கங்கள் கொண்டிருப்பது தன்னை பற்றியும் உயிரினை பற்றியும் உண்மையை தெளிவிக்கும் பொருட்டாக இருக்கின்றார். அவர் இப்படி உபாங்கங்களை தாங்கி இருக்கின்றார். இவைகளையெல்லாம் அறியாத மாந்தர்களை பட்டினத்தார் சொல்றார் தற்கொலி மாந்தர்னார். அதாவது சாலையை சென்று கொண்டிருக்கிறார். சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே வளைவு வருகிறது. அதற்கு ஒரு அடையாளம் வைத்திருக்கிறார்கள் வளைவு என்று. அந்த இடத்திலே ஒரு சிக்னல் என்று சொல்லக்கூடிய அடையாள விளக்கு இருந்து எரிகிறது. அந்த வளைவு என்ற போர்டையும் பார்க்காம அந்த எரிகின்ற விளக்கையும் பார்க்காம சென்றால் அவனுக்கு என்ன கதி அடையுமோ அதைத்தான் சொல்லி காட்டுறார். இப்படியெல்லாம் நான் உபாங்கங்கள் தாங்கி நீ அறியவில்லை என சொன்னார் அவர்கள் தற்கொலி மாந்தர் பட்டுதான் சொல்லிக்காட்டேன். இதையெல்லாம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுறார். திருவருள் கூட்டி வைக்க பெருமானது திருமேனியிலே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமும் எதை உணர்த்துகிறது என்பதை இன்னொரு தனியாகவே சிந்தனை செய்யலாம். இதைத்தான் அடுத்த திருப்பாடலே 54வது திருப்பாடல். அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 4வது திருமுறை 113வது பதிகம் பொது உன்மத்த மலர்சூடி என்று வருகிறது. இறைவன் எதையெல்லாம் சூடி இருக்கின்றார், அதனுடைய உண்மை என்ன, அதனை எப்படி கண்டு தெளி

அணிந்திருக்கிறார். கையிலே பிட்சா பாத்திரமாக பிரம்மனுடைய தலைவோடாய் ஏந்தி அவன் கபாலி என்கின்ற பெயரையும் திருநாமத்தையும் பெறுகிறான். இளம் பிறையிலே அவர் சூடி இருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கு தோழனாக குபேரன் இருந்தும் அன்னபூரணியாக நம்முடைய தாய் பக்கத்திலே இருந்தும் கூட அவன் பலி எடுத்து பலியிலிருந்து அலைகிறான், பிச்சை எடுத்து அலைகின்றான். அப்போ இதெல்லாம் என்ன பொருள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நாம் அவனுடைய உபாங்கங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்தே ஆகணும். நிறைய பொருள் இருக்கிறது இந்த திருப்பாடிலே. உன்மத்த மலர் என சொல்லக்கூடியதை ஏன் சுவாமி அணிந்திருக்கின்றார்? ஊமத்த மலர் சுவாமிக்கு பிரியமானது. இந்த ஊமத்த மலர் ஏன் அணிந்திருக்கிறார் என்றால், அந்த ஊமத்தை செடியிலே இருக்கின்ற காய் அதை யார் உண்டார்களோ அவர்களுக்கு தன்னிடம் இருக்கின்ற உண்மை அறிவு கெட்டு, அவனுடைய அறிவு கெட்டு அவன் என்ன செய்து விடுவான், புத்தி மாறிவிடும். இதே போல சிவபெருமான் உமத்த மலையில சுற்றி இருக்கிறதனுடைய தாத்பரியம், ஆன்மாக்களுடைய பசு அறிவினை கெடுத்து அங்கே பரிஞானத்தை கொடுப்பார், புத்தியை அங்கே மாற்றுவார், அந்த பசுத்தன்மையை கெடுக்கின்றார், ஆன்ம அறிவை கெடுக்கிறார். இதைத்தான் காட்டுவதற்காக உம்மத்தத்தை அணிந்திருக்கிறார். சிவபோதம் ஏற்படும்படியாக செய்து சீவபோதத்தை கெடுக்கிறார். உமத்தங்காயின் ஒன்று இருக்கும் கிராமங்கள்ல, அதை கோட்டிக்காயின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பே தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார், தன் மாணாக்கருக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம், மாணாக்கர்களே நானும் இமைப்பொழுது விடாத எம்பெருமானை நான் வணங்குகிறேன், அவன் நூல்களை படிக்கிறேன், உங்களுக்கு கற்பிக்கிறேன், ஆனால் என்னுடைய ஆன்ம அறிவிலே எந்த அளவிற்கு சிவம் பதிந்திருக்கிறான்னு எனக்கு தெரியலை, ஆகையினாலே என்னை நான் தற்சோதனை செய்ய போறேன். நான் மாணாக்கர் கேட்டாங்க என்ன செய்ய போறீங்க சுவாமின்னா. அப்போ சொன்னார் அந்த முனிவர், நான் இப்போ இந்த இருக்கிற இந்த உம்மத்தங்காயை நான் சாப்பிட்டு விடுவேன், என்னுடைய சுய அறிவு கெட்டு விட்டு அந்த உம்மத்தங்காயினுடைய தாக்குதலால் என் மனத்தின் அடித்தளத்திலே இருக்கின்ற வார்த்தைகள் வெளியே வரும், ஆகையினாலே நான் இந்த உம்மத்தங்காயை சாப்பிட்ட பின்பு நான் எதையெல்லாம் பேசுகிறேன், என் மனதிலே எது தங்கி இருந்தது, என் அறிவிலே எது தங்கி இருந்தது என்பது வார்த்தைகள் வெளியே வரும், அதையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அது வைத்துக் கொள்ளும் சொல்லிட்டு சில நாளிகை கழித்த பின்பு இந்த மாற்று மருந்தை கொடுங்கள், என்னுடைய அந்த உம்மத்தன்மை மாறிவிடும், மாற்று மருந்தை கொடுத்தார். அதன்படி அந்த முனிவரானார் தான் என்ன செய்தார், அந்த உம்மத்தங்காயை உண்டார். உம்மத்தங்காயை உண்டவுடனே பசுபோதம் கெட்டு ஆன்மாறிவு விட்டு அப்படியே அவரது திருவாயில் இருந்து ஸ்லோகங்கள் வெளிப்பட்டது. அது என்ன ஸ்லோகம், அதான் உம்மத்த பஞ்சகம். அந்த உம்மத்த பஞ்சகம் அவரது வாயிலிருந்து வந்தது என்ன அர்த்தம், அவரது தன்னறிவு கெட்டு அங்கே சிவபோதம் மேலிட்டு இந்த ஆன்ம அறிவிலிருந்து வெளிப்பட்டது. எனவே உம்மத்தம் என சொல்லக்கூடியது ஆன்மபோதத்தை கெடுத்து சிவபோதத்தை தருபவன் யாமே என்று உணர்த்துவது. அடுத்து காபாலி பிரம்மகபாலத்தை ஏன் ஏந்தி இருக்கின்றான், பிரமன் தன்னுடைய ஏவல் வழி தவறாமல் இருந்தான். பிரம்மன் தன்னுடைய விருப்பத்திற்கு படி எதையும் செய்ய மாட்டார். ஒவ்வொரு படைப்பு தொழிலையும் செய்கின்ற பொழுது சிவனுக்கு உரிய இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே சிவபெருமானுக்கு அடிமைப்பட்டு சிவன் வழியிலே நின்று அவன் படைத்த தொழிலை செய்தான். தன்னுடைய செயலினை செவ்வையிலேயே செய்து முடித்த காரணத்தினால் அந்த பிரம்மனது தலையைக்கு பெருமை கொடுக்கும் முகமாக அவன் அழிந்த பின்னும் கூட, அவனை நொடித்த பின்பு கூட அவனது கபாலத்தை எடுத்து கையில வைத்திருக்கிறான் என்று திருமந்திரம் சொல்கிறது. இத்திருமந்திரத்தில் வரக்கூடிய செய்தி. எனவே பிரம்மனுக்கு பெருமை செய்தவன். எனவே யாரெல்லாம் தன்னுடைய ஏவல் வழி நிற்கின்றார்களோ, யாரெல்லாம் நான் என்னுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதி வழியில் செல்லுகிறார்களோ அவர்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன் என்று ஒரு பொருளிலே அமைகிறது. அடுத்து இளம்பறையை அணிந்திருக்கிறார். இந்த இளம்பறையை ஏன் அணிந்திருக்கின்றார், சிறுமை படைத்த சந்திரனுக்கு அழிவையும் நீக்கி பெருமையும் சேர்த்தார். எனவே தன்னை அடைந்த உயிர்களுக்கு வருகின்ற இன்னர்கள் சிறுமையையும் பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய சிறுமையையும் நீக்கி பெருமையாகிய வீட்டு வேறு இன்பத்தை தருகிறார். பலி தேர்கிறானே, பிச்சை எடுக்கிறானே, ஏன் எடுக்கிறான், எந்த புராணத்திலேயாவது எந்த இடத்திலேயாவது அவன் பிச்சை எட்டு உண்டான் வருகிறதா, உண்டதும் இல்லை உண்டது சொல்லில் நஞ்சுன்னார். அவர் நஞ்சு உடனே சாப்பிட்டாருன்னு இருக்கு, வேற எதை சாப்பிட்டார்,

0: அந்த நஞ்சும் ஏன் சாப்பிட்டார்? வயிற்றுக்குள்ள இறக்கல. தேவர்களுக்கு அச்சத்தை நீக்குவதற்காக கண்டத்திலே தேக்கிக் கொண்டார். அதனாலே அவர் உண்டது இல்லை. அப்ப ஏன் பலி எடுத்துறார், பிச்சாரனாராக ஏன் வருகிறார் என்றார். அவர் நம்மிடம் கேட்பது, உன்னிடம் இருக்கின்ற ஆன்ம போதத்தை என்னிடம் பலியிடு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆன்மாக்களாகிய நாம் நம்முடைய ஆன்ம போதத்தை பலியிடுதல் வேண்டும். இதை உணர்த்துகிறார். நம்முடைய ஆன்ம போதத்தை பலியிடுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சிவாலயத்துக்குள்ளே நாம் நுழைந்த உடனேயே முதலில் அந்த பலிபீடத்தின் அருகிலோ அல்லது கொடிமரத்தின் அருகிலோ வடக்கு நோக்கி நின்று பஞ்சாங்கட்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம். ஏன்? நம்முடைய ஆன்ம போதத்தை அங்கே பலியிடுகிறோம். ஆக இதை இந்த உண்மைகளை எல்லாம் அவன் உபாங்கமாக எதையெல்லாம் வைத்திருக்கின்றான் என்பதை குரு உணர்த்த இந்த ஆன்மா அறிகிறது என்பதற்கு இந்த திருப்பாடலில் அழகாக சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு: போற்றி திரு அகவல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: மெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. ரொம்ப அருமையான வாக்கியம். மெய்தரு வேதியனாகி, இதுவும் அந்த குறிப்பு தான். மெய் என்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற ஆச்சாரியனாகும். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, வினைய கெடுப்பான். ஆச்சாரியன் வினைய கெடுப்பான், செஞ்சித வினையை கெடுப்பான், ஆகாவிய வினை ஏற விடாம வழிபாட்டை கொடுப்பான். வினை என்பது மூன்று வகையாக இருக்கிறது. முன்ன ஜென்மங்களிலே செய்த வினைகள் மூன்று வகையாக இருக்கிறது. மூன்று வகையில மூன்று வகையில முன்ன செய்த வினைகள் பக்குவத்துக்கு வராம மொத்தமா அப்படியே இருக்கிறது. இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது பராரத்தம்னு சொல்றோம். நல்ல சாப்பாடு, நல்ல மனைவி, நல்ல புள்ள, நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பணம், நல்ல உடம்பு, இப்படி எல்லாம் இருக்குன்னா நல்வினைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். வினனை நல்வினைய அனுபவிச்சுக்கிட்டு, அதுக்கு நேர்மாறா எல்லாம் கெடுதலாக இருந்தால் தீவனையா அனுபவிச்சு அது பக்குவம் ஆயிடுச்சு. இது பராரத்தவனைன்னு சொல்றது அனுபவிச்சு. அதுபோல் மொத்தமா இன்னும் பக்குவத்துக்கு வராதவனைகள் இருக்கிறது. பக்குவத்துக்கு வராதவனே அதை சஞ்சிதம்னு சொல்றது கூட்டம். அது வந்து குதிரில இருக்கிற நெல்லு போல, குதிரில இது அரைச்சு வீட்டுக்கு வந்து அரிசி, இதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு மொத்தமா குதிரில வேற இருக்கு. அது சஞ்சிதம்னு சொல்றது கூட்டமா இருந்தது, சஞ்சிதம்னு வடமொழியில சொல்றது. இந்த அனுபவங்கள பராரத்தவனை அப்ப பராரத்தம் சொல்றாங்கல்ல, அதனாலே வினைகளை கைதரவல்ல கடவுள் அவன்தான் வினைய கெடுத்து அருளை கொடுக்கின்றவனாகினால வல்ல கடவுள். வல்ல வல்ல கடவுள் அப்படின்னா வல்லமையுடைய ஆற்றலுடைய கடவுள். வெய்தரு வேதியனாகி வினைகட கைதரவல்ல கடவுள் போற்றி. கடவுள்ங்கிறது சிவனுக்கு தான் போகும். கடந்தும் கலந்தும் இருப்பதனாலே கடவுள். கலந்தும் கடந்தும் இருப்பதனாலே கடவுள். ஆடக மதுரை அரசே போற்றி. ஆடகம் என்பது தங்கம் பவுனுக்கு ஆடகம்னு செல்வ அதிகம் உள்ளபதியினாலே மதுரை. கனக குகும்பதி மதுரை வளம்பதி 66 அரசன் இருந்து பாண்டியன் இருந்தது முத்து விளைகின்றது செல்வம் அதிகம் உள்ளது. இப்பவும் மதுரையில் நிறைய பணக்காரன் ஆடகம் அரசே ஓட்டு. ஆடக மதுரை அரசே ஓட்டு. அவ இருக்கிறவனு நல்ல வைரமும் தங்கமும் பூட்டியிருக்கிறார் அந்த அம்மாவும். ஆடக மதுரை அரசே ஓட்டு. ஆடக மதுரையில அரசனாகவும் இருந்தான். சிவபெருமான் அரசனாக இருந்தான். அவள் அரசியாக இருந்தாள். முருகன் அரசாண்டான். சிவனும் அங்க ஆண்டாரு. உமாதேவியும் ஆண்டாள். முருகனும் ஆண்டாள். அரசராக இருந்து ஆண்டார் என்பது வரலாறு. ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. கூடல்ங்கிறது அதுதான். கூடல்ங்கிறது மதுரை தான். கூடல் மாநகரம். கூடலில் விளங்குகின்ற பிரதனம் போன்ற குருவுக்கு வணக்கம். குருவே போற்றி. போற்றி என்றால் வணக்கம் என்பது. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி. இப்படி தன்னுடைய ஊராகிய மதுரையை சொல்லி, மதுரை தானே அவருடைய ஊரு, தன்னுடைய ஊராகி மதுரையை சொல்லி அதற்கு மேல தில்லைப்பதியை சொல்லுகிறார். தென்தில்லை தில்லை தென்தில்லை. தென் என்றால் அழகுன்னு அர்த்தம். தெற்கே இருப்பது நூறு பொருள். தென் என்றால் அழகு. இப்ப தென்பரங்குன்றில் பெருமாளின்னு வருது அல்லவா, அதனால தெற்கே ஒரு குன்று பரங்குன்று வடக்க வரங்குன்று அர்த்தம் இல்லை. தென் என்றால் அழகு. அதனால அழகு பொருந்திய தில்லைப்பதியிலே மன்றினுள் ஆடி போற்றி. தில்லையிலே மன்று என்கின்ற சபையிலே ஆடுகின்ற திருவடிக்கு வணக்கம். இன்று எனக்கு ஆறமுது ஆனாய் போற்றி. இப்பொழுது எனக்கு திவிட்டாத அமுதமாக ஆனாய் வணக்கம். பரமஞானிகளுக்கு கடவுள் அமுதமாக இருக்கிறார். விழுங்கு தீங்கனிய இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளமாயினே என்பது திருவசைப்பார். பரமஞானிகளுக்கு அந்த அளவுக்கு அனுபவிக்க தருகிறார். அந்த அளவுக்கு கடவுளை புரியுதான சொல்றது. அந்த அளவுக்கு அவங்க அனுபவிக்கிறார். தேனாய் இந்த அமுதமாய் தித்தி கிஞ்ச ஊர்வான். அமுதமாக கனியாக தேனாக விளங்குகிறார். அந்த அளவுக்கு அவங்க ஈடுபட்டு அந்த பரமேஸ்வருடைய கருணையை அனுபவிக்கிறார். இந்தனுக்கு ஆறமுது ஆறாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி. மூவா நான்மறை நான்கு வேதங்கள். மறை என்பது வேதங்கள். மூவா என்றால் எப்பொழுதும் அது இளமையா வேதங்களுக்கு வயசாகிறது இல்லை. சிவருமாருக்கு வயசாகாதது போல அவர் அருளிச்சித வேதங்களுக்கும் வயசாகிறது இல்லை. அப்படியேதான் மூவா நான்மறை. நான்மறை என்பதுதான் அந்த இருக்கு எஜூர் சாம அதர்வன் என்கின்ற நான்கு வேதங்கள். தமிழ்ல மறைன்னு சொல்றது. வடமொழியில வேதம். வேதங்கிறது வடமொழிச்சு. வேதங்கிறது வடமொழி. ஒரு ஆளு அயால வேதம் வேண்டான்னு சொல்லிவிட்டு தமிழ் வேதம்னு நூலை வெளியிடுறேன். அது இப்படி வேதம் வேண்டான்னு சொல்றவன் வேதங்கிற வாக்கியத்தையே எடுக்கப்படாது இல்லை. வடமொழி கூடாது. தமிழ்லயே வந்து கல்யாணம் பண்றது, தமிழ்லயே காது குத்துறது, தமிழ்லயே கரகப்பிரவேசம் பண்றது, தமிழ்லயே கும்பாபிஷேகம் பண்றது, வேதம் வேண்டாம் வடமொழி அப்படின்னு சொல்றவன் வேதம்னு போடலாம. தமிழ் வேதம்னு போடவேடாது. வேதங்கிற வாக்கியத்தையே எடுக்கப்படாது. நீ சொல்லுகிற தமிழ்லயும் வேதம் கலந்துருக்கு. அந்த வகையை தெரிந்து கொள்ளும். இப்ப வேதமொழியன்னு வருது திருவாதகத்துல சொல்லலாமா? வேதங்கள் ஐயான்னு சொல்ல வருது சொல்லலாமா? அப்படி எல்லாம் பண்றான். அதனாலே மூவா நான் முறை முதல்வா போற்றி. சேவார் வெல்குடி சிவனையும் போற்றி. சிவருமானுடைய கொடி இருக்கே அந்த கொடி வெற்றியுடைய ரிஷப கொடி. சே என்றால் ரிஷபம். சே என்றால் காளை மாட்டக்கூடிய பெயர். சே என்பது சே என்ன ஒரே எழுத்து. அது வந்து காளை மாட்டக்கூடிய. அதான் சே கிடாங்கிறது அல்லவா. அதனால இந்த ரிஷபக்குடியுடைய காளை மாட்டை தனக்கு உரியதாக வைத்திருக்கின்ற வேளாளர் குடியிலே பிறந்தவர் ஆகையினால சேக்கிழாருன்னு அது ஒரு பட்டம். சே என்றால் ரிஷபம் எருது. வெல்கொடி சிவனையை போற்றி. மின்னாருருவ விகிருதா போற்றி. மின்னலை போன்ற அழகு பொருந்திய உருவத்தை உடையவன் வேறுபாடுகளை உடையவன். சிவபெருமானுடைய உருவம் எப்படி இருக்கும்னா மின்னலை போன்று இருக்கும். மின்னலை போல மின்னல் எப்படி இருக்கும்? கற்பாவா இருக்கும். அப்பா மின்னலை போன்ற தெய்வம். மின்னார் உருவ விகிருதா போற்றி. கல்நார் உரித்த கனியே போற்றி. கல்நார் உரித்த கனியா கனியே போற்றி. சிவருமான கனிங்கிறார் ரைட்டு. அவன் என்ன பண்ணான்னா கல்லுல நார் உரிச்சான். இது உலகத்துல சொல்லுவாங்க. முடியாத காரியத்தை கல்லுல நாரி உரிக்கிறாப்புல இது ஆகிற காரியமா என்று சொல்லுவார்கள். இது மாணிக்க வாசகர் தான் இந்த சொல்ல தைரியமா கையாண்டிருக்கார். கல்லை பிசைந்து கனியாக்கினார் பின்னால் திருவமான. கல்லை பிசைந்து கனியாக்கி அவன் எல்லாம் வல்லவனாக என்னால செய்தான். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சையற்றி. கல்லை பிசைந்து இது வந்து செயல்பாட்டுக்கே வராது. இது மாதிரி சொல்லவே முடியாது. பொருத்தமால சொல்லணும். கல் எங்க கனி எங்க? கல்ல பிசைய முடியுமா? ஆனால் அவன் எல்லா வல்லவனாக ஆனாரா தான் கல்லாமரத்து கடைப்பட்ட ராயரே வல்லாளன் என்று விரும்புறையன். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பார் தாய்மானார். வல்லவை வெட்டின வாய்க்கா மேட்லையும் பாயும் பள்ளத்திலையும் பாயும் சொல்லுவாங்க இந்தா இல்லையா. அது போல எல்லா வல்லமையும் உடையவனாகையினாலே என் மனமாகிய கல்லை பிசைந்து கனியாகி மனமாகிய கல்லை நெஞ்ச கரகல் நெகிழ்ந்து அதனாலே கல் போன்ற என்னுடைய நெஞ்சிலே அன்பையும் உண்டு. நார் என்றால் அன்பு. இப்ப நார்னு சொல்றமல்லப்பா பூ கட்டுறத நார்னு சொல்றமல்ல நாருங்கிற சொல்லுக்கு அன்புன்னு தான் அர்த்தம். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்தொடுத்து பெரிய உரம். அன்பு நாரா அஞ்செழுத்து பூவா அன்பு நாரா அப்படி உள்ள கட்டுறாளாம் சங்கிரி ராசியார். உள்ளே அன்பு நாரா அஞ்செழுத்து பூவா அந்த பூ உள்ளுக்க கட்டிக்கிட்டு வெளியிலையும் பூ கட்டுறாளாம் சேர்க்கல. அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர்ந்தொடுத்து என்பது பெரிய உரம். அதனாலே நார் என்றாலும் கல் நார் உரித்த கனியை போற்றினா கல் போன்ற என்னுடைய நெஞ்சிலே அன்பை உண்டு பண்ணிய கனியே வணக்கம் காவாய் கனக குன்றே போற்றி அதையால என்னை காப்பாற்றுவாயாக கனகம் என்கின்ற பொன்மலையாக விளங்குவோம். கனகம் என்றால் பொன், குன்று என்றால் மலை. கனக குன்றே காவாய் கனக குன்றே போற்றி ஆவா என்றனுக்கு அருள் ஆய்வு ஆவா என்றனுக்கு அருள் ஆய்வு ஐயோ என்று இறங்கி அருள்வாயா பாவம் என்று இறங்கி அருள் செய்வாயா ஆவா என்னனுக்கு அருளே அருளாய் ஊற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் ஊற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் ஊற்றி துடைத்தல் தான் காலி சப்காரம். ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள்வாய்னு அதுல சொல்றாரு சுப்ராணத்துல. இதுல படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் சராசரங்கள் அத்தனையும் என்ன பண்றான்னு தெரியுமா? படைக்கிறான் காக்கிறான் அழிக்கிறான் ஒரே ஆள் தான் செய்யறான். படைப்பாய் காப்பாய் அழிப்பாய் துடைப்பாய் துடைத்தல் என்றால் சங்காரம் பண்றது அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்த அப்புறம் தொடச்சு போடுறான். அவனுக்கு வேலை வேணும் மறுபடியும் உண்டு பண்றான். என்ன வேலைன்னு அவனுக்கு இதே வேலை. உலகத்தை நமக்கு உடம்ப கொடுக்கறது அப்புறம் காப்பாத்துறது குறிப்பிட்ட காலம் அப்புறம் துடைக்கிறது. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் ஊற்று இடரை கடையும் எந்த ஆய் போற்று. பரமேஸ்வரன் வந்து இடர் என்பது வினையினாலே வருவது. நாம் செய்த துன்பத்தினாலே இடர் துன்பங்கள் வரும். அந்த துன்பத்தை வந்து களையறது நம்மால முடியாது. நம்மால அந்த துன்பத்தை களைய முடியலையே முடியலையே முள்ளையே களைய முடியலையே துன்பத்தை எங்க களைய வினையினாலே வந்து. ஏழாம் பாவாதி சரியில்லைன்னு வச்சு ஏழாம் பாதின்னா ஜாதகத்துல ஏழாம் இடம்னா கண ஆணுக்கு மனைவி வீடு பெண்ணுக்கு கணவன் வீடு. ஆவாத புருஷனை கட்டிக்கிட்டான்னு வச்சுக்க ஏழுல சனி இருந்து கேது இருந்து ஏழு பிள்ளைங்க கிட்ட போனா ஆவாத புருஷன் வந்துடுறேன் கடைசி வரலயே அவன் அடிக்கிறான்னு பண்ண பண்றது கட்டித்தான் ஆகணும் அடி வாங்கித்தான் ஆகணும் வேணே. பிரிஞ்சிட்டாலும் வேதனை அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒன்னா சேர்ந்துக்கிறான்னா அது ஒரு மாதிரி பிரிஞ்சிட்டாலும் வேதனை அப்படித்தாங்க. அதனாலே அந்த வினையை அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனால் இந்த வினைய அவன் நீக்கலாம் அரு சுவாமி அதுக்கு தவம் இருக்கணும் அதுக்கு வேற தவம் இருக்கணும். எல்லாத்துக்கும் நிற்கிறானா எல்லாத்துக்கும் நிற்க மாட்டேன் கும்பிட்றவனுக்கே நிற்க மாட்டேங்கிறான் ஜாபம். அது பரார்த்தப்படா அனுபவிச்சுட்டு நெஞ்ச வேணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நல்ல சாக்கு கண்டுபிடிச்சிட்டான் அவனுக்கு நல்ல சாக்கு இருக்குதா நீ செஞ்ச வேணப்பா நான் என்னப்பா ஒண்ணு வேலை பேசுதான் நம்ம கிட்ட அது பேசுறது. அதனாலே அவன் மெய்ப்பத்திரளுக்கு வினைய நீக்குகிறான் வினைய நீக்கு. இப்ப சரித்திரங்கள்ல இப்ப திருநாவுக்கரசருக்கு அது வினை வந்துச்சு வினைன்னு சொல்ல முடியாத வினை வந்துச்சுன்னு வச்சுக்க அதை வினையை நீக்கிட்டான் நீக்கிட்டான். அதே போல எத்தனையோ பக்தர்களுக்கு வந்த வினைய நீக்குகிறான். இப்ப பட்டினத்தாருக்கு விலை வந்துச்சு உடனே நீக்கிறான் அந்த விலையை உடனே நீக்கி அவர்களுக்கு பெருமையை கொடுத்தாரான். போய் பாடினாரியா உடனே அந்த கழுமரம் இருந்து சாம்பலா போச்சியா அப்படின்னு உலக வேலை அதிசயிக்க முடியாது. அதனாலே கும்பிடுகின்றவர்களுக்கு இடரை அவன் களைதல் நீக்குதல் களைதல் என்றால் நீக்குதல் இடர்களை பதிகம்னு ஒருத்தர் பாடியிருக்கிறார். இந்த மாதிரி உன்னையே நினைச்சு கும்பிடுறவனுக்கு வருகிற இடரை போக்கு உனக்கு பூக்கட்டி போடுறவனுக்கு இடரை போக்கு உனக்கு தண்ணி மந்து ஊத்தி அவசியம் பண்றவனுக்கு இடர போகு திருநீர் பூசுறவனுக்கு இடர போகு உன்னையே பாடிக்கிட்டு இருக்கவனுக்கு இடர களை என்றெல்லாம் சொல்லி அந்த பதியத்துல வாடுறார். மறையுடையாய் தோளுடையாய் வார்களை மேல் வளரும் பறையுடையாய் பிங்ககனே என்றுனை பேசி நல்லார் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்து நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே நீர் கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே என்னெல்லாம் பாடுகிறாரு திருஞான சம்பந்தர். அதனால இடரை களையும் எந்தாய் ஊற்றி எமக்கு தந்தையே வணக்கம் ஈச ஊற்றி இறைவ ஊற்றி ஐயால பரமேஸ்வரன் இந்த ஈச என்கின்ற சொல்லு ஈஸ்வரன் என்கின்ற சொல்லில் இருந்து வந்தது. ஈஸ்வரன் என்கின்ற சொல் ஈஸ்வரன் என்றால் ஐஸ்வர்யத்தை உடையவன் என்பது எல்லாவற்றையும் ஆளுபவன் என்பது ஒரு பொருள் எல்லா ஐஸ்வர்யத்தையும் உடையவன் என்பது ஐஸ்வர்யம் முழுவதும் ஈஸ்வரனுடைய தானே. நம்ம கொஞ்ச காலம் வச்சிருந்துட்டு என்னது சொல்லிட்டு விட்டுட்டு போயிடறோம்ல. அவன் அப்புறம் வேற பத்து பார்த்து குத்தகைக்கு விட்டுறேன். வழக்காடு அவனுக்கு ஆறு சிவன் கொஞ்ச காலம் பார்த்துட்டு அது வரல என்னது அவனுக்கு விட்டுட்டு போயிடுறவா. அதனால முழுவதும் அவனுடைய எல்லாமுன் உடமையே, எல்லாமுன் அடிமையே, எல்லாமுன் உடமையே, எல்லாமுன் அடிமையே, எல்லாமுடைய செயல். அதனாலே உலகம் அவனுடைய உடைமை, உலகம் அவனுடைய உடைமை, ஆன்மாக்கள் அவனுக்கு அடிமை. இவ்வளவு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா சில நன்மைகள் தெரியும். எல்லாம் உலகம் அவனுடைய உடைமை. உடைமைனா சுத்து, உடமைக்காரன் உண்டுவாகல உடைமை. ஆன்மாக்களாய் உயிர்கள் அவனுடைய அடிமை, அவன் தான் இடமான் எப்போதும். அதனாலே ஈஸ்வரன் என்பது ஆள்பவன். ஈச போற்றி இறைவ போற்றி. இறைவன் என்றால் எங்கும் நிறைந்திருப்பவன், எல்லாருக்கும் தலைவன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது. இறை என்றால் கடவுள், இறை என்றால் தலைவன், இறை என்றால் எங்கு நிறைந்திருப்பவன் என்பது. தேச பளிங்கின் திரளையை போற்றி. பளிங்கி இருக்குதல்வா, பளிங்குகள், பளிங்கினுடைய ஒளி போன்ற, திரண்ட ஒளி போன்ற வடிவம் உடைய பளிங்கினுடைய அந்த மதுர திருப்பதியத்துல சொல்றாரு திருஞான சம்பந்தர், முத்திந்தாள் விடமும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பின் முயங்க. முத்திந்தாள் விடமும் சந்தன குழம்பு நீருந்தன் மார்பின் முயங்க, பத்தியாறு என்ற பாண்டிமாதேவி பாங்கோடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே. அது சுக்கநாத சுவாமி சிவபெருமான சொல்றாரு, சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தார் போல் அத்தானார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவது. சுவாமி பளிங்கு மலை போல இருக்கிறாரா, அவன் மரகதம் போல இருக்க ரெண்டு ஒரு பக்கம் தான் என்னமா இருக்கும், பளிங்கும் மரகதம் அப்படி அனுபவிக்கிறாங்க சுவாமி. சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடைய மீனாட்சி மரகதம் போல இருக்கிறாரா. சுக்கநாத பளிங்கு மலை தேச பளிங்கின் திரளையை ஊற்றி, அரசியை ஊற்றி, அமுதியை ஊற்றி, மூ உலகத்துக்கும் ஒருவனாக இருந்து ஆட்சி பண்ணுகின்றான். அதனாலே அவன் அரசன். அமுதியை போற்றி இன்பம் தருபவனாக விளங்குகிறான். விரசீர் சரண விருதாக போற்றி. கையால் விரை என்றால் வாசனை, வாசனையுடைய மனமுடைய திருவடியை உடையவன். விரசீர் சரண விருதா போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி. வேதி விமலன், வேதி என்பது வேதியன் என்பதனுடைய கடைக்குறை. கையால் வேதி என்பது வேதிப்பவன் என்பது பொருள். வேதிப்பவன், வேதிப்பவன் என்று சொன்னால் ஒன்றை இன்னொன்றாக செய்வான், ஒன்றை இன்னொன்றாக செய்வான், ஒன்றை இன்னொன்றாக செய்வது என்றால் இப்ப நரிய என்ன பண்ண, குதிரையாக்கணும், குதிரை என்ன பண்ண, நரியாகணும். இப்படி ஒன்றை ஒன்றாக உசந்ததை தாழ்ந்த ஜீவன் தாழ்ந்தது உசந்ததை பன்றிக்குட்டியில என்ன பண்ண, மந்திரி ஆக்கணும். சீவனை சிவமாக்குவான், அதான் இரும்பை தங்கமாக்குவான், இரும்பை தங்கமாக்கும். சீவனை சிவமாக ஆக்குவான், அதான் வேதிப்பவன். வேதி விமலா போற்றி, விமலா என்றால் குற்றம் இல்லாதவன், மலம் இல்லாத. ஆதி போற்றி, அறிவே போற்றி, ஆதியாக இருக்கிறான். ஆதி என்றால் எல்லாருக்கும் முதலாக இருப்பவன். அறிவே போற்றி, அறிவு பொருளாக இருப்பவன், பேரறிவு பொருளாக இருப்பவன். வணக்கம். நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றி, சிவந்த சடையுடையவன். அந்த சடையிலே நதி, நதி நதினா இது கங்கா நதி சடையில இருக்கு, சடையிலே கங்கா நதி. யாராவது வச்சிருக்க முடியுமா சடையில கங்கா நதியே? அவன் தான் வச்சிருக்கிறான். எப்படி வச்சிருக்கான் தெரியுமா, அருகம்புல்லு நுனியிலே பனித்துளி தங்குனா எப்படி இருக்குமோ அப்படி வச்சிருக்கிறான். அருகம்புல் நுனியில பனித்துளி பார்த்துருக்கீங்கல, அது மாதிரி சடையிலே கங்கை இருக்கிறான். எப்படி வந்தா தங்க, ஆயிரம் முகத்தாளி வள்ளியவன், ஆயிரம் முகத்தோடு வந்தா இந்த பூமியை பாதாளத்தில் போக முடியாத வந்தா அவளை சடையிலே அடைக்கிட்டார். அருகம்புல் நுனியில பனித்துளி தங்கினார் போல அடைக்கிட்டார். வெள்ளமாக வந்த சடைக்கிட்ட வந்தவுடனே தாழ்ந்து போனாள் தான் மாணிக்கவாசன். வேகம் வெள்ளந்தாள் விதிசடையாய் நரிசேர் செஞ்சடை நம்பா போற்றி. நம்பன் உடையாய் போற்றி, உணர்வே போற்றி. உடையாய் என்றால் எல்லா பொருளையும் உடையவன், ஒன்று கூட இல்லாதுன்னு இல்லாம எல்லாம் உடையவன். இப்ப நம்ம கிட்ட எல்லாம் இல்லை, இல்ல ஒன்று இருந்தா ஒன்று இல்லை, எல்லாமே உடையவன். உடையவன் என்பதே பேர் அவன். உடையாய் போற்றி, உணர்வே போற்றி. உணர்வு என்பது ஆன்மாக்களுக்கு உணர்வை கொடுப்பவன், உணர்வாகவே இருப்பவன். கடையே நடிமை கண்டாய் போற்றி. எல்லாரிலும் கடையேன், யாரு மாணிக்கவாசன் சொல்றது, நான் கடையேன். கடையவனேனே கருணையினார் கலந்து ஆண்டு கொண்டது அல்லவா. அதனால கடையன் என்றால் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், ஞானம் இல்லாதவன் என்பதை குறிக்க கடையேன். அடிமை கண்டாய் போற்றி. அடிமையாக தேவரீர் ஆண்டு கொண்டாய் என்பதை கண்டாய் போற்றி. ஐயா போற்றி, அணுவே போற்றி. ஐயா என்பது தமிழ் சொற்களிலே மிக உயர்ந்த ஒரு வாக்கியம். ஐயா என்பது வேதங்களும் கூட ஐயான்னு தான் கூப்பிடுதான். வேதங்கள் ஐயா எனவும், ஐயாங்கிறது ரொம்ப எல்லாரையுமே ஐயான்னு சொல்லலாம். ஐயான்னு சொல்லலாம், சின்ன பையனையும் ஐயான்னு சொல்லலாம், பெரியவங்கள ஐயான்னு சொல்லலாம். மிகப்பெரிய வாக்கியது ஐயா என்பதை யாரும் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. திருப்பூர்ல அருணகிரிநாதர், அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, இந்த அசுரச்சேனை எல்லாம் சங்காரம் பண்ணார, அசுர கூட்டங்களை சங்காரம் பண்ணார, அவெல்லாம் ரொம்ப அக்கறை முடிச்சவைகளை ஐயோ ஐயோன்னு விழுந்தானுங்க. ஐயோ ஐயோன்னு விழுந்தான் அந்த அசுரச்சேனை. அசுரச்சேனைகளை ஐயோ ஐயோன்னு விழுந்த இப்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வந்து பக்தர்களுக்கும் வெற்றி வந்துருச்சு. சத்துருக்கள் அழிந்து போறாங்களா, சத்துருக்கள் அழிகிறாருல, பக்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன பண்றாங்களா, ஐயா ஐயாங்கிறாங்களா, அந்த கொம்பு எடுத்துக்கிட்டாரு. ஐயோங்கிறதுக்கு கொம்பு ஓடணும், ஐயோங்கிறதுக்கு கொம்பு ஓடணும். அந்த பயிர்லாம் கொம்பு இருந்துச்சு, கொம்பு இருந்ததுனால வம்புக்கு வந்தேன், கொம்பு போச்சு வம்பு போச்சு. அது யாருன்னா அழகா சொன்ன, மலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செவ்வேல் என்ன அவனுக்கு சண்டைக்கு வாரது. மலையிட்ட சிரங்கள் செவ்வேல் செந்த தலைமயிறு செவ்வேல் செம்பட்ட மயிர், செம்பட்ட மயிர் அதே செம்பு மாலை, செம்பு மாலை சின்னத்தான் சண்டைக்கு வர்றது. குடி ரோட்ல வேலை நடக்குதுன்னா என்ன ஓடினு இருக்க, மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் சொல்றாரா, செவ்வேல் செவ்வேல் இந்த செம்பட்டம் செவப்பு மாலையும் செவ்வாய், மாலையிட்ட ஜனங்கள் செவ்வேல் செவ்வேல் என வேலெழுச்சி தரும்பல் வேளேல் வேளேல் என வேளேல் வேளேல் வேல் எழுச்சி வேல் ஊர்லாம் பல்லு, வேல் எழுச்சி தரும்பல் வேளேல் வேளேல் என வாக பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என ஆளெல்லாம் கரேல் கரேல் என வாக பெற்ற புயங்கள் கரேல் கரேல் என எதிர்கொள் சூரன் மார்பு முக்கு நெறிந்து கதியில் கதியில் என பேய் குதிக்க நினங்கள் குழு குழு என வாய் உதைத்து விழுந்து ஐயோ ஐயோ என உதரம் ஆராய் வேலை வற்றி வறண்டு சுரீல் சுரீல் என கடல் வேலை வற்றி வறண்டு தமிழ் என்ன சமர்த்து பாருங்க, வேலை வேலைனா கடல் வற்றி போய் சுரீல் சுரீல் வேலை வற்றி வறண்டு சுரீல் சுரீல் என மாலை வெப்பு முடிந்து திடீல் திடீல் என மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் ஒரு ஐயா எங்களுக்கு இப்பொழுது துன்பத்தை நீக்கினாய், இன்பத்தை தந்தாய், எங்களுக்கு இருந்த துன்பத்தை சத்துருக்களை எல்லாம் அழிச்சிட்டியே என்று சொல்லி வாழ்த்துகிறாரா. மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் ஊற இதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணா முருக, வேலெடுத்து நடந்த திவாகராஜல அந்த நடைய பாக்கணும், அந்த நடைய பாக்கணும், இந்த நடைய பாக்கணும், எந்த நடை அவன் நடந்த நடையும் இந்த பாட்டு நடையை ரெண்டு சேர்த்து பாருங்க. வேலெடுத்து நடந்த திவாகராஜல, வேலெடுத்து நடந்த திவாகராஜல, வேடுவப்பெண் மணந்த புயாஜலா, வேடுவப்பெண் வள்ளி, வேடுவப்பெண் மணந்த புயாஜலா, தமிழ் வேதவற்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமரவேளே, என்ன பாட்டு என்ன சுவை. அதனாலே பக்தர்கள் ஐயா ஐயா என்று கூப்பிடுறாரடா. அது போல ஐயா போற்றி ஐயாரி ஆட்கொண்டவர்களும் விளையாட்டின் உய்வாருளையும் வகையெல்லாம் ஐயா போற்றி அணுவே போற்றி. அணு என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாத பொருளாகவும் இருக்கிறார். சைவா போற்றி தலைவா போற்றி என்று இப்படி மாணிக்க வாசகர் அளவில்லாத ஞான செய்திகளை சொல்லுகிறார்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அறியார் உடம்போடு உயிரினை நட்பு அறியாதார் நடம்புகுனாய் போல் மயங்குகின்றாரே இருக்கின்றவாறு ஒன்று அருகிலீர் ஏழைகள் முறுக்கும் நசமையை மாற்றி முகந்து கருக்கொண்டு காமாரிசார முகந்தேந்து உருக்கொண்டு தொக்க உடல் ஒழியாதே.

படி உடை மன்னன் பாய் வரியேறி படி உடை மாநகர் தான் வரும்போது அடியுடை ஐவரும் அங்கு உரைவோரு

ஆவன ஆவ அழிவன அழிவன ஆவன ஆவ அழிவ அழிவன போவன போவ புகுவ புகுவன காவலன் பேர் நந்தி காட்டிச்சு கண்டவன் ஏவ

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shivaya Namah. Shaivam.org இன் பாந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 49 பாடல் முதல் 58 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஒரு நல்ல ஒரு பாடம். நம்ம எல்லாருக்கும் பதி பசு பாசம் எல்லாரும் தெரியும் இல்லையா? பதி பசு பாசம் தெரியாமலாம் செய்து தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த பாசம்ங்கிறது ஒரு கடல், விரைவி பெருங்கடல், சிறு கடல் இல்லை, சமுத்திரம். விரைவி பெருங்கடல், பெருங்கடல்னா சமுத்திரம், கடல் வேற. இப்போ அரபி கடல்னு சொல்லணும், வங்காள விரிகுடான்னு சொல்லணும். பசிபிக் கடல் கிடையாது, பசிபிக் பெருங்கடல், ஓஷன். பெருங்கடலில் ஆழம் அதிகம். பிறவி என்பது பாசம் போல. இந்த பாசம் என்ற பெருங்கடலை, பிறவி என்ற பெருங்கடலை நீந்த வேண்டும். பறை பசு பாசம், வார்த்தையை பாருங்க, நல்ல வார்த்தையை பாருங்க. பறைனா பதின்னு வச்சுக்கிங்க, பறையினா பராசக்தி. பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்து ஒருங்க வல்லாருக்கு. இந்த பசுவானது பாசத்தை கடக்க வேண்டும். திரை பசு பாவ செழுங்கடல் நீந்தி, பாவ செழும் கடல் நீந்தி. அதுவும் பசு, பசு என்று சொன்னால் உயிர்னு அர்த்தம், கரை பசு. பாசம் கடந்து எய்தலாமே, பசுவானது பாசங்களை கடந்து பிறவியை கடந்து அழுக்கையெல்லாம் நீக்கி ஞானத்தோடு கூடுகின்ற அவர்களுக்கு இறைவன் வழி செய்வான். அப்போ இதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க, கரை சேருதல் அப்படின்னு. இந்த பாச ஞானம் இருக்கின்றவரை பாசத்தோடு தான் இருக்கணும். அதான் சொன்னாங்க, இப்போ உயிர் போகும் பொழுது எதை நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறவி. இவ்வளோ பெரிய ஊட்ட விட்டு போகிறான்னா அடுத்த பிறவி இதோட பெரிய விடா கிடைக்கும். இவ்வளோ பெரிய சுற்றங்களை விட்டு போகிறேன்னு அப்படியே உயிர் போச்சுன்னா சுற்றங்களோட இருக்கும். அப்போ இறைவன் திருவடியை பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா மாதிரி பிறவி கிடையாது. சிவசிந்தனையோடு போனான், அந்த சிவசிந்தனையோடு உயிர் போகணுங்கிறதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்போவே ப்ராக்டிஸ். அந்த கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போது பாசஞானம் என்று சொல்லக்கூடிய உலகியலிலிருந்து கடக்க வேண்டும். பசஞானம் என்று சொல்லக்கூடிய நான் கடவுள் என்ற தன்மையிலிருந்து விலக வேண்டும். பதிஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஞானத்தை பிடித்துத்தான் வாசம் என்று சொல்லக்கூடிய உலக பெருங்கடலை, பிறவி என்ற பெருங்கடலை கடக்க வேண்டும். இத திருமூலம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். இப்ப இவர் என்ன செய்யறாரு? இந்த 50 பாடல்ல திருமூலர் இதையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர் எப்படி இறை வழிபாடு செய்தார், ஒரு வழிகாட்டி, இந்த காலத்தில் ரோல் மாடல் வாங்க, நான் அவங்களையே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றேன். மாணிக்க வாசகரை பின்தொடர்ந்தார் வள்ளலார், ஞாபகம் சிங். மெய்யண்டாரை பின்தொடர்ந்தார் அருளந்தி சிவம். இவர்கள் இருவரையும் பின்தொடர்ந்தார் உமாபதி சிவம். அப்ப எல்லா ஞானிகளையுமே ஒரு ரோல் மாடலாக சில ஞானிகளை வச்சுட்டாங்க. இப்ப நாம் திருமூலரை, நாம் அவருடைய எப்படி அந்த பாதையில போனாங்கிறத நமக்கு சொல்ற, நம்ம பச்சுக்கலாம். சூடுவன் இறைவன் திருவடியை தலையில் சூடுகின்றான். இது எப்படி சார் இறைவன் திருவடியை தூக்கி தள்ள வச்சுக்கிறது? இறைவன் திருவடியை எப்படி தள்ள சூடுறது? சிந்திக்கணும், இறைவன் திருவடியை சிந்திக்கிறது. இறைவன் திருவடியை தலையில் வச்சோம்னா தானாக வரும், எழுத்து தானாக வரும், எப்படி சிந்திக்கிறது? இது நான் வகுப்பில் சொல்கிறது உண்டு. பெரிய புராணத்து யாருடைய சேக்கியாருடைய காலம் என்ன? 12 நூற்றாண்டு. ஞானசம்பந்தருடைய காலம் என்ன? 6-7 நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு சேக்கியார் பெரிய புராணம் எழுத தொடங்குகிறார். சேக்கியார் ஒரு அமைச்சர், அரசியலிலிருந்து ஆன்மீகத்துக்கு வந்தவங்க ரெண்டு பேர், ஒருத்தர் சேக்கியார், இன்னொருத்தர் மாணிக்கவாசகர். ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பெரிய புராணத்தில் பாடலாக எழுத துவங்குகிறார். இந்த பெரிய புராணத்தில் 4286 பாடல்கள், பிள்ளை பாதி புராணம் பாதி, கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு ஞானசம்பந்தரை பற்றியது, 2000 பாட்டு கிட்டத்தட்ட இல்லையா, பிள்ளை பாதி புராணம் 2000 பாட்டு கிட்ட ஞானசம்பந்தர். ஆனால் அந்த பெரிய புராணத்துக்கு தலைவர் யாருங்கிறத சுந்தரலாம், ஆனால் அதிகமாக பாடினது இங்க ஞானசம்பந்தர். இப்படி இதை பாடுறதுக்கு ஒரு ஏதாவது எப்படி பாடின அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஞானசம்பந்தர பாடினவங்க யார்? அதானே ஒரு புத்தகம் எழுதணும்னா அந்த புத்தகத்தை இதுக்கு முன்னாடி யார் எழுதியிருக்கா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி அவங்க எதை சொல்லியிருக்காங்க, ஃபுட்நோட் ரெஃபரன்ஸ் போடுறோம்ல, அதை பார்த்தானே அங்கே போடணும். இவரு பார்க்குற சேக்கிழாருக்கு முன்னாடி திருத்தொண்டர் அந்தாதி இருக்கு, அதான இருக்கு, அதில் பார்த்தா ஞானசம்பந்தருக்கு ஒரே ஒரு பாடம், ஒரு பாடல் பாடல், 8 வரியில் ஒரு பாடல். சரி அவர் இந்த அது அவர் இங்கேருந்து எடுத்தார், பார்த்தா சுந்தரர் ஒரே வரி இருக்கார், ஞானசம்பந்தரை பற்றி 1 வரி, ஞானசம்பந்தரை பற்றி சுந்தரர் 1 வரி, திருத்தொண்டர் தொகையில் திருத்தொண்டர் திருவந்தாதி 1 பாடம், இவ்வளோதான் கிடைச்சிருக்கு, 8 வரி அதில் ஒரு 1 வரி, 9 வரி தான் அவருக்கு கிடைச்ச மூலநூல் கிடைக்கக்கூடிய செய்தி. இதை வச்சு 4286 வரி உள்ள பாடல் உள்ள அந்த சேக்கிழார் பெரிய புராணத்தில் 2000 பாட்டு படிக்கிறார். ஏறக்குறைய எப்படி பாடினார், 500 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பாட முடிஞ்சது, நம்மளால முடியுமா, நம்ம கேட்கவே முடியல, இதை கற்பனை பண்ண முடியுதா, அதுவாக முடியுதா இல்லையா, அதுவும் முடியலையா, எப்படி பாடியிருப்பாங்கன்னு தெரியலையே, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப 500 வருஷத்துக்கு அப்புறம் ஞானசம்பந்தரை பத்தி பேசணும்னா அவர் அவதாரம் என்ன, எங்க பண்ணாரு, என்ன அற்புதம் பண்ணாரு, இவர் கல்வெட்டெல்லாம் தேடினார், அமைச்சராக இருந்ததுனால கல்வெட்டு கோவில் எல்லாம் தேடி இருக்கார், நிறைய செய்திகளை தேடி இருக்கார். இருந்தாலும் அப்போ ஒரு பாடல் ஒன்று பாடுறார், வேத நெறி தலைத்துவங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாத மலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். ஞான சம்பந்தருடைய திருவடியை தலையில் சூடிக்கொண்டு நினைத்து கொண்டு அப்படியே எழுதுறார், எழுத எழுத எழுத பாடல் வரும், வரலாறு வரும். அப்ப இறைவனை சிந்தித்தல்தான் தலையில் சூடுதல். அப்போ நம்முடைய திருமூலர் இறைவன் திருவடியை தலையில் சூடுகிறார், சூடுவன் நெஞ்சிடை வைப்பன், எங்க வைக்கிறாரு, தலையில திருவடியை சூடுறார். அப்ப இந்த இடம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் பின்னாடி, இப்ப சொல்றது வந்து ஒரு 1ஆம் கிளாஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதம் கழித்து வெவ்வேறு இடங்களில் அந்த நிலையெல்லாம் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவேன், இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்குங்கலாம் ஒரு இடமா நான் விளக்க முடியும். நெஞ்சிடை வைப்பன், நெஞ்சுன்னா நெஞ்சு குழி, அநாகதம்னு பேர் அந்த இடம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஆண்களாக இருந்தால் உத்திராட்டம் அந்த இடத்துல படணும், பெண்களாக இருந்தால் தாலி அங்கே படணும், அந்த இடம் நெஞ்சு குழி, அதுக்குள்ளே நெஞ்ச அகத்தாமரைன்னு இதய தாமரை நெஞ்சிலை வைப்பன். சரி, இறைவனை திருவடிய தலையில் சூடியிருக்கிறார், உள்ளத்தில் வைத்திருக்கிறார், பாடுவன் திருமூலருக்கு பாட்டு தெரியும், திருமூலருக்கு பாடவும் தெரியும், எந்த பண்ணல பாடினான்னு கேட்காதீங்க. அவருக்கு என்ன மனசுல பிடிச்சோ அப்படி பாடிருக்காரு. பாடுவோம். பண்மலர் தூவி பணிந்து நின்று. நான் பாட்டு தான் படிக்கிறேன், உரையே நான் படிக்கல. பாட்டை படிச்சா புரியும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, திருமந்திரம்னா கஷ்டம் அப்படின்னு ஒதுக்கிட்டீங்க. சாதாரணமா புரியும். கொஞ்சம் சைவ சித்தாந்தம், கொஞ்சம் யோக அனுபவம் தெரிஞ்சா போறோம். திருமந்திரம் ஈஸி. பண்மலர் தூவி பணிந்து, பூவெல்லாம் போட்டிருக்க, பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன். இவர்தான் அமரருடைய பிரான். நான் நின்று அறிவது தானே. இப்படித்தான் நான் இறைவனை வணங்கினேன். அவ்வளோ பெரிய திருமூலர், யோகி, சித்தர், ஞானி, 3047 பாடல் மட்டும் இல்லாமல் வைத்தியம், ஆன்மீகம், யோகம், வானசாஸ்திரம், இப்படி பல நிலைகளில் நமக்கு அருளிய அந்த மகான் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடித்தான் அவர் ஞானியாக இருந்திருக்கிறார். வேதத்தை விட்டு அறம் இல்லைன்னு, வேத சிறப்புல வேதத்தை விட்டு அறம் இல்லை. அப்ப மரத்தை முதல்ல எடுக்கிறாங்க. உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகளை பொதுவாக சொல்லுவது வேதம். வேதியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். வேதியர்னா வேதத்தை ஓதுபவர், வேதத்தை உரைப்பவர், அல்லது வேதத்துக்கு பொருள் சொல்பவர், இவங்கெல்லாம் வேதியர். திருவிமிழில கிளிகள் வந்து வேதத்துக்கு பொருள் சொல்லுமா? வேதத்துக்கு கிளிகள் பொருள் சொல்லும். அப்போலாம் அந்த ஊரில் எப்படியெல்லாம் வேதியர்கள் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். அந்த காலத்தில் வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை நுட்பமாக உணர்வு பூர்வமாக சொல்லுபவர்கள் தான் வேதியர்கள். அது படிச்சுக்கிட்டே போகிறாங்க பாருங்க, அதில் ஒன்றும் பிரயோஜனம். பொருள் விளங்க படிக்கணும். உண்மை பொருள்களை உரைப்பவர். அப்போ வேதத்தினுடைய உண்மை பொருளை விளக்குபவர் சிவபெருமான் தான். ஒரு வேதம் ஓதும் பொழுது அதில் வந்து பொருள் விளங்கணும், சொல்லும் போதே புரியணும். ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒளி சிறந்த வேதியருங்கிறாங்க. திருமுறைகள் என்ன வரும்? ஒளி சிறந்த வேதியர். அது வேதத்துக்கு என்ன முக்கியம்னா சப்தம் முக்கியம். ஆனால் அந்த சப்தத்தை, சப்தம் கரெக்டு தான், இருந்தாலும் அந்த பொருள் விளக்கத்தோடு சொன்னால் நல்லாயிருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வாழ்விகள் நெறிமுறைகள் சரியாக ஒருவர் கடைபிடித்தால் உலகம் உருப்படும், உலகம் நன்கு விளங்கும். அப்படி உலகம் எதனால் காக்கப்படுகிறதுனா வேள்விகள் மூலம் உலக நன்மை காக்கப்படும். கற்று ஆங்கு எரி ஓம்பி கலியை வாராமே சிற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய. கலியை வாராமே, கலினா துன்பம் தானே திருமுறையில் சிதம்பரம். இப்போ துன்பங்கள் வராமல் காப்பது வேள்விகள் பொதுவாக. அப்புறம் வேதம் உரைப்பது மெய்ப்பொருள் காட்டவே. எது உலகத்தில் மெய்ப்பொருள்? சிவம் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை காட்டுவதற்கும் வேள்விகளை செய்வதற்கும் அதனால் உலகம் நன்மை அடைவதற்கும் வேதமானது பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அந்த வேதத்துக்கு ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இறைவன் தான் மூலம். வேதம் நான்கின மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயவே. என்ன ஞான சம்பந்தருடைய வாக்கு பாருங்க, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். இந்த நான்கு வகையான வேதங்களையும் நுட்பமாக உள்ளே ஊடுருவி கவனித்தால் உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய, வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் நன்கு விளங்கும். ஆனால் சிவம் அதுதான் எல்லா வேதங்களும் ஆகமங்களும் புராணங்களும் சுத்த மாயா புவனத்திலிருந்து, சுத்த மாயையிலிருந்து வாக்குகளாக வெளிவந்தன. இருக்குருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்குணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, வேதத்தின் உள்ளே வேதத்துள் வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. இந்த கண்ணன்னா இந்த இடத்துல மூன்று கண்களை உடைய சிவபெருமான் என்று பொருள். அந்த இந்த ரிக்குவேதத்தில் உங்களுடைய என்ன இருக்குன்னு சொன்ன நான் ரிக்குவேதத்தில், அதில் மந்திரமும் இருக்கு பிரமாணமும் இருக்கு. இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டால், கருப்பொருளாக வேதத்துக்கு நாயகமாக மையமாக இருப்பது சிவபெருமான். ஞாபகம் வச்சுக்கணும், இதை சொல்லுவாங்க வேதத்தினுடைய மையப்பகுதியிலேயே நமச்சிவாய மந்திரம் வந்திருக்குன்னு ஒரு இடத்துல வரும். யஜுர்வேதத்தில் மூன்று வேதத்தில் மையமாக இருப்பது யஜுர்வேதம், அதில் மையமாக இருக்கிறது இருக்கக்கூடிய பகுதியில் நமச்சிவாய என்ற ஒரு மந்திரம் வருவதா ஒரு குறிப்பு இருக்குது. அளவு உள்ளே ஊடுருவி பார்த்தால் இறைவன் ஒருவன் இறைவன் உண்டு என்று சொல்லுவது வேதம். ஆனால் ஆகமத்துக்கு வரும்பொழுது இறைவனை அடைய வழிகாட்டுவது ஆகமம். அதான் வேதம் பொது ஆகமம் சிறப்புன்னு சொன்னது. வேதத்தினுடைய முடிவு என்ன? ஒரு முடிவு சொல்லணும்ல, திருநெறியே சைவ நெறி. திருன்னா மேன்மைன்னு அர்த்தம், பெருமைன்னு அர்த்தம், தெய்வத்தன்மைன்னு அர்த்தம், உயர்ந்தன்னு அர்த்தம். ஏன்னா திரு திருன்னு முடிக்கிறாம்பாங்கல்ல, இந்த திரு திருன்னு முடிக்கிறதுன்னா மேலே பார்த்து மேலே யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரா? ஆ, சிவபெருமானை பார்த்து முடிக்கிறது திரு திருன்னு முடிக்கிறது. திருநெறியாவது சித்த சித்து அன்றி பெருநெறியாய பிராணை. பெருநெறினா சைவ நெறிதான். பெருவாவு வந்ததென மகிழ்ந்து ஏத்திங்கிறாரு பெரிய புராணத்தில். பெருநெறிங்கிறது சைவ நெறி, அதற்குள்ள தலைவனார் சிவபெருமான். நினைந்து குருநெறியாம் சிவமாம் நெறி கூடும் குருநெறி. சைவ சித்தாந்த நெறி மட்டும்தான் குருநெறி. அதனாலதான் பின்னாடி வந்த வள்ளலார் வந்து குருநெறிக்கே என்னை கூட்டி வித்தாயினார். ஒரு குரு சீடர், அப்புறம் சீடர் குருவா மாறுவாரு, இவருக்கு சீடர் வருவாரு. ஆமாம், குரு பாரம்பரியமா வரக்கூடியது சைவ நெறி. குரு நெறியாம் சிவமா நெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. வேதத்தினுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, இதுல பாலி திசம் கூட இருக்கலாம், பல தெய்வ கோட்பாடு இருக்கலாம், இருந்தாலும் கடவுள் உண்டு. அது சிவத்தை நன்கு குறிக்கிறது. ஆறு அங்கமாய் வரும் மாமரை ஓதையை கூரங்கமாக குணல் பயில்வார் இல்லை, வேரங்கமாக விளைவு செய்த அப்புறம் வேரங்கமாக பெருக்குகின்றாரே. இதுல நான்கு வேதங்கள் இருந்தாலும் ஆறு அங்கங்கள் இருக்கின்றன. நால் வேதம் ஆரங்கம் ஆனாய் நீயே. ஆறு அங்கங்கள், சிக்ஷை, கற்பம், வியாக்கரணம், ஜோதிடம், சந்தோபிசிதம், நிறுத்தம். ஜோதிடமும் அது உள்ளே வரும். நிறுத்தம் நடனம், நிறுத்தம்னா நடனக்கலை. ஆறு அங்கங்கள் எல்லாம் ஆராய்ச்சியோட உள்ளே புந்துடுறாங்க. நிறுத்தமா, ஜோதிடமா, வியாக்கரணமா, சிக்ஷை, கற்பம் சொல்லி ஆறு அங்கங்களுக்குள் புகுந்து அறிவோடு தொடர்புடையவங்களா ஆயிடுறாங்களே அன்றி மெய்ஞானத்தோடு கூடுவதில்லை. வேதத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு சயின்ஸுக்கு போயிடுறாங்க, விஞ்ஞானத்துக்கு போயிடுறாங்களே அன்றி மெய்ஞானத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. குணம் பயில்வார் இல்லை. சிவபெருமானுடைய குணத்தை பற்றியோ ஞானத்தை பற்றியோ அவர்களை கூடுகின்ற வழிமுறைகளை பற்றியோ அவர்கள் பேசுவதில்லை. அப்படியே வேறு அங்கமாக விளைவு செய்த அப்புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே, இதையே பெருக்கிட்டு போறாங்க. என்ன பண்றாங்கன்னா, வேதத்தில் உள்ள கருத்துக்களை பெருக்குகிறார்களே அன்றி, இப்போ ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் பல பிரிவுகளாக இருக்குது, அதையே ஆராய்ச்சி பண்ணி அப்படியே போயிடுறாங்க. இப்போ நடனக்கலை அப்படியே போயிடுறாங்க, இசைக்கலையே அது உள்ளே போயிடுறாங்க, வர்க்க தர்க்கவாதமாக அது உள்ளேயே போயிடுறாங்க. ஆகமத்தான் என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆறு அங்கங்களை விரித்து அறிவாக பெருக்குகிறார்கள் என்று அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய மெய்ஞானமாகிய கடவுளை பெரும்பாலும் அவர்கள் உணர்வதில்லை. புரியுதுங்களா? அதுதான் சொன்ன, அந்த வேதம் வந்து பொது ஆகம சிறப்புன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். இப்போ ஆகம சிறப்பு. ஆகமம்னா பதி, பசு, பாச உண்மைகளை விளக்குவது. மந்திர மாமலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் இல்லையா. 28 ஆகமங்களையும் யார் அள்ளினார்? சிவபுரமான் அள்ளினார். அது 66 பேர் கேட்டிருக்காங்க. அந்த 28 ஆகமங்களும் ஒரே காலத்தில் எழுந்தவை அல்ல. சிவபெருமான் தான் பல முனிவர்கள் வாயிலாக வெளிவந்தனர். கால தேச வர்த்தமானம்னு சொல்றது உண்டு. ஒரு காலத்தில் உள்ளது ஒரு காலத்துக்கு ஒத்து வராது இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரயிலில் போனால் குளிக்கணும். இப்போ ட்ரெயினில் யாராவது போயிட்டு இருந்தால் வீட்டில் குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும். இப்போ யாராவது இருக்கீங்களா? கடல் கடந்து போகக்கூடாது. இப்போ ஃபாரினில் போகிறது பெருமையாக இருக்குது. எப்படி இருக்கா? ஒரு காலத்தில் இருக்கிறது இன்னொரு காலத்துக்கு அது வந்து ஒத்து வரல. ஆனால் தான் 28 ஆகமங்கள் சில கால தேசத்துக்கு இருந்த மாதிரி சில மாறுபட்ட நிலைகள் வந்ததுனால தான் நமக்கு மெய்கண்டர் சிவஞானம் போர்த்தி அருளினாரும் அருளினார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அந்த 28 ஆகமங்கள் அப்படின்னா ஆ க மம் பதி பசு பாசம். ஆகமம்னா பதி பசு பாசம். இந்த 28 ஆகமங்களையும் 66 பேர் அஞ்சலி கூப்பி கேட்டது. இதெல்லாம் முன்னிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. அஞ்சனமேனிய அறிவையோர் பாகத்தன். அறிவையினா யார்? பெண் அர்த்தம். மாதேவியை இடமாக கொண்ட சிவபெருமானை விரும்பி கேட்டிருக்காங்க. யாருன்னா 5:23 உள்ள எத்தனை 5:23 ஆகம் அஞ்சலி கூப்பி 66 வரும் அஞ்சாம் முகத்தில் அரும்பொருள் கேட்டதே. ஆகமே நிறைய பேச வேண்டியிருக்கு. சைவத்துக்குன்னு இருக்கு, வைணவத்துக்குன்னு இருக்கு. ஆகமம் பிரிவு நிறையா இருக்குது. உங்கள் நூலில் இந்த 28 ஆகமங்களும் அதை கேட்டவங்களும் இருக்காங்க. 66 பேர் இருக்காங்க. இல்லை இதில் வந்து அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் 28 கோடி 100,000 28 கோடி 100,000 எவ்வளவு இருக்கு. விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்றன் பொருள் ஏத்துவன் நானே. இவைகளை துணை கொண்டுதான் தேவர்கள் இறைவனை வணங்கினார்கள். கிரந்தம்னு இப்போ கிரந்தம்னு சொல்கிறோம்ல, கிரந்த எழுத்துன்னு ஒன்று இருக்கு. இப்போ வடமொழி எழுத்து வேற, தமிழ் எழுத்து வேற, ஆனால் நடுவில் கிரந்தம்னு ஒன்று இருக்கும் பார்த்துறீங்களா. அந்த கிரந்தம் என்பது தமிழ் எழுத்து தான். பழைய தமிழ் எழுத்து தான் கிரந்தம்னு பேர். அந்த கிரந்தத்தில் தான் உங்களுக்கு நிறையா கிரந்த எழுத்துக்களில் தான் உங்களுக்கு அந்த ஆகமங்கள் அதிகமாக இருக்கு. இதை இந்த 28 ஆகமங்களையும் நம்ம படிச்சிட்டோம்னா ரொம்ப சௌரியம்தான். ஆனால் நம்ம எல்லாமே படிக்கிற அளவுக்கு 28 ஆகமம் இப்போ இல்லை, தமிழில் இல்லை, வடமொழியிலையும் கிரந்தத்துலேயும் தான் இருக்குது. சில ஆகமங்கள் தான் கிடைக்குது. இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வச்சுருக்காங்க சில ஆகமங்கள் வச்சுருக்காங்க. உபாகமங்கள் நிறைய கிடைக்குது. நான் வீட்டில் கூட 2-3 ஆகமம் வச்சுருக்கேன், உபாகமும் வச்சுருக்கேன். சரசிம்மகால் நூலகத்தில் கூட கொஞ்சம் இருக்குது. ஏன்னா 28 ஆகமும் முழுமையாக கிடைக்கிற மாதிரி தகவல் தெரியல, இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நாம் தவக்குறைவு, நம்முடைய தவக்குறைவு அவ்வளோதான். இந்த 28 ஆகமங்களை படிக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. அறிமுக வகுப்பில் சொல்லியிருக்கேன், 28 ஆகமங்களுடைய பிழிவு நமக்கு 9 தந்திரங்களாக வகுக்கப்பட்டு திருமந்திரத்தில் இருக்கின்றன. அதனால் திருமந்திரத்தில் நாம் கூறக்கூடிய அவ்வளவும் ஆகமங்களினுடைய சாரம். நாம் சைவ சித்தாந்தம் என்பது ஆகமங்களினுடைய சாரம். அப்போ ஆகமங்கள், சைவ சித்தாந்தம், திருமந்திரம் மூன்றும் ஒன்றே. இதோடு நம்ம இன்னைக்கு இந்த திருமந்திர வகுப்பை நிறைவு செய்வோம்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம். உயர்மதிர்கூடல் துவாதசாந்தத்தலம் என்று போற்றப்பெறும் ஆடக மதுரைக்கு அரசாக கூடலில் இலங்கு குருமணியாக விற்றிருந்து அருள்பவன் எல்லாம் வல்ல செந்தமிழ்ச் சொக்கன் சிவபெருமான். தன்னார் தமிழ் அளிக்கும் தன்பாண்டி நாட்டான் பண் சுமந்த பாடற் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகந்தன் திருப்பெயர் தாங்கி சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்க தொண்டாற்று அமைந்த அமைப்பே ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை. அண்ணலார் ஆலய திருப்பணிகள், ஆலய திருக்குடமுடுக்குகள், திருமுறை பாடல்களை குறுந்தகடுகளாக வெளியிடுதல், திருக்கோயில்களில் ஓதுவாமூர்த்திகளை கொண்டு திருமுறை விண்ணப்பம் செய்வித்தல் மற்றும் அறிஞர் பெருமக்களை கொண்டு பேசற்கு அறிய பெருமானின் பெரும்புகளை பேசப்பணித்தல் முதலான அருட்பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை. சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்க சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு அமைய தொகுத்த பூந்தமிழ் தொடையலே திருநல்லூர் உள்ளிட்ட திருத்தலப்பதிகங்கள். திருமுறை விண்ணப்பம் செய்பவர் திருமுறை கலாநிதி திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள். திருமுறைப்பதிக விளக்கம் குன்றத்தூர் புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி. வெளியீடு ஆலவாய் அண்ணல் அறக்கட்டளை, மதுரை. தன்னம்புணர்காளி தமிழ் ஞான சம்பந்தர் சோழவள நாட்டில் உள்ள திருப்பாலைத்துறையை வணங்கி நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமானைத் தொழ விளைந்தார். திருநல்லூர் அந்தணர்கள் மங்கள வாத்தியங்களுடன் எதிர்கொண்டு அழைத்தனர். பிள்ளைப்பெருமானார் நித்திலச்சிவிகையில் ஆரோகணித்த வண்ணமே சென்றார். மல்லல் நெடும் கோயிலை அணுகியதும் சிவிகையனின்றும் கீழ் இறங்கி அந்தணர் கூட்டம் முன் செல்ல அடியார் கூட்டம் இரு மருங்கும் வர திருக்கோயிலை அடைந்தார். கோபுரத்தைக் கண்டு வணங்கினார். கோயிலை வலம் வந்தார். கண்ணருவி பொழிய கண்ணுதலாரைக் கண்டு கசிந்து உருகினார். இறைவனைத் தொழுது பரவு சொற்பதிகமாகிய கொட்டும்பறை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். பதிகப் பாடல்கள் தோறும் இறை வழிபாட்டால் பெறும் பலன்கள் இவை இவை என்று அருளி செய்தார். அன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே நல்லூர் பெருமானைக் கூறும் அடியார்கட்கு அடையா குற்றமே பாடும் அடியார்கட்கு அடையா பாவமே ஏத்தும் அடியார்கட்கு இல்லை இடர்தானே இடர்தீரச் சொல்லும் அடியார்கள் அறியார் துக்கமே அடிநீழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்று அறுப்பாரே என்னும் அடியார்கட்கு இல்லை இடுக்கண்ணே நல்லூர் பெருமானை ஏம மனத்தாராய் ஏமம் பாதுகாப்பு பாதுகாப்புற்ற மனத்தவர்கள் இகழாது எழும் தொண்டர் தீப மனத்தார்கள் அறியார் தீயவே தீப மனத்தார்கள் எழுதிய தீபம் போல நிலைத்த மனத்து அடியார்கள் தீபம் தீபம் அசைவின்றி எரியும் ஆலயத்து இறைவரை அசல தீபேஸ்வரர் என்பதும் நினைவுகூரத்தக்கதாம். இறை இயல்புகளை எடுத்து சேர்த்துச் சொன்ன மாலையாக அமைந்துள்ள இப்பாடல்களை நாள்தோறும் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாக விளங்கும் புகழார் ஆவர் என்பது பதிகப்பலன். முதல் திருமுறை கொட்டும் பறை எனத் தொடங்கும் திருப்பதிகம் பண் குறிஞ்சி.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
2: திருவாலி அமுதனார் திருவிசைப்பா 4 பதிகம் கோயிலை பற்றியது. பண்

அழகான தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களையும் கோவைப்படம் போன்ற வாயினையும் கொடி போன்ற இடையனையும் உடைய பெண்களே, பால் போல் சுவை தருபவன், அமுதமாய் இனிப்பவன், பரம்பொருளான பேரொளி வடிவினன், கெண்டை மீன்கள் துள்ளிப் பாய்கின்ற நீர்வளமிக்க நிலங்கள் சூழ்ந்த தில்லைப்பதியில் சிற்றம்பலத்தில்

ஒளி வீசும் மாணிக்கம் போன்றவன், நெருப்பை ஒத்தவன், ஆண் பெண் அருவம் உருவம் என்று அறிவதற்கு அருமையானவன். உயர்ந்த பெரிய மாளிகைகள் சூழ்ந்த தில்லை மாநகரில் மாண்புடைய சிற்றம்பலத்தில் அழகாக நடனமாடும் மறை தந்தவன், மலர் போன்ற திருவடிகளை நான்

தேனொழுகு தாமரையில் வீற்றிருக்கும் நான்முகனும் திருமாலும் கண்டு திருவடி பணிய ஒளிமிக்க தீயின் நடுவே உருவத்தோடு பறந்து விரிந்து ஓங்கியவனை தெளிவான குளிர்ந்த பொழில்கள் சூழ்ந்த தில்லை மாநகரத்தில் சிற்றம்பலத்தினுள்ளே எரியேந்தி ஆடும் தனக்குவமையில்லா தலைவனான ஒருவனை தலைப்பட்டு உணர்தல் மிகவும் அரிய செயலாகும்.

பார்வதியை இடப்பாகத்தில் வைத்து மகிழ்ந்தவன், மிகவும் அழகானவன், எழில்மிக்க பெரிய யானையின் தோலை உரித்து மேலாடையாக்க விரும்பியவன், தேவர்கள் தலைவன், விரும்பும் அடியார்களுக்கு இன்னருள் செய்பவன், புலியூர் எனப்படும் தில்லை சிற்றம்பலத்தில் அனலேந்தி மகிழ்ந்து ஆனந்த நடனமாடும் எம்பெருமான் அவனே என் தலைவனாவான்.

என் கடவுளை, எனக்கு புகலிடமானவனை, என்னுள்ளே மூச்சு காற்றாய் நின்று மறைந்திருப்பவனை, மண்ணிலும் வானிலும் நிறைந்த ஒளியாயிருப்பவனை, நிறைந்த சிறைகளை உடைய அடகிய வண்டுகள் ஒலிக்கும் தில்லை மாநகரத்தில் உள்ள சிற்சபையில் நிறைவான பேரழகாய் நின்றாடும் என் இறையை மனத்தில் வைத்து நினைக்கிறேன். அவன் வெளியில் போக விட்டுவிடுவேனா? மாட்டேன்.

தூய்மையே வடிவாய் திரண்டிருப்பவனை நினைப்பவர் மனத்தினுள்ளே இருக்கும் இரத்தினத்தை அழகிய மாணிக்கமானவனை வயல்களில் ஓசையுடன் பாயும் தண்ணீர் பொன்னையும் ஒளிவீசும் பவளத்தையும் கோபத்தால் வீசுவது போல் வீசுகின்ற தில்லை மாநகரில் ஆடும் கூத்தப் பெருமானை நினைத்தேன் போக விடுவேனா மாட்டேன்.

கூத்தாடும் பெருமானை தேவர் கூட்டத்தின் கொழுந்தாய் முன்னிற்பவனை, இளையவனாய்த் தோன்றி முன்னே எழுந்த மூத்தவனை, மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனானவனை, முற்பட்டு நிற்கும் பசுத்தன்மையை ஆணவத்தை நீக்கும் அந்தணர்கள் வாழும் தில்லையம்பலத்துள் மெய்யடியார்கள் புகழ்ந்து ஏத்த, பல்லூழு காலமாய் நின்றபடி சலிக்காமல் ஆடுகின்ற எம்பெருமானை அடைந்து அவன் திருவடிகளை சேர்வேனா? தெரியவில்லையே.

என் மீது அன்புடைய தாய்மார்களே, சிறந்த மரக்கலங்கள் வந்து போகும் தில்லை மாநகரில் சிற்றம்பலத்தில் ஆடும் பெருமான், அழகான உள்ளங்கையில் மான்கன்றை வைத்தவன் என் தலைவன், என் காதலுக்கு உரியவன். அவனுடைய மலர்பாதங்களை ஆர்வத்தோடு தழுவி அவன் அணியும் திருநீரு என் முலைகள் மேல் படும்படி அவனை இறுகச் சேர்ந்து அணையும் பேறு பெறுவேனா?

நேசம் நிறைந்த உள்ளத்தார் நெஞ்சே இடமாய்ப் பெற்றவனை சினமிக்க பெரிய காளையின் மேல் எழுந்தருளும் நெற்றிக்கண் பெற்ற எம்பெருமானை விரும்பத்தக்கவர்களும் நிலம் முழுவதும் பரவிய புகழ் பெற்றவர்களும் ஆன சான்றோர் வாழும் தில்லை மாநகரில் சிற்றம்பலத்திலாடும் ஈசனை எல்லா உயிர்களுக்கும் இவனே கடவுள், இவனே எம்பெருமான் என்று வணங்கி வாழ்த்துவேன்.

0: இறைவன்பால் காதல் கொண்டு துதிக்கும் இளம்பெண் பேசும் மொழியான இன்பத் தமிழால் வேதங்களில் வல்ல வித்தகர்கள் மகிழ்ந்து போற்றும் சிற்றம்பலத்தை புகழ்ந்து வரம்பால் வரையறுக்கப்பட்ட வயல்களில் சென்னல் பயிர்களும் கரும்பறைக்கும் ஆலைகளும் சூழ்ந்த மயிலாடுதுறையில் வாழும் வேதங்களில் வல்லவனாகிய திருவாலி அமுதனார் சொன்ன சொற்களை மகிழ்ந்து சொல்லி துதியுங்கள். சிவலோகம் எளிதில் வசப்படும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: செய்யும் தொழிலில் லாபம் பெருகவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் வாசிதீரவே என்ற திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதிகம். தலம் திருவிழிமிழலை. சுவாமி திரு விழி அழகேசர் திருவடி போற்றி. தேவி திரு சுந்தரபுஜாம்பிகை அம்மை திருவடி போற்றி. பண் குறிஞ்சி ராகம் அரிகாம்போதி தாளம் ஆதி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுகள்.
3: திருக்கோலக்கா பத்திகையும் 62.

தடல் பாதி சடை மேல் குறைந்தானே

நம் பெருமானையே காட்டகத்து உரு

குருமா போலக்கா

அன்றுகையின் சிரம் அறிந்து அதில் பணி கொண்டு அமரத்து அருள் வழிபடுத்த

மரக்கல்லாத்தலை அடித்து அவன் பாட்டுக்கு அன்பு இறங்கியதை பறக்கும் பாரடித்து உங்கு உகந்தவர்கள் பலரையும் பணிதற்கு அறியாதே சிலக்கண்பாய் செவி மூக்கு உயர்த்து

சபையில் சபை உடை கருமை போல பாடல் அங்குடி அடியவர் விரும்ப பயிரும் நாவலாளுடன் கண்டும்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம்,

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் மாயினும் கொள்ளார் நானும் மங்கனே உடையநாதனே. பெருமானே நீ விச்சது இன்றியே, விச்சது இன்றியன்னு ஒரு பாடம் உண்டு, விச்சது அன்றியன்னு ஒரு பாடம் உண்டு. ஆனா அதிக எல்லா புத்தகத்திலும் விச்சது இன்றியன்னு தான் போட்டிருக்கு, போட்டிருக்கு என்ன
1: போட்டிருக்கு
0: இன்றி. விச்சின்றியே விளைவு செய்கிறாய், விச்சு என்பது வித்து என்பதனுடைய போலி. பெருமானே அது என்பது பகுதி பொருள் விகுதி, வித்தாகிய அது இன்றியே இல்லாமல். இன்றி என்பதற்கும் அன்றி என்பதற்கும் என்ன வித்தியாசம் வேறுபாடுன்னு கேட்ட, இங்கு விளக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இல்லைங்கிறத இன்றி வருது. இங்கு விளக்கு இல்லைன்னு சொன்னா இங்கு ஒரு விளக்கே இல்லை, இருட்டா இருக்கணும். அன்றி என்பது என்னன்னா மின் விளக்கு அன்றி எண்ணெய் விளக்கும் பயன்படும். இப்போது இங்கு பயன்படுவது மின் விளக்கு அன்று எண்ணெய் விளக்கு. இங்கு ஒரு விளக்கு உண்டு, ஆனால் அது மின் விளக்கு இல்லை என்றுதான் அன்று அன்று என்று சொல்றோம். இது மின் விளக்கு அன்று, இது எண்ணெய் விளக்கு. இங்கு ஒரு விளக்கு இன்றுன்னு சொன்னா இங்கு விளக்கே இல்லைன்னு இருக்கும், ஆனா இது விளக்கு தான், இது மின் விளக்கு இல்லை என்று சொல்வதற்கு இது மின் விளக்கு அன்று அப்படின்னு சொல்றோம். இது மின் விளக்கு இன்றும் சொல்லக்கூடாது, அதுதான் சொல்றேன். இது மின் விளக்கு அன்று, பின்னை இது எண்ணெய் விளக்கு. இன்றுனா இல்லவே இல்லை நடக்கும், அன்றுனா இதுவாக இல்லை அதர்தான் என்கிற பொருளை. விச்சு அது இன்றியே என்றால் வித்து ஒன்று இல்லாமலேயே விளைவு செய்கிறாய். பெருமான் விளைப்பதற்கு எல்லோருக்கும் ஒரு விவசாயி விளைக்கிறான்னு சொன்னா அவனுக்கே ஒரு வித்து வரும், நெல் விளைக்கணும்னு சொன்னா நெல்லுக்கான வித்து வரும், ஒரு தென்னை மரத்தை பயிரிடணும்னா அதற்கான வித்து வேணும். இப்ப மாமரத்தை பெற அது வித்துன்னு ஒரு காரணப்பொருள், அது வித்தாகத்தான் இருக்க வேண்டும் இல்ல, அது வந்து ஒரு இன்னொரு செடியினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று வித்தினுடைய காரணத்திலே இருக்க வேண்டும், வித்தே இல்லாமல் அதனால ஒன்று செய்ய முடியாது. ஒரு மூலப்பொருள் ஒரு காரணப்பொருள் இல்லாமல் ஒருவராலே ஒரு விளைவினை கொண்டு வர முடியாது. நாறு என்றால் முளை, ஒரு வித்து இல்லாமல் முளை விடாது, நாறு இல்லை. இப்ப விச்சு அது இன்றி நாறு இல்லை, ஆனால் விதி இல்லாமலேயே பெருமான் மட்டும் முளைக்க செய்கின்றான் என்று அவருடைய அதை போன்ற ஒரு செயல். ஒருவன் வித்தியின்றி ஒரு முளையினை முளைக்கச் செய்வான் என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான செயல், அதை போன்ற செயலை இறைவன் செய்வான் என்று பொருள். இதுக்கு நாலு படிக்கிறதுல அவங்களுக்கு வந்து வெவ்வேறு ஸ்டேஜ்ல பொருள் சொல்றேன், கவனிச்சுக்கணும். ஒருவன் ஒரு மாங்கொட்டை இல்லாமலேயே மாமரத்தை உண்டாக்குறான்னு வச்சுக்கோங்க, மாங்கொட்டை இல்லாமலேயே மாமரத்தை உண்டாக்குகின்றான் என்று சொன்னால் ஒரு ஆச்சரியமான செயல், அதை போல செயல்களை இறைவன் செய்வான். ஒரு செயல் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் உண்டு, அந்த காரணம் இல்லாமலேயே விளைவினை காரியத்தை ஒருவரால் உண்டாக்க முடியும் என்று சொன்னால் அது அற்புதமான ஒரு செயல், அதை போன்ற செயலை இறைவன் செய்வது உண்டு. எப்பெல்லாம் செஞ்சிருக்காரு சாமி, யாரையாவது செஞ்சிருக்கிறார். கல்லு வந்து கடல்ல போட்டா அமைந்து போகணும், கல்லு தக்கை போல் ஆனால் ஒழிய அது மிதக்காது, ஆனால் கல் வந்து கல்லே தெப்பமாக மிதந்து அதில் அக்ரபெருமான் கரையேறினார். கல்லு என்னதான் உண்மையா இருந்தாலும் அப்பெருமானுடைய வயிற்றுனாலேயாவது உள்ள போகணுமா இல்லையா தோணும். அப்ப பெருமான் என்ன பண்ணாரு, ஒரு இந்த காரணத்தினால் இந்த காரியம் விளைவு என்பதை மாற்றினார். ஆகவே பெருமான் என்னாரு, அப்பெருமானுக்கு கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேற விட்டதை போலவும், சம்பந்த பெருமானுக்கு ஆண் கரையையே பெண் கரை போல காய்க்க செய்தமையாலும், யாரும் உலகத்தில் அமைச்சு செய்ய மாட்டாங்க, ஆண் கரையே காய்த்தது பெண் கரையை போல காய்க்கிறார்கள். சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு செங்கல்லே பொன்கல்லாக மாறியிருந்தானு, செங்கல் தங்கக்கல்ல மாறுமா, திருப்பூர்ல மாறி அழைக்க வச்சுட்டு படுத்துட்டு இருந்தாரு செங்கல்ல, அது என்னாச்சு பொன்கல்லா ஆயிடுச்சு. அதெல்லாம் அதை போல ஏழையோரால் முடியாது, அதான் அந்நதா கர்த்தம், பிறரால் முடியாததை செய்கின்றான். வித்தில்லாமல் ஒருவன் ஒரு முளையினை கொண்டு வந்தால் அது வந்து ஒரு வியப்புக்குரிய செயல், அதை போன்ற செயல்களையும் செய்வாள் என்று சொல்றார். இதுக்கு என்ன காரணம்னா பெருமானே அன்பில்லாத எண்ணத்திலே அன்பினை உண்டாக்கினாய், அன்பே வராது, அன்பிற்கான வித்தே இல்லை, பொய்மையும் வஞ்சனையும் இதுதான் கீழான குணங்களும் தான் இடம் இருக்கின்றது. அப்ப இந்த கட்டாந்தரையில ஒரு பூ பூக்குமா, பூக்காது. ஒவ்வொரு நிலத்துல ஒரு இது வராது, உப்பு மண்ணு, உப்பு மண்ணுல தோன்றுமா, தோன்ற ஒரு மரம் திருக்கடி வராது, முழுக்க உப்பாவே இருக்கு. அதே போன்ற என் மனத்திலே ஒரு அன்பினை உண்டாக்கினாய், கல்லை மென்கினியாக்கினாய் என்பதற்காக விச்சதின்றியை விளைவு செய்ய என்பது இறைவனுடைய இயல்பு வண்ணம் என்று சொல்லுவோம். இதுதான் திருவாசகம் சொல்லப்பட்ட பொருள். ஆனால் சாத்திர ரீதியாக இருக்க பல பொருள்கள் உண்டு. பெருமான இன்று என்பது விச்சு அதாக இல்லாமல் என்று கொள்ளலாம். அதாவது விச்சத அன்றியே என்ற பொருளையும் இது கொள்ளலாம். வித்தாக இல்லாமல் பெருமான் வேறாக இருந்து விளைவு செய்கின்றான். எதை சொல்லுங்க, வித்தாக இருந்து பெருமான் உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொன்னால், பெருமான் படைக்கப்படுகின்ற பெருமானால் படைக்கப்படுகின்ற உலகம் பல வண்ணங்கள் கொண்டதாக இருக்காது. இப்ப மாங்கொட்டையிலிருந்து மாமரம் தான் வரும், மாங்கொட்டையிலிருந்து மாமரமோ வாழமரமோ வருமோ வராது. அப்ப ஒவ்வொரு விளைவிற்கு ஒவ்வொரு வித்து தேவைப்படும். மாமரம் வர வேண்டும் என்றால் மாதிரியுடைய வித்து, தென்னமரம் வர வேண்டும் என்றால் தென்னையுடைய வித்து. மனிதர்களுக்கு மனிதர் தோன்றுவார்கள், குரங்கிலிருந்து குரங்கு தோன்றும், கழுவியிலிருந்து கழுவி தோன்றும். அப்ப ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு வித்து உண்டு. ஆனால் ஒரு வித்திலிருந்து எல்லா இனமும் தோன்றுமோ? தோன்றாது. ஆனால் இறைவனாகின்ற மூலப்பொருளிலிருந்து அனைத்தும் தோன்றுகின்றன. எதை போல என்ன, நிலத்திலிருந்தே எல்லா மரங்களும் வருவதை போல, நிலத்திலிருந்து பூமியிலிருந்து எல்லா வகை மரங்களும் வருவது போல. அப்போது பூமி தான் வித்தாக இல்லாமல் ஆனால் வித்துக்களிலிருந்து விலைகளை கிளப்புவதற்கு பயன்படுகின்றது. அப்ப தான் வித்தாக இல்லாமல் பூமியானது எவ்வாறு இந்த ஏனைய வித்துக்களிலிருந்து விலைகளை உண்டாக்கின்றதோ, அதுபோல பெருமான் தான் நேரடியாக வித்தாக இல்லாமல் வித்துக்களிலிருந்து வித்து நிகழ்வுகளை விதிக்கின்றான் வெளியில என்று ஒரு சாத்திய ரீதியாக ஒரு பொருள் சொல்லலாம். விச்சதின்றியே நினைவு செய்கிறார். அதாவது பெருமான் உலகத்திலே தனியத்தையே படைக்கின்றான் என்று சொன்னால் வித்து போலதான் இருந்து படைக்க வேண்டும் என்று சிலர் கருதுகின்றார்கள். பெருமான் வித்து போல இருந்து படைப்பதில்லை, நிலம் போல இருந்து படைக்கின்றான் என்று செய்கின்றான். அதை சொல்வதற்காக விச்சது இன்றியே சொல்ல, விச்சது அன்றியே என்ற பொருள். வித்தாக அல்லாமல் பெருமான் நிலம் போல இருந்து நிமித்த காரணமாக மட்டும் உலகத்தை படைக்கின்றான். இந்த பாடலை சிவஞான மாபாடிய சிவஞான முனிவர் இந்த வினையை பற்றி சொல்வதற்கு எடுத்துக்கிட்டார். அப்படின்னா இறைவன் ஆணவ மலர்களை கட்டுண்டிருக்கின்ற உயிர்களை ஆரம்பத்திலே படைக்கின்றான். படைக்கும் போது அந்த வினைகளுக்கு உண்மையான ஒரு வினையை இறைவனே தருகின்றான். அந்த வினை அந்த உயிரால ஈட்டப்பட்ட வினை இல்ல, அதான் வந்து காரண வினை என்று சொல்லப்படுது. அந்த அது வந்து பெருமான் வந்து அந்த வினை அந்த காரண வினையை அடிப்படையாக கொண்டு பெருமான் அவர்களுக்கு மின்னல்களை தருகின்றான். அந்த மின்னல்களை பெற்ற உயிரானது பிறவி பெறுகின்றன. பிறகு அதை வந்து ஆணவ மலத்தினுடைய அந்த அழுத்தம் காரணமாக ஒரு உயிரிலே படிந்திருக்க ஆணவ மலம் வந்து ஆணவத்துடைய அழுத்தம் வேறு, இன்னொரு படிந்த ஆணவங்கள அழுத்தம் வேறு. அதன் காரணமாக அவர்கள் வெவ்வேறு அஞ்சலி கீதங்களை செய்து வினைகளை ஈட்டுக் கொள்கின்றார்கள். அந்த வினைகளை ஈட்டுக் கொள்வதனால அவர்கள் புது புது பிரிவுகளை எடுக்கின்றார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் ஈட்டாத வினையை கொண்டு இறைவன் படைக்கின்றான். அதாவது வித்து இல்லாமலேயே நிலைவு செய்கின்றான். பொதுவாக ஒரு விளைவுக்கு காரணம் வினையாகின்ற வித்துதான். ஆனால் ஆரம்பத்திலே இந்த உயிரில் இறைவனால் கருணையினால் படைக்கப்படுகின்றன. ஆணவ மனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற கருணையினாலே இறைவனால் படைக்கப்படுகின்றன. அப்பொழுது உடம்பு எடுப்பதற்கு காரணமாக ஒரு வினை என்ற வித்து கிடையாது. அந்த இந்த பட்சிகள் உடம்பு எடுப்பதற்கு காரணமான வினை என்ற வித்து இல்லாமலேயே அந்த உயிரை படைக்க அந்த உயிரை படைப்பதற்கு இறைவன் வந்து இறைவன் வந்து இறைவன் கருணையினாலே அந்த படைப்பு நிகழ்கின்றது என்று சொல்றார். அது விச்சதின்றே விளைவு செய்கிறார். அப்பொழுது சொல்லுவார், நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவன் செய்வான் தேவன் செய்வானும் விரதம் கொண்டு ஆடவில்லானும் விச்சின்றி நாடு செய்வானும் வித்து இல்லாமலேயே உலையை கொண்டு வருவன் என்று இவ்வாறு எல்லாம் செய்ய வல்லவன், எல்லாம் செய்ய வல்லவனாகிய நீ என்னை மீண்டும், அதாவது வித்து இல்லாமல் வித்தாக இல்லாமல் என்று சொன்னால் அதற்கு வந்து வித்து அன்றி என்ற பொருள் உண்டு. இந்த வித்தாக இல்லாமல் இன்றி என்ற சொல்லிலேயே அன்றிங்கிற பொருளை கொண்டு வராங்க. விச்சு அது இன்றியே வித்தாகத்தான் இல்லாமல் என்றால் வித்தன்றி வேறு காரணமாக ஆகின்றான். அவன் வேறொரு காரணமாக ஆகின்றான். வித்து என்ற காரணமாக அன்றி வேறு நிமித்தம் என்ற காரணமாக ஆகின்றான். வித்து என்ற காரணம் முதற்காரணம், வித்து என்ற காரணமாக அன்றி அல்லாமல் நிமித்த காரணம் என்ற காரணமாக ஆகின்றான். அப்ப வித்து என்ற காரணமாக இல்லாமல் சொல்லலாம். அதான் ஆக இல்லாமல் சொல்லலாம், அல்லாமல் என்று. இந்த விளக்கு மின் விளக்காக இல்லாமல் இது வந்து எப்படி இருக்குது, எண்ணெய் விளக்காக இருக்கின்றது. இந்த விளக்கு மின் விளக்கு அன்று, இது எண்ணெய் விளக்கு. விச்சு அது இன்று என்றால் வித்து அன்று என்று பெருமான் அவ்வாறு விண்ணும் மன்னகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். பெருமானே, நீ வித்தாக இல்லாமல் அல்லது அதற்கு ஒரு வித்து இல்லாமல் உன் இச்சைப்படியே விண்ணகத்தையோ மன்னகத்தையோ ஏனைய உலகங்களையும் யாவையும் முழுவதுமாக வைச்சு வாங்குவாய். வைத்தல் என்பது அடைத்து காத்தல், வாங்குதல் என்பது மீண்டும் ஒதுக்கிக் கொள்ளுதல். வைத்தல் என்ற சொல்லிலேயே அடைத்தல் காத்தல் என்று சொல்ற படைத்தால் தான் வைக்க முடியும். யோகக்ஷேமம் உண்டாக்கி காப்பாற்றி தருவது, வைத்தல் உண்டாக்கி காப்பாற்றி தந்து அவற்றை மீண்டும் ஒடுக்கிக் கொள்கின்றாய். வாங்குதல் ஒடுக்கிக் கொள்ளுதல். இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் கண்ணால் காணப்படுகின்ற உலகங்கள் முழுதும் அனைத்தும் யாவையும் அறிவுக்கு அப்பாற்பட்ட படைப்பும் இருக்கலாம், நம்மால் அறியப்படாத படைப்புகளும் உண்டு. ஆகவே மின்னும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். அப்படிப்பட்ட பெருமானே, நீ வந்து எல்லாம் வல்லவனாகிய நீ வஞ்சகப்பெரும் புலையனேனை உன் கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். வஞ்சக பெரும் புலையனேன், வஞ்சகத்தையே வடிவமாக கொண்ட பெரிய புலையன். புலையன் என்பது யாருன்னா, இந்த உடல், உடல் தான் புலால். இந்த உடலே தான் என்று உடல் மீது மிகுந்த பற்று வைத்தவர்களுக்கு புலையன். எல்லாருமே புலையர்கள் தான். உடம்பே தான் என்று உடம்பின் மீது மிகுந்த பற்று, இந்த உடம்பின் மீது இந்த பச்சினை ஒழிக்க ஒழிக்கதான் சிவஞானவர். அதாவது ஊரினை உருக்கி உள்ளி பெருக்கி, ஊன் உருகாமல் உள்ளி பெருகாது. ஊனை உருக்கினால்தான் உள்ளியை பெருக்க முடியும். ஊனை காவல் கைவிட்டு திருமுறைகள்ல புலையர்னு வருவது இந்த இடத்துல புலையனேன்னு தன்னை சொல்லிக்கிறார் குருநாதர். இன்னொருத்தர் சொல்லல, தன்னையே சொல்லிக்கிறார் புலையனே. அவர் அவ்வாறு சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உண்டுடுத்து வாழ்கின்றவன். உடம்ப வளர்க்கறதுக்குனே நான் வாழ்கின்றேன். புலால் மயமானது உடம்பு, இதுவே நான் என்று கருதி இந்த உடம்புகின்ற ஏராளமான பற்றின் காரணமாக எல்லா வழிக்கும் சாப்பிட்டு தூங்கி ஜாதியா பார்த்துக்கிறது, இது நோகக்கூடாது என்ற அளவிலேயே நான் வாழ்கின்றேன். உடம்பு நோகக்கூடாது என்று வாழ்வதுதான் புலை வாழ்க்கை என்று படிக்கும். அப்ப அதற்கு காரணம் தான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது இறைவன்பால் வைக்கின்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணம். வஞ்சகம் என்பது ஒரு அடியவனுக்கு இறைவனை தவிர வேற எண்ணம் இருக்கக்கூடாது. அதுவும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவனுக்கு வேற ஒரு எண்ணமே வரக்கூடாது. அப்படி இல்லாமல் பிற எண்ணங்களே கொண்டவன் என்றுதான் வஞ்சகம். வஞ்சகம் என்பது பிற எண்ணம். வஞ்சனை என்பது என்ன, தான் சொல்கின்ற எண்ணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு எண்ணத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கும். வாழ்நாள் ஒன்று சொல்லுதல், மனதிலும் நினைத்தல், வரே வரமாட்டேங்கிற வரம் வர வேண்டாங்கிற முடிவிலேயே நான் வரையங்கன்னு சொல்றேன். அதான் வந்தனம். உள்ளே ஒரு வேறொரு எண்ணம் இருக்கும், வரமாட்டேன் என்ற எண்ணத்திலேயே வருகின்றேன் என்று சொல்லிதான் வஞ்சகம். அதாவது வேறொரு எண்ணம் தான் வஞ்சகம், வேறொன்று இல்லை. அதற்கு காரணம் பொய், பற்று என்று பொருள். அதற்கு காரணம் அறியாமை. அறியாமை என்னன்னா, மேலான இன்பத்திற்காக நம்ம இடத்திலே நமக்கு மேலான நற்கதி, நம்மை நாம் ஆத்துக் கொள்ளுகிறதுனாலே நம்மை நாம் என்ன பண்றோம், நாம நம்மை நாம் இழக்கின்றோம். நம்மை நாம் இழப்பதினாலே நம்மை நாம் காக்கின்றோம். இதான் நம்ம விட்டு கொடுக்க விட்டு சைவாதான் அறிவை சொல்வது அடிப்படையாக வற்புறுத்துகின்றன. கேட்டு நடக்க நடக்கதான் நமக்கு முன்னேற்றம். நாமே நமக்கு ஒரு நல்லது இது என்று முடிவு செய்கின்ற வரையும் நமக்கு பின்தங்குதல் தான் என்று சைவத்தினுடைய அடிப்படை. அப்ப வஞ்சக பெரும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய். பெருமானே, கோயில் என்பது திருப்புறந்துரை. திருப்புறந்துரை கோயிலின் வாயிலே என திருப்புறந்துரையிலே கோயிலும் காட்டி கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் என்று சொல்வது ஏன் சொல்றாரு அப்படின்னா, பெருமானே முன்பினி என்னை ஆட்கொண்டாய் பெருந்துடையோடு இன்று என் கோயில் வாயிலில் உள்ளே நுழைய முடியாத வண்ணம் உலகப்பித்துக் கொண்டவனாக வெளியிலே நிற்கும் வண்ணம் ஆக்கிவிட்டாய். உலகப்பித்துக் கொண்ட ஒருவன் திருப்புறந்துரையாகின்ற கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது. இதுதான் நம்முடைய குருநாதர் சொல்கின்ற ஸ்டேட்மெண்ட். திருப்புறந்துரையாகின்ற கோயிலுக்குள்ள யார் நுழைய முடியும், உலகப்பற்றினை விட்டவர்கள் தான் நுழைய முடியும். உலகப்பற்றாகின்ற பித்து யாருக்கு, மயல் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் கோயில் வாயிலேயே தொங்கிவிட வேண்டியதான், கோயிலுக்குள்ளே செல்ல முடியாது. அப்ப நின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினார். இது இன்று, பண்டு பெரிய அன்பர் உரியனாக்கினார். முன்பினி வந்து உண்மை உன்னுடைய திருவுருளில் இருந்து திருவுருளையே தெரிந்திருப்பவர்கள், அருள் செய்ய சொன்னார். எப்பொழுதும் அந்த ஒளியிலே இருப்பவர்கள், அமிர்தத்திலே ஊறிக்கொண்டிருப்பவர்கள். அந்த பெரிய அன்பருக்கு உரியனாக்கினார். முன்பினி என்னை ஆட்கொண்ட காலத்திலே பெரிய அன்பருக்கு நெறிவிலே என்னை வைத்தாய். பெரிய அன்பருக்கு உரியனாக, அடியவனாக, உரியன் அடியவன் அவர்களுக்கு தொண்டு செய்வனாக நீ ஆக்கினாய். இன்றோ நான் கோயிலுக்குள் கூட நுழைய முடியாத வண்ணம் உன் கோயில் வாயில் பிச்சனாக்கினாய். இன்று இருக்கின்ற நிலையை முன்பும் முன்பிருந்த நிலையை பின்புமா சொன்றார். இதுக்கு என்ன காரணம்னா, இப்போது இருக்கின்றதே முன்பாக அறிகின்றார், அதை முன்பு வைத்தார். அதன் காரணம் அந்த இப்ப இருக்கின்ற நிலையை சொன்ன உடனேயே முன்பு எப்படி இருந்தோம் என்பதை அறிந்ததுனால அந்த முன்பிருந்த நிலையை பின்பு சொல்கின்றார். முன் பின்னாக நினைத்துக் கொள்கிறார். ஆனா சொல்லணும்னா, பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், இன்றோ கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் என்று சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லாமல் இன்று இருக்கின்ற நிலையை முன்வைத்தார். பெருமானுடைய அந்த கருணையை வந்து பெற வேண்டும் என்பதற்காக, பெருமானே இப்படி ஆக்கிவிட்ட நீ முன்பு என்னை எப்படி வைத்திருந்தார், நீ பிச்சைக்காரனா விட்ட நீ முன்பு எப்படி ஆக்கியிருந்தாய். பிச்சன் என்பது பித்து பிடித்தவன். இது நேர்மையான பொருள். ஆனால் இதை வந்து ரெண்டு சேர்த்தே வந்து ஆட்கொண்டதாகவே சொல்வார்கள் உண்டு. பெருமான் வந்து அந்த அன்பாகின்ற பித்தனை கொடுத்தான், கோயில் வாயிலே அன்புடையவனாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். சிறப்பு சிறப்பு இல்லை. பெரிய அன்பருக்கு உரியனாக்கினார், பெரிய அன்பர்கள் இருவனுக்கு புரியாதவர்கள், அவர்கள் எப்போதுமே கோயிலுக்குள்ளே அகம்படிக்க செய்வார்கள். அவர்களுக்கு உரியனாக்கினதுனாலே கோயிலுக்கு உள்ளே செல்ல முடியாமல் வெளியிலே நிறுத்தி விட்டார் என்பதுதான் நேர்மையான பொருள் என்று பிரச்சனை. ஆகவே முன்பு என்னை பெரிய அன்பருக்கு உரியனாக்கியது, இப்பொழுது கோயில் வாயிலில் ஒரு பிச்சனாக பிச்சன் உலக பித்துக் கொண்டவன் பிச்சன் ஆக்கினார். இவ்வாறு நீ செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு ஓமை சொல்றாங்க. ஒரு ஓமை என்ன சொல்றாங்கன்னா, பெருமானை நீ இவ்வாறு செய்யக்கூடாது, முன்பு பெரிய அன்பருக்கு உரியனாக்கி விட்டு இன்று கோயில் வாயிலே பிச்சனாக்குதல் தகாது, பொருத்தம் இல்லை. என்ன காரணம்னா, ஒருவன் அறியாத ஒரு மரத்தை வளர்க்கின்றார், அது வளர்ந்த பிறகு அது பெரிய நச்சு மரம், நச்சு மா மரம், மா நச்சு மரம், பெரிய நச்சு மரம். அதுதான் பெரிய நச்சு மரம் கேட்டா அதனுடைய இலையை தின்றால் கூட இறந்து விடுவார்கள், அதனுடைய கனியை தின்றாலும் இறந்து விடுவார்கள், காயை தின்றாலும் இறந்து விடுவார்கள், அதனுடைய நிழலிலே இருந்தாலும் உடம்பிலே அரிப்பு போன்ற நோய்கள் வரும். அதான் மா நச்சு மரம். அந்த மரத்தை அந்த மரத்தை இலை சாப்பிடல, நிழலுக்கா விழுந்து சொன்னா கூட உடம்புலாம் எரிய ஆரம்பிச்சிடும். நச்சு மா நச்சு மரம் அப்படி தன சொல்றாரு. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகிரும் கொலார், ஒருவன் அறியாத அந்த மரத்தையே தன்னுடைய தோட்டத்துல வைத்து விட்டான். அது வளர்ந்த பிறகு அது கொடிய நச்சு மரம் என்று தெரிகின்றது, விஷ மரம். ஆனால் அவனுக்கு அதை வெட்டுவதற்கு மரம் வராதான், உலகியல்ல. நாமெல்லாம் அது சின்ன கண்ணா இருக்கும் போது பூமியில நாமே அதை வந்து பதிய வச்சோம், அப்புறம் வேளா வேலைக்கு அதுக்கு நாமே தண்ணீர் விட்டோம், அது குளிர் விடுவதையெல்லாம் நாமே கண்டு கழித்தோம், அது பூக்கதை நாமே கண்டு கழித்தோம், அது காய்ப்பதை நாமே கண்டு கழித்தோம், அதுல வந்து விலங்குகள் வேந்து விடாமல் நம்ம விலங்குகள் வேயாதே இருந்தாலும் வேந்து விடுவோம், அது நச்சு வரும் தெரியாது இல்ல, அதை வேறிட்டு காத்தோம். இப்படி நாம் பெற்ற பிள்ளையை போல வளர்த்து விட்டோம். நம் கையினால எவனுக்கும் மரம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்தவனுக்கு தன் கையினால கோலால எடுத்து அந்த மரத்தை விட்டுவதற்கு மரம் வராது சொல்றாங்க. அப்படிலாம் கருணை உள்ள குன்றெல்லாம் பழங்காலத்துல இருந்திருக்கோம், மனம் வராது என்று காளிதாசன் சொல்றார். காளிதாசன் மகாகவி ஒரு குமார சம்பவம் இந்த நூல்ல சொல்றார். விஷ விரோபி சம்வர்த்திய சுயம் சேர்த்தும் அசாம்பிரதம் வழக்கம் இல்லை. அதாவது பாரகன் என்ற அசுரன், அந்த அசுரன் வந்து தேவர்களை துன்புறுத்துகின்றான். அந்த அசுரனுக்கு வரங்களை எல்லாம் அளிப்பவர் பிரம்மதேவன் தான். அந்த பிரம்மதேவன் கிட்ட போய் தேவர்கள் முறையிடுகின்றார்கள், தாரகாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரம்மன் சொல்றார், நானே அவனை வளர்த்து விட்டு விட்டேன், எனக்கு அவனை கொள்வதற்கு மனம் வராது. என்ன காரணம்னா, தாம் வைத்து வளர்த்த ஒரு விஷ மரமாயிலும் அதனை உலகினரை கொள்வதற்கு மனம் ஒவ்வாது, அவனை கொள்கின்றவன் சிவனுக்கு குமாரனாக பிறப்பான் என்று சொல்றான். சிவகுமாரன் தான் தாரகாசனை கொள்வான், சிவனுக்கு குமாரன் பிறந்து தாரகாசனை கொள்வான் என்று பிரம்மதேவன் சொல்வதாக குமாரசம்பி சொல்றது. அந்த குமாரசம்பி அந்த உண்மையை இங்கே ரெண்டு குருநாதர் எடுத்து போடுறார். தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகிலும் கொல்லா கொலா கொல்ல கொலார்னு அதிகம் சொல்வாங்க. கொல்லா பெருமானே, தாம் வளர்த்த ஒரு நச்சு மரத்தினை உலக மக்களே கொல்ல மாட்டார்கள், கொல்லுதல் வருத்துதல் இந்த கொள்ளு தருகின்றது. அப்ப அதனை வருத்த மாட்டார்கள் வெட்ட மாட்டார்கள் என்று இருக்கும்போது, பெருமானே என்னை நீ என்னுடைய தகுதி இன்மை அறியாது நீ ஆட்கொண்டாய் என்று கொண்டாலும் கூட ஆட்கொண்ட பிறகு என்னை வருத்தலாமா, என்னை நீ பெரிய அன்பருக்கு உரியனாக்கி பிறகு கோயிலுக்குள் நுழைய விடாமல் கோயில் வாயிலே உலகத்திற்கு கொண்ட ஒரு பிச்சனாக என்னை மாற்றலாமா, இது என்னை வருத்துகின்ற செயல் இல்லையா, என்னை ஆட்கொள்வது என்பது என்னை ஆட்கொண்டு பெரிய அன்பருக்கு உரியனாக்குவது என்பது என்னை மரமாக வைத்து வளர்த்தலை கொக்கும், பிறகு அந்த மரத்தினை வெட்டுதல் தான் என்னை கைவிடும், என்னை ஆட்கொள்ளுதல் மரம் வைத்தல், பெரிய அன்பருக்கு உரியனாக்குதல் மரத்தை வளர்த்தல், பிறகு என்னை கைவிடுதல் என்பது தாம் வளர்த்த மரத்தை தானே வெட்டுதலை போன்ற ஒரு செயல், அதனை உலகினர் செய்ய மாட்டார்கள், நீ செய்யலாமா என்பது அங்கு இசையச்சு. உலகினர் செய்ய மாட்டார்கள், அதை நீ செய்யலாமா என்பது அங்கு இசையச்சு. அதனால்தான் வந்து நீ கோயில் வாயில் பிச்சனாக்கினாய் இன்று, பண்டு பெரிய அன்பருக்கு உரியனாக்கினாய், இன்று அந்த மரத்தினை வெட்டுவார் இல்லை, பண்டு அந்த மரத்தினை வளர்த்தவர்கள், ஆனால் பண்டு என்னை ஆட்கொண்டு என்னை வளர்த்தது இன்று என்னை கைவிடுதல் முறையோ என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. தாம் வளர்த்ததோ நச்சு மாமரம் ஆகினும் கொலார், நானும் அங்கனே என்னையும் அங்கனே கருதுவாயாக, நானும் அங்கனே இருக்கின்றேன், நானும் அங்கனே உன்னால் காக்கத்தக்கவன் என்பதை இங்கு குறிப்பிட்டு பெருமானை, தாம் வளர்த்த ஒரு நச்சு மாமரம் ஆகினும் உலகினர் கொல்ல மாட்டார்கள், நானும் அங்கனே என்று விண்ணப்பிக்கின்றார் பெருமானே, என்னையும் அவ்வண்ணமே நீ கருதுவாயாக. என்று நான் வந்து நான் தீயவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடக்கூடாது, வெட்டுகளை வந்து கைவிடுதல். நான் தீயவனாக இருந்தாலும் அடிமை பண்புக்கு தகுதியற்றவனாக இருந்தாலும் என்னை நீ கைவிடுதல் என்பது ஒவ்வாது என்ன.

தன்னுடைய பொருளை ஒருவன் காத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு இன்னொருத்தர் செல்லார் தான் நான் கவனிக்காம போனேன், இது என்னுடைய செல்ல நான் காக்கிர எடுத்துள்ள. தன்னுடைய பொருளை ஒருவன் தான் காத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானே, நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமையாக என்னை நீ காக்கப்படவியவன் என்று உடைய நாதனே போற்றி போற்றி என்று உனக்கு வணக்கம், என நீ பாதுகாப்பாயாக. இரண்டு பொருளையும் பெறும், போற்றி போற்றி செய் என்பது பொருள், என்னை காப்பாய், போற்றி உனக்கு வணக்கம். அது ஒரு உயங்கல் வேண்டும். உடைய நாதனே போற்றி, அப்புறம் நின் நலால் பற்று மற்றனுக்கு ஆவதென்று ஆவதென்று இனி உடையனோ. மின்னலால் பற்று மற்று எனக்கு ஒன்று உடையனோ என்றாலே போறோம். ஆவதுன்னு ஒரு சொல் போட்டிருக்காரு. மின்னலால் உன்னை தவிர, அலால் வருது பாருங்க, மின்னலால் உன்னை தவிர இன்னொன்று. மின்னலால் பற்று, நான் பற்று கொள்கின்ற ஒரு அடைக்கல பொருள், எனக்கு வந்து சரணாகதி ஆகின்ற ஒரு பொருள். பற்று மற்று வேறுனர்த்தம், மின்னலால் மற்று பற்று, மின்னலால் வேறொரு பற்று எனக்கு இனி இப்பொழுது உடையனோ, நான் அதை கொண்டிருக்கின்றேனோ, உன்னை தேட வேறென்றே பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றேனோ. ஆவதுன்னு ஒரு சொல்லிருக்கு, ஆவது என்பது மேலான நன்மை செய்வது என்பது பொருள். அதாவது எனக்கு உறுதி பிழைக்கின்ற ஒரு பற்றினை உன்னை தவிர நான் இப்பொழுது கொண்டிருக்கின்றேனோ. அதாவது இப்பொழுது நான் உடம்பினை பற்றி இருக்கின்றேன், ஆனால் எனக்கு உறுதி செய்யாது, உன்னையும் பற்றி இருக்கின்றேன். எனக்கு உறுதி செய்வதாக உன்னை பற்றி இருக்கின்றேனே தவிர உடம்பினை பற்றவில்லை என்பது பொருள். எனக்கு நன்மை செய்கின்ற பற்றாக நான் உன்னையே பற்றி இருக்கின்றேன். எனக்கு நல்லது செய்யும் என்று நான் இன்னொரு தெய்வத்தை பற்றவில்லை. நான் உடம்பினையும் பற்றி இருந்தாலும் கூட அது எனக்கு நன்மை விளைவிக்கும் என்று கருதி பற்றவில்லை. அதனை நான் இயல்பாக அறியாமையின் காரணமாக பற்றி இருக்கின்றேன். அந்த பற்று தவறு என்பதை உணர்ந்தே இருக்கின்றேன். இல்லைனா திருவாதிரி உலக கதை, அந்த உடம்பு மீது பற்று, அந்த பற்றினால் நான் அழிந்துவிட்டேன் என்பதை உணர்ந்தே இருக்கின்றேன். என்னை இந்த இடத்திலிருந்து உயிர்ப்பதற்கு உன்னை தவிர இன்னொன்றினை நான் பற்றவில்லை. பற்று மச்சிலேன் கண்டா என்று சொல்லப்படுற வாழாப்பற்று, அது பெருமானை தவிர இன்னொன்று தன்னை காத்து நின்றதை நிற்கவில்லை. இறைவனை தவிர இன்னொரு பொருள் தன்னை காத்து நின்று நம்முடைய குருநாதர் நிற்கவில்லை. கற்றறியேன் கலைஞானம் பிரசிந்தேயன் ஆயினும் மற்றறியேன் பிற தெய்வம். ஆகவே ஆவது எனக்கு உறுதியை செய்வது, எனக்கு உறுதியை செய்வதான பற்று மற்று இன்னொரு பற்று உடையனோ எனக்கு உண்டா, அந்த அந்த பற்றினை கொண்டிருக்கின்றேனா. பணி என்றால் பதில் சொல் என்று, பணியீர் பணியீர் என்றால் சொல்லுங்கள், விடை கூறுங்கள், பணித்தருளுங்கள், சொல்லு பதில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது தொழுவனோ பிறவை திணிப்பனோ எனக்கு துணையினை துணையினை நெய்வனோ சொல்லாய், பழவிடையானே வைகிலேன் கண்டாய், வருகையும் பொருள் புரியாயே, உன்னை தவிர இந்த தெய்வத்தை தலைவரும் நினைத்திருக்கின்றன நீனே சொல்லு. இந்த கேள்வியில்தான் இறைவன் மாத்திப்பார், ஏன்னா அது கிடையாது என்பதனால அவர் மாத்திக்கிற கேள்வியா கேட்கிறார். உடைய நாதினியை போற்றி மின்னலால் பற்று மற்று எனக்கு ஆவது நன்மையை பெறுவது ஒன்று, இன்னொரு பற்று மற்று பற்று ஒன்று, அதனை இனி என்றால் இப்பொழுது உடையனோ, இப்பொழுது நான் அதை கொண்டிருக்கின்றேனா, பணி பதில் சொல்வாயாக, உடையனோ பணி போற்றி. கும்பரார்த்தம் பராபரா, பராபரன் என்ற சொல்லுக்கு மேலுக்கும் மேலானவன் பொருள். பரம் என்றால் முன்னிருப்பது, அபரம் என்றால் பின்னிருப்பது. தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றான் இவன், தேவர்களுக்கு பின்னும் இருக்கின்றான். தேவர்களுக்கு முன்னிருப்பதனால தேவர்களை எல்லாம் படைக்கின்றான், தேவர்களுக்கு பின்னிருப்பதனால தேவர்களை எல்லாம் ஒடுக்குகின்றான். பெருமாள் அயன்முறை எல்லா தெய்வங்களும் பெருமான் முன்பே இருந்து படைத்தருகின்றான். பிறகு அத்தனை பேரையும் கொடுக்குகின்றான். மகாசங்கார காலத்துல அப்படி எந்த தெய்வமும் இல்லை, அவன் மட்டுமே எஞ்சி இருக்கின்றான். தேவர்களுக்கு முன்னும் இருக்கின்றான் பின்னும் இருக்கின்றான். பரம் என்றால் பின்னிருத்தல், அபரம் என்றால் பின்னிருத்தல், பராபரம் முன்னும் பின்னுமா. இந்த இடத்துல அந்த பொருள் உம்பரார் கம்பராபரா, உம்பர் என்பது மேல், உம்பரார் மேலுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் எல்லா தெய்வங்களும் ஒருவருக்கொரு மேலானவர். திருமால் வரையிலும் தெய்வங்களுக்குள்ள அக்னி முதல்ல, திருமால் கடைசியில, இவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன் பரதேவதையாகின்ற இறைவன். கும்பரார் கம்பராதரா போற்றி, யாரினும் கடையனா இனேன் போற்றி. பெருமானே, இப்படிப்பட்ட உன்னை தவிர இன்னொரு பற்றி எனக்கு ஆவது என்று இல்லாத பற்றியிருந்தாலும் கூட நான் யாவரினும் கடையனாயினேன் போற்றி, என்னை காத்தருள்வாயாக. எல்லாரோட மட்டமா போயிட்ட பெருமானை வணங்கியும் எல்லாரோட மட்டமா போய்விட்டவன்றிருக்கு. காரணம் என் குறை, என்னுடைய உடற்பற்று, என்னுடைய உடற்பற்றின் காரணமாக எல்லோரும் கடைவனாகிறேன். எப்படி எல்லோரும் கடைவனாகிறேன் என்றால், பெருமானால் கடைக்கணிக்கப்படாதவர்கள் கிடையார்கள், ஆனால் கடைக்கணிக்கப்பட்டு அந்த அருளை இழந்தவன் கடைக்கணிக்கப்படாதவர்களும் கிடையாது.
பெருமான் அருளுக்கு பார்த்து

0: இருக்காங்க. அவர்களோட மட்டமாக்கிட்ட என்ன காரணம், பெருமானவர் அருளுக்கு பாத்திரமாகியும் அதனை இழந்து விட்டேன். கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என கண்ணில்லாத குருடர்களை விட குருடனாயிருந்து கண்ணை பெற்று மீண்டும் அறியாமையால் இழந்தவன் மிகவும் துன்பமுறுவான். அதே போல ஆகிவிட்டனாகவே யாவரினும் கடையனாயினேன் போற்றி என்னை காத்தொள்வாயாக. யாரினும் கடையனாயினேன் போற்றி, அதற்கு நீ காத்தொள்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னார், என் கருணையே காரணம். என் பெரும் கருணையாளனே போற்றி, எனக்கு உரியவனாகின்ற பெருங்கருணையாளன். திருப்பெருந்தூர் கருணை பரங்கருணை என்று பெருங்கருணை என்று சொல்வார். பெருங்கருணை என்று பல இடத்துல சொல்றாரு. ஆகவே அந்த கருணைக்கு இணையே கிடையாது. மாறியில்லாத மாக்கருணை எல்லாம் என்பதனால பெரும் கருணையாளனே போற்றி இருந்து நான் வணங்குகின்றேன். அந்த கருணையே கிடையாது கொண்டு நீ என்னை மீண்டும் காக்க வேண்டும். என் பெருங்கருணையாளனே போற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் போற்றி, பண்டு என்னை நீ அடியனாக்கினாய், இப்பொழுதும் மீண்டும் அதுபோலவே ஆக்க வேண்டும் என்பது குறிப்பிட்ட என்னை நீ அடிய அந்த கருணையை நிற்கும் போது கருணையின் விளைவிலையும் நிற்கின்றார். என் பெருங்கருணையா என எனக்கு வழிவகை என்பது என் கருணைதான். அதை தவிர வேறொரு பற்றி கூட எனக்கு இல்லை. யாரிலும் கடையனாகி ஆகியிருக்கும் நிலையிலே எனக்கு இந்த கடலிலே கட்டளிக்கும் நிலையிலே எனக்கு துணையாகவும் கருணையை நான் கருதுகின்றேன். என் பெரும் கருணையால் என்னை பற்றி, என்னை நீ அடியனாக்கினாய் பற்றி, ஆதியும் அந்தம் ஆகினாய் பற்றி, அத்தனை அனைத்து படைப்புகளுக்கும் உலகங்களுக்கும் முதலாக வித்யாந்திக்கின்ற பெருமானே என்று சொன்னேன். ஈரும் முதலுமாக இருக்கின்ற பெருமான் உன்னிடத்திலேயே அனைத்தும் தோன்றும், உன்னிடத்திலே அனைத்தும் இருக்கும், உன்னிடத்திலே அனைத்தும் ஒடுங்கும் என்பதனால உன்னை தவிர வேறொரு கதி யாருக்குமே இல்லை. யாருக்குமே இல்லை என்று சொன்னாலும் அவரவர்கள் இதை உணர்கின்ற அளவிலேதான் உன்னை துய்ப்பார்கள். உண்மையிலே இறைவனை தவிர இன்னொரு பற்றுக்கோடு என்பது யாருக்கும் இல்லை. என்ன காரணம், எல்லா உலகங்களும் எல்லா உயிர்களும் இறைவனிடத்திலே தோன்றி இறைவனிடத்திலே இருந்து இறைவனிடத்திலே ஒடுங்கும். இறைவனே ஆதி அந்தமா இருக்கின்றான். ஆனால் அவனே ஆதி அந்தமா இருக்கிறான் அறியாத அறியாத வரையிலும் மனைவி மக்கள் பெற்றோர் சுற்றம் இடத்தை பற்றாக அறிவார்கள். அவனேதான் ஆதிமன்றம் என்பது அறிகின்ற அளவிலேதான் அவர்களை விட்டு இறைவனை பற்றாக அறிவார்கள். உற்றார் சுற்றமெனும் அது விட்டு நுண்ணடைந்தேன், உற்றார் சுற்றம் என்று அதையெல்லாம் விட்டுவிட்டு நுண்ணடைந்தேன், உண்மை அடைந்தேன். அதனால எற்றால் என் குறைவு, என் இடரை துறந்து இருந்தேன். அதனால என்ன எனக்கு குறைஞ்சு போச்சு, என் கால கட்டிருக்கிறது கழுத்தில கட்டிருக்கிற சுமையெல்லாம் விட்டு இருந்தேன். ஒருவன் என்ன பண்றான், தன் முதுகிலும் தலையிலும் சுமை சுமந்துட்டு போறான். அந்த சுமை தன்னை காக்கும் என்று சுமந்துட்டு போறான். ஆனா குருநாதர் என்ன பண்றாரு, இந்த சுமையெல்லாம் உன்னை வருத்தமே தவிர உன்னை காக்காதுன்னு சொல்லியா அவர் தன்னுடைய திருக்கரங்கள்னால முதுகில தாங்கியிருக்கிற மூட்டையை கீழே வைக்கிறாரு, தலையில தாங்கியிருக்கிற மூட்டையை கீழே வைக்கிறாரு. பெற்ற உன்னான் நிம்மதி, இந்த சுமை இறங்கினதுனால எனக்கு என்ன சிரமம், என் இடரை திறந்திருந்தேன், உற்றால் சுற்றங்களும் அதை விட்டு முன்னடைந்தேன், பெற்றால் என் குறைவு, என் இடரை திறந்திருந்தேன் என நம்பியார்கள் சொல்லுவார். அதே போல பற்றுக்கள் எந்த நிலையிலே அறிவு என்று சொன்னால் பெருமானே ஆதியும் அந்தமாயிருந்து அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கின்றான், அவனே நமக்கு பற்றுக்கோடு என்று சர்வ காரண காரணம் அனைத்திற்கும் மூலப்பொருளாகின்ற மூல காரணம். அவனிடத்திலே வந்தோம், அவனிடத்திலே செல்கின்றோம், அவனைத் தவிர நமக்கு உண்மையான உறவு இல்லை என்பதை அறிகின்ற அளவிற்கு இந்த உலக பற்றி நீங்கும், அவர்கள் திருவடி பற்றி உண்டாகும். ஆகவே ஆதி மந்தமும் போற்றி அப்படி எனக்கு அப்பனாக இந்த பெருமானே இவ்வாறு உன்னை அறிகின்றேன். ஆகவே பண்டு நின் பெருங்கொழியினால் நீ ஆண்டவாறு இப்பொழுதும் மீண்டும் ஆறும் என்ற அந்த குறிப்பிட்டோடு இந்த பாடல் முடிகின்றது. அடுத்த பாடல்
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: அந்தியும் நண்பர். பாடியவர்: தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: பகனும் அஞ்சி பதம் கொள்வியே அஞ்சி பகனும்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: தோருடைய செவியன் அருநெறிய மறை வல்ல முனியவன். பாடிப்பவர்: திண்டுக்கல் திருநாவுக்கரசு ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நன்னர் அருளி செய்த கொல்லிக்கவான பண்ணிலை அமைந்த 6 திருப்பதிகம் திருமுதுகுன்றம் திருத்தலத்திற்குரியது நஞ்சியீடு என தொடங்கும் திருப்பதிகம். பண்வரிசையிலே 43 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: 들이켰단 말.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 34வது திருப்பதிகம் உயிருண்ணி 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் சிவானந்தம் மேலிடுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. இப்பதிகம் நட்டபாடை பண்ணில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 35வது திருப்பதிகம் அச்சப்பத்து தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஆனந்தம் உறுதல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. அடியார் பெருமக்கள் எதற்கும் அஞ்ச வேண்டியது இல்லை என்கிற உன்னதமான பதிகம் இப்பதிகம். இப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் நல்ல நிலையை அடைவார்கள் என்பது திண்ணம். இதனுடைய பண் நடபைரவி.

0: బలం.
1: ఓం నమః శివాయ.
2: యు ఆర్ లిసనింగ్ టు శైవం.org రేడియో, ది 24/7 స్పిరిచువల్ ఛానల్ ఫ్రమ్ శైవం.org.
3: வருக வருக அண்ணாமலையும் அண்ணா போர்த்தி கண்ணார முதல் கடலே போர்த்தினு சிவம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து உட்கார்ந்தா கருத்தரங்கு தொடங்குறேன். முதல் கருத்தரங்கு காலை பொழுது இறைவனின் நிறம் எது அப்படின்னு கருத்தரங்கு. இறைவனுடைய நிறம் கருத்தரங்கு, தேவலோகத்து கருத்தரங்கு. நம்ம என்ன பண்ண சாதாரணமா நம்ம ஊர்வலம். அப்ப இறைவனின் நிறம் எது? ஒருவர் இறைவனின் நிறம் செம்மையே, ஏன் செம்மேனியம்மோ என்று சொல்லுகிறார். உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உயோடு. அவரு இந்த சிவப்புங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ, பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அப்படியே மேற்கோள் பாரு கொற்ற 12 திருமுறை. இறைவன் எங்கெங்க சொல்றாங்க? அடுத்தவர் எந்திரிச்சார். இறைவனுடைய திருமேனி வெள்ளவெளியேன்னு இருக்கும். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான், உடம்புல எல்லாம் திருநீர் பூசி இருப்பார். அதனால திருநீருடைய நிறம் வெண்மை, எனவே திருநீர் பூசுவதும் வெந்நீர் மேற்கோள். அவன் பிடிக்கிறான் வெண்மைங்கிறது. இன்னொருத்த நீலம், நீலம் அடிமன்றத்தில் ஒருவன் போல மண்ணுக பெருமணியே புறநானூறு, எனவே நீலம் கற்பான். பார்த்தா ஒருத்தர் பச்சைனார், சிவப்புனார், நீளம்னார், இது என்ன கருத்தரங்க தலைவர் ஒருத்தர் போட்டிருக்கு. அவர் அல்லவா எல்லாத்தையும் எல்லாம் 10-10 மணித்துளிகள் எல்லாம் போட்டோன்னா 50 நிமிஷம் கொடுத்தாச்சு தலைவருக்கும் 10 நிமிஷம் தலைவர். இப்பொழுது அந்தர்கள் பலரும் சிவப்பென்றே கூறினார்கள், அதற்கு பல அருமையான மேற்கோள் காட்டினார்கள். அதுபோல் ஒவ்வொருவரும் தான் தான் எடுத்துக்கொண்டதுக்கு நல்ல திருமுறையிலே மிகச் செமையாக நிறத்தை காட்டி அழகு செய்தார்கள். எல்லாரும் நல்ல அருமையாக 12 திருமணியும் பயின்றிருக்கிறார்கள். மிக்க நல்ல அன்பர்கள். நீங்களும் கேட்டு மகிழ்ந்தீர்கள், நானும் கேட்டு மகிழ்ந்தேன். ஆனாலும் என்ன முடிவுற, என்ன முடிவுற, ஆனாலும் இறைவனின் நிறத்தை யாரே அறிவார்? ஆதலால் இக்கருத்தரங்கு இந்த அளவில் நிறைவு பெறுகிறது. இங்க இருந்தது அடியேன் சொல்லலாமோ அப்படின்னது. அன்பர்கள் கூறியவாறு ஐந்து நிறமும் உடையவன் யார் கூறினார்? நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த அப்படி இருக்கணும். யாரு அந்த கருத்தரங்கு தலைவர்? எல்லாரும் கைதட்டி யார் யார் சொன்னதுனா, திருவண்ணாமலை இருந்த அன்பர்கள் பாருங்க, சிவபுராணம் அப்படியே மனசுல இருக்குது, வேண்டிய நேரத்துல வேண்டிய மாதிரி வருது. பாருங்களேன், நமக்கு தான் சிவபுராணம் தெரிஞ்சது, நிறங்களோர் ஐந்துடையாய் வர மாட்டேன்ட்டுக்கு அந்த அன்பர்களுக்கு. எனவே தலைவர் பார்த்தார், எனவே இந்த முடிவுரை அடியேனுடையதல்ல, திருவண்ணாமலை அன்பர்களின் முடிவு முடிவுடையது. எனவே இந்த நன்றியை அவர்களுக்கே செலுத்துங்கள் அப்படின்னார். எப்படி இருக்கு நமக்கு அப்படின்னா, எல்லாம் திருவண்ணாமலை பெருமானுடைய அருள் அப்படின்னா. இப்படி ஒரு கருத்தரங்கு காலையில, பிற்பகல் ஒரு கருத்தரங்கு. என்ன அவன் என்ன போட்டான்? இறைவன் ஒருவனா பலரா அப்படிங்கிற கருத்து. இறைவன் ஒருவரா பலரா அப்படின்னு, ஏன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவன் இன்னும் ஒருவன் காண்க திருமண திருமண இதெல்லாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன் இன்னொரு, இது ஒருவன்கிறத பேசினான். இன்னொருத்தன் பார்த்தேன், உயிர்க்குயிராக எல்லா உயிரினத்திலும் பெருமான் இருக்கிறான். அதனால என்னன்னு கேட்டாரு, எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறான், இறைவன் பலன் அப்படின்னா. இறைவன் பலன் அதுக்கு வேண்டிய கருத்து இல்ல. ஒரே சேரும் 84,000 யோனி பேதம் வரை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அங்கங்கன்னா அத்தனை உயிரினத்திலும் இருக்கணும். எனவே அப்ப இறைவன் இப்படி ஒருவன் ஆவான். அதனால அப்படின்னு, அதே போல மூவராகி நின்றான் என்று ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தர் பாங்க ஒன்னு சொல்லி ஆக பலர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒருவர் தான் சொன்னாங்க. தலைவர் என்ன பண்றாரு, பெக்க பெக்கன்னு முடிச்சாங்க பாத்தீங்களா. திருவண்ணாமலை அன்பர் போயிருந்தார். ஆகவே அவர் ஒருவன் என்றும் பலர் என்றும் சொல்லலாம், ரெண்டுக்கும் திருமுறையில் இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. திருவண்ணாமலை அன்பர் அங்கேயிருந்து போய் அடியன் ஏதேன்னு சொல்லலாமா, காலையிலையும் சொன்னீங்க இப்ப சொல்லுங்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்கு, அருமையா புரிஞ்சு. அப்ப என்ன, ஏகன் ஏகன் தான், ஆனால் உயிர்க்குயிரோடு அவன் இருந்து அருளுகிறான் என்பது பற்றி அநேகன் என்று சொல்றோமே தவிர, ஆனா ஏகன் ஏகன் தான். எப்படி முடிவிட பார்த்தீங்களா, இப்படி இருக்குன்னு கருத்துறங்க. அருமையா, அருமை எல்லாம். திருவண்ணாமலை அன்பர்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் போகக்கூடாது, நல்ல நாலு நாள் இங்க இருக்கிறான் எல்லாம். இங்க உங்களுக்கு எல்லாம் உணவு எல்லாம் என்னது, கற்பக தருவங்களை உட்கார்ந்து காமதேனு உங்களுக்கு பருமாறும். கற்பக தருவம் காமதேனு, அதனால இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், கற்பக தரு காமதேன் பருமாறுது. என்ன வேணும், இந்த உலகத்துல சிற்றுண்டியில எத்தனை வகை உண்டோ அத்தனையும் இருக்கு. நீங்க எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல, அதனால வந்து இப்படி இருக்கிறது சரின்னு. அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வயமா கொண்டு வந்தாங்க, பரவாயில்ல சாப்பிடுங்க ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு. நான் சுகர் பேஷண்ட், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, அதுக்கெல்லாம் டீ மருந்து இருக்குது நீங்க போடுங்க. அதனால எல்லாம் அது அவ்வளவு விட்டுருக்கோம். ராத்திரி இருந்து மறுநாள் சிவ பூஜை எல்லாம் பண்ணோம், பண்ணிட்டு மறுநாள் காலைல இதோ மீண்டும் கருத்தரங்க 9 மணிக்கு. என்ன மூன்றாவது கருத்தரங்க, அது என்ன, அப்படின்னா பெருமான் வடிவு எப்படிப்பட்டது, வடிவு வடிவு ரொம்ப அந்த அணுவா அல்லது அண்டமா பெருசா இருக்குமா, இறைவனது வடிவு எப்படிப்பட்டது. இப்ப நேத்து போட்டது நிறம் காலையில, மாலையில என்ன போட்டோம், ஒருவன பலரா. இப்போ அவனுடைய வடிவு எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தரும் 84,100,000 யோனிதோறும் பெருமான் இருப்பதனால அணுவாதான் இருப்பான். அணுவாதான் அணுத்தரு தன்மையில் அணிந்தோன் காண்க என்று மணிவாசிரியர் கூறுகிறார். எனவே அவர் அணுதான் அப்படின்னா சின்னத்தூர் தான். இன்னொருத்தர் பார்க்க, இல்லை அவன் பறந்தும் விரிந்தும் எங்கும் இருக்கலாம், பெரியவனா இருக்கலாம். எப்படி சார், எப்படி இருக்கிறான், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகர. அப்புறம் என்ன, 101 கோடியின் மேற்பட விரிந்தன, அப்படி விரிந்து பிறகு. அப்படிப்பட்ட அண்டங்களை எல்லாம் எப்படி இருக்குதான், அவையெல்லாம் அணுவாய் இவன் பெரியவனா இருக்கான். அவ்வளவு பெரிய அண்டங்களும் மிக என்ன சின்னதா இருக்க இவன் மிக பெரிய வடிவு எடுக்கிறான் என்று. அப்போ பெருமான் அண்டங்களை எல்லாம் விட மிகப்பெரிய கடந்தவனாக பேரண்டமாக விளங்குகிறான், அவன் பெரியவன் அப்படின்னு. இவர் அணு. இப்ப தலைவர் முடிவுரை என்ன பண்ண, அணுவா அண்டமா, அது நீ இப்ப எல்லாமாக இருக்கிற என்ன பண்றது, என்ன பண்றது. திருவண்ணாமலை அன்பர்கள் இப்பொழுது யாரேனும் வந்து சொன்னா தேவலான்னு நினைச்சாங்க, 2 நாள் சொன்னாங்க, 3ஆம் நாள் கருத்தரங்க திரு அண்ணாமலை அன்பர்களே சொல்லி இது எங்களுடைய வானுலகம் என்னைக்கும் மறக்காது, உங்களை நன்றியோடு போற்றும். அணுவிற்கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுட்டி நின்ற கரும்பி. அப்போ அணு அணு அணு அணு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்ன, அவன் விட சின்ன அணு இல்ல. நீங்க ஆண்ட ஆண்ட ஆண்டம் சொன்னீங்கன்னா அவன் விட பெருமை. அப்ப பெரியதினும் பெரியதுமாய் சிறியதினும் சிறியதுமாய் இருப்பான் எங்கள் பெருமான், இதுதான் உடைய வடிவின் நிலை அப்படின்னா. ஆடாடா போனே எல்லாம் சொல்லிட்டாங்க, புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே அப்படின்ட்டான். போய் பிறந்தா திருவண்ணாமலையில அடியார் கூட்டத்துல பிறகு நீ இங்க கருத்தது தெரியாது காமதேனு பாருங்க, 3-4 கருத்தரங்கல ஒரு நாளைக்கு யோகியதை சொல்ல தெரிஞ்சது தெரியுது. மூணு நாளைக்கு அவங்க தான் சொன்னாங்க, போன திருவண்ணாமலையில பிறகு திருவண்ணாமலை. அதனால நம்மள ஐயா நீங்க எல்லாம் உங்களை நாங்க திருவண்ணாமலைக்கு அனுப்பிவிட்டு நாங்க எல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்துடுறதா இருக்கும். ஆகையா எப்பொழுதும் காத்திருக்கிறோம், வருகை என்று அருள் புரியாயே என்று எங்கள் பெருமான் வரவேற்பான். என்று வந்தா என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பு. நாங்க உண்டி நாடு வேத்திலாறு சுயத்திரத்தின் உப்பிலா அந்த நாயக தொண்டர் லட்சியில் அமுது செய்வதற்கும் நாங்கள் கொடுக்கிற பாலே ராத்திரிக்கு வந்து ஒட்டு வந்து சாப்பிட முடியாம முடியுது. அதனால அப்படி சாப்பிடுவோம். வருக என்று சொல்லி மீண்டும் நாம் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு வந்து விட்டோம். இப்ப கருத்தரங்கு முடிஞ்சது வந்துட்டோம். அப்ப என்ன கருத்தரங்கு? மூன்று விதமான கருத்தரங்கு. வண்ணந்தான் தேயதன்று வெளிதேயன்று, அவன் நிறம் சிவப்பா அல்லது வெண்மையா என்றதுல இதுவும் அல்ல அதுவும் அல்ல அப்படிங்கிற அமைப்புல ஒரு ஒரு கருத்து. சரி, அநேகன் ஏகன், ஒருவனா பலரா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி சொல்றது? அதெல்லாம் நம்ம கருத்தருங்க பாத்துட்டோம். அப்படி அப்படி தடுமாறுகிறாரலாம். சரி, இன்னொருத்தர் அணு அணுவில் இறந்தாய். ஒருத்தர் அணுனாரு, இல்ல அதெல்லாம் பெரிய அண்டமா இருக்கிற அப்படின்னாரு. இப்படி அந்த தேவர்கள் கருத்தரங்கு போட்டவர்கள் என்னந்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் அறியாத எந்த. மூன்று நாள் கருத்தரங்களையும் மூன்று நாளையும் முடிவுக்கு வர முடியாம போய் நல்ல வேலை திருவண்ணாமலை அன்பர்கள் வந்து முடிச்சு கொடுத்தாங்க என்று தேவர்கள் தடுமாறி இருக்கும்படியான ஒன்று எல்லாமே இருக்கான். எது? நிறத்தால், அப்புறம் வடிவால், அப்புறம் எண்ணிக்கையால். ஒருவனா பலவா? அப்ப எண்ணிக்கையாலோ நிறத்தினாலோ அப்புறம் வடிவினாலோ மூன்றாலும் அறிய முடியாது. இப்படி இருக்கின்ற அவர் பாஸ்டர் திருவண்ணாமலைக்காரன் இன்னொன்னு ஞாபகத்தை வச்சுங்களேன் அப்படின்னாரு. என்ன?

இந்த வரியை ஞாபகத்தில் வச்சுக்கணும். திருவாசகத்தில் ஏப்பா திருவண்ணாமலைக்காரங்களை அடிச்சுக்க முடியாது. ஆமாப்பான்னு ஒரு நாமம் ஓருருவும் ஒன்றுமிலாக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் பெல்லையனும் கெட்டாமும். அவனுக்கு வடிவேது ஒன்னு எதுன்னு வடிவுன்னு ஒன்று இருந்தா தானே ஒருவனா பலரான்னு கேட்கறதுக்கு, சின்னவனா பெருசான்னு கேட்கறதுக்கு, சிவப்பா கருப்பான்னு கேட்கறதுக்கு. அவனுக்கு அதுவே எதுவுமே இல்லைங்களே சுவாமி. ஒரு நாமும் ஓருருவும் ஒன்றுமிலார். ஆனா நமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லையனும் கொட்டோமோ, அதான் இறை இயல்பு. ஆடாடாடா இப்படி எல்லாம் கருத்தரங்கு முடிவு பண்ணணும். இப்படி எய்துமாற அறியாத எந்த உந்தன் அப்படி இருக்கிற நீ இனிமேதான் பாருங்க. அப்போ நிறமும் வடிவும் அப்புறம் பெருமை சிறுமையும் ஒன்னும் தெரிய முடியாது. நீ அடியனுக்கு என்ன செய்தாய்? வண்ணந்தான் அது காட்டி நிறத்தை காட்டின, நிறத்தை காட்டினாரா, நிறத்தை காட்டின.

வண்ணம்தான் அது காட்டி. என்னது அப்ப செக்கச்சுவின்னு காட்டினார். வடிவு காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டீங்களா. திருவாசகத்துக்கு திருவாசகமே உரை. நமக்கு என்ன யோகியதை இருக்குது, ரொம்ப யோகியதை இருக்குது. என்ன தெரியும் நம்ம ரொம்ப பெரிய பெரிய ஒண்ணுமில்லை சூன்யம். ஆனா இங்க பாருங்க, வண்ணந்தான் அது காட்டி செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி வடிவு காட்டி அந்த நன்னாவதும். அங்க என்ன அந்த நன்ன பூணல் போட்ட பிராமணன் அர்த்தம் இல்ல, என்ன குருநாதன்ங்கிறத காட்டி குருநாதன். இங்க அந்த என்பது யாருக்கு குருநாதன். ஏன் நீங்க அந்தன்ங்கிறது ஏன் பூணல் போட்ட ஒருவரா சொல்லக்கூடாது, ஏன் அப்படி சொல்றீங்க? அறவோர் மட்டுமல்ல பின்னால உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தாய் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றுவித்த குருநாதன். அதுக்கப்புறம் எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு சுண்ண வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் வண்ணம். இதெல்லாம் யாரு யாரு செய்யணும், குருநாதன் தான் செய்வாங்க. எனவே இன்னி வந்து மும்மலம் அறிவித்தும் திருநீர் அருளியும் அப்புறம் திருவடி தீட்சி செய்தும் இப்படி எல்லாம் செய்தவன் அந்தணன். அதனால் அந்தணன் என்பார் என்று குருநாதர் குருநாதர். எனவே வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி மலர் போன்ற திருவடியும் காட்டினாராம். எப்படி இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே அப்படியே திருவாசு

நீயே சேருவண்ணும் அண்ணலென கருளனும். அதுபோல இணையா திருவடி நம் தலையில வச்சு இதெல்லாம் நிகழும். அதுதான் திருவாக்கம் படிக்கிறோமே தவிர இதெல்லாம் வெறும் கதையாகி பேச்சாகி போய் பயனில்லை. அது அண்ணாமலையானுடைய அறிவித்து அருள் நமக்கு அவையெல்லாம் தரும் தரும் தரும் அல்லவா நிச்சயம். அதனால அந்த நன்மாவதும் காட்டி வந்தாண்ட இன்னைக்கு என்ன எழுதுன்னு கேட்டீங்கன்னா அந்தனன் ஒரு கோடு போட்டு குருநாதன் ரெண்டு புள்ளி வச்சு உண்மை மலம் அறிவித்தும் சுண்ண வெந்நீர் அணிவித்தும் இணையார் திருவடி தலைமையில் வைத்ததும் ஆகிய காரணம் பற்றி குருநாதன் என்றோம். பழைய உரையில இருந்து யாராவது பரிமையில கொண்டு உரையில இருந்தாங்கன்னா திருவாசகத்துக்கு அருமை அப்படி போட்டுருப்பாங்க. அந்தனன் குருநாதன் என்னை என்னைனா ஏ அப்படின்னு கேட்டா என்னை உண்மை மலம் அறிவித்தும் திருநீர் அணிவித்தும் இளையார் திருவடி அவர் தலைமையில் வைத்தும் ஆட்கொண்டமையான் ஆட்கொண்டமையான் ஆட்கொண்டமையா ஆட்கொண்டமையினால் நின்று அந்த காலத்து வாய்க்க ஆட்கொண்டமையான் அவ்வளவுதான் விட்டுருவாரு. அப்போ அந்தன்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயாவது வேணா உரை செஞ்சிட்டு இருக்கலாம். இங்க எங்க அந்தன்கிறது குருநாதன் தான் என்னை அச்சோப்பதி ஏற்றினாள். இப்படிதான் எழுதியிருப்பார் பெருமையாளர் எல்லாம் நீங்க எழுதத்து கொடுத்து வைக்கலையே என்ன பண்றது. நாம போய் திருப்பி திருப்பி ஒரே எழுதுன பெரிய நல்ல ஆசிரியர்கள் ஒரே எழுதுனாங்கன்னா அருமையா இருக்கு என்ன பண்றது. சரி, எனவே இப்படி வண்ணன் தான் அறிவு காட்டி வடிவு காட்டி மலர்கலர்கள் அவை காட்டி அங்கேயும் பாருங்க இங்கேயும் பாருங்க எழுதியிருப்பார் பெருமையாளராயிருந்தார். மலர் கடல் என்னாது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டையும் காட்டியுமேனான். திருவாசு திருவாசு நீங்க மலர் கடல்னா ஒருமை கடல்கள்னா பன்மை அல்லவா. மலர் கடல் என்னாது கடல்கள் என்றார் இணையார் திருவடி இரண்டும் பதிவித்துமையின் அப்படி எழுதணும் அப்ப என்ன கேட்டா இங்க கடல்கள் என்ற அந்த பன்மை வந்து இருப்பதுனால அங்க இணையார் திருவடிங்கிறது நினைவு வந்துகிட்டே இருக்கணும். திருவாசகம் திருவாசகம் எழுதியிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமா வர வர வர இந்த பெரியவங்க திருக்குறள் உரையாசிரியர்களோ அல்லது தொல்லாப்பியத்துக்கு ஒரே எழுதின பெரியவங்களோ எழுதாம போயிட்டாங்களே இந்த திருமுறைக்கு எழுதியிருந்தாங்கன்னா சுருக்கமா ஆனா அருமையா எழுதிருப்பாங்க. ரொம்ப பெரிய கத்தை எழுத மாட்டாங்க சுருக்கமா இருக்கும் ஆனா அருமையா உருக்கமா இருக்கும். எனவே மலர்கடல்கள் அவை காட்டி இரண்டு திருவடியிலும் காட்டினான். மலர்கடல்கள் அவை காட்டி வழி சரியா. அப்போ அந்த பெருமான் பாருங்க உங்களுக்கு நிறத்தை காட்டி வடிவை காட்டி இதெல்லாம் செஞ்சாரே நீ பெரியவர் தானேன்னாரு. வழியற்றே நீ வக்கு இல்லாத ஆளு வக்கு இல்லாத ஆளு என்னமோ ஒண்ணும் இல்லாத ஆளு ஏதோ அவர் காட்டினதுனால ஒன்னு ரெண்டு வழியற்றேனே எனக்கு வேற வழி எனக்கு என்ன தெரியும் அவன் செய்யலன்னா ஒன்னும் இல்லாத ஆளாட்டம். ஆனா வேற என்ன அப்புறம் வேற என்னங்க செய்தார்? தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் முடிவான என்னன்னாரு நான் இந்த எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான்னு சொன்னேன்ல எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று சொன்னேன்ல அப்படியாடா ராஜா இனிமே ஒரு பிறவியும் கிடையாது என்று சொல்லி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். அதான் சிவபுராணம் அப்படியே இருந்ததுன்னா நீங்க எல்லா பின்னாடுகிற அத்தனை பதியங்களுக்கும் விளக்கமா இருக்கு. சிவபுராணம் நீங்க எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த 95 வரிகள் மட்டும் அருமையா மனசுல கொண்டாந்துட்டா தங்கம் தங்கமா போடும். அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்கு பின்னால பேர பிள்ளைகளோ பையனோ கேட்கிற பிள்ளைகளுக்கு எதையும் கொஞ்சம் சட்டத்தை வச்சு கொடுத்து அது கொடுத்தாவது இந்த சிவபுராணத்தை மெதுவா உள்ளது செய்துட்டா 1000 பேரு சொல்ல முடியாது அந்த ஒரு சிவபுராணம் சொல்லுது மனசுல இருந்தேன்.

0: மெதுவா அப்படியே தட்டிக்கு எடுத்து கொடுத்து அதை கொடுத்து அதை கூட சொல்லுங்க. நல்லது. அதே போல தாய்மார்கள் இந்த 6:30 ஆச்சுன்னா 6 மணிக்கு அதெல்லாம் இயல்பா பொங்கல் வரீங்க, நல்லா அருமையா குங்குமுட்லாம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிவபிரானம் சொல்லி, ஒரு விளக்கேற்றி வச்சு, ஒரு கல்கண்டு அல்லது ஒரு 1/2 டம்ளர் பால், சூடான பால் கொஞ்சம் இது போட்டு நைவேத்தியம் பண்ணி என்ன மோப்பா நீ இருக்கிற என்று சொன்னா வீடு அப்படியே மங்களம் முடியும். அந்த நேரத்தில் அந்த தொலைக்காட்சி எல்லாம் வைக்கவே கூடாது.
1: ஏன் சொல்லுவாங்க, ஆமா வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வழியற்றேனை தின்னந்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய். தின்னந்தான் அது நிச்சயமா உறுதிப்பாடா, இனி பிறவி இல்லை, இனி பிறவி. ஏன் அதனால முழுமையாக மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வெறுப்பே. அதனால அப்ப மெய்யே உன் அங்க ரெண்டு கூட பொருள் சொல்லலாம், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுத்தேன். மெய்யேன பெருமானை நோக்கி, என மெய்மையாக இருப்பவனி உண்மையாக உண்மை பொருளாக இருப்பவனி ஒரு பொருள், இன்னொன்று மெய்யே உன் நிச்சயமா உண்மையா சொல்றேன் உன் பொன்னடிகள் கண்டே வீடும் பெற்றேன். எனவே மெய் என்பது உண்மையாக சொல்லுகிறேன் என்று சொல்லலாம், மெய்யே பெருமானி உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். அது மட்டுமா செய்து உய்ய இந்த பாவி பய நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா பிரணவமாகவே என் உள்ளத்தில் இருக்கியப்பா, விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணிய நீ. நாங்க இப்ப இந்த திருவாசக சிவபிரானம் சொல்லிதான் பேச்சு தொடங்குறது லால் உடில. அதனால் இப்ப அடுத்த பாட்டு பாருமே சிந்த

வந்தனையும் அம்மலர்க்கே ஆய்க்கே, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆய்க்கே. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க நம்ம அன்பர்கள் எல்லாம். பொள்ளாச்சி மாலிங்க அவர்கள் ரொம்ப அருமையா ஒன்று செய்கிறார், பாராட்டின அவர் இல்லாத போது பாராட்டுறதுதான் நல்லது. திருமுறை விழா மூவர் தமிழ் மூவர் திருமுறை இசைக்கலை விழா என்று நடத்துறது. மூவர் விழா நடத்துறது திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு நாள் வச்சு நடத்துறாங்க.

0: வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற வந்தனை. அருமையான பரி. இந்த ஐந்து பொறிகளையும் என்னளவுல என்னால ஒண்ணு செய்ய முடியல சுவாமி. நான் அடிக்கடிக்கு பாக்குறேன் இந்த ஐந்து பொறி அடங்கல். ஆனால் நீ என்ன செய்யறன்னு கேட்டா, அருமையா என்னுடைய கருவிகளை நீயே அது மாதிரி செய்யற அடக்கி வைக்கிறீங்க. எப்படி? சிந்தனை நின் தனக்காக்கி. இந்த பாழா போன மனம் உன்னை தவிர வேற எதையும் நினைக்குது, ஆனா ஆண்டவன் நினைக்க மாட்டேங்குது. ஏன் உருப்பிடாம போகணுமே, உருப்பிடாம போகணுமே. மறு ஐயா நான் ராத்திரி போய் சொல்றான், ராத்திரி ஐயா எனக்கு 2 மணி ஆச்சு தூங்குறதுக்கு, பெரிய பாப்பா கல்யாணத்துதா, அப்புறம் வந்து அப்புறம் தம்பி வந்து வேலைக்கு போனானா, இது பண்ண தூக்கமே வெல்ல பாருங்க, இதான் ஞாபகத்து வந்ததுனாரு. இந்த நேரத்துல பகவான் செயல்ல பெருமானின் ஞாபகத்து வரக்கூடாதா? ஐயா 10 மணிக்கு படுத்தேன், பாருங்க திடீர்னு எதிர்பார்த்து திருவண்ணாமலை போற மாதிரி அங்க அருமையா பார்த்தேன். அடாடாடா, இந்த கோபுரம் எல்லாம் தாண்டி சிறிய திருவுருவத்துல அப்படி வளமா வந்து பெருமான, அப்புறம் வந்து பெருமாட்டி வலை வந்து. ஐயா தான் சொன்னாங்க, நடராஜாவை பாக்குறத நீங்க தான் சொன்னீங்க. ஒரு தரம் நம்ம இதுல நடராஜாவை பாக்குறது எப்படி பாக்கணும்னு கேட்டா, நேர பாக்காதீங்க, இந்த பிறம் வந்து கொஞ்சம் பாருங்க, நம்மை பாக்குற மாதிரியே இருக்கும் என்று ரெட்டியாரையான்னு சொன்னாங்க. அதுல இருந்து ரொம்ப நான் அந்த நடராஜாவை பாக்குறத கொஞ்சம் கடைபிடிக்கிறது. ஏன்னா என்று வந்தா என்னும் எம்பெருமான் அப்படி நேரா பார்க்கும்போது அப்படி இப்படி கொஞ்சம் பார்த்தோம்னா நம்ம பாக்குற மாதிரியே இருக்கு. பெருமானி உன்னுடைய அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாருன்னு அப்பர் சுவாமி பண்ணார். உன்னுடைய அருட்கண்ணால் நோக்கணும். ஊராறு பார்த்து ஊராறு கண்பட்டதுன்னா கெடுதல் வந்துடும், ஆனா நடராஜா கண்பட்டதுன்னா நமக்கு நல்ல வாழ்வு வரும். நல்ல அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரி அப்பர் சுவாமி பாட்டு. அந்த அருட்கண்ணால் நோக்கல் பார்க்கணும். அப்படி வருது. அப்புறம் பாரியா சிதம்பரம் என்னமோ தெரியல பாரு போக்குன்னு நடராஜா ஞாபகத்துக்கு. ஆனா அப்படியே போய் வேலை மாறுவேன், சட்டையெல்லாம் கல்வி விட்டு மேல பஞ்சாகரப்படி ஏறணுமே, பஞ்சாகரப்படி நடராஜா அடாரா. அப்போ ஓதுவாமூர்த்தி வேற பாட ஆரம்பிச்சுட்டாங்க பஞ்சபிராணமும் அருமையா கேட்டு. அப்படி இப்படிப்பட்ட நினைவு வரல சரிங்களா? ஆனால் மணிவாசக பெருமானுக்கு என்னவதான் அப்படிப்பட்ட நினைவே வருதான். சிந்தனை நின் தனக்கு ஆக்கி. நான் ஏதேனும் ஒரு நினைவு கொண்டா அந்த நினைவு உன் நினைவாகவே இருக்குதான். அது பெரிய அவருக்கு எடுத்த ஒரு பெரிய இதல்லவா பேரு. சிந்தனை நின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி. என் கண்கள் ரெண்டும் என்ன பண்ணு கேட்டா, வேற எதையும் இல்லாம உன் திருவடியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, வேற எதுவும் கொஞ்சம் மேலுக்கு அப்படிலாம் பார்க்காது, வேற பக்கத்துல எல்லாம் பார்க்காது, ஒன் டாபி அந்த ரெண்டு திருவடி. அந்த நாயினேந்தன் கண்ணினேன் திருப்பாத போது காக்கி. வாயிலிருந்து ஏதேனும் ஒண்ணு வந்ததுன்னு சொன்னா சினிமா பாட்டு மற்ற உலகியல் பாட்டு வராது வராது. என்னது வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. நான் ஏதே ஒன்னு ரெண்டு வாயினால சொல்லி வணங்கினு சொன்னா அந்த திருவடிக்கே வணக்கம் சொல்றேன். அருமையா சொல்லியிருக்கிறேன், திருவடிக்கே வணக்கம் சொல்லி 16 அடிகள் திருவடிக்கே வணக்கம் சொல்லியது நம்முடைய சிவபிரானந்தான். சிவபிரானந்தான்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: இயல் இசை என்னும் பொருளின் திறமாம் பண் காந்தார பஞ்சமும் ஞானசம்பந்தர் அருளியது.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய திருப்பொற்

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 95 பதிகம் 9 பாடல், குலம் பொல்லேன். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை தனித்திருத்தாண்டகம்

0: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பரிதி நியமம், பண் பழம் பஞ்சுரம்.